வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹிட்ஸிலும் 103 மெகா ஹிட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 30 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 30 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 தேதி சனிக்கிழமை. நேயர்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நேரம் 5 மணி 57 நிமிடம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். இந்த விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளது. சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்குகிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மூவண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களின் பயன்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்தர்குமார் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் முறை கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கான 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் குடிநீர் உற்பத்தியை மத்திய துறைமுகங்கள் துறை செயலாளர் திரு முகேஷ் மங்கள் தொடங்கி வைத்தார். வேலூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலையில் சோதனை முறையில் உற்பத்தி தொடங்கிய நிலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் 6:02. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இனி கேட்கலாம் காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 109, அதிகாரம் செய்நின்றி அறிதல். கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கிடும். முன் உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும். செய்நன்றி அறிதல் அதிகாரத்தின் 109வது குரல் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கெடும். முன் உதவி செய்தவர் பின்பு குன்றாற் போன்ற துன்பத்தை செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும். காலை தின்ற நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் கேட்டீர்கள் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். நேரம் 6:04. இனி தொடர்வது
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் வி பி தண்டாயுதம் அவர்கள்.
2: அனைவருக்கும் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்று நாம் கொண்டாடுவது ஒரு சாதாரண விழா அல்ல. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நமது பாரத தேசம் பல நூற்றாண்டுகளாக அந்நிய ஆட்சியின் கீழ் இருந்த நிலையிலிருந்து விடுதலை பெற்ற சிறப்பு மிக்க நாளை நினைவு கூறுகிறோம். ஒரு நாட்டின் வரலாற்றில் சில நாட்கள் காலத்தால் அழிய முடியாத தடங்களை பதித்திருக்கும். அவை வெறும் நினைவு நாட்கள் அல்ல. இந்த மண்ணில் வாழும் ஒவ்வொரு தலைமுறையையும் தங்களை தாங்களே திரும்பி பார்க்க அழைக்கும் நாட்கள். நமது சுதந்திர தினமும் அத்தகைய ஒரு திருநாளை. ஆண்டுதோறும் அதனை நாம் நினைவு கூறுகிறோம். கொடிகள் உயர்கின்றன. தியாகிகள் நினைவு

0: கொள்ளப்படுகின்றார்கள், வாழ்த்துக்கள் பரிமாறப்படுகின்றன. சுதந்திரம் என்பது ஒரு தேதியோ அரசியல் நிகழ்ச்சியோ அல்ல, அது மனித வாழ்வின் ஆழமான அனுபவம். பல நூற்றாண்டுகளாக இந்தியா செழிப்பான நாகரிகம், வாணிபம், கலை, இலக்கியம் மற்றும் அறிவியல் வளர்ச்சியில் உலகிற்கு வழிகாட்டியாக இருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் வாணிபம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் படிப்படியாக இந்தியாவின் அரசியல் மாற்றம் செய்து நம் மீது ஆதிக்கம் செலுத்தி ஆட்சி செய்ய தொடங்கினார்கள். நம் செல்வ வளங்கள் அனைத்தும் சுரண்டப்பட்டு அடக்குமுறைகளாலும் வறுமைகளாலும் பெரும் துயரங்களை அனுபவிக்க நேர்ந்தது. இதனை சகிக்க முடியாத இந்திய மக்கள் 1857ஆம் ஆண்டு முதல் சுதந்திர போராட்டத்தை துவங்கினர். ஆனாலும் அது முழு வெற்றியை பெறவில்லை என்றாலும் இந்திய மக்களிடையே விடுதலை உணர்வை வலுப்படுத்திய முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. அதன் பிறகு மகாத்மா காந்தியடிகளின் தலைமையில் சுதந்திர போராட்டம் மக்கள் இயக்கமாக வளர்ந்தது. காந்தியடிகள் சத்தியம் அகிம்சை வழியில் மக்களை ஒன்றிணைத்தார். ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு போன்ற போராட்டங்கள் உலகையே இந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயுத போராட்டத்தின் மூலம் விடுதலை வேண்டும் என்ற நிலையில் இந்திய தேசிய இராணுவம் ஏற்படுத்தி எண்ணற்ற இளைஞர்களுக்கு நாட்டுப்பற்றை ஊட்டினார். இவ்வாறு பல தலைமுறைகளின் தியாகத்தின் பலனாக 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றது இந்தியா. ஆனால் சுதந்திரம் பெற்றவுடன் நாடு பல சவால்களை எதிர்கொண்டது. நாட்டுப் பிரிவினை, அகதிகள் பிரச்சினை, வறுமை, கல்வி அறிவின்மை, உணவு பற்றாக்குறை, குறைந்த தொழில் வளர்ச்சி, மத போராட்டம் போன்ற கடினமான சூழ்நிலைகளில் இருந்தன இந்தியா. இருப்பினும் இந்திய மக்கள் தன்னம்பிக்கையுடனும் ஒற்றுமையுடனும் அவற்றை எதிர்கொண்டு இன்று உலகின் மாபெரும் ஜனநாயக நாடாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக பல துறைகளில் வியக்கத்தக்க முன்னேற்றம் பெற்றுள்ளது. வேளாண் துறையில் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றோம். கல்வித்துறையில் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி, தொழில்நுட்ப கல்வி அளித்து கல்லாதார நிலையை குறைத்துள்ளோம். இந்திய கல்வியாளர்கள் இன்று உலகின் முன்னணி நிறுவனங்களில் தலைமையேற்று தங்கள் திறமைகளை நிரூபித்து வருகின்றார்கள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் இந்தியா உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கிறது. குறிப்பாக விண்வெளி வெற்றிகள், அணுசக்தி செயற்கைக்கோள்கள், சந்திரன் செவ்வாய்க்கிரக அணு ஆராய்ச்சிகள், டிஜிட்டல் இந்தியா, இணையவழி பரிவர்த்தனைகள், உலக நிகழ்வுகள் அனைத்தையும் கைபேசி மூலம் அறிதல், தொலை மருத்துவ சேவை, ஆன்லைன் கல்வி போன்றவை மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கியதுடன் உயர்த்தியும் உள்ளது. மருத்துவத்துறையில் நவீன மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள், உயர் மருத்துவக் கூடங்கள் உருவாக்கப்பட்டன. தகவல் தொழில்நுட்பம், கனரக தொழில்கள், வாகன உற்பத்தி, சேவைத்துறை, மருந்துகள் உற்பத்தி போன்றவற்றில் இந்தியாவின் பங்களிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. பாதுகாப்பு துறையில் நமது இராணுவம், கடற்படை, விமானப்படை நவீன தொழில்நுட்பத்துடன் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றன. உள்நாட்டிலேயே பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்கப்படுவது இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. இவைகள் மூலம் இந்தியா உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக உயர்ந்துள்ளது. அன்புடையவர்களே, சுதந்திரம் என்பது உரிமைகள் மட்டும் தருவதில்லை, கடமைகளையும் நினைவூட்டுகிறது. சட்டத்தை மதிப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, இளைஞர்களுக்கு உயர்கல்வி, தொழிற்கல்வி வழங்குவது போன்றவை ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். நாம் அனைவரும் இயற்கையை பாதுகாப்போம், சமூக நல்லிணக்கத்தை வளர்ப்போம், ஒற்றுமையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டு பரிசுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம். இளைஞர்களே, இந்தியா உங்கள் கைகளில் உள்ளது. அறிவு, உழைப்பு, ஒழுக்கம், நாட்டுப்பற்று ஆகியவற்றுடன் செயல்பட்டு இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக உயர்த்துவோம். நாம் பெற்ற சுதந்திரத்தின் அருமை உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு வளமான, அமைதியான, முன்னேறிய இந்தியாவை வழங்குவோம். நாட்டுக்காக உழைத்த தலைவர்களின் தியாகத்தை என்றும் நினைவில் கொள்வோம். இந்தியாவின் வளர்ச்சிக்காக நம்மால் இயன்ற பங்களிப்பை செய்வோம். இந்தியாவை உயர்த்தி ஒவ்வொரு இந்தியரும் உயர்வோம். வாழிய பாரத மணித்திரளாடு, வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் வி.பி. தண்டாயுதம் அவர்கள்.

கேட்ட பாடல் சூளமங்கலம் சகோதரிகள் பாடியது. நேரம் 6:30. நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இன்று காலை 6:59 நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லி செங்கோட்டை கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இன்று காலை 7 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். பிரதமர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 10:00 போவுமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், பாரம்பரிய நகரங்கள் மேம்பாடு மற்றும் வளர்ச்சி திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை 4:00 மயக்கும் மாலை வித் ஜனனி, திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜனனி பங்கு பெறும் சுதந்திர தின சிறப்பு நேர்முகம். மாலை 5:00 சித்திர செவ்வானம், கோயம்புத்தூரின் பிரபல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவக்ஷலம் அவர்கள் பங்கு பெறும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி. இரவு 7:32 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 15 வகையான கீரை சாகுபடி முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் சேர்ந்த விருச்சம் இயற்கை விவசாயி ஜனா சிவதானு அவர்கள். இரவு 9:30 நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழுங்கள்.

0: நேரம் 6:34. இனி தொடர்வது
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 31°C முதல் 33°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22°C முதல் 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 72%-78%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60%-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் தூறல் மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 4-8 கிலோ

0: மீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் தங்கள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் ஒரு ஹெக்டருக்கு கார்பன்டசிம் 500 கிராம் அல்லது மான்கோசெப் 1000 கிராம் என்ற அளவில் நீருடன் கலந்து தெளிக்கவும். வரும் நாட்களில் லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண் அணைக்கவும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைட் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலத்தினை தயார் செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடி பூசணி காய்கறிகளின் விதைப்பை தொடரவும். வாழையில் சிகடாக்கோ இலைப்புள்ளி நோயின் தாக்கம் காணப்பட்டால் கார்பன்டசிம் 1% என்ற அளவில் 1 லிட்டர் நீருடன் கலந்து தெளிக்கவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரத்தினை கலந்து இடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது 1000 கிராம் மான்கோசெப் அல்லது 1250 கிராம் காப்பராக்சி குளோரைட் மருந்தினை 500 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறுப்பதற்கு முன்பும் பால் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசலை கொண்டு மடியினை நன்கு கழுவவும். தற்போது நிலவும் காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கிறது.
1: விவசாய பெருமக்களே, இளங்கன்று பராமரிப்பு முறைகள் பற்றி தெரிந்து கொள்வோமா? இன்றைய கன்றுகள் நாளைய பசுக்கள். எனவே கன்று வளர்ப்பில் மிகுந்த கவனம் செலுத்தினால் நல்ல உற்பத்தி திறன் மிகுந்த பசுக்களை பெற முடியும். கலப்பின கன்றுகள் விரைவில் வளரும் தன்மையும் அதிக உற்பத்தி திறனையும் கொண்டிருக்கும். ஆனால் கன்று வளர்வதற்கு அதிக கவனம் தரப்படுவதில்லை. அதனால் மாட்டுப்பண்ணைகளில் 1 வருடத்திற்கு சுமாராக 10-30% கன்றுகள் இறந்து விடுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எருமை கன்றுகள் இறப்பு விகிதம் இன்னும் அதிகமாக உள்ளது. பெரும்பாலான கன்றுகள் 2 மாத வயதிற்குள்ளாகவே இறந்து விடுகின்றன. இளம் கிடாரி கன்றுகள் இறப்பதால் தரமான எதிர்கால பசுவை இழந்து பால் உற்பத்தியை பெற இயலாமல் போகிறது. கிடா கன்றுகள் இறப்பதால் உழவு வேலைக்கு தேவையான உழவு மாடுகளையும் எதிர்கால சந்ததிகளை உருவாக்கும் சிறந்த புலிக்காளைகளையும் இழந்து விடுகிறோம். கன்றினை இழந்த தாய்ப்பசு முழுமையான பாலை சுரப்பதில்லை. எனவே பால் உற்பத்தி குறைகிறது. சில கன்று இழந்த தாய்ப்பசுக்கள் ஒருவித முரட்டு குணத்திற்கும் மாறிவிடுவதும் உண்டு. எனவே சில சமயம் முழுமையாக பாலை கறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு பால் உற்பத்தி நின்றுவிடுகிறது. இது மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இளம் கன்றுகளை பராமரிப்பதில் கவனம் தேவை. புதிதாக பிறந்துள்ள கன்றுகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் மிகவும் குறைவாகவே இருக்கும். கன்று வளர்ப்பு என்பது சினை மாட்டின் பராமரிப்பிலிருந்து தொடங்குகிறது. கருவில் இருக்கும் கன்று கடைசி 3 மாதங்களில் அதிக அளவில் உடல் வளர்ச்சி அடைகிறது. பிறந்த இளங்கன்றுகளை நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க சீம்பால் இயற்கை அளித்த வரப்பிரசாதமாகும். சீம்பாலில் 14% புரதம் உள்ளது. இது சாதாரண பாலை விட 4.5 மடங்கு அதிகம். இந்த புரதத்தில் 40% நோய் நுண்ணெதிரிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு புரதங்கள் உள்ளன. கன்றுகளுக்கென்று தயாரிக்கப்பட்ட புரதச்சத்து மற்றும் மிகுந்த நல்ல தரமான கலப்பு அடர்த்தீவனத்தை 4 வார வயதிலிருந்து அளிக்கலாம். தமிழ்நாட்டின் வேளாண்மைக்கேற்ற பண்ணை இயந்திரங்கள் குறித்து தெரிந்து கொள்வோம். இயந்திரமயமாக்கல் என்பது உற்பத்தியை அதிகரித்து வேலையாட்களின் செயல்திறனை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது செலவையும் குறைப்பதாகும். ஒருபுறம் வேலையாட்களுக்காகும் செலவு அதிகரித்து வரும் வேளையில் மறுபுறம் வேலையாட்களின் செயல்திறன் மற்றும் வேலை நேரங்கள் வெகுவாக குறைந்து வருகின்றன. இது பயிர் மேலாண்மையை சவாலாக்கி பயிர் சாகுபடி செலவை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை குறைத்து விடுகிறது. எனவே வேளாண் இயந்திரமயமாக்கல் காலத்தின் தேவையாகும். இயந்திரமயமாக்கல் விதைப்பதற்கான நிலத்தை தயார் செய்தல், விதைத்தல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல், நீர்ப்பாசனம் செய்தல் மற்றும் அறுவடை செய்தல் போன்ற பணிகளை துல்லியமாக

சுலபமாக செய்வதற்கும் சரியான நேரத்தில் செயல்படுத்துவதற்கும் உதவுகிறது. இது உற்பத்தி திறனை அதிகரித்து சாகுபடி செலவை குறைக்கிறது. தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலமாக அறியப்படும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களின் முக்கிய பயிர்களான நெல், நிலக்கடலை, மஞ்சள், சோளம், மக்காச்சோளம், பருப்பு வகைகள், தக்காளி, மிளகாய் போன்ற காய்கறிகளும் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பயிர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான கருவிகள் பயன்பாட்டில் உள்ளன. தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்திற்கு ஏற்ற

0: வருகின்றன. இந்த பயிர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான கருவிகள் பயன்பாட்டில் உள்ளன. தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்திற்கு ஏற்ற வகையில் உருவாக்கப்பட்டுள்ள வேளாண் கருவிகள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கவும், செயல்பாட்டு செலவுகளை குறைக்கவும், விவசாயிகளின் நிலையான முன்னேற்றத்தை உறுதி செய்யவும் முடியும். மேலும் வாடகை சேவை மையங்கள் மூலம் இவ்வுபகரணங்கள் விவசாயிகளுக்கு மலிவான விலையில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இவ்வகை பண்ணை இயந்திரங்கள் இன்றைய வேளாண்மையில் உள்ள சவால்களை திறம்பட சமாளிக்கும் திறனையும் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனையும் உயர்த்தும்.
1: ஃபார்ம் டு சிட்டி,
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: ஃபார்ம் டு சிட்டி, இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: ஃபார்ம் டு சிட்டி
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7:30
2: ஃபார்ம் டு சிட்டி,
1: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
2: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
3: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
4: மண்ணு தயாரிக்கணும். நம்ம சோ பலதானியம் விதைச்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு 5-8 டிராக்டர் எரு கொட்டணும். கொட்டிட்டு முடிஞ்சா ஒரு 100 கிலோ கடலை புண்ணாக்கு இதையும் கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்தி அமைக்கணும். கீரைக்கு தண்ணி பாசனம் வந்து எப்பவுமே ரொம்ப கம்மி. கீரையோட வேறுன்றது ஒரு 1/2 இன்ச் இல்ல 1 இன்ச் தான் அதிகபட்சம் மண்ணுக்குள்ள போவோம். அந்த அளவுக்கு மண் நனைஞ்சா போதும் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீரைகள் விதைக்கலாம்.
5: 15 வகையான கீரை சாகுபடி முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் சென்னையை சேர்ந்த விருட்சம் இயற்கை விவசாயி ஜனா சிவதானு அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
6: நேர்களே, இன்று காலை 7 மணிக்கு நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லி செங்கோட்டை கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை காலை 7 மணி முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலையில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். இந்த விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் மைபாரத் தன்னார்வலர்கள் என மொத்தம் 2500 மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். சுதந்திர தின விழாவில் பங்கேற்க பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 5000 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இதனையொட்டி தில்லி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செங்கோட்டையை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் உட்பட பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் தலைநகரங்களில் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளனர். சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்குகிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மூவண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறைக்கு தேவையான திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தொழிற்சாலைகளில் நேரடியாக பயிற்சி பெற்று வரும் இளைஞர்களிடையே அவர் கலந்துரையாடினார். தொழில்துறையினர் பட்டப்படிப்பு மற்றும் தொழிற்கல்வியை படித்தவர்களுடன் கலந்தாலோசித்த பிறகே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறினார். 18 முதல் 25 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த பயிற்சி திட்டத்தில் சேர முடியும் என்றும் அவர்களுக்கு மாதந்தோறும் குறைந்தபட்ச உதவித்தொகை வழங்க முடியும் என்றும் அவர் கூறினார். தொழிற்சாலைகளில் நேரடி அனுபவத்தை பெறுவதன் மூலம் இளைஞர்கள் தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று திரு நிர்மலா சீதாராமன் கூறினார். கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கைத்தறி கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த கண்காட்சி நாட்டின் கைத்தறி பாரம்பரியம், வடிவமைப்பு, தொழில்முனைவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார். இதுபோன்ற கண்காட்சிகள் கைத்தறி தொழிலின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களின் பயன்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்தர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். அரசின் திட்டங்கள் மக்களுக்கு உதவுவதுடன் கல்வி, வாழ்வாதாரம், சமூக பாதுகாப்பு, கண்ணியமான வாழ்க்கை முறை போன்றவற்றில் நிலையான வாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கழிவுகளை அகற்றும் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு அத்தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்களின் மறுவாழ்வுக்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார். துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு பாதுகாப்பான பணியிட சூழல், சமூக பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற

0: இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் முறை கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர், ஆன்லைன் வாயிலான பத்திரப்பதிவு நடைமுறைகளை இம்மாதம் 17ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். பத்திரம் பதியப்பட்ட 24 மணி நேரத்தில் அதற்கான ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் நெய்தல் திருவிழா தூத்துக்குடியில் நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் 3 நாட்கள் நெய்தல் கலை திருவிழா துவங்கியது. தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகம் போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் தூத்துக்குடியில் 5வது ஆண்டாக நெய்தல் கலை திருவிழா நடைபெறுகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் நெய்தல் கலை திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள மண் சார்ந்த கலைஞர்கள் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடுப்பாட்டம் உள்ளிட்ட கிராமிய நிகழ்ச்சிகள் மூலமாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மதுரை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிராக அதேபோன்ற வரி விதிப்பு முறையை மேற்கொண்டு வருவதாக பிரேசில் தெரிவித்துள்ளது. சீனாவில் உள்ள ஹுனான் மாகாணத்தில் லியாஹுவான் பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த 52 பேரில் 44 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,665 அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக செமோவோடா அணுமின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள 2வது அணு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்று நடும் விழா நேற்று நடைபெற்றது. யுஜிசி நெட், சிஎஸ்ஐஆர் நெட் உள்ளிட்ட படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்விற்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் குடிநீர் உற்பத்தியை மத்திய துறைமுகங்கள் துறை செயலாளர் திரு முகேஷ் மங்கள் தொடங்கி வைத்தார். மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். வேலூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலையில் சோதனை முறையில் உற்பத்தி தொடங்கிய நிலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. காலையில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் சேப்பாக் அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 81 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக் அணி 39 ரன் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலையில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 இன்று மாலை 5 மணிக்கு
1: பேசுறது அந்த லாங்குவேஜில் கனிவான பேச்சு வரணும், இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. தி பவர் ஆஃப் த மேன் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். பவர் ஆஃப் த வேர்ட்ஸ் கம் ஃப்ரம் அ மைண்ட். தி மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் வெரி பவர்ஃபுல்.
0: சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள், சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம்.
2: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்
3: சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி
2: மயக்கும் மாலை வித் ஜனனி
3: இன்று மாலை 4 மணிக்கு.

0: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Delhi.

Emdar Sinan Bulut Bandı!

And now we can see that the two

0: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டுப் பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டைக்கு தேசிய கொடியை ஏற்றுவதற்காக வருகை தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தில்லி கடமை பாதையில் முப்படைகள் மற்றும் தில்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். இந்த சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர், செங்கோட்டையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் வந்தே மாதரம் பாடல் எதிரொலிப்பதுடன் நம் அனைவரின் மனதிலும் மூவண்ண கொடி நிறைந்துள்ளது என்று கூறினார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் கூறினார். 2047 ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா படைத்து வரும் சாதனைகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார். மொபைல் போன் உற்பத்தி, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், இல்லந்தோறும் குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை பிரதமர் பட்டியலிட்டார். மேக் இன் இந்தியா திட்டம் காரணமாக உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்கும் வகையில் செமிகண்டக்டர் உற்பத்தி

0: சக்தி, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். எரிசக்தி உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற நோக்கில் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 2047 ஆண்டுக்குள் 1000 கிகாவாட் மின் உற்பத்தி திறன் என்ற இலக்கை எட்ட 5 அணுமின் நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளில் மேலும் பல செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் தொடங்கப்படும் என்றும், அரிய வகை தாதுக்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சி திட்டங்கள் மூலம் கிடைக்கும் பலன்கள் ஏழை மக்களை சென்றடைய செய்வதை உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார். முன்னதாக ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டுப் பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ரயில் நிலையங்களில் பயணிகள் தங்குமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். புதுதில்லியில் உள்ள ஆனந்த் விஹார் ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டு வரும் மையம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடைபெற்று வரும் சம்பவங்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்றும், அப்பகுதி எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே வர்த்தகம், தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அவர் கூறினார். பங்களாதேஷுக்கு கூடுதலாக டீசல் விநியோகம் செய்வது குறித்து முடிவு உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இந்தியாவிற்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் திரு தாரிக் ரஹ்மானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சிதாகுண்டா பகுதியில் அமைந்துள்ள இந்த கப்பல் தளத்தில் பழுதடைந்த கப்பலின் பாகங்களை பிரித்தெடுக்கும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தபோது வாயு கசிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கப்பலில் இருந்து வெளியான விஷத்தன்மையுடன் கூடிய வாயு வெளியேறியதன் காரணமாக 6 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும், காயமடைந்த 2 தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வாயு கசிவுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், கப்பல் தளங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவின் கடற்பகுதி அருகே இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 7.7 பதிவானது. இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து அந்நாட்டு வானிலை மையம் கிழக்கு நியூசா பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் மற்றும் நதிக்கரைகளின் அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதி விரைவில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் சண்டையில் ஈரான் ராணுவம் வலுவிழந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒளிபரப்பில் 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி விதிமுறைகளின் கீழ் கடந்த 2006ஆம் ஆண்டு தொலைக்காட்சிகளுக்கான விளம்பரத்திற்கான உச்சவரம்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. தொலைக்காட்சி ஒளிபரப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு

0: இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் விளம்பரங்கள் வாயிலாக கிடைக்கும் வருவாய் அதிகரிப்பதுடன் டிஜிட்டல் ஊடகங்களுடன் போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கும் உதவிடும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது என்று மத்திய நீர்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான குடும்பங்கள் முழு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனம் முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், ஒடிசா ஆகிய இடங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தின் வட மாவட்டங்களில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை அடுத்து அப்பகுதியில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாலசூர், பாட்கக், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. காலையில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர், தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:10 ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் 9:30 ஒலிபரப்பாகும். நமது ஒலிபரப்பில் இப்போது இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனான், துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா, நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமேல் நீங்கள் இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னானா. அவன் மனசுக்குள்ளே என்ன நினப்புன்னா, இவர் எங்கே வரப்போகிறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா, அப்படியா சரி போகலாம் வா, போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டுது, இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேரொழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது சொல்லியாச்சு. ரதத்தை கொண்டுட்டு வந்தான், துறவி ஏறி உக்காந்தார். பக்கத்தில் ராஜா, அவர் ரொம்ப உற்சாகமாக வரார், இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உக்காந்துக்குவார் அப்படின்னு நினச்சான். ஆனால் அப்படி இல்லை, அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா, இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சிட்டார். அரண்மனையிலிருந்து அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌகரியமாக தூங்கினார். பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். மன்னனால் அப்படி இருக்க முடியல, அவருக்கு எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி

0: இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டயே போய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானா. துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச. ஏன் காலதாமதம்? நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிற, நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேட்குறது உண்டு. இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாராம். வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை. தினமும் தங்க தேர் கேட்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியிறீங்க, சுவையான சாப்பாடு. இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்கே போய் சொன்னார், இதை பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நான் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும்? என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்போ அந்த துறவி சொன்னார், இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன், ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல. ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார். உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்போ தான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு குடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல. குடையை கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினியே குடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா. அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் இவன். எனக்கு தேவைப்படலை, அந்த குடையை நான் யார்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு அந்த ஆள்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம்.

டிஆர் பாப்பாய் சேமிப்பில் சி சரோஜா சி லலிதா ஆகியோர் பாடிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் கேட்டோம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கில செய்தி அறிக்கைக்காக காத்திருப்போம் நேயர்களே.

0: have been advised to move to higher ground. The first test of two-match series between India and Sri Lanka will begin today at the Gale International Stadium. The match will begin at 10 a.m. IST. After suffering 0-2 defeat to South Africa at home, Shubman Gill and company cannot afford any more slip-ups and need a sweep to stay alive in the ICC World Test Championships 2025-27. A slew of injuries have hampered India in the lead-up, but an extended training period in Sri Lanka would put the side in position to perform well and aim for a win. And now for a look at today's newspapers, it's over to Saira Mujtaba.
1: Thank you, Sarabjit. Most newspapers today open with details of President's address on the eve of 80th Independence Day. Government taking comprehensive steps to reform exam system, notes the Statesman. While the Financial Express, quoting the President, says, India moving as world's fastest growing major economy. Prime Minister Modi to lead 80th Independence Day celebrations. Red Fort gets high-tech security cover for Eye Day, says the Asian Age. With the stage set for enumeration exercise, census set to seek for first-time caste, Aadhaar, other IDs is the lead in Hindustan Times. And with dosa, idli, pasta and chaap getting a tricolour flavour across the capital, the Delhi Tribune writes, eateries give patriotic twist. And with that, it's back to you, Sarabjit.
0: Thank you, Sarah. And now before we end the bulletin, the headlines once again. Nation celebrates its 80th Independence Day today. Prime Minister Narendra Modi hoists national flag at Red Fort in Delhi. Addressing the nation, Prime Minister unveils 7-point reform framework or Saptadhara aimed at accelerating India's journey towards becoming Vikasit Bharat by 2047. Mr. Modi says India has set target of 100 gigawatt nuclear energy and set up 5 new reactors. Prime Minister says India has rapidly progressed in the last 12 years with significant progress in digital, manufacturing, infrastructure and social welfare sectors. President Draupadi Murmu says government taking comprehensive steps to curb unfair means in public examinations. President approves 78 gallantry awards, including 13 posthumous for Defence and Central Armed Police Forces personnel. And in cricket, first test of two-match series between India and Sri Lanka to begin today at Gale. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 ஒலிபரப்பாகும்.
3: 18ஆம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம், அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயர்.
4: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
5: ஓ மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
4: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் இன்று மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
2: தேசபக்தி பாடல் ஒன்று கேட்போம். டி கே எஸ் கலைவாணன், உஷா ராஜ் பாடியுள்ள ஜிஜாபாய் ஏற்றிய பாடல். இசை தாயன்பன்.

அனைவருக்கும் அசோக் குமார் பாலகிருஷ்ணன் AKB. சுருக்கமா சொன்னா உங்கள் முருகா அசோக்கின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. 80வது வருஷம் ஆரம்பிக்குது. இந்த சந்தோஷத்துக்கு கூட நமக்குள்ள ஒரு பொறுப்பும் இருக்கு. எப்படி அந்த பிரிட்டிஷர்ஸ் நம்மளை டிவைட் அண்ட் ரூல்

0: மூலமா பிரிச்சு நாட்டை ஆளுனாங்களோ, ஐ திங்க் நம்ம இந்த ஜாதி மதம் மற்ற எந்த விதமான வேறுபாடு எதுவுமே இல்லாம ஒற்றுமையா ஒன்னா வாழணும், தமிழன்கிற உறவு தாண்டி இந்தியன்கிற உணர்வோட வாழணும். சோ லெட் அஸ் ஆல் செலிப்ரேட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, சந்தோஷம் பொறுப்புடன். இனிய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராண கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
2: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
2: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301-2வது தளம், சூச்சனா பவன் எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600-005.
1: தொலைபேசி எண் 044-2951-5449.
2: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
3: ஆகஸ்ட் 18
4: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
5: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். செங்கோட்டையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்தது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் கூறினார். 2047 ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா படைத்து வரும் சாதனைகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார். மொபைல் போன் உற்பத்தி, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், இல்லந்தோறும் குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை பிரதமர் பட்டியலிட்டார். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் மூவண்ண தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தொழில்துறைக்கு தேவையான திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கான 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4665 ஆக

அதிகரித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, நேரம் காலை 10:30 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் கேட்டு இருக்கோம். நேர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கூடவே இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூருடைய பர்த்டேவையும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஜோஷோட
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் 26 ஆண்டு கால உறவு தொடர்கிறோம், இன்னும் அதே துடிப்போடு.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமுடன் பார்த்திபன்.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் 26 ஆண்டுகால உறவு தொடர்கிறோம், இன்னும் அதே துடிப்போடு.
4: கோவை எஃப்எம் ரெயின்போவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் உங்களுடைய பணி தொடர இறைவன் அருளட்டும். நான் உங்கள் நடிகர் MS பாஸ்கர். நன்றி, வணக்கம்.
5: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் 26 ஆண்டு கால உறவு தொடர்கிறோம், இன்னும் அதே துடிப்போடு.
6: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்களால் ஜாவா சுந்தரேசன், நகக்கடக்காரர் மகன் என அன்போடு அழைக்கப்படும் நடிகர் சாம்ஸ் தாங்க. எஃப்எம் ரெயின்போ ஊழியர்களுக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இந்த எஃப்எம் ரெயின்போல மயிலிறகு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம். சோ என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, இங்க எல்லாமே செம தூளுங்க.
7: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் 26 ஆண்டு கால உறவு தொடர்கிறோம், இன்னும் அதே துடிப்போடு.
8: வணக்கம், நான் சைலேந்திர பாபு, முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் பேசுகிறேன். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 சிறந்த நல்ல பயனுள்ள நிகழ்ச்சிகளை நமக்கு தொடர்ந்து தொகுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போவுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நான் எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: காந்திபுரம் கோவை.
4: நேர்களே, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. நேரம் காலை 10:11 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இன்னைக்கு நிகழ்ச்சிகள் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. இப்போ இந்த நிமிஷத்துல நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோட 27வது பிறந்த நாள். சோ அதுக்காக நிறைய நட்சத்திரங்கள் நமக்கு ஜொலிக்கிற வாழ்த்துக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில கேட்கலாம் அடுத்ததா.
5: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர், 26 ஆண்டு கால உறவு, தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
6: வணக்கம், நான் உங்கள் ஹிப்ஹாப் தமிழா ஆதி. ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்களுக்கு ஹிப்ஹாப் தமிழாவின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
7: நமது கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103,
8: 26 ஆண்டு கால உறவு,
9: தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
10: வணக்கம், நந்தகுமார் IRS, கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ், குஜராத்ல இருந்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 தான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நீங்களும் நிச்சயமா உங்களோட பாராட்ட தெரிவிக்கணும் ரெயின்போ எஃப்எம்க்கு. ஏன்னா அவங்க நிகழ்ச்சி மூலமா நம்மள எவ்வளவு என்டர்டைனிங்கா வச்சிருக்காங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா வச்சிருக்காங்க. ரெயின்போ எஃப்எம் கேளுங்க, நீங்க எல்லாம் செம தூளுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர், 26 ஆண்டு கால உறவு தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
1: வணக்கம், நான் இறையன்பு என்கின்ற சாமானிய மனிதன் பேசுகிறேன். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 ரெயின்போ பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து களைப்படைந்த மக்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும், அவர்கள் பணி செய்கிற போது ஆதரவான அரவணைப்பையும், அவர்கள் செவிகளில் இனிமையையும் இன்பத்தையும் சேர்த்து அவர்கள் சிறப்பாக பணிபுரிவதற்கும், நாம் செம்மை அடைவதற்கும், நம் நாடு மேம்படுவதற்கும் இந்த 103 ரெயின்போ பண்பலை பணியாற்றி எண்ணற்ற கலைஞர்களுக்கும் எண்ணற்ற சுவைஞர்களுக்கும் பாலமாக அது தன்னுடைய செயல்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வாழ்த்துகள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர், 26 ஆண்டுகால உறவு தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
3: வணக்கம், நான் சிங்கர் அபய் ஜோத்பூர்கர் பேசுறேன். அண்ட் ஐ வாண்ட் கங்க்ராச்சுலேட் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. சோ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் அண்ட் கிரீட்டிங்ஸ். And I wish that you complete many, many, many more years and lots of love to Akashwani Coimbatore FM 103. Nandri.

0: 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.
4: நமது FM Rainbow 103-இல் இன்று மாலை 5 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம்.
5: தர்மமும் தார்மீகமும் பிறப்பினால வருவது.
6: ஆமா,
5: மற்றெல்லாம் யூ கேன் அக்வயர். யூ கேன் அக்வயர் அ டிகிரி, யூ கேன் அக்வயர் அ கார், யூ கேன் அக்வயர் அ ஹவுஸ், யூ கேன் அக்வயர் பதவி எல்லாம் வரலாம். ஆனா தர்மம் தார்மீகமும் தானமும் ஜெனடிக்கா கொடுக்கலாம்.
4: சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள்.

0: நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில வெள்ளக்கோயில் புனித அமலா அன்னை மகளிர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர், 26 ஆண்டு கால உறவு தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
2: நான் திரைப்பட கலைஞர் சிவகுமார் பேசுறேன். கோவை எஃப்எம் ரேடியோவுக்கு வாழ்த்துக்கள். நான் பிறந்து வளர்ந்தது கோவை மாவட்டம் சூருக்கு பக்கத்தில் இருக்கிற காசிகம்டன் புதூர் அப்படிங்கிற சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் 1957 வரைக்கும் மின்சாரம் இல்லை, அதனால ரேடியோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் சூலூர் உயர்நிலைப் பள்ளியில் 1952-1957 வரைக்கும் படித்தேன். அதனுடைய தலைமை ஆசிரியர் பகர் உணவுக்கு இடைவேளைக்கு முன்னாடியும் பகர் உணவுக்கு அப்புறமாவும், அதாவது 12:30 to 1:30, 2:30 to 2:30 திருச்சி வானொலி செய்தியை கேட்டே ஆகணும்னு ரேடியோ கொண்டாந்து மைதானத்தில் வச்சு மாணவர்கள்லாம் கேட்க சொல்வார். அதான் நான் முத முதல்ல வானொலி கேட்ட அனுபவம். பிற்காலத்தில் நான் சென்னை வந்தேன், ஓவியக்கலை படித்தேன். கிராமத்துக்கு போகும்போது டிரான்ஸ்லேட்டர் ரேடியோ ஒன்று வாங்கிட்டு போனேன். எங்கள் கிராமத்துக்கு போய் பருத்திக்காட்டுக்குள்ளே இந்த ரேடியோ வழியாக சினிமா பாட்டையும் செய்தியும் கேட்டது இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அந்த கோவை வானொலி எஃப்எம் வெள்ளி விழா கொண்டாடுவதற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர், 26 ஆண்டு கால உறவு தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
3: வணக்கம், நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மக்கள் எல்லோருமே விரும்பும் விதமாக அற்புதமான நிகழ்ச்சிகளை தொகுத்து எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்த எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூருக்கு என்னுடைய அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவருடைய சேவை தொடரணும் அப்படிங்கறத இமான் அண்ணாச்சியினுடைய அன்பான பதிவாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தொடரட்டும் எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூருடைய அற்புதமான சேவை.
4: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர், 26 ஆண்டு கால உறவு தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
5: அனைவருக்கும் வணக்கம். நான் மயன் கோபிங்க. ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 க்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே சமதூடுங்க.

0: சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலான்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. ஆறு கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 734-07-07-734.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்
2: சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி
1: மயக்கும் மாலை வித் ஜனனி
2: இன்று மாலை 4 மணிக்கு.

0: மியூசிக் டைரக்டர், கிளாசிக்கல் வோக்கலிஸ்ட், சிங்கர் சாங் ரைட்டர், மியூசிக் ப்ரொடியூசர் எஸ் ஜே ஜனனி பேசுறேன். இந்த சுதந்திர தினத்துக்கு FM ரெயின்போ 103 கோவையில நான் உங்களை சந்திக்க வரேன்.
1: திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜனனி அவர்களுடன் சிறப்பு நேர்முகம்.
2: கேட்டு மகிழுங்கள். நமது கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103
3: 26 ஆண்டு கால உறவு
4: தொடர்கிறோம், இன்னும் அதே துடிப்போடு.
5: வணக்கம், நான் பாடகர் யுகேந்திரன் பேசுறேன். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இந்த ஆர்ஜிஎஸ் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் அற்புதமா படைச்சிட்டு இருக்கிற அந்த பின்னாடி இருந்து வேலை செய்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர், 26 ஆண்டு கால உறவு. தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
1: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் பண்பலை நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது தன் இன்னுயிரே போனாலும் நமது தாய் திருநாட்டின் தேசிய கொடியினை கீழே விழ விடமாட்டேன் என்று தன் இன்னுயிரை தியாகம் செய்த தியாகி கொடிகாத்த திருப்பூர் குமரன் அவர்களின் கொள்ளுப்பேரர் முனைவர் என் நிர்மல்ராஜ் பேசுகிறேன். ரெயின்போ 103 கோயம்புத்தூர் மக்களை பல்வேறு வகையில் மகிழ்த்து வருகின்றனர். இசையில் மட்டுமல்லாமல் மக்களுக்கு தேவையான பொதுநலன், கல்வி, விளையாட்டு போன்ற அனைத்து விஷயங்களும் மக்களிடம் எடுத்துரைத்து சிறப்பானதொரு சேவையை செய்து வரும் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையோடு என்றும் நாம். நன்றி, வணக்கம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம் நட்சத்திரங்களின் வாழ்த்துக்கள்.

ஒரு பாடல் சில நேரங்களில் நம்மை மகிழ்விக்கிறது, சில நேரங்களில் நம்மை அமைதிப்படுத்துகிறது. சில பாடல்கள் நம்மை ஒரு காலத்திற்கே அழைத்துச் செல்கின்றன. ஒரு பாடல் ஒலிக்கும் போது பல ஆண்டுகளுக்கு முன்பு நாம் கேட்ட ஒரு குரல் நினைவுக்கு வரலாம், ஒரு முகம் நினைவுக்கு வரலாம், ஒரு பயணம், ஒரு நண்பர், ஒரு காதல், அல்லது நம் வாழ்க்கையின் ஒரு அழகான தருணம். அதுதான் இசையின் மாயம். அந்த இசையோடு கடந்த 26 ஆண்டுகளாக நம் வாழ்க்கையின் பல தருணங்களில் நம்மோடு பயணித்து வரும் FM ரெயின்போ 103. இன்று ஒரு சிறப்பான நாள். FM ரெயின்போ 103 தனது பிறந்த நாளை கொண்டாடி 27 ஆண்டில் அடியடித்து வைக்கிறது. இந்த 27 ஆண்டு

காலங்களில் பாடல்கள் மாறியிருக்கலாம், காலங்கள் மாறியிருக்கலாம், கேட்கும் விதங்கள் மாறியிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் மாறவில்லை, வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையிலான அந்த அன்பான உறவு. அந்த உறவையும் அந்த இசையையும் அந்த நினைவுகளையும் இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சி தொகுப்பில் கொண்டாட இருக்கிறோம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்கள் அன்பு நண்பன் அரவிந்த். எத்தனையோ காலை பொழுதுகள், எத்தனையோ மாலை நேரங்கள், எத்தனையோ பயணங்கள், எத்தனையோ பாடல்கள், இவற்றையெல்லாம் கடந்து இன்றும் அதே உற்சாகத்தோடு அதே அன்போடு இசையோடு நம்மை சந்திக்கிறது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103. இன்று எங்களுடைய பிறந்த நாள், அதாவது இது எஃப்எம் ரெயின்போவின் பிறந்த நாள் மட்டுமல்ல, எங்களோடு இந்த பயணத்தில் தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நேயரின் கொண்டாட்டமும். 26 ஆண்டுகளை நிறைவு செய்ய 27 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த இனிய நன்னாளில்

0: wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day. Wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day.
1: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். குமரன் பிராண்ட் கருவாடு.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, பூரே மணக்கும் உன்னத சுவை.
3: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
4: சிம் கார்டு இலவசம்,
3: அளவற்ற இலவச அழைப்புகள்,
4: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
3: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
4: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
3: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
4: கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: ஒரு வானொலி நிலையம் ஒரு ஒலிபரப்பு நிலையமாக மட்டும் இருந்துவிட்டால் அது ஒரு கருவி. ஆனால் ஒரு குரல் தினமும் நம்மை தேடி வந்தால், ஒரு பாடல் நம்முடைய மனநிலையை புரிந்து கொண்டால், ஒரு நிகழ்ச்சி நம்முடைய நாளின் ஒரு பகுதியாகிவிட்டால், அது வெறும் வானொலி அல்ல, ஒரு உறவு. காலையில் எழுப்பும் குரலாக, பயணத்தில் துணையாக, வேலையின் நடுவில் ஒரு சிறிய ஓய்வாக, தனிமையில் ஒரு தோழனாக, வானொலி நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்தை பிடித்து விடுகிறது. அந்த உன்னோடு என்கிற நெருக்கத்தை நினைவூட்டும் தருணம் இப்போது

காலம் எதையும் எடுத்துச் சென்றுவிடும். ஆனால் சில விஷயங்களை மட்டும் நம்மிடமிருந்து எடுத்துச் செல்ல முடியாது. நினைவுகள். ஒரு பாடலை கேட்டாலே பல வருடங்களுக்கு முன் கேட்ட அந்த மாலை நேரம் நினைவுக்கு வரலாம். பள்ளிப்பருவம், கல்லூரி காலம், முதல் வேலை, முதல் பயணம், நண்பர்கள், நேசித்தவர்கள் என்று எல்லாமே ஒரு பாடலின் வழியாக மீண்டும் நம்மை தேடி வரலாம். அதனால்தான் வானொலி ஒலிபரப்புவது பாடல்களை மட்டுமல்ல நினைவுகளையும். அப்படிப்பட்ட நினைவுகளின் சிறகுகளை விரிக்கச் செய்யும் இதோ இந்த தருணம்.

நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. ஒரு பயணம் எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம்தான். 26 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. ஆனால் எஃப்எம் ரெயின்போவிற்கு அப்படியல்ல. ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். புதிய நிகழ்ச்சிகள், புதிய குரல்கள், புதிய இசை அனுபவங்கள், புதிய தலைமுறை நேயர்கள். தொழில்நுட்பம் மாறலாம், கேட்கும் தளம் மாறலாம், ஆனால் நேயர்களை, அதாவது உங்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணம் தொடர்ந்து புதியதாகவே இருக்கும். அதனால் 27ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த இனிய தருணத்தில் ஒரு புதிய நம்பிக்கையோடு

இசை மாறலாம், காலம் மாறலாம், கேட்கும் தளம் மாறலாம், ஆனால் உங்களோடு தொடங்கிய இந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். எஃப்எம் ரெயின்போ 103 26 ஆண்டுகளை நிறைவு செய்து 27 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் எங்களோடு இருந்த, இருக்கும், இனி வரப்போகும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இனிய பிறந்த நாள் எஃப்எம் ரெயின்போ 103, இசையோடு இருப்போம், நினைவுகளோடு இருப்போம், என்றும் உங்கள் உறவாக இருப்போம். எஃப்எம் ரெயின்போ 103 உங்கள் மனதின் வானவில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பு நண்பன் அரவிந்த்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதல் முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீரம் முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில், ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. கல்லையில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 47 ரன் எடுத்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மட்டும் 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். மீண்டும் ஒரு சூப்பரான ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது நான் ஆர்ஜே நிஷா. 11:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ஸோ அடுத்த அரை மணி நேரம் நட்சத்திரங்களின் வாழ்த்து செய்தியை கேட்டு ரசிக்க இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு டபுள் டமாக்காவா சுதந்திர தின சிறப்பு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்னுடைய 27வது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாட்டமாகவும் இருக்கு. இரண்டு கொண்டாட்டத்தையும் சேர்ந்து கொண்டாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். 26 ஆண்டுகால உறவு தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
3: மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பார்க்கிங் படத்துடைய டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பேசுறேன்.
4: கோயம்புத்தூர்
3: எஃப்எம் ரெயின்போ அவங்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள்.
4: இன்னும் உங்க மக்களை வந்து நிறைய என்டர்டெயின் பண்ணணும், உங்களோட சேவை தொடரணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச்.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். 26 ஆண்டு கால உறவு தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
5: ஹாய் வணக்கம், நான் உங்க மீரா கிருஷ்ணன் பேசுறேன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 வாழ்த்துக்கள்.
6: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். 26 ஆண்டு கால உறவு தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
7: எல்லாருக்கும் வணக்கம், நான் எஸ் வி சேகர் பேசுறேன். கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103க்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே செம தூளுங்க.
8: ஆட்டங்க மணி ரங்க மணி கதை பாருங்க, நீங்க தன்னை மறந்து வாய்விட்டு நல்லா தெரியுங்க.
9: நமது கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103
0: 26 ஆண்டு கால உறவு
6: தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
10: வணக்கம், நான் கார்த்திக் நேதா பேசுகிறேன். நம்முடைய கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103க்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும். தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ கேட்டு இருக்கிறேன். ஒரு ரசிகன் என்கிற அடிப்படையில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்னும் நிறைய நிறைய ஆண்டுகள் செவிக்கணியாக இந்த பண்பலை தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன்.

0: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
0: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
1: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
0: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
1: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
0: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
1: கண்டிஷன் சப்ளை.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
3: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
2: 5000 GB டேட்டா,
3: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONTயுடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
2: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
3: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
2: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
5: இன்று மாலை 5 மணிக்கு நமது FM ரெயின்போ 103
6: காதல்னா உன்னையே நீ காதலிக்க வேண்டும். நீ உன்னை காதலிக்க கற்றுக்கொள், நீ செய்யும் தொழிலை கற்றுக்கொள், உன் நாட்டை காதலிக்க கற்றுக்கொள், உங்க அப்பா அம்மாவை காதல். யாரு காதலிக்கன்னு சொன்ன யாரும் இல்லைன்னு சொல்ல, அப்பா அம்மாவை காதல் பண்ணு. காதல் நல்ல வார்த்தை, காதலால் கசிந்துருகி கடவுளையே காதல் பண்ணலாம்.
5: சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம். சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள்.
7: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்

0: மண்ணு தயாரிக்கணும் நம்ம. ஸோ பல்லதானியம் விதைச்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு 8 டிராக்டர் எரு கொட்டணும். கொட்டிட்டு முடிஞ்சால் ஒரு 100 கிலோ கடலை புண்ணாக்கு இதையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாத்தி அமைக்கணும். கீரைக்கு தண்ணி பாசனம் வந்து எப்பவுமே ரொம்ப கம்மி. கீரையோட வேறுன்றது ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் தான் அதிகபட்சம் மண்ணுக்குள்ளே போவோம். அந்த அளவுக்கு மண் நனைஞ்சா போதும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீரைகள் விதைக்கலாம்.
1: 15 வகையான கீரை சாகுபடி முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் சென்னையை சேர்ந்த விருட்சம் இயற்கை விவசாயி ஜனா சிவதானு அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
4: அர்த்தமுள்ள அரட்டை.
3: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
5: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
3: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
6: குவிஸ் டைம்.
3: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
6: சனிக்கிழமை
3: தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம் நேயர் நெஞ்சு. நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
7: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
8: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
9: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ₹1
10: சிம் கார்டு இலவசம்,
9: அளவற்ற இலவச அழைப்புகள்,
10: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
9: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
10: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th முதல் செப்டம்பர் 12th வரை மட்டுமே.
9: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
10: கண்டிஷன்ஸ் அப்ளை.
11: FM Rainbow 103 கோயம்புத்தூர். 26 ஆண்டு கால உறவு, தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
12: வணக்கம், நான் உங்கள் முகேஷ், திரைப்பட பின்னணி பாடகன். நமது ஆகாஷ்வாணி ரெயின்போ FM-க்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய ஆகாஷ்வாணி நேயர்கள் எல்லோரும் தொடர்ந்து இதே போல ஆதரவு கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச சூப்பரான பாட்டெல்லாம் நம்ம ஆகாஷ்வாணி ரெயின்போ FM 103 கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.
13: FM Rainbow 103 கோயம்புத்தூர். 26 ஆண்டு கால உறவு, தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
14: வணக்கம், நான் பாடலாசிரியர் விவேக் பேசுறேன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103-க்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். 26 ஆண்டுகால உறவு தொடர்கிறோம், இன்னும் அதே துடிப்போடு.
1: வணக்கம் கோவை, நான் உங்க நக்குல் பேசுறேன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இத்தனை வருஷம் இசை, செய்திகள், கதைகள் மூலமா மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்க. இன்னும் பல ஆண்டுகள் வெற்றிகரமாக ஒளிக்கட்டும்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர், 26 ஆண்டு கால உறவு தொடர்கிறோம், இன்னும் அதே துடிப்போடு.
3: வணக்கம், நான்

0: உங்கள் பாடலாசிரியர் அருண் பாரதி பேசுறேன். ஆகாஷவாணி கோவை 103 எஃப்எம்மிற்கு என்னுடைய அன்பில் நனைந்த இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். 26 ஆண்டு கால உறவு தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
2: ரெயின்போ எஃப்எம் கோயம்புத்தூருக்கு என்னுடைய இனிய அன்பான வாழ்த்துக்கள். நான் நடிகர் தினேஷ் பேசுறேன். ஹாப்பி ரெயின்போ எஃப்எம் கோவை.

0: நேர்களே, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி கேட்கலாம்.
1: ஆயே சுனதே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ் சந்தேஷ்.
2: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபீ கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதீய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் 1 கி லான்சிங், 5 ட்ரில்லியன் டாலர் கி அர்த்வவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்ட்ர மண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹச்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் சே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
3: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
4: உயிர் கொடுக்கும் கவிதை எழுதி உயிரற்றதற்கு சமமாக இருந்த ஒரு சமுதாயத்தை எழுப்பி
3: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
5: பண்புகளும் பல பண்பாடும் கொண்ட நம் திருத்தாய் நாடு, நம் திருத்தாய் நாடு.
3: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்
6: சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி
0: மயக்கும் மாலை வெஜ்ஜனனி
6: இன்று மாலை 4 மணிக்கு

0: மியூசிக் டைரக்டர், கிளாசிக்கல் வோக்கலிஸ்ட், சிங்கர் சாங் ரைட்டர், மியூசிக் ப்ரொடியூசர் எஸ் ஜே ஜனனி பேசுறேன். இந்த சுதந்திர தினத்துக்கு எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நான் உங்களை சந்திக்க வரேன்.
1: திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜனனி அவர்களுடன் சிறப்பு நேர்முகம்.
2: கேட்டு மகிழுங்கள்.
3: என்னன்னா, ஒவ்வொரு சாங் போடுறப்பவும் யாரு பாடியிருக்காங்க, யாரு மியூசிக் பண்ணிருக்காங்க, யாரு எழுதியிருக்காங்க அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. அது நிறைய மக்கள் கிட்ட எங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கு. நிஜமாவே அது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய எஃப்எம் சேனல்ஸ் தவற விட்ட விஷயம் கூட அது.

0: கண்டிப்பா மறக்காம FM ரெயின்போவ டியூன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.
1: FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர். 26 ஆண்டு கால உறவு. தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
2: வணக்கம், நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்று அதில் கண்கள் அறியாமல் தேன் கசிந்தால் அது பாட்டு. அந்த தித்திப்பை நமக்கு அள்ளி அள்ளி தந்து நம்மை கொண்டாடுவது கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103. இசை என்னும் மாய ஊஞ்சலில் நம்மை தாளாட்டும் கோயம்புத்தூர் வானவில் பண்பலை 103 பண்பலைக்கும் பணியாளர்களுக்கும் நேயர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
1: 26 ஆண்டு கால உறவு
0: தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
2: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க நட்டி நட்ராஜ் பேசுறேன். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்னும் பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் காண வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். கோயம்புத்தூர்னாலே கலகலப்பு தான். இந்த எஃப்எம் கேட்டு கலகலப்பா எல்லாரும் சந்தோஷமா குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே செம தூளுங்க.
0: நமது கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103,
1: 26 ஆண்டு கால உறவு
3: தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
4: நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். கோவை 103 எஃப்எம் ரெயின்போ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். கோவை ஆகாஷ்வாணி 103 எஃப்எம் ரெயின்போ மேலும் மேலும் பல கோடி இதயங்களை சம்பாதிக்கணும், மக்களுக்கு அறிவையும் மகிழ்ச்சியையும் ஒரு சேர ஊட்டணும் அப்படின்னு நான் மனதார கேட்டுக்கிறேன். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே சமதூளுங்க.
3: நேரம் 11:30. இனி தொடர்வது ஸ்டம்ப், சர்வதேச கிரிக்கெட் நிகழ்ச்சி.

0: கேட்ட பாடல் அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திற்காக மிஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
2: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
1: துல்லியமான குரல் அழைப்புகள்,
2: அவசரகால SOS ஆதரவு,
1: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
2: நீடித்த நிலையான பேட்டரி,
1: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
2: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
3: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர் குமரன் பிராண்ட் கருவாடு.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
5: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30-க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 7340707734.
6: நமது FM Rainbow 103 இன்று மாலை 5 மணிக்கு
7: பேசுறது அந்த லாங்குவேஜில் கனிவான பேச்சு வரணும், இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. தி பவர் ஆஃப் த மேன் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். பவர் ஆஃப் த வேர்ட்ஸ் கம் ஃப்ரம் அ மைண்ட். தி மைண்டில், சப்கான்ஷியஸ் மைண்டில் வெரி பவர்ஃபுல்.
6: சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள், சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம்.

0: கேட்ட பாடல் குளே பகாவலி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஜிக்கி பாடியது. இதுவரை இடம்பெற்றது ரெயின்போ கிளாசிக்ஸ்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பகல் 12 மணி.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
2: தேவி, இந்த போட்டோல இருக்கவங்கள பாரு.
3: ஓல்டு லேடி. யார் இவங்க?
2: இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லே கட்டுறது இல்லையா.
3: ஈபி பில்லு கட்டுறது இல்லையா? ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ரீடிங் எடுப்பாங்க, நம்ம பில்லு கட்டலன்னா கட்டை புடுங்கிட்டு போயிடுவாங்க.
2: அதான் இல்ல, அவங்க சோப்பு வாங்குறது இல்லையா, ஷாம்பு வாங்குறது இல்லையா, அரிசி வாங்குறது இல்லையா, பருப்பு வாங்குறது இல்லையா,
3: அப்புறம்
2: பேஸ்ட் கூட வாங்குறது இல்லையா.
3: எதுவுமே வாங்காம ஒரு மனுஷனால, ஒரு மனுஷியால எப்படி வந்து நாட்டுல வாழ முடியும்? அப்ப அவங்க நாட்டுல இல்ல, காட்டுலதான் வாழணும்.
2: ஒரு மாதிரி கரெக்ட் தான் நீ சொல்றது, ஆனா காட்டுல எல்லாம் வாழல, நாட்டுலதான் வாழறாங்க. கொஞ்சம் ஒதுக்குப்புறமா வாழறாங்க, காட்டை நம்பி வாழறாங்க. அப்படி வேணா வச்சுக்கலாம்,
3: காட்டுக்கு பக்கத்துல காடை நம்பி வாழ்ந்தாலுமே இபி பில்லே கட்டாம எலக்ட்ரிசிட்டியே இல்லாம எல்லாம் ஒருத்தரால எப்படி இருக்க முடியும்?
2: அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம், சஸ்டைனபிள் லிவிங் அப்படின்னு நம்ம சொல்றோமே.
3: ஆமா
2: இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீண்ட கால பயன்பாடு அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிடுறோம். ஏன் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது இல்ல? ஏன்னா சோலார் போட்டிருக்காங்க வீட்டுல.
3: சோலார் போட்டிருந்தா கூட நம்ம வந்து அந்த கிரிட்டுக்கு அந்த மீட்டருக்கெல்லாம் வந்து பணம் கொடுக்கணுமே.
2: அதுதான் இல்ல, இவங்க விண்மில்லே வச்சிருக்காங்க வீட்டுல.
3: ஓ, அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே
2: காற்றாலை, சோலார் குக்கர், வீட்டுல எல்லா உபகரணமும் வச்சிருக்காங்க. வீட்டையே மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு போக அந்த மீதி கரண்ட் எல்லாம் எல்லாருக்கும் குடுக்கறாங்க. அதை தவிர எல்லாத்தையுமே இவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க அவங்களோட வயல்ல. அதுக்கப்புறம் 160 மரம் வச்சிருக்காங்க. அவங்க பேரு ஜனக் பால்டா.
3: ஜனக் பால்டா.
2: அவங்க வந்து ஒரு ஐரிஷ்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால மெக்கிலிகன் அவர் பேரு. சோ அதனால ஜனக் பால்டா மெக்கிலிகன். அவங்களுக்கு 75 வயசு ஆச்சு. பிறந்தது சண்டிகர்ல. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறாங்க. சித்தார் வாசிக்கிறது இல்ல, வந்து சங்கீத் விசாரத் படிக்கிறாங்க. அப்புறம் எம்ஃபில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாங்க. விதவிதமா படிச்சுட்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்தாங்களாம், ஹைகோர்ட்ல வேலை பார்த்தாங்களாம், அப்புறம் சென்டர் ஃபார் ரூரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இத்தனை ஆஃபீஸ்ல வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்றாங்களாம், நான் சொன்னேன்ல, ஒரு ஐரிஷ்காரரை திருமணம் பண்ணிக்கிறாரு. இவங்க பண்ற வேலையில அவருக்கும் கொஞ்சம் ஈடுபாடு இருந்திருக்கு. அதாவது கிராமப்புற பழங்குடியின மகளிர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்க நம்ம யோசிப்போம். அவங்க அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துதான் இவருக்கு லவ்வே வந்திருக்கு. ரெண்டு பேருமே ஒரு ஒத்து சிந்தனை இருக்கிறதுனால ரெண்டு பேரும் லவ்

0: கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு பர்லி டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் ரூரல் விமன் அப்படின்னு என்ஜிஓ வச்சு ரெண்டு பேரும் இந்த ஒத்த சிந்தனையில உழைக்க ஆரம்பிக்கிறாங்க.
1: சரி, பழங்குடியின பெண்களுக்கு எஸ்பெஷலி உதவிகள் செஞ்சிருக்காங்க.
0: அப்ப அவங்களுக்கு என்ன ஆசை இருந்திருக்குன்னா, எர்த் அண்ட் எனர்ஜி, அதாவது பூமி, பூமியிலேருந்து உருவாகக்கூடிய இயற்கையான சக்தி. இயற்கை சக்தினா என்ன, நமக்கு தெரியும் என்னெல்லாம் இயற்கையில கிடைக்குது.
1: இயற்கையில என்ன கிடைக்குது, எல்லாமே நமக்கு இயற்கையில இருந்தா கிடைக்குது. ஆனா இவங்களுக்கு எப்படி இந்த சிந்தனை வந்துருது முதல்ல?
0: அதுதான் இவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, 17 வயசுல பெரிய ஹார்ட் இஷ்யூ வந்திருக்கு. அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மாங்களே, சாவ பாத்துட்டு வந்துட்டாங்க அவங்க. ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்க 17 வயசுல. அதுல இருந்து அவங்க மீண்டு வந்த அப்புறம் அன்னைக்கு அவங்க அது மறுவாழ்வா நினைச்சாங்களாம். சரி, எதை கேர் பண்ணணும், மதர் எர்த்த, பூமி தாய்க்காக நம்ம கேர் பண்ணணும்னு அவங்களோட இது வந்து அப்பவே ஆரம்பிச்சது 80ஸ்ல. இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்றோமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அது இதுன்னா என்னெல்லாமோ சொல்றோம் இல்லையா,
1: இன்னைக்கு ரொம்ப பிரபலமா இருக்காது.
0: ஆமா, ஆனா அவங்க அப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க, கூட அவங்க கணவரும் சேர்ந்திருக்காங்க. அந்த 17 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு மாற்றமே வந்தது, அதாவது எதிர்கால சந்ததியினருக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி நம்ம இயற்கை வளங்களை சிதைக்காம பாதுகாக்கணும், இதானே. இது அவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் எடுத்து சொல்றது, அவங்க இருக்கிற இடத்துலயே சிறப்பா வாழறது. அங்கேருந்து நான் வந்து சிட்டிக்குள்ள வரேன், இங்க வந்து வீடை கட்டுறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லாம இருக்கிற இடமே உனக்கு நல்லதுதான், அந்த இடத்துல நீ வாழு அப்படிங்கிறதுக்கான முயற்சி. இப்ப வாழ்வாதாரம் வேணுமே, அந்த வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற வேலையைத்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்ப இருக்கிற வீட்டை கட்டியிருக்காங்க. அதுல வந்து 0 வேஸ்ட், 0 எனர்ஜி, 0 ப்ராப்ளம்ங்கிறாங்க. ஏன்னா 0 வேஸ்ட் என்ன, வீட்டுல இருந்து ஒரு குப்பை கூட வெளியே போகாதான், எல்லாம் மக்கு குப்பையாக்கி தோட்டத்துக்கு போட்டுறாங்க.
1: சரி,
0: அப்புறம் 0 எனர்ஜி, எனர்ஜினா அப்ப சோலார் பவர் ஒண்ணு வச்சிருக்காங்க வீட்டுல, ஒரு பெரிய விண்மில், அதை காற்றாலே வச்சிருக்காங்க அவங்க வீட்டுக்கிட்டே. அது எந்த ஐடியா அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, இந்த மாதிரி யோசிச்சதுதான், நம்மளே ஏன் ஒண்ணு வைக்க கூடாதுன்னு. அங்க காற்று நிறைய இருக்கிற இடத்துல தானே அவங்க வைக்கணும், அதனால என்ன பண்றாங்க, இண்டோர்ல அவங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்காங்க, இண்டோருக்கு போயிடறாங்க. அது எங்க இருக்கு, மத்திய பிரதேஷ், ஆனா இவங்க இருந்த இடம் பஞ்சாப். அதுல வந்து சனாவாடியா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க, அங்க காத்து நிறைய இருக்கு. நம்ம பொள்ளாச்சியில எப்படி காத்து வரும், அந்த மாதிரி அங்கேயும் நல்ல காத்து வந்திருக்கு. சோ இத வந்து வீட்டு பக்கத்துலயே அதை வச்சிருக்காங்க. அது வந்து 50 வீட்டுக்கு இலவசமா அவங்க மின்சாரம் அவங்க தராங்க.
1: ஓஹோ, சரி.
0: அவங்க வீட்டை வந்து சஸ்டைனபிள் லிவிங்க்கு மாத்திட்டாங்க. சாப்பாடு உடை எல்லாமே நேச்சர் கிட்ட இருந்தா நமக்கு வருது, அதை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி தரத்துக்கு ஆள் இல்ல, அதைத்தான் நான் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோலார் குக்கிங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோட் பண்றாங்களாம், அதை வச்சு மொட்டை மாடியிலே சமைக்கிறதையே அவங்க காட்டுறாங்க. சாதம் வைக்கிறது, வெந்நீர் போடுறது, எல்லாமே அதுல செய்யறாங்க, செஞ்சு ஒரு முழு சமையல முடிச்சு காட்டுறாங்க. அதாவது இயற்கை தந்த கொடையில நான் வாழறேன் அப்படிங்கிறாங்க. நான் எதை சொல்றேன், சோப்பு இல்ல ஷாம்பு இல்லங்கிறேன் இல்லையா, ஷாம்புக்கு தான் அந்த சீயக்காய் அரப்பு இருக்கு. அப்புறம் சோப்பே அவங்க அந்த நேச்சுரல் சோப்பு, அந்த காயெல்லாம் இருக்கு இல்லையா, பூந்தி கொட்டை, அதெல்லாமே உபயோகிக்கிறது, வேப்பங்குச்சி எல்லாம் சிட்டில வாழ்ந்தவங்க தான், ஆனா அது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம பழகிக்கிட்டா அது தேவைப்படாது நமக்கு அப்படிங்கிறாங்க. 160 மரம் வச்சிருக்காங்க அவங்களுடைய இடத்துல, 13 பயிர் வகை அரிசி பருப்பெல்லாம் விளைவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வெளியில இருந்து மின்சார தேவையில்லாத மாதிரி இவங்களே எல்லாம் பாத்துக்கிறாங்க. அவங்க பண்ணையிலேயே காய்கறி பழம் எல்லாமே விளைவிச்சுக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு பாடம், அன்னைக்கு தமக்கு ஹார்ட் பிரச்சனை வந்தது, அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும், நல்லபடியா வாழணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, எல்லாரும் சொல்லுவாங்களே இந்த உலகமே சுபிக்ஷமா இருக்கணும்னு, அதுதான் அவங்களுடைய தாட்டு. எப்படி சாத்தியப்படும், ஒத்தரால முடியும், ஒரு ஊரால முடியும்னா ஏன் உலகத்துல இருக்கவங்களால முடியாது, முடியும் அப்படிங்கறதுக்கு அவங்க தான் உதாரணம். அதுல ஜனக்பால்டா இருக்காங்க இல்லையா, அவங்க பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவங்க, அப்பவே பல வருஷத்துக்கு முன்னாடியே பத்மஸ்ரீ அவங்களை வந்து ஹானர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பழங்குடியின பெண்களுக்கும் கிராமப்புற பெண்களுக்கும் ஏதோ ஒரு வேலை வேணும் உங்களுக்கு, எல்லாருமே கிராமத்துல இருக்க முடியுமா, படிச்சா என்ன பண்றோம் உடனே சிட்டிக்கு
1: போயிருவோம்,
0: ஆமா வேலைக்காக போறோம். அப்ப நீ என்ன பண்ணணும், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். அவங்க பண்ற அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருந்திருக்கும், பழங்குடியினருக்கு அவங்க நிறைய இந்த ஆர்ட் கிராஃப்ட் எல்லாம் பண்றாங்களா, அதை சந்தைப்படுத்த சொல்லித்தராங்க, மார்க்கெட் பண்ண சொல்லித்தராங்க. அப்புறம் நீங்க இங்க இருந்தபடியே சம்பாதிக்கலாம், இதெல்லாமே கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த ஊரை வந்து அவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காங்க, அதுக்கு அவங்க தான் காரணம். அந்த ஊர் பேர் சொன்னேன் ஞாபகம் இருக்கா?
1: ஐயோ என்ன ஊர் சொன்னீங்க, அதுக்குள்ள மறந்து போச்சு,
0: சனாவாடியான்னு சொன்னேனே, அந்த ஊர் தான்
1: மத்திய பிரதேசல இந்தோர் பக்கத்துல.
0: இவங்க குப்பையே தூக்கி போடுறது இல்லையா, அவங்க வீட்டை விட்டு குப்பை போறது இல்ல வெளியே.
1: அப்படி பார்த்தா நான் கூட தான் குப்பையே போடுறது இல்ல.
0: ஆமா, நீ குப்பைய போடுறது இல்ல, குப்பையை வெளியே தூக்கி வைக்க மாட்டேங்கிற, அது உன்னோடது சோம்பேறித்தனம், வேற ஒண்ணும் கிடையாது. வாசல்ல வந்து கேக்குறாங்க பாரு, வண்டிக்காரன் வந்து கேட்டா கூட எடுத்து கூட தரத்துக்கு உனக்கு சோம்பேறித்தனம். பரிசு அடுக்கி வச்சிருக்கா பாரு, பைய பைய பையா வந்து
1: குப்பையை நான் பிரிச்சு வச்சிருக்கேன்.
0: சூப்பர் தான், பிரிச்சு வச்சிருக்கிய, வேண்டாததை வண்டிக்கார்ட்ட கொடுத்துருக்கணும். மக்கற குப்பைய வந்து என்ன பண்ணிருக்கணும்,

0: மாமரத்துக்கு போட்டிருக்கணும்.
1: மாமரம் பக்கத்து வீட்டுது,
0: பழம் பறிக்கும் போது அது ஓ மரம் ஆயிடுது.
1: ஆமா,
0: இது குப்பையெல்லாம் உரம் தானே, அந்த மக்க வச்சு அதுக்கு போடலாம்ல.
1: அதுவும் நல்ல ஐடியா.
0: அந்த மூளையில எதுக்கு வச்சிருக்க? வீட்டு வாசல்ல வந்த உடனே எனக்கு குப்பை தான் கண்ணப்படுது.
1: நீங்க சொல்லிதான் நான் வந்து இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைய பிரிச்சு வைக்க ஆரம்பிச்சேன். நம்ம வண்டிக்காரர் கூட வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாரு, சொன்ன பேச்சு கேட்டு நீதாமா இப்படி பண்றேன்னு சொல்லி ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாரு. இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதுனால இனிமே நான் கரெக்டா அந்த வண்டிக்காரரை டெய்லி வர சொல்லி எல்லாத்தையும் மக்கும் குப்பை மக்காத குப்பைய பிரிச்சு கரெக்டா டெய்லி அவர் வர சொல்லி அவர்
0: அதை முதல்ல செய்யு. நல்ல வேலை நீங்க குப்பையோட அதை நிறுத்திட்டா.
1: இல்ல, ஜனக் மேடம் பத்தி சொன்னீங்களே, அது என்னது? அந்த விண்டுமில் பத்தி என்னமோ சொன்னீங்களே, அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: என்னது காத்தாடியில மின்சாரமா? ஐயோ, தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இவ பாட்டு யோசிக்கிட்டோம், நம்ம இப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். எஸ்கேப்.
2: அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
3: அர்த்தமுள்ள அரட்டை.
2: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம்? போன வாரம் ராஜா சாரோட பாட்டு தான் கேட்டோமா, மகனே மகனே. அது ஒரு ரேர் ஃபிலிம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வாரமும் ஒரு ரேர் ஃபிலிம் தான், ராஜகோபுரம். என்னது ராஜா கோபுரமா? அந்த படம் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ரேடியோலையும் கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா ஒன்னே ஒன்னு, யாராவது ஒருத்தர் விளம்பரதாரர் நிகழ்ச்சியில கேட்டிருக்கலாம். உங்கள் நண்பன் எல்லார் நாராயணன் அப்படின்னு சொல்லி விளம்பரதார நிகழ்ச்சி வரும், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது டு பி ரிலீஸ்டு மூவிஸை வந்து அதில் போடுவாங்க விவித் பாரதியில். அப்படி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுலயும் அந்த ஒரு பாட்டு தான், அந்த விளைஞ்சிருச்சுன்னு ஒரு பாட்டு, அதை தான் இப்ப கேட்க போறீங்க. அந்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஒரு கிராமிய பாடல் ஸ்டைல அது பண்ணியிருப்பாரு கேஜேஎஸ் தாசாரும் எஸ்பி சைலஜாவும். இது 1985 வந்த படம் தான் இந்த ராஜகோபுரம். படம் எல்லாம் ஓடிச்சு, நம்ம எல்லாம் போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்திருக்கோம், படமே பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க. படம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டார் காஸ்ட் தான், பாண்டியன் நளினி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இப்ப என்ன பாட்டு கேட்க போறோம்? விளைஞ்சிருச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டை இப்ப கேட்க போறோம். இந்த படத்துல வந்து 4 பாட்டு. அந்த பன்னாரி அம்மன் சாங் கூட நல்லா இருக்கும், மலேசியா வாசுதேவன் பாடினது. கோயில் திருவிழா ஃபீல் கொடுக்குற பாட்டு அது. இது என்னன்னா எக்கோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ராஜா சார் பாடல்கள் எல்லாமே 99% ஹிட்டான பாடல்கள். ஒன்னு ரெண்டு அப்படி ஹிட் ஆகாம தெரியாமே போயிடும். அதுல இந்த படமும் ஒண்ணு. ஓகே, ராஜா சார் இசையில வந்த ராஜகோபுரம் படத்துல இருந்து அந்த விளைஞ்சிருச்சுன்னு ஒரு பாட்டு. சரி, இப்ப அந்த பாட்டு கேட்போமா?

இது குவிஸ் டைம். போன வாரம் என்ன கேட்டிருந்தோம், ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கு இல்லையா, அதுல டியூனை போட்டுட்டு இது இதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆன தமிழ் பாட்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்களாம் யாரு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு க்ளூ வேற நான் கொடுத்துருந்தேன் பாத்தீங்களா, எல்லா மெசேஜஸ் எல்லாம் அனுப்பி வைங்க சாமி, அதை கூட நிறைய பேர் நோட் பண்ணியிருந்தீங்க. சரி, என்ன பாட்டு இதான்?

அது லாட்டின் அமெரிக்கன் சிக்கோ சிக்கோ அப்படிங்கிறது தான் அந்த பாட்டோட பேர். எட்மண்டோ ராஸ் அப்படிங்கிறவர் பண்ண பியோர்டோரிக்கோ அப்படிங்கிற படத்துலேருந்து தான் அந்த டியூன் எடுக்கப்பட்டது. அதை நமக்காக, தமிழ் ஆடியன்ஸ்க்காகவும் அவங்க ஹிந்தி ஆடியன்ஸ்க்காகவும் கொண்டு அழகாக உருமாற்றம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி தான், ஸோ அதெல்லாம் பாராட்ட வேண்டியது. இதில் இன்ஸ்பயரான தமிழ் பாடல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்பா, தமிழ் பாட்டு ஓர் இரவு படத்தில் வந்த இந்த பாட்டு தான்.

நம் மாஸ்டர் அவர் பண்ணது இந்த பாட்டு. அவருக்கு எப்படி இந்த பாட்டை எடுத்து பண்ணணும் தோணுச்சுன்னு தெரியல. அதுவும் எம்எல்வி அம்மாவா அந்த பாட்டுக்கு யோசிச்சிருக்காரு பாருங்க. எம்எல்வி அப்ப பெரிய டாப் சிங்கர் கிளாசிக்கல்ல. அவங்க வந்து ஜனரஞ்சகமா பாடல அந்த டைம்ல, கொஞ்சம் லைட் கிளாசிக்கல் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த பாட்டு எம்எல்வி அம்மா எப்படி பாடிருப்பாங்க அந்த பாட்டை, அதுல பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டச், அதாவது சொப்ரானோ டச் இருக்கும். எங்கன்னா அந்த நரி கொம்பி இருக்கு வாங்கலையோ அது, இந்த வெஸ்டர்ன் நோட்ஸ்ல கிளீனா அந்த சொப்ரானோல பாடியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அப்பர் போர்ஷன்ஸ், அதாவது லேயரிங் சொல்லுவாங்க இல்லையா, மேல் ஸ்தாயி, அதுல வந்து குள்ள நரின்னு எடுப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து ஃபால்ஸ் அட்டோல பாடியிருப்பாங்க, மேல பாடியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஓரிரவு படத்துல ஒரு புரட்சி இந்த பாட்டு. இன்னொரு பாட்டும் அதுல புரட்சியான பாட்டு தான், துன்பம் நேர்கையில். பாரதிதாசனோட பாட்டு வந்து எடுத்து பண்ணியிருப்பாரு யாரு, எம் எம் தண்டபாணி தேசிகர். ரெண்டு பாட்டுமே ஹிட்டு தான். அதுல எம்எல்ஏ இப்படி யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா, ஆனா ஜஸ்டிஸ் பண்ணாங்க அந்த பாட்டுக்கு. அதாவது ஒரு பாட்டை எடுத்து ஒரு கர்நாடக சங்கீதம் பாடுற ஒரு பாடகிட்ட கொடுக்கும் போது அந்த பாட்டை எப்படி வரணும்னு அவங்க எதிர்பார்த்தவங்களோ அதை விட பிரமாதமா வந்திருந்தது. அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க மக்கள், என்ன இவங்க இப்படி பாடியிருக்காங்கன்னு யாருமே சொல்ல, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் கேட்ட கேள்விக்கு விட இதுதான். நிறைய பேர் டக்கு டக்குன்னு உடனே மெசேஜ் அனுப்பிட்டீங்க, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தெரிஞ்ச பாட்டு, அதனால அது ஈஸியா போச்சு. சரி யாரெல்லாம் அனுப்பியிருக்கீங்கன்னு பாப்போமா. செந்தில்குமார் ரமணா முதலி புதூர்லேருந்து, அப்புறம் சையத் ரசூல் செல்வபுரம்ல இருந்து 12:22 அனுப்பி கைத்தட்டலை அள்ளி செல்கிறார்கள். அதுக்குன்னு மற்றவங்க எல்லாம் ஒன்றும் லேட்டாலாம் அனுப்பலை, எல்லாருமே உடனே அனுப்பிட்டீங்க. 1-2 நிமிஷம் தான் வித்தியாசம். வி விஸ்வநாதன் டாடா பேட்லேருந்து, கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி தேவனூர் ஜோதிலட்சுமி, கும்பகோணம் மனோகரன், பாபு மாதவன் அவிநாசிலேருந்து, அழியார் சுப்பிரமணியம், நிஷாந்த், அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், ஜேவியபால் ஜிஎன் மில்ஸ்லேருந்து, கேன்பாளையம் பேச்சிமுத்து, பிரேம்நாத் பெரியநாயக்கன் பாளையம், ஐயா சாமி ஆரோக்கிய சாமியா, இது என்னது ஆரோக்கிய சாமி எங்கேருந்து வந்தாரு, சரி ஃபன்னியா இருந்தது, ஓகே. தேனி ஹரிராம், நான் போட்டது ஹிந்தி டியூன் இல்லையே, கொரே கொரே ஹிந்தி தான், ஆனால் நான் போட்டது வந்து வெஸ்டர்ன் டியூன் தான். அப்புறம் சில ஈரோடு சூரம்பட்டி வலசுலேருந்து பாய் இளங்கோ குடும்பத்தார், அப்புறம் அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய், குணமலை ஆனந்தன், ரெங்கா கணேஷ் அவினாசி, பீடம்பள்ளி வாசுதேவன், ஏ ஹரிஹரன் பெங்களூரு, சுமித்ரா புள்ளாச்சியில் இருக்கிற சேரன்மாநகர்லேருந்து, அப்புறம் கிரிஜா வடவள்ளி, ஆர் கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டி, விஜயகுமார் வரதராஜபுரம், உமா கணேஷ் சிறுமுகை, சோமு கலைவாணி சிறுமுகை, கண்ணேன் ராமசாமி கஞ்சம்பட்டி, மனவி சந்திரசேகர், டி எஸ் சங்கர் பல்லடம் கவுண்டம்பாளையத்திலேருந்து, அப்புறம் சண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர், கனகரத்னம் கனியாம்பூண்டி, தெலுங்கு வேதி பாதுஷா குகன் சிந்து கோத்தகிரி, எஸ் முருகன், அப்புறம் அப்துல் கஃபூர் செல்வபுரம், ஹோப் காலேஜ் பிரணயா குகன், செல்வபுரம் ஷர்மிளா பானு, திருப்பூர் வெளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ், ஆலாங்கொம்பு விஜயகுமார் அண்ட் ஃபேமிலி, டெய்லர் முருகன் பொள்ளாச்சியிலேருந்து, யுவராஜ் குடும்பத்தார் திருப்பூர்லேருந்து, நட்ராஜ் சாந்தி பொன்னே கவுண்டனூர், குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர், அப்புறம் வந்து சில பேர் கொஞ்சம் தப்பா அனுப்பியிருந்தீங்க, நான் அவங்க பேரும் நான் படிச்சிடுறேன், பிரபாகர் சோமனூர்லேருந்து, கல்யாணம் ஆஹா கல்யாணம் அந்த பாட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு, அப்புறம் பெருமாள் சாமி சுமதி சவக்காட்டு பாளையத்துல, இவங்க என்ன பண்ணுங்க இனாமினா டீக்காவா, அப்புறம் ஓஹோ எந்தன் பேபியா, இவ சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரியிலேருந்து, வேற யாரு பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலேருந்து, யாரடி நீ மோகினி அந்த பாட்டா, அப்புறம் மல்லிகா மந்த்ராச்சலம், பக்கும் பக்கும் மாடப்புறா, எத்தனை விதமான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் மேனகா விஜயகுமார் இவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, சரி எல்லாரும் ஏதோ விதவிதமாக கொடுத்துருக்கீங்க, ஆனால் பாருங்க எல்லா பேரும் படிச்சுட்டேன். அப்புறம் அவரோன் அனௌன்சஸ் யாரெல்லாம், சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து முனுசாமி, அப்புறம் கவிதா சாம்பால், எல்லாரும் கரெக்டான ஆன்சர் அனுப்பியிருந்தீங்க, கரெக்டான ஆன்சர் அனுப்பினேன் உங்கள் எல்லாருக்கும், இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். ஓகே, இந்த வார குவிஸ் என்ன, போன வாரத்துக்கும் அதுக்கு முந்தின வாரத்துக்கும் சற்றும் சளைக்காமல் ஒரு பாட்டு இருக்குமா, அது இந்த பாட்டு தான். இப்ப கேளுங்க இந்த டியூனை.

1951 தமிழ்ல வந்தது. ஹிந்தியில அதுக்கு கோரே கோரே உப்பாக்கி சோரே அப்படின்னு. அது வந்து சமாதிங்கிற படத்துல 1950 பண்ணியிருக்காங்க. அசோக் குமார் எல்லாம் நடிச்சு அது ரொம்ப ஹிட்டான படம். நளினி ஜஸ்வந்த் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அது டூயட். தமிழ்ல சோலோ இசையமைப்பாளர் ஆர் சுதர்சன்.

செம்மையாக இருந்ததுல. இதுக்கெல்லாம் நான் வேற க்ளூவெல்லாம் கொடுத்து பில்டப்லாம் கொடுத்துட்டு எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம், டக்குன்னு கண்டுபிடிச்சி டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்புங்க பாப்போம். நம்பர் சொல்லணுமா? 9 58 58 00 103. என்றோ கேட்டது இன்றும் மினிக்குது. செகண்ட் சாங் ராஜா சார் இசையில வந்த ராஜகோபுரம் படத்துலேருந்து இன்னொரு பாட்டு கல்யாணம் அப்படின்னு ஆரம்பிக்கும். சூப்பரான பாட்டு இது, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு இந்த பாட்டு தான் என்னுடைய ஃபேவரட்.

எப்படியோ வந்திருக்க வேண்டியதில்லை. இது யாருமே கேட்காதனால ஹிட் ஆகாமல் போயிடுச்சு. கல்யாணம் என்பது என்னென்ன சொல்கிறேன், கேளடி கேளடி கண்ணம்மா. இதுதான் பாட்டு. எஸ் ஜானகி அம்மா கூட பிஎஸ் சசிரேகாவும் இணைஞ்சு பாடியிருப்பாங்க. பியூட்டிஃபுல் சாங், ராஜகோபுரம் படத்தில் வந்த சூப்பர் சாங். கேட்க போகிறோம், கேட்போமா?

சூப்பர் சாங் கேட்டீங்க இல்லையா, ராஜா சார் பண்ணி மறந்தே போன ஒரு பாடலை நம்ம இன்னைக்கு கேட்டு மகிழ்ந்தோம். இப்போ உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். உங்கள் மெசேஜஸ்லாம் படிக்கும்போது நேரம்

பற்றாக்குறை காரணமாக அந்த மெசேஜஸ் அப்படியே அடுத்த வாரம் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா ப்ரோக்ராம் வந்து வசந்த இல்லம், அதில் நேர் நேர் நெஞ்சோம்னு நம்மளாக கிரியேட் பண்ணி படிக்கிறோம், அந்த டைம் இல்லை தான். அப்புறம் பாட்டை எப்படி கேட்கறது, மற்ற விஷயங்கள்லாம் எப்போ பேசுறது, அதுக்கான நேரம் இல்லையா? அது சரி இருந்தாலும் நான் விடாமல் படிக்கிறேன், இப்போ படிக்க போகிறேன், கேட்போம். காலை 7:30 முதல் உங்கள் முதல் அலைவரிசையில் பாடல் கேட்கிறேன். இடைக்கால பாடல்கள் அருமை அப்படின்னு பிரேமா மெளியங்கிரி கருமத்தம்பட்டியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. எல்லா அவங்களும் கேட்டிருக்காங்க. 50, 60, 70 எல்லா பாட்டுமே போடுறோமே. 8:30 இடைக்கால பாடல்கள் தான் போடுறோம். ஸோ அதை விடாமல் கேட்கிறேன்னு போட்டிருக்கீங்க. பொன்விழா நகர் கே ஆர் கந்தசாமி என்ன போட்டிருக்காருன்னா, ஜே முருகேசனுடனான கைத்தறி தொழில் முனைவோர் நேர்முகம் அருமையா இருந்தது. ஓ, அது நேஷனல் ஹேண்ட்லூம் டேக்கு முந்தின நாள் வந்ததுல அதை சொல்லியிருக்காரு. சித்திர சபானம் QR கோட் வெல் எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு ராஜியப்பன் துடியலூர்லேருந்து போட்டிருக்காங்க. அதாவது 8 பொது அறிவிவினாவா வந்தது, அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆர்ஜே யாகில் பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. 6 கவிதையும் கானம் காதலின் வெளிப்பாடு ஒவ்வொன்றையும் எடுத்து கூறி அழகாக செய்தார் அறிவிப்பாளர் ரவிக்குமாரை பாராட்டியிருக்கார். யார் இவர்? பிரேம்நாத். அப்புறம் கொத்தமல்லி கீரை வியாபாரம் நரிப்பயிறு கொள்ளுபருப்பு வகை பத்தியும் கெஸ்ட் வந்து அழகாக சொன்னார். அவரை நேர்முகம் அழகாக செய்தார் எஸ் பாலசுப்ரமணியம். நிகழ்ச்சி அமைத்த பொன் ரமேஷ்குமாருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரத்துலேருந்து என்ன போட்டிருக்காங்க, டெய்லி கேம் ஷோ கேட்க ஆர்வமாக உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. மொழி நிறம் நாடு என அனைத்து தடைகளையும் தாண்டி சாதித்த விஜயலட்சுமி கருப்பசாமி அவர்களை பற்றிய செய்தி அருமை. என்றோல வந்த பாடல்கள் அதிகம் கேட்காத பாடலாகவே இருந்தது. அதிகம் இல்லை, நீங்க கேட்டதே இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே. 2 வந்தா கூட இந்த ப்ரோக்ராம் கேட்போம் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் காலையில் வந்தது பாத்தீங்களா, பாட்டு அந்த 9 அதை ஃபுல்லா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இது வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தது. அதாவது போன வாரம்னா இந்த சனி ஞாயிறு இல்லை, அதுக்கு முந்தின சனி ஞாயிறு வந்தது. இந்த மெசேஜ் அன்னைக்கு படிக்க முடியல, அதனால இதை முதல்ல படிச்சிடறேன். அகல் விளக்குல ஆரம்பிச்சு லாஸ்ட் பாட்டு சங்கத் பாடாத கவிதை வரைக்கும் அருமையா இருந்தது. எல்லா பாட்டும் ஒன்னு ஒண்ணு மிஞ்சற மாதிரி இருந்ததுன்னு அவங்க போட்டிருக்காங்க. தேங்க்யூ. பூக்காரி திரைப்பட ஒலிச்சித்திரம் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுன்னு பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம் அப்புறம் அன்புராணி சென்னையிலேருந்து போட்டிருக்காங்க. பிரகதி அவங்க வந்து சண்டே வந்து கதை சொன்னாங்க இல்லையா, புதுமை பித்தனோட செல்லம்மாள் அந்த கதை ரொம்ப அருமையா சொன்னாங்க, அழுகியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீதா முடப்புலூர்லேருந்து போட்டிருக்காங்க. அப்புறம் சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து முனுசாமி என்ன போட்டிருக்காரு, என் அம்மா பேரில் ஒரு கதை இருக்கிறது என்று நினைத்த போது மனம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது, என்னவோ தெரியவில்லை முடிவில் கண்கள் குளமாகி விட்டன அப்படின்னு போட்டிருக்காரு. அருமையான கதை கண்முன்னே படமாக ஓடியது அப்படின்னு வெள்ளிக்குப்பம் பாளையம் நான் முத்துக்குமார் குடும்பத்தார் போட்டிருக்காங்க. அப்புறம் அதே கதையை பாராட்டி கதை கேட்டுட்டு நான் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் அழுதுட்டேன், எப்பவுமே வந்து கதை படிச்ச திரைப்படம் பார்த்தெல்லாம் எழுதிருக்கேன் ஆனா கதையை ரேடியோல கேட்டு எழுதிட்டேன் அப்படின்னு வெள்ளம்பட்டி சிவகுமார் அண்ட் குடும்பத்தார் ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்தது. அந்த கதையை அவ்வளவு அழகா நரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பா கார்த்திக் பிரபு அவர் என்ன சொல்லியிருக்காரு, தொட்டாம்பாளையத்திலிருந்து நிகழ்ச்சிகள் மிகவும் அருமை. மணி 1 பாட்டிய கிளப்புதுங்க அப்படின்னு திருப்பூர் பாப்பா நாயக்கனூர் திருமூர்த்தி அவர் போட்டிருக்காரு. சாய்வு நாற்காலியில மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் சார் அந்த நேர்முகம் வந்து அருமையா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ் அவரை குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர்லேருந்து சிறுமுகை கணேஷ் இன்று வரையில் நான் என் அக்காவிற்கு பண்டிகைக்கு பணம் தருகிறேன்னு போட்டிருக்காரு. அதுல அவர் சொன்னார் இல்லையா அவங்க சகோதரிகளுக்கு பணம் தரேன்னு பண்டிகைக்கு, அதை அவரும் போட்டிருக்காரு. அப்புறம் பிரேம்நாத் பெரியநாயக்கன் பாளையத்திலேருந்து அப்புறம் சையத் ரசூல் செல்வபுரம்லேருந்து இத்தனை பேரும் அந்த சாய்வு நாற்காலி நிகழ்ச்சிக்கு பாராட்டி உடனே மெசேஜ் போட்டிருந்தாங்க. நன்றி. அதுவும் எவ்வளோ பெரிய பெரிய பெரிய மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஞாயிற்றுக்கிழமை 9 பாடல்கள் ஆடாடா அட்டகாசங்க, இது உங்கள் சாய்ஸ் அதை சொல்லியிருக்காங்க. அது என்றோவின் முதல் பாகமா அப்படின்னு கேட்டிருக்காரு மனைவி சந்திரசேகர். கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோங்க. முதல் பாகம் இல்ல, பல பாகம் நமக்கு என்றோவுக்கு இல்லையா, அதுல ஒரு பாகம் அது. பாட்டு அத்தனையும் லிஸ்ட் பண்ணிருக்கீங்களே, ஃபுல் பாட்டையும் அடிச்சு வச்சிருக்காரு அதெல்லாம் கேட்டுட்டு. அப்புறம் முடப்புலூர் கீதா பாராட்டியிருக்காங்க. புலிராஜ் கீழ்கொந்தா நீலகிரியிலேருந்து படு ஜோர் அப்படின்னு, அப்புறம் செலக்ட் செஞ்சு நீங்க தானே போட்டீங்க அப்படின்னு உங்க செலக்ஷன் அருமை. அப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து கனகரத்னம் தித்திப்பாக இருந்தது. அப்புறம் பட்டாசு கிளப்பிய பாடல்கள் இப்படி வெரைட்டியா ஒவ்வொருத்தரும் ஆளுக்காள் அதை பாராட்டியிருந்தீங்க. தேங்க்யூ. டீக்கடையில சிக்னலும் சிந்தனையும் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தீங்க, சூப்பரா இருந்தது அப்படின்னு மனைவி சந்திரசேகர் போட்டிருக்காரு. நீங்க நிகழ்ச்சி 1 நீட்டித்தால் நன்றாக இருக்கும், எதை டீக்கடைய சொல்றாரு. ஓகே பாப்போம். குணசேகரன் பனப்பள்ளி ஆணைக்கட்டியிலேருந்து என்ன போட்டிருக்காரு, திவ்யா குகப்பிரியன் யோக கலை நிபுணர் அவங்களோட

0: உடைய நேர்முகம் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆலங்கொம்பு விஜயகுமாரும் இந்த நிகழ்ச்சியை பாராட்டியிருக்காரு. ஆரோக்கியமே ஆனந்தமா பாராட்டினது இன்னும் வேற யாரு, வெள்ளம்பட்டி சிவகுமார் அவரும் பாராட்டியிருக்காரு. அன்னைக்கு வந்து நான் போனை வந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க. கேள்வி ரொம்ப ஈஸி, ஆனாலும் போன் என் கையில இல்லையா. ஆனா பந்திக்கு முந்திக்கணுமே அந்த மாதிரி எங்க மாமாவோட போனை வாங்கி நான் உடனே மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு பிரபுதேவி சி சாய் மெசேஜ் போட்டிருக்காங்க. பாபு மாதவன் அபிநாசில இருந்து என்ன போட்டிருக்காரு, ரீமிக்ஸ் பாடல் செம, அதாவது உனக்கும் எனக்கும் அந்த பிளாக் கைட் பீஸ் போட்டேன் இல்லையா அதை பாராட்டியிருக்காரு. இது போன்ற புது தகவல்கள் ரொம்ப நல்லா இருக்கு, தெய்வமே அப்படின்னு போட்டு சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப மெனக்கெட்டு செய்றீங்க அப்படின்னு பாராட்டியிருக்காரு. தேங்க்யூ. ஆமா, இந்த மாதிரிலாம் பாராட்டினீங்கன்னா என்ன தோணும், அடுத்த வாரத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க வைக்கிறது இது. அப்புறம் கனகரத்னம் கன்னியாகுமரியில இருந்து அவங்க என்ன போட்டிருக்காங்க, என்றோ கேட்டது மிகவும் சூப்பரா இருக்குங்க, ரெண்டு மேடத்திற்கும் பாராட்டுக்கள் அப்படி போட்டிருக்காரு. சுதாகர் ஆதித்தன், உங்களுக்கு முன்னாடியே ஒன்னு சொல்லிடுறேன், நீங்க சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லிடுங்க. என்னவோ எழுதிருக்கீங்களா, எங்களுக்கு ஃபுல்லா படிச்சா கடைசியிலதான் அந்த விஷயமே புரியுது. சாய்வு நாற்காலியில வந்து தாய் மாமனுக்காக போட்ட பாட்டு, மானூத்து மந்தையில கெஸ்ட் வந்து தாய் மாமன் சொன்னதுனாலதான் அந்த பாட்டு போட்டோம். அதுக்கு வந்து பாராட்டி என்ன, பாட்டு தேர்வு திலகம் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காரு. அப்புறம் மத்தபடி எல்லா நிகழ்ச்சியும் பாராட்டி இருக்காரு சுதாகர் ஆதித்தன், நன்றி. சுமதி ஹரி செய்த கவிதையும் கானமும் அருமையா இருந்ததுன்னு கோணமலை ஆனந்தன் சொல்லியிருக்காரு. அறிவிப்பாளர் சபீலா பண்ண நிகழ்ச்சி, அதாவது சிரிப்பை மையமாக வைத்த நிகழ்ச்சி, அதுவும் அருமையா இருந்ததுன்னு பிரேம்நாத் போட்டிருக்காரு. குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து வெரி ரேர் சாங்ஸ் அருமை, இது என்றோக்கு போட்டிருக்காங்க. சாந்தி நிகேதன் பத்தி ஆர்ஜே மேஸ்ரீ வந்து போவம்மா ஊர்வலம்ல பண்ணி அசத்தி விட்டார்கள்னு சாகிதா பானு திருப்பூர் பெரிய பாளையத்துல இருந்து அனுப்பியிருக்காங்க. சனிக்கிழமை 12 ஒண்ணு காத்திருந்து கேட்பது மனதே மிக மிக இனிமையாக்குகிறதுன்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ சாகிதா. ஜெகநாதன் பூளக்காட்டுப்பாளையம்ல இருந்து என்ன போட்டிருக்காரு, நடிகை மாதுரி தேவி அவர்கள் நடித்த பொற்கால சினிமா உலகிற்கே அழைத்து சென்றார் ஆர்ஜே பௌசியா அப்படின்னு போட்டிருக்காரு. குணசேகரன் பனப்பள்ளியிலிருந்து, அதாவது அவர் கேட்கிற நிகழ்ச்சிகளை அப்படியே லிஸ்ட் பண்ணிட்டாரு. இன்று ஒரு தகவல், நலமை விளைக, போமா ஊர்வலம், சிங்கப்பெண்ணே, சாய்வு நாற்காலி, கிராம போனும், 103, டீ கடை, கவிதையும் கானமும், என்றோ கேட்டது, இன்று மினிக்குது, ஊர்புறத்திலே ஏறும் ஊரும் போங்க, மயிலேற கூட முடிச்சிட்டேங்கன்னு முடிச்சிட்டாரு. அதாவது எல்லா அறிவிப்பாளர்களுக்கும், எல்லா நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் நன்றின்னு கொடுத்துட்டாரு. நெசவாளர் தினம் அன்னைக்கு வந்து இழையோடு இழை பின்னி மனித குலத்தின் மானம் காக்கும் நெசவாளர்களின் இதயமாக விளங்கும் கைத்தறியை கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சியை நடத்திய கோவை வானொலிக்கு நன்றி அப்படின்னு யுவராஜ் ரேவதி அவங்க அனுப்பியிருக்காங்க. அப்புறம் உமா கணேஷ் திருமுகையிலேருந்து ஏகப்பட்ட பேர் அன்னைக்கு அனுப்பியிருந்தீங்க கைத்தறி சம்பந்தப்பட்ட பொருட்களை வச்சு. இந்த கேம் ஷோ நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருந்தீங்க, அதாவது கைத்தறி நெசவாளர் தினம்ங்கிறதுனால நெசவாளர் சம்பந்தப்பட்ட பொருள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவை முன்னாடியே கொடுத்தாச்சு. எல்லாமே அன்னைக்கு அப்படிதான் பாத்தீங்கன்னா, ஷோவே அப்படிதான், அதாவது சித்திரை செவ்வானம்ல ஒரு நெசவாளர் தொழில் முனைவோரை கூட்டமா, மறுநாள் காலையில நெசவாளர் தினத்துக்கு நெசவாளர் சார்பா ஒரு நேயர் பேசினாரா, அதுக்கப்புறம் நெசவாளருக்கே விருப்பம், நேயர் இன்றைய நேயருக்கும் நெசவாளருக்கே கொடுத்தாச்சு. அப்புறம் 9 நெசவாளர் சாய்ஸ் அப்படின்னு நான் மாத்திட்டேன். அதுக்கப்புறம் 6:40 டீ கடையும் அப்படியே யோசிச்சிடணும், நெசவே வாழ்வு டாபிக் அப்படி வச்சாச்சு. எல்லாம் வந்து நெசவாளர்களை கௌரவப்படுத்துறதுக்கு தான் அந்த தினமே. இந்த பார வசந்த இல்லம் அர்த்தமுள்ளாரட்டை ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் குறித்த தகவலோடு சுவைப்பட சொன்னது சுவாரஸ்யம் என்றோ கேட்டது, இந்த பகுதியில் இளையராஜா இசையில் 2 பாடல்களும் வெகு சிறப்பு. மேடம் உங்களுக்கு நன்றி. குவிஸ் டைம்ல நேர்களை சாமியாக பாவித்து கொடுத்த குழு அட்டகாசம் அப்படின்னு சேவியர் பால் ஜி என் மில்ஸ்ல இருந்து அந்த சாமி வார்த்தையை கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் வெள்ளம்பட்டி சிவகுமார் நல்லா ஒரு பெரிய மெசேஜ், இந்த அலைவரிசையில நிறைய கேட்டோம், எல்லாமே நல்லா இருக்கு, இதுக்கு ரிப்ளை கொடுங்க கொடுங்கன்னு கேக்குறீங்க. சிலவற்றுக்கெல்லாம் அதுல ரிப்ளை கொடுக்க முடியாது, கொடுக்கலன்னா அது கொடுக்க முடியாத காரணம் வந்து உங்களுக்கு தெரியும், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன உங்க வேலை பழுவிலயே சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்க்கு குட்டீஸ் சாய்ஸ்க்கு வாங்கன்னு கொடுத்துருக்கீங்க, அது அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு பாத்துப்போம், அதெல்லாம் அந்தந்த பர்சன் பண்ணாதான் நல்லா இருக்கும். பாருங்க அவங்க சாரி கேஸ் நீ அவ்வளவு அழகா பண்றாங்க இல்லையா, அதான் அவங்கவுங்க தான் பண்ணணும். இப்ப பாருங்க கதை பிரகதி எவ்வளவு அழகா சொல்றாங்க. வழக்கம் போல 12:40 ஆயிடுச்சே, நம்ம மெசேஜஸ் வருமா வராதா அப்படின்னு யோசிக்காதீங்க, நிச்சயம் வரும். நியூஸை கேளுங்க, தமிழ் நியூஸ் வருது இல்லையா அது கேட்டுட்டு வெயிட் பண்ணுங்க, 12:50 தொடர்ந்து கேட்கலாம்.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.

0: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். குமரன் பிராண்ட் கருவாடு.
1: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
2: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு மயக்கும் மாலை வித் திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜனனி பங்கு பெறும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். அதே மாதிரி மாலை 5:02 சித்திர சவானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூரின் பிரபல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு நிகழ்ச்சி சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி. 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில 15 வகையான கீரை சாகுபடி முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார். விருட்சம் இயற்கை விவசாயி ஜனா சிவாதானு அவர்கள். இன்றிரவு 9:30 நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி புதுடெல்லியிலிருந்து நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து கேட்கலாம். இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
3: தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மக்களின் பங்களிப்போடு கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் படைத்த சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இணையதளம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பழமையான சட்டங்கள் அகற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு இலவச இணைய பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின்போது உண்மையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 5 முதல் 15 வயதுக்குட்பட்டவர்களின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் ஏற்றுமதியாளர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இடம்பெற்றது. பிரதமர் தேசிய கொடியை ஏற்றிய போது விமானப்படைக்கு சொந்தமான 2 MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்த தேசமும்

பெருமிதம் கொண்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் உரையில் இளையோர் நலனுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலங்களில் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று திரு விஜய் அறிவித்தாா்.

0: வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஒய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று திரு விஜய் அறிவித்தார்.
1: தாய் நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது இரண்டு மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
0: கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் திருவனந்தபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் லக்னோவில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். வெளிநாடுகளில் இந்திய தூதரகங்களிலும் சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சுதந்திர தினத்தையொட்டி அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிபொருள் ஏற்றுமதி மீதான கூடுதல் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இது இன்று தொடங்கி 15 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் ஊரக பகுதியில் உள்ள சாலைகள் 16,000 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2,145 சாலைகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கிராமங்கள், நகர்ப்புறங்கள் இடையேயான சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். மகளிர் மேம்பாட்டிற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே மகளிர் கல்விக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வைத்ராணி, புதபலங்கா மற்றும் ஜலகா ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாலாசோர், பத்ரக், மயூர்பஞ்ச், கியோஞ்சார் ஆகிய மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே சுந்தர்கர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் காரணமாக 4 பேர் உயிரிழந்தனர். திபாங் பள்ளத்தாக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதில் சிக்கிய ராணுவத்தைச் சேர்ந்த 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நியூயார்க் அருகே நடைபெற்ற பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக ஈரான் ராணுவம் முற்றிலுமாக வலுவிழந்துள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை இந்த நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் ஈரான் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று

தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. இந்தியா பங்கேற்றுள்ள 600வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதுவாகும். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் நதானியல் லாமன்ஸ் ஜாக்சன் வித்ரோ இணையை வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: அந்தோணி சாமி சென்னையில இருந்து என்ன போட்டிருக்காரு, வேவ்ஸ் ஓடிடி பற்றிய தகவலுக்கு நன்றி. அதாவது வேவ்ஸ் WAVES, இது வந்து நம்மளுடையது, பிரசாத் பாரதியோடது. இந்த வேவ்ஸ்ங்கிற பிளாட்ஃபார்ம் WAVES, இது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம். எப்படி நியூஸ் ஆனர் ஆப் மாதிரி அது ஒரு ஆப் தான். நீங்க தாராளமா எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கேட்கலாம், நல்லா இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் இன்று தாமதமாக இணைந்துள்ளேன் அப்படின்னு போட்டிருக்காரு. மறு ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகளை முழுமையாக கேட்டு விடுவேன். கிளாசிக் பாடல்கள் அப்புறம் மயிலிறகு பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. திரை விமர்சனமும் அருமைன்னு போட்டிருக்காரு. அந்த க்ளூல நீங்க சாமிங்கிற வார்த்தையை சொன்னீங்க, அதன் மூலம் என்னுடைய விடை சரி என்று தெரிந்து கொண்டேன் அப்படின்னு கண்டுபிடித்த மகிழ்ச்சி. அழகு இதெல்லாம் எப்படி தவறவிட்டோம் என்று என்ன தோன்றுகிறது உங்களுக்கு நன்றி. சொன்னது வந்து மதுக்கரை பெரியசாமி, மகனே மகனேன்னு ஒரு படம் வந்ததானே யோசிக்க வைத்தது. ஆனால் இலங்கை வானொலியில் மலர்ந்தும் மலராதது என்ற தலைப்பில் வரக்கூடிய நிகழ்ச்சியில் வந்த பாடலை நினைவுபடுத்தியது அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் அர்த்தமுள்ள அரட்டை அருமை, ராஜா சார் பாடல்கள் அருமை, நேயர்களின் விமர்சனம் படித்த விதம் அருமையோ அருமை. பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டியிலிருந்து போட்டிருக்காங்க. நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை, சூப்பரோ சூப்பர் அப்படின்னு ராதிகா லக்ஷன் அண்ட் ஃபேமிலி அவங்க போட்டிருக்காங்க. மயக்கம் மாலை பாடல்கள் அருமை, பூச்செண்டு அருமை, டீ கடையில அதுவும் ரொம்ப அருமைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்கீங்க. நான் மொத்தமா எல்லார் பேரையும் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், நன்றி. அப்புறம் ஆர்ஜே சந்துரு செய்த கவிதையும் கானம் நல்லா இருந்தது அப்படின்னு மதுக்கரை பெரியசாமி கோணமலை ஆனந்தன் இவங்களின் பேர் பாராட்டியிருக்காங்க. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்னு இந்த காலத்திலயும் இப்படி ஒரு கார்டு எடுத்து அழகா ஸ்டிக்கர்ல இந்த நட்சத்திரம் எல்லாம் ஒட்டி ஜிலு ஜிலுன்னு ஒரு கார்டு பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காரு யார், அவரு நேயர் எஸ் டேனியல் ஜூலியட் அவர் அனுப்பியிருக்காரு. சுதந்திர தின நல்வாழ்த்து, இரவு பகலாய் இன்னல் பட்டு ரத்தம் சிந்தி இன்னுயிர் ஈந்து இனிதே பெற்ற இந்திய சுதந்திரத்தை இரு விழிகளை இமை காப்பது போல் இணைந்தே காப்போம், இதயத்தின் ஆழத்தில் இருந்து இனிப்பான இதய வாழ்த்து கோவை வானொலிக்கு அப்படின்னு போட்டு இவர் அனுப்பியிருக்காரு. ரொம்ப அருமையா இருக்கு. பக்கத்துல ஒரு தேசிய கொடி அதோட ஸ்டிக்கர் ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ. உங்க வாழ்த்துக்கள் கிடைத்தது, நன்றி. டி கணேஷ் இவருடைய லெட்டர் போன வர படிக்க முடியல, ஹோப் காலேஜ்ல இருந்து அனுப்பியிருக்காரு. எப்பவும் போல எல்லா நிகழ்ச்சியும் பாராட்டி ஆடி வெள்ளி அன்னைக்கு வந்த அதிகாலை நிலவே காலையில அதையும் பாராட்டியிருக்காரு. காஞ்சி பட்டுடுத்தி அந்த பாட்டு, அந்தமான் பாட்டும் வரதும், கீதா ஒரு நாள், வரிசையா எல்லா பாட்டையும், பூச்செண்டு வந்து தினமும் பூச்செண்டை நுகர்வதில் பெருமை.

அப்படின்னு போட்டிருக்காரு. புதுமை பித்தன் கதை செல்லம்மா, அதை ஞாயிற்றுக்கிழமை வந்தது, அருமையா இருந்ததுன்னு போட்டிருக்காரு. ஒரு கவிதையா இவர் எழுதியிருக்காரு, நான் அதை உங்களுக்கு இப்படி கொடுக்குறேன். அர்த்தமுள்ள அரட்டை தந்து அதை பொருள்பட உரையாடலால் உள்ள மகிழச் செய்யும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் அறிவிப்பாளர் இல்லை, அதையும் நீங்கள் மனசில் கொள்ளவும். டி கணேஷ் அவர்களே, மூணு கடிதங்கள் போட்டிருக்காரு அவரு. தேங்க்யூ. எழுதுறதுக்கே பொறுமை வேணும் இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் நான் முதல்ல பாராட்டிடணும். லிஸ்னஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, யார் யார் எது பண்ணால் பொருத்தமாக இருக்கும், அப்படி தான் பிரகதி அவர்களை வந்து அந்த கதையை நரேட் பண்ண சொல்கிறோம். அதை படித்து நமக்கு வழங்குறதுல ஒரு டெக்னிக் இருக்குது. நம்ம அந்த கதையை உள்வாங்கி நம்ம வந்து ஆடியோ மீடியம் இல்லையா, ரேடியோவில் அதை ப்ரெசன்ட் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்குமே அந்த கதைக்குள்ளே கொண்டு வரணும். அந்த நாவலை உங்களுக்கு படிக்கிற சுவையை வந்து அவங்க கொடுக்கணும். அதை தான் ஆர்ஜி பிரகதி செய்கிறாங்க. நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க, மிக்க நன்றி. திரை விமர்சனம் அதை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜி ரமேஷ், அந்த காட்சிகளை எடுக்கிறதே அது ஒரு பெரிய வேலை. அதை வந்து அவர் ரொம்ப சின்சியராக அந்த கதையை சொல்லணும், பாடல் போடணும், அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கரெக்டான சீன்ஸ் எடுத்து கட் பண்ணி போடணும். இந்த வேலையை அவர் சிறப்பா செய்யறாரு. அதே மாதிரி ஆர்ஜே பௌசியா, உதாரணமா ஜமுனா அம்மா இறந்துட்டாங்க, அன்னைக்கு தகவல் வந்த உடனே நம்ம ஒரிஜினலா மாதுரி தேவி அவர்களோட ப்ரோக்ராம் தான் ஷெடியூல் பண்ணியிருந்தோம், உடனே மாத்த சொல்லி அவங்க ரெடியா வந்தாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் ஸ்பெஷல் பாராட்டை நேர்கள் சார்பா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நேர்கள் எல்லாருமே பாராட்டுறீங்க. ஸோ எப்படி அவங்க பண்றாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. மிக சிரமப்பட்டு தான் பண்றாங்க தகவல் திரட்டுறது, வந்து அதுக்கான மெனக்கடல் இருக்கு அவங்க கிட்ட. ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன வயலின் ட்ரீட் ஒன்று வைக்க போறேன். என்ன ட்ரீட்டு? வயலின் ட்ரீட்டா? ஆமாம், ஒரு பாடலில் வந்து வயலினோட பிரயோகம் வந்து எப்படி இருக்குது நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம். இப்போல்லாம் நமக்கு தெரியுது இது வயலின், வித்தியாசப்படுத்தி கேட்க முடியுது. டபுள் பேஸ் அப்படிம்பாங்க, அது ஒரு டைப் ஆஃப் வயலின். செல்லோ அப்படிம்பாங்க, வியோலாம்பாங்க, எல்லாமே வயலின் வகையை சேர்ந்தது. ஸ்ட்ரிங்ஸ் மாறுபட்டிருக்கும், உள்ளே இருக்க அந்த இது கொடுத்துருப்பாங்களே அந்த பேஸில் பூங் பூங் பூங்னு சவுண்டு வரும், அதுதான். ஸோ இதெல்லாம் விதவிதமான வயலின் வகைகள். நம்ம ரெகுலர் வயலின் இருக்கு இல்லையா, அதோட பிரயோகம் எப்படி இருக்கும் பாட்டில்? அருமையாக அட்டகாசமாக இருக்கும். எவ்வளோ டேலண்டட் வயலினிஸ்ட் இருக்காங்க. கிளாசிக்கல் வயலினிஸ்ட்டை வந்து ராஜா சார் அருமையா யூஸ் பண்ணியிருக்காரு. எம்ஆர் கண்ணன் ஒரு வயலினிஸ்ட் இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு ராஜா சாருக்கு எத்தனை பாட்டு வாசிச்சேன், ஸ்கூல் முடிச்சுட்டு போய் வாசிச்சிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கணேஷ் ராஜகோபாலன் அவர்கள், அவர்கள் வாசித்த ரஹ்மான் சாருக்கு, ஹாரிஸ் ஜெயராஜ் அவருக்கு, எல்லாருக்கும் வாசிச்சிருக்காரு. ஸோ அதை தான் உங்களுக்கு அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் போட போறேன். கிராமி அவார்ட் வின்னர் அவர், அவரை பத்தி சொன்ன பெரிய வயலினிஸ்ட் கணேஷ் குமரேஷ், லெஜண்ட்ஸ். குழந்தையா இருக்கிறதுலேருந்து அவங்களுடைய வயலின் வாசிப்பை கேட்டுட்டு வரேன். பியூர் கிளாசிக்கல் ஆர்டிஸ்ட் அவங்க. அதுல அவர் கணேஷ் சார் வந்து பாட்டும் பாடுவார், நல்லா பாடுவாரு. இவங்களை நமக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. ஒரு வீடு இரு வாசல்னு ஒரு படம் வந்தது இல்லையா, கே பாலச்சந்தர் சார்து, அதுல ரெண்டு பேரும் ஹீரோவா நடிச்சிருப்பாங்க. கிரேட் ஆர்டிஸ்ட். அவரை கொண்டு அவங்க எப்படி நடிக்க வச்சாங்கன்னு தெரியல. குமரேஷ் சார் இப்ப ரீசெண்டா கூட எனக்கு கால் பண்ணி இருந்தாரு, அவர்கிட்ட நான் இந்த சில விஷயத்த டிஸ்கஸ் பண்ணேன். இப்ப இந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்க போறோம். என்ன பாட்டு? இந்த வயலின் பிட்ஸ். ஃபர்ஸ்ட் பாட்டு பார்க்காதே பார்க்காதே, அதுலேருந்து ஒரு பீஸ், உனக்குள் நானே. வாவ், எத்தனை நல்லா இருக்கும் இல்ல, அது எவ்வளவு பிடிக்கும் நமக்கு. அப்புறம் அன்பே சுகமா, அட இதெல்லாம் இவர் தான் வாசிச்சாரா? அவரே வாசிச்சிருக்காரு, அவரே அதை ஷேர் பண்ணவும் செஞ்சிருக்கார். அப்புறம் மழை மழை, அட்டகாசமா இருக்கும்ல. விதவிதமான கம்போசர்ஸ், விதவிதமான ரசனை, விதவிதமான பாடல்கள் கேட்டு ரசிப்போமா? வரிசையா ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி கேட்போமா? இந்த வயலின் பண்ற ஜாலம்

0: அவருக்கு இந்த டைம்ல நன்றிய செலுத்துவோம். எப்படி வாசிச்சிருக்காருல்ல இந்த வயலின், இந்த சின்ன பிட்டு தானே எவ்வளோ அழகா இருக்கு. அந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்குது, நமக்கு ஒரு கிறக்கத்தை கொடுக்குது. ஸோ தேங்க்ஸ் டு பிரபல வயலினிஸ்ட் கணேஷ் ராஜகோபாலன் சார் அவர்கள். சரி, இப்போ என்ன, நம்ம குவிஸை ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம். இப்போ வரப்போற ஒரு வெஸ்டர்ன் டியூன், இது கேளுங்களேன். இதோட தமிழ் வெர்ஷன் என்ன, அவ்வளவுதான். உங்களுக்கு இதுக்கெல்லாம் க்ளூ வேணுமா, ஈஸியா கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. அப்புறம் எத்தனை வயசானாலும் இந்த பாட்டுலாம் நமக்கு ரொம்ப பிடிக்குமே, அப்படிப்பட்ட பாட்டு தான் அது. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்கு மெசேஜஸ் அனுப்பி தள்ளுங்க. நம்பர் சொல்லணுமா? 9 58 58 00 103. குவிஸு கேட்டாச்சு, பாட்டு கேட்டாச்சு, அரட்டை கேட்டாச்சு. அப்புறம் என்ன, அடுத்த வாரம் இதோட சூப்பரா ஒரு அரட்டையோட அடுத்த வாரமாவது உங்களுக்கு ஒரு கஷ்டமான குவிஸை யோசிச்சுட்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா? அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா. நல்ல பாட்டை கேளுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி.
2: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30 மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340770734.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். குமரன் பிராண்ட் கருவாடு.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, பூரை மணக்கும் உன்னத சுவை.
3: BSNL ஓட புது செல்கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
4: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
3: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
4: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
5: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
6: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम वन की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.
7: உற்சாகமான மதிய வணக்கம் நேர்களே. லஞ்ச் டைம் நேரம் 1:03 ஆகக்கூடிய இந்த நேரத்துல மறுபடியும் ஒன்ஸ் அகைன் இன்னைக்கு நாள்ல சொல்லிட்டே இருக்கலாம் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே FM ரெயின்போ 103. ஓகே, எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நேரம் லஞ்ச் டைம்லயா கேம் ஷோ. சோ ஓகேங்க, இன்னைக்கு என்ன கேமுங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வார்த்தை விளையாட்டு தான். எப்படி விளையாடலாம் அப்படின்னா, நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் இருக்கக்கூடிய எதிர்மறை வாக்கியங்கள், அதாவது வார்த்தைகளை நீங்க வாக்கியமா சொல்லணும் அப்படின்றது தான் கேம். சோ கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாத்தீங்களா, என்ன அப்படின்னா, அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்க அப்படி ஆப்போசிட்டா என்ன சொல்லுவீங்க, இங்க ரெண்டு சின்ன செடி இல்ல அப்படின்னு சொல்லணும். சோ ரொம்ப ஃபன்னியா ஜாலியா இருக்குங்க. ஓகே, 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட நம்பரோட முன்னிணைப்போட 2316312 இந்த நம்பர்லயும் இன்னொரு நம்பர் உங்களுக்காக இருக்கு.

0: 1-800-273-1704 நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கேன் லட்சுமி தேவி. நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம், கேக்குதுங்களா?
1: ஹலோ,
0: சொல்லுங்க.
1: அம்மா, இப்ப ஒரு பாட்டு கேட்டீங்க,
0: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இருந்து.
1: வாட்ஸ்அப் கிடையாது எனக்கு, லெட்டர் தெரியாது, அதனால சொல்லுங்க.
0: சரி, உங்க பேரு சொல்லுங்க, நாங்க நம்ம எழுதிக்கலாம், மேம் கிட்ட சொல்லிடலாம், சரிங்களா?
1: சொன்னீங்க
0: வேலப்ப நாயக்கன் பாளையம். சரிங்க, நீங்க கடிதம் அனுப்பலாம், சரிங்களா? கடிதம் அனுப்பலாம் ரத்னங்கையா.
1: அது கஷ்டம்
0: கஷ்டம். சரி, பக்கத்துல யாராவது உதவி இருந்தாங்க அப்படின்னா கேளுங்க. சரி, இப்ப இந்த பதில் சொல்றதுக்காக தான் நீங்க போன் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? பகிர்ந்துட்டாரு. ஓகே, சூப்பர், ரொம்ப சரியான பதில வந்து அவர் சொன்னாரா அப்படின்றத அடுத்த வாரம் நம்ம கேக்கலாம். ஓகே, அடுத்த நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
2: வணக்கம்,
0: யாரு இங்க பேசுறீங்க, கேக்குதுங்களா?
2: தென்னிமலை இருந்து நவநீதன்.
0: நவநீதன், கேட்டீங்களா நிகழ்ச்சிய?
2: இறைச்சலா
0: இருக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா?
2: இல்லீங்களே, அந்த சத்த கேட்டுக்கிட்டே இருக்கு.
0: சரி, பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நான் ஒரு கேள்வி கேக்கட்டுமா உங்களுக்கு? விளையாடலாம். இது FM Rainbow 103 கோயம்புத்தூரின் லஞ்ச் டைம்.

0: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டிகர்கள், கோவை. செல் 7340707734.
1: நேரம் 1:11 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல லஞ்ச் டைம். ஓகே, யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். எதிரொலி எதிரொலி நல்லா கேக்குது, சூப்பரா இருக்கு. இது ஒரு மியூசிக் மாதிரி இருக்கு. சொல்லுங்க.
2: ஜெயலட்சுமி மனோகரன்.
1: சொல்லுங்கம்மா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா லஞ்ச் டைம்ல?
2: வானம்
1: நல்ல கருப்பா இருக்கு, மழை வர போகுது.
2: வானம் கருப்பா இருக்கு, மழை வர போறதுக்கு மாத்தி சொல்லணும்.
1: அப்படியே ஆப்போசிட், ஆமா, எதிர்மறையா சொல்லணும். வார்த்தைகளை பயன்படுத்தணும்.
2: இன்னைக்கு வெயில் அடிக்குது.
1: ம்,
2: கரெக்ட்டுங்களா?
1: இல்லையே, வானம்னு சொல்லிருக்கேன். அப்ப அதோட எதிர்மறை வார்த்தை எதுவா சொல்லலாம்?
2: வானத்துக்கு எதிர்மறை.
1: எதிர்மறை அப்படின்றப்போ
2: இன்னைக்கு இன்று பூமி சூடாக இருக்கிறது.
1: சூடாக இருக்குது. ஓகே, நல்ல முயற்சி எடுத்தீங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வாட்ஸ்அப்லயும் நிறைய நேயர்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய பதில்களை. நிறைய வாழ்த்துக்கள் நமக்கு இன்னைக்கு சொல்லிட்டே இருக்காங்க, தொடர்ந்து வாழ்த்து மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, கேள்வி கேட்டீங்களா?
3: அதாவது
1: இருள் சூழ்ந்திருக்கு அப்படின்றது வந்து அதற்கான அப்படியே ஒத்த சொற்கள் வச்சு பயன்படுத்தி சொல்றீங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அடுத்த நேயர் பதில் சரியா சொல்றாரா அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கங்க.
1: சொல்லுங்க.
4: வானம் நீல நிறமாக இருக்கிறது. வெயில் ரொம்ப சுட்டரிக்கிறது.
1: வெயில் சுட்டரிக்கிறது. சரி, ஓகே. இன்னும் வந்து கிளியரா சொல்லணும் இதுக்கான பதில் அப்படின்னா, பூமி நல்ல வெளுப்பா இருக்கு, வெயில் அடிக்க போகுது, மழை வர போகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பதிலா வெயிலையும், வானத்துக்கு பதிலா பூமியையும், கருப்புக்கு பதிலா வெளுப்பையும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லா நேயர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்

0: கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலான்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலான்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 734-07-07-734.
1: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல் இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
2: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
1: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
2: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
1: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
2: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எலுடன்.
2: கண்டிஷன் சப்ளை.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல லஞ்ச் டைம் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. இன்னைக்கு நம்ம கேட்டோம் இல்லையா, பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சி. நாளைக்கு இதே நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம கேளுங்க. இப்போ லஞ்ச் டைம்ல யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம் சொல்லுங்க.
4: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மருதமலையிலிருந்து சந்திரன் தேன்மணி பேசுறேன் மேடம்.
3: ரேடியோ வால்யூம் குறைச்சுக்கோங்கம்மா கொஞ்சம்.
4: ஓகே மேடம்.
3: நேத்து பேசுனீங்களா தேன்மொழிமா?
4: நான் பேசுறேன் மேடம். எனக்கு சரியா வாய்ப்பே குடுக்கல மேடம். சௌமியா மேடம், எனக்கு ரொம்ப சங்கடமா
3: இருக்கு பாருங்க. அப்படிலாம் இல்ல, எல்லாருக்குமே வாய்ப்பு வந்து குடுத்துட்டேதான் இருக்காங்க சரிங்களா. ஆனா நம்ம தொடர்ந்து நம்ம மட்டுமே பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்றதா உண்மை. எல்லா நேயர்களுக்குமான வாய்ப்பும் வந்து நம்ம நிச்சயமா கொடுத்தே ஆக வேண்டும். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்க.
5: நந்தகுமார் பேசுறேன் மேடம்.
3: நந்தகுமார் ஐயா, எப்ப பேசுனீங்க இதுக்கு முன்னாடி? எதிர்மறை வார்த்தைகளை வச்சு, எதிர்வார்த்தைகளை வச்சு நீங்க சொல்லணும்.
5: பல தடவை சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
3: அச்சோ, இது உங்களுடைய மன வருத்தமா? இது உங்களுடைய மன வருத்தமா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இது அப்படியே ஆப்போசிட் பண்ணி சொல்லுங்க.
5: நான் பல தடவை சொன்னா ஒரே தடவை சொன்ன மாதிரி,
3: ஒரே தடவை சொன்ன மாதிரி. சரி, ஆனா இங்க நான் சொன்னான்னு சொல்லிருக்கேன்ல, அப்ப நீங்க என்ன சொல்லணும் அந்த இடத்துல? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க கேக்கலாம்.
5: நான் பல தடவை சொல்லாட்டியும் ஒரே தடவை,
3: ஒரே தடவை சொல்லுங்க. சொல்லுங்க, நல்ல முயற்சி சொல்லுங்க.
5: பல தடவை சொல்லாட்டியும் ஒரே தடவை சொல்லாத மாதிரி,
3: ஒரே தடவை சொல்லாத மாதிரி இல்லையா? 0 தடவை அப்படின்னு சொல்லிக்கலாமா? பட் 0 அப்படின்னா அங்க வந்து மௌனம் தான், சொல்லல அப்படின்னு தானே அர்த்தம் இல்லையா? ஓகே, நல்ல ஒரு முயற்சி. சூப்பர் சூப்பர். இதே மாதிரி நிறைய நேர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப்லயும் பாத்தீங்கன்னா நிறைய நேர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்கலாமா? நான் பல தடவை சொன்னாலும் ஒரு தடவை சொல்லாத மாதிரி, நான் பல தடவை சொன்னாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்க சொல்லல அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்களும் அப்படிதான் சொல்லியிருந்திருக்கணும். ஜெயலட்சுமி மனோகரன் சிங்கநல்லூர்ல இருந்து. ஓகே, நான் பல தடவை சொல்லவில்லை என்றால் நான் ஒரு தடவை சொல்லாத மாதிரி அப்படின்னு சொல்லி குகன் சேந்தோ கோத்தகரில இருந்து சொல்லிருக்காங்க. 100 தடவை சொன்னாலும் ஒரு தடவை கூட கேட்காத மாதிரி. யாரு கேட்கல அப்படின்னு தான் தெரியல. கணேஷ் சிறுமுகையில இருந்து. ஓகே, தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச காத்துட்டு இருக்கோம். நிறைய வித்தியாசமான கேள்விகளும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்கலாம். இது FM Rainbow 103 கோயம்புத்தூரின் லஞ்ச் டைம்.

0: நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்
2: சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி
1: மயக்கும் மாலை வஜ்ஜனனி
2: இன்று மாலை 4 மணிக்கு.

0: மியூசிக் டைரக்டர், கிளாசிக்கல் வோக்கலிஸ்ட், சிங்கர் சாங் ரைட்டர், மியூசிக் ப்ரொடியூசர் எஸ் ஜே ஜனனி பேசுறேன். இந்த சுதந்திர தினத்துக்கு எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நான் உங்களை சந்திக்க வரேன்.
1: திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜனனி அவர்களுடன் சிறப்பு நேர்முகம்.
2: கேட்டு மகிழுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல லஞ்ச் டைம் விளையாண்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில பேச யாரு காத்துட்டு இருக்காங்க கேட்கலாம். வணக்கம் சொல்லுங்க.
1: ஹலோ மேடம், நான் பரதமலையிலிருந்து தேன்மொழி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க தேன்மொழி அம்மா. சொல்லலாமா? சரி ஓகே. இந்த காஃபி ரொம்ப சூடா இருக்கு, இங்க பாருங்க, கேளுங்க கேளுங்க. இந்த காஃபி ரொம்ப சூடா இருக்கு, ரொம்ப இனிப்பா இருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சொல்லுங்க கேக்கலாம்.
1: இனிப்பா இருக்கு.
0: இது அப்படியே சொல்லுங்க மாத்தி.
1: நல்லாவே இல்ல.

0: ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
1: யாரு போட்டது? தேன்மொழி அம்மாவா? தெரியல. சரி ஓகே. சூப்பர் சூப்பர், நல்ல முயற்சி. அதுக்கப்புறமா இனிப்பா இருக்குன்னு சொன்னேனே.
0: இனிப்பா இருக்குன்னு சொல்லி கசப்பா இருக்கு.
1: அப்படிங்களா? சரி ஓகே, நல்ல ஒரு இஞ்சி டீயா குடிக்கலாம். சரியா, டீ கடை நிகழ்ச்சியில. ஓகே, அடுத்து யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம். வணக்கம், கோகிலா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? ராஜு வேகமா ஓடி முதல் ஆளா வந்தான். அவர் பையன், யாரோ ஒரு பையன், சரிங்களா? வேகமா ஓடி முதல் ஆளா வந்தான். இது அப்படியே மாத்தி சொல்லுங்க, வேகமா சீக்கிரமா சொல்லுங்க. சந்தோஷங்களா? என்ன இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? அவ்வளவுதான், ஒரு நேருக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது அடுத்தடுத்து ஏதாவது கேளுங்களேன், நாங்க சொல்றோம் பதில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி உங்களுடைய பதில்களை சொல்லலாம். 0422 அப்படின்ற கோவையோட முன்னிணைப்போடு 2311632 மற்றும் ஒரு எண் 2317046.

0: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
1: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
0: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்
0: இச்சலுகை.
2: லஞ்ச் டைம் கேட்டுட்டு இருக்கோம். நான் பழைய காரை வித்துட்டு புது பைக் வாங்கினேன். அடுத்த கேள்வி இதுதான். ஓகே, யார் பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் பழைய காரை வித்துட்டு புது பைக் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. ஓகே, இணைப்பில் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அன்பு உறவுகளே, நம்மளுடைய நேயர்களே, என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய எஃப்எம் வந்து எவ்வளோ பீக்கில் போயிட்டு இருக்கு, எவ்வளோ புது புது நிகழ்ச்சிகள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம், எல்லாரும் எப்படி பங்களிக்கிறீங்க அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன, எங்கள் பக்கத்துலேருந்து ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வந்த நேயர்களே வர்றாங்க. ஸோ இது வந்து வாய்ப்பு கிடைக்காத நேயர்களுடைய கோபம், சின்ன செல்ல கோபம், ஆதங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இல்லாமல் இருக்குது. ஏன்னா மேடம், எங்களுக்கு மட்டும் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதே, எங்களுடைய பங்களிப்பு இருக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்த நேர்களே வராதீங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரேடியோவை கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஒரே வீட்டில இருந்து ரெண்டு பேர் கால் பண்றது, ஒரே பேரை சொல்லி ரெண்டு பேர் கால் பண்றது, அப்படிலாம் வச்சுக்காதீங்க அப்படின்றதான் சொல்றோம். ஸோ அந்த வரிசையில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. காஃபி கொஞ்சம் ஆறி போச்சுங்க அப்படின்னு சொல்லி சையத் ரசூல் மெசேஜ் பண்ணியிருக்காரு. சுத்தமாக சர்க்கரையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கெலாம் நிறைய நேர்கள் வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங்கில் இருக்காங்க. நேர்களே, இன்னைக்கு சாயங்காலம் 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டர்வியூ உங்களுக்காக இருக்குது. ஸோ நிகழ்ச்சியை மறக்காமல் கேளுங்க. இன்னைக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூரின் பிரபல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்கள் பங்கு பெறக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காகவே. ஸோ எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நாம் கேட்டுட்ருக்கோம். இது லஞ்ச் டைம். சிங்கானல்லூர்லேருந்து லட்சுமி மனோகரன் பதில் சொல்லியிருக்காங்க, நான் புதிய வண்டி வாங்கி பழைய சைக்கிள விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம பைக்கையும் காரையும் சொன்னோம், இவங்க வண்டி அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. பட் எந்த வண்டி அப்படின்றத குறிப்பிடல, இருந்தாலும் இந்த பதில் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி நிறைய நேரங்கள் இன்னும் பதில் சொல்ல காத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

0: கிலோ கணக்கில் சர்க்கரை வச்சிருக்கீங்க, எப்ப குறைக்கிறது?
1: நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, 6 மாசத்துல பாதிக்கு கீழே குறைச்சிடலாம். அப்புறம் நீ ஒத்துழைச்சா மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தாம்புல 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
2: நமது எஃப்எம் ரெயின்போ 103 இன்று மாலை 5 மணிக்கு
3: பேசுறது அந்த லாங்குவேஜில் கனிவான பேச்சு வரணும், இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. தி பவர் ஆஃப் த மேன் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். பவர் ஆஃப் த வேர்ட்ஸ் கம் ஃப்ரம் அ மைண்ட். தி மைண்டில், சப்கான்ஷியஸ் மைண்டில் வெரி பவர்ஃபுல்.
2: சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள், சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம்.

103.3 கோயம்புத்தூர்ல இன்று மதியம் 2:30 ஊர் பொருத்திய நிகழ்ச்சியில வெள்ளக்கோயில் புனித அமலா அன்னை மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இதுவரைக்கும் கேட்டு

குடித்தோம், டீ டைம் இல்லை. இப்போ நம்ம என்ன கேட்டோம், லஞ்ச் டைம் இல்லை பார்த்தீங்களா, டீ குடிக்கிற டைமில் லஞ்சு, லஞ்சு சாப்பிட்ற டைமில் டீ. ஒரு நேரம் ஆரம்பத்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா, 3 மணி ஆயிருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயை ரொம்ப இண்டிபெண்ட்டாக வந்து எல்லாருமே கொண்டாடலாம். அதுவும் கூட இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோட பர்த்டேவும் சேர்ந்து நிறைய சூப்பரான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்களும் காத்திருந்து கேளுங்க. லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பங்கு பெற்று அவங்களுடைய சூப்பர் அதை யோசிச்சு யோசிச்சு அவ்வளோ அருமையான பதில்களை சொன்ன எல்லா நேயர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். எஸ், இப்படி கைத்தட்டல் பாராட்டுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம நேயர்களுக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம அவங்க வந்து நம்ம கூட எப்பவுமே இருக்காங்க, நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னா, ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது லட்சுமி தேவி. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.

0: ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு டிசிப்ளின், சுயக்கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது லட்சுமி தேவி. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: நேரம் 1:44 நொடி. ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை இன்று ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பொதுத் தேர்வுகளில் ஏழை எளிய மாணாக்கர் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை பிரதமர் இன்று அறிவித்துள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விடுதலை போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார். முதல் முறையாக சுதந்திர தினத்தில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இன்று இசைக்கப்பட்டது.

மூவர்ண தேசிய கொடியின் மீது இந்திய விமானப்படையினரின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் வானிலிருந்து வண்ண மலர்களின் பூ விதழ்களை தூவின. முன்னதாக முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். செங்கோட்டையிலிருந்து நாட்டின் 80வது சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர், முதல் முறையாக வந்தே மாத்திரம் செங்கோட்டையில் ஒலிப்பது குறித்து பெருமிதம் வெளியிட்டார். தீர்க்கமான முடிவுடனும் திறன் வளர்ச்சியுடனும் முன்னேறும் போது ஒரு நாடு சிறப்படைவதாக அவர் எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மக்கள் அர்ப்பணிப்புடன் நாட்டை புதிய உச்சங்களுக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் பாராட்டினார். 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு உலகளாவிய 4வது வேகமான பொருளாதார வளர்ச்சி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக நம் நாடு உயர்வதற்கான மிகப்பெரிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை எடுத்துரைத்த பிரதமர், கடந்த 12 ஆண்டுகளில் ராணுவ உற்பத்தி 4 மடங்காகவும் காதி கிராம தொழில்கள் உற்பத்தி 5 மடங்கும்

0: மடங்காகவும், மின்னணு உற்பத்தி 7 மடங்காகவும், ரயில் பெட்டிகள் உற்பத்தி 21 மடங்காகவும், கைபேசி உற்பத்தி 33 மடங்காகவும் அதிகரித்துள்ளது என்றார்.
1: பிச்சலி 12 வருஷம் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் கரீப் 4 குணா, காதி ஓர் கிராமோத்யோக் கா உத்பாதன் கரீப் 5 குணா ஹுவா, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கரீப் 7 குணா படா, ஆதுனிக் ரயில்வே கோச் கா நிர்மாண் 21 குணா படா, மொபைல் போன் உத்பாதன் 33 குணா படா.
0: இணையதள பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை 4 மடங்காகவும், மின்னணு பணப்பரிவர்த்தனை 100 மடங்காகவும் உயர்ந்துள்ளது என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். மேற்காசியா, உக்ரைன், கோவிட் 19 பெருந்தொற்று சவால்களின் மத்தியிலும் சீர்மிகு கொள்கைகள், தயாரிப்பு, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் நம் நாடு வெற்றிகரமாக முன்னேறி செல்வதாக அவர் கூறினார். நாட்டின் திறன் கட்டமைப்புகளின் காரணமாக போதுமான பெட்ரோலிய எரிபொருட்கள், இயற்கை எரிவாயு, உரங்கள் விநியோகம் சாத்தியமானதாக அவர் எடுத்துரைத்தார். அணுக முடியாத மண்டலங்களை அணுகும் பகுதிகளாக மேம்படுத்தி 99% கடலோர பகுதிகளில் புதிய வளங்களை கண்டறிவதற்கான அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். 100 ஜிகாவாட் அணுமின் திறனை இன்னும் 20 ஆண்டுகளில் மேம்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், நடப்பு 10 ஆண்டுகளில் 5 புதிய அணு ஆலைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதிவிரைவு பெருக்க அணு உலை தொழில்நுட்பத்தின் மூலம் அணுசக்தியில் தன்னிறைவை பெறுவதற்கான முயற்சிகளை நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 40 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். 7 அம்ச சப்ததாரா சீர்திருத்தங்களின் கீழ் உற்பத்தி, வேளாண்மை, உணவு தானிய உற்பத்தி, படைப்பாற்றல் திறன் மேம்பாடு, பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம், மென்பொருள் ஆகிய 7 பிரிவுகளையும் புதிய உயரங்களுக்கு அரசு கொண்டு செல்வதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏழை எளிய மாணாக்கர், நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பொது தேர்வுகளில் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சிகள் வழங்கும் புரட்சிகர திட்டத்தை அரசு தொடங்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் தலைசிறந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சிகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சரியான தகவல்களை டிஜிட்டல் முறையில் வழங்கும் பணிகளில் இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். பிரதமரின் உரையை தொடர்ந்து செங்கோட்டையில் சுதந்திர தின விழா இனிதே நிறைவடைந்தது. முன்னதாக பிரதமர் ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.

0: அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் ஊழலில்லா தமிழகத்தை உருவாக்க அரசு செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்தார்.
1: மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத.

0: சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் பாபு சிதம்பரனார் ஆகியோரின் வழி தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
1: திருச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் துணை தலைமை இயக்குநர் செல்வி அஜிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழகத்தில் அனைத்து மத்திய மாநில அரசு நிறுவனங்களிலும் சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. திருச்சி உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் தமிழ்நாடு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் அதன் மாவட்ட செயலர் திருப்பி தர்மராஜ் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. பொது நிதி செலவீனம், தணிக்கை அறிக்கை, தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நெதர்லாந்தில் இன்று தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை இன்று ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பொதுத் தேர்வுகளில் ஏழை எளிய மாணாக்கர் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை பிரதமர் அறிவித்துள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விடுதலை போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். குமரன் பிராண்ட் கருவாடு.
1: குமரன் பிராண்ட் கருவாடு பூரை மணக்கும் உன்னத சுவை.
2: நேரம் ஒரு முறை 57 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் கேட்டுட்டு இருக்கோம். சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பத்தி பார்க்கலாம். நம்மளுடைய கோயம்புத்தூர் புறத்தில் உள்ள அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்குங்க. திருப்பூர்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. சேலம்ல பாக்குறப்போ அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. பாலக்காட்டை பொறுத்தல உள்ள அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. பாலக்காட்டில் சில இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லியிருக்காங்க இருக்குன்னு. அதே மாதிரி ஊட்டியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சம் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு.

0: 7 magnitude earthquake hits its eastern coast. And in cricket, India were 106 for 1 against host Sri Lanka in first test of the two-match series at Galle. And with that, we end the midday news.
1: நிலையத்தில் நேரம் 2:15.
2: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். குமரன் பிராண்ட் கருவாடு.
3: குமரன் பிராண்ட் கருவாடு பூரை மணக்கும் உன்னத சுவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. தினமும் இந்த நேரத்துல இந்த பகுதியில நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பாரம்பரிய நகரங்கள் மேம்பாடு மற்றும் வளர்ச்சி திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஹெரிடேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆக்மெண்டேஷன் யோஜனா. இந்த திட்டம் நமது தேசிய அளவில் உள்ள சில பாரம்பரிய நகரங்களின் ஒருங்கிணைந்த உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்குகிறது. சேதங்களை தடுக்கவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் ஹிரிடே அல்லது பாரம்பரிய நகர மேம்பாடு மற்றும் மேம்படுத்துதல் யோஜனாவை தொடங்கியுள்ளது. இந்த திட்டம் இந்தியாவின் பாரம்பரியத்தின் ஆன்மாவுக்கு புத்துயிர் அளிப்பதையும் பாரம்பரிய நகரங்களை நிலையாக பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் இந்தியாவின் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஜனவரி மாதம் 21 2015 துவங்கப்பட்டது. பாரம்பரிய நகரங்களின் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மேம்பாட்டை இலக்காக கொண்டுள்ளது இத்திட்டம். பாரம்பரியத்துடன் இணைக்கப்பட்ட உள்கட்டமைப்பை மேம்படுத்த உதவுகிறது. ஒரு பாரம்பரிய அல்லது மத தளத்திற்கு அருகில் உள்ள பகுதிகள் அல்லது பகுதிகளின் நகர்ப்புற உள்கட்டமைப்பை புத்துயிர் பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டம். இத்திட்டம் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கும் பொருளாதாரத்திற்கு குறிப்பிட்ட பங்களிப்பை அளிப்பதற்கும் உருவாக்கப்பட்டது. இந்த யோஜனா தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் வடிகால், சுகாதாரம், நீர் வழங்கல், சாலைகள், கழிவு மேலாண்மை, தெருவிளக்குகள், குடிமக்கள் சேவைகள் மற்றும் பிற சுற்றுலா தேவைகளையும் மேம்படுத்துகிறது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னென்ன அப்படின்னா, நகரங்களின் உணர்வை உயர்த்துவது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியை செயல்படுத்துவதாகும். பாரம்பரிய நகர மேம்பாடு பெருக்குதல் யோஜனாவின் நோக்கம் நிலையான பாரம்பரிய அடிப்படையிலான உள்கட்டமைப்பை செயல்படுத்துதல், திட்டமிடுதல் மற்றும் மேம்படுத்துதல். பாரம்பரிய நகரத்தின் முக்கிய பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குதல், நகர திட்டமிடல் முறைகள் மற்றும் தொழில்நுட்பத்தை வரலாற்று கட்டமைப்பை மறுசீரமைக்க பயன்படுத்தவும் உதவுகிறது இந்த திட்டம். கழிப்பறைகள், போக்குவரத்து சேவை, தெருவிளக்குகள், தண்ணீர் குழாய்கள் மற்றும் பிற வசதிகள் போன்ற பொது வசதிகளை கட்டமைக்குது இந்த திட்டம். ஒரு நகரத்தின் முக்கியத்துவத்தை நிலைநாட்டும் வரலாற்று நினைவு சின்னங்கள் அல்லது கட்டமைப்புகளை பாதுகாத்து புத்துணர்ச்சியூட்டவும் இந்த நகரங்களை பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதற்கு ICT கருவிகளை பயன்படுத்துதல் மற்றும் சுற்றுலா பயணிகளின் அதிகபட்ச பாதுகாப்பையும் கட்டமைப்பையும் உறுதிப்படுத்த CCTVகளை செயல்படுத்துதல், பாரம்பரிய நகரங்களின் வசிப்பவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், உணரக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துதல், வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் சுற்றுலாவை ஊக்குவித்தல் போன்றவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள். இத்திட்டத்தின் கீழ் வரும் நகரங்களில் வசிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமாகும் என்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். அமிர்தசரஸ், அஜ்மீர், அமராவதி, கயா, பாதாமி, துவாரகா, வேளாங்கண்ணி, காஞ்சிபுரம், வாரங்கல், மதுரா, பூரி, வாரணாசி நகரங்கள் இத்திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்திற்கு நமது இந்திய அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நினைவு சின்னங்களை பராமரிப்பதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அதன் குடிமக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வணிகங்கள் உள்பட ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி பாரம்பரிய தளங்களில் ஒருங்கிணைந்த உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்க முயல்கிறது இத்திட்டம்.

0: எல்லா மாநிலங்களும் உள்ளூர் நகர்ப்புற அமைப்புகளும் பாரம்பரிய நகரங்களின் விரைவான வளர்ச்சிக்கு தங்கள் வளங்களை கூடுதலாக வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்திட்டம் அரசு, கல்வி நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் சமூகத்தின் கூட்டாண்மை மூலம் மலிவு தொழில்நுட்பங்களை இணைக்கும். இந்தியாவில் உள்ள பாரம்பரிய நகரங்களை மேம்படுத்துதல் மற்றும் மேம்பாடு ஆகியவற்றில் இத்திட்டம் கவனம் செலுத்தும். இத்திட்டத்தின் மூலம் இந்தியாவில் அதிகமான உலகளாவிய சுற்றுலா பயணிகளை கொண்டு வரும் மற்றும் சுற்றுலா அமைப்புக்கு சிறந்த வழிவகுக்கும் இத்திட்டம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்காக மட்டுமே வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க நம்ம மத்திய அரசு. இந்த மாதிரி திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான பகுதி தான் இந்த பகுதி. இன்னைக்கு இந்த பகுதியில பாரம்பரிய நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரம் இதே பகுதியில வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 2:20.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாமே, இந்த வாரம் இல்ல 2-3 வாரமாவே நம்ம எஃப்எம்ஓட ப்ரோக்ராம் கேட்டு நம்ம மருத்துவமனைக்கு வர நேர்களை பத்தி, நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்தான், எல்லா பெண்களுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த நேர் பாத்தீங்க அப்படின்னா கன்சீவாய் குழந்தை பறந்துருச்சு, பறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு போதுமான பால் செக்ரிஷன் இல்ல. ஐயோ, நீங்க நம்பவே மாட்டீங்க, அவங்க வந்து அழுதுட்டாங்க. என் குழந்தைக்கு சரியா என்னால ஃபீட் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, நான் வந்து கரெக்டான அம்மா தானா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு ரொம்பவே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, அவங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியல. அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு தன் குழந்தைக்கு சரியான ஃபீடிங் போகல, என்ன பண்ணலாம் டாக்டர், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்படி நீங்க சஃபர் ஆகக்கூடிய நியூ மாமா இருந்தீங்கன்னா இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க வந்து நான் சொல்றது எல்லாமே சின்ன சின்ன வீட்டு வைத்தியங்கள், இது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாம கூட போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வெந்தயம். நீங்க வந்து வெந்தயம் சாப்பிட்டா ரொம்ப கூலிங்கா இருந்துச்சுன்னா குழந்தைக்கும் சளி பிடிக்கும், அதெல்லாம் ஒரு மித்துங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. வெந்தயமா நைட் ஊற வச்சு காலையில நீங்க அந்த வாட்டரையும் குடிச்சு வெந்தயத்தையும் நல்லா மென்ன முழுங்கினீங்கன்னா, இதுல ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மில்க் செக்ரீஷனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா காலையில வெந்தய பொடிய டீல போட்டு கொதிக்க வச்சு கூட நார்மல் டீ மாதிரி நீங்க குடிச்சுக்கலாம். இல்லனா வெந்தய கீரையை உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணுங்க. கால்சியம் சத்து, வைட்டமின், அயன் ஏகப்பட்டது இருக்கு. நியூபார்ன் மாம்ஸ் எல்லாம் கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்ற கதையெல்லாம் இங்க கிடையாது. குழந்தை பிறந்தவங்க சாப்பிடக்கூடாது ரெண்டே விஷயம் தான் இருக்கு, ஒன்னு கல்லு, இன்னொன்னு மண்ணு. இது ரெண்ட தவிர நீங்க என்ன வேணா சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டா குழந்தைக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஒரு மித்துங்க. சரி, நீங்க சில விஷயங்கள் குழந்தைக்கு நீங்க சாப்பிட்டுட்டு ஃபீட் பண்ணும் போது குழந்தைக்கு அலர்ஜி ஆனா மட்டும்தான் நீங்க அதை அவாய்ட் பண்ணணும். அலர்ஜி ஆயிருமோன்னு நீங்களே இமேஜினேஷன் பண்ணி எதையும் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது பெருஞ்சீரகம். இதை நீங்க என்ன பண்ணணும்னா, நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. இதுவுமே நல்ல ஃபீடிங்கை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ரெமெடி தான் பூண்டு. நல்ல எண்ணெயில வந்து வதக்கி பூண்டை நீங்க சாப்பிடலாம். ஆனா வெறும் வயித்துல சாப்பிடறாதீங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். பூண்டு சாதம் மாதிரி அந்த மாதிரி மத்தியான டைம்ல நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்தது எள்ளு. அயன் சத்து அதிகமா இருக்கு, எள்ளு உருண்டை மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். கேரட், வைட்டமின் ஏ அதிகமா இருக்கு, இதுவுமே வந்து உங்களுக்கு மில்க் செக்ரீஷனை அதிகப்படுத்தும். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பழுக்காத பப்பாளிங்க. இதை நீங்க நல்லா தோல் எடுத்துட்டு அண்ட் அதை நல்லா சாப் பண்ணி போட்டு அந்த பப்பாளி காய் பொரியலே பண்ணுவாங்க. ஸோ அந்த பொரியல்

0: மாதிரி பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ வாரத்தில் ரெண்டு நாளோ பொரியல் மாதிரி நீங்கள் பண்ணி நெய் சாதம் கூடயோ தயிர் சாதம் கூட கூட தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஆக்சிடாக்சின் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு மில்க் செக்ரீஷனுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன வீட்டு வைத்தியம், நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வேண்டி, அது கூட சேர்ந்து இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்கேஸ் இதெல்லாம் சாப்பிட்டும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா உங்கள் உடம்புக்கு அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் தாராளமாக மருத்துவமனை அணுகலாம், டைரெக்டாக வரணும்னு கூட அவசியம் இல்லை. கால் பண்ணி கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கான வைத்தியம் என்ன பண்ணலாம் வீட்டில் இருந்தே, இல்லை இதற்கு ஆயுஷ் மருந்துகள் எடுத்துக்கலாமா, நிறையா லேகியம் மாதிரி, டேப்லெட் மாதிரி, கஷாயம் மாதிரி, டானிக் மாதிரின்னு கொடுத்து கூட நீங்கள் மில்க் செக்ரீஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். மத்தம் பால் கொடுக்கறத விட தாய்ப்பாலையே நம்ம இயற்கையாக செக்ரீட் பண்ண வைக்கலாம். ஸோ உங்களுக்கு தாய்ப்பால் செக்ரீட் ஆகலை, என் குழந்தைக்கு சரியாக ஃபீட் பண்ண முடியலன்னு நீங்கள் கவலையே பட வேண்டாம், மருத்துவமனையில் கண்டிப்பாக அதற்கான தீர்வு உங்களுக்கு இருக்குது. ஸோ நியூ மாம்ஸ் எல்லாம் அலர்ட் ஆகிக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபீடிங் கம்மியாக இருந்துச்சுன்னா மருத்துவமனையை அணுகுங்க. இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு தகவலோடு உங்களை எல்லாரையும் நாளைக்கு சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
4: நாட்டின் 80th சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
5: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
4: 5000 GB டேட்டா,
5: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
4: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
5: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
4: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: ஆகாஷவாணி FM ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைகள்.

0: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேயர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: எங்கள் மாணவிகள் எல்லா மொழிகளிலும் திறமையானவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஹிந்தியில் பாடல் பாட வருகிறார்கள். அனைவரும் கேட்டு மகிழ்வோமா?

இனிமையான ஹிந்தி பாடலை மிக அருமையாக பாடி இந்த அரங்கத்தை இசையால் அலங்கரித்த மாணவிகளுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள். பாரதியாரை பற்றி பேச வருகிறார் எம் பள்ளி மாணவி ஜே காவியாஸ்ரீ. தற்பரமே சிற்பகமே நின்றுதவும் கற்பகமே அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே கடலே கனியமுதே கண்ணே கட்டி பசு பொன்னே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே திரண்டமணி பொக்கிஷமே கல்வி களஞ்சியமே கண்ணே பராபரமே கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே செந்தமிழே உயிரே நருந்தேனே அவையோரே அதில் பெரியோரே நாளைய வரலாறு இன்றைய மாணவரே உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்தினும் பொங்கு தமிழ் பேச மறப்பேனோ என்று சொன்னவன் மட்டுமல்ல செய்தவன் தேடிச்சோறு தின்றவன் அல்ல பல சின்னஞ்சிறு கதைகள் பேசியவன் அல்ல பல வேடிக்கை மனிதனை போல வாழ்ந்து வீழ்ந்தவனும் அல்ல அவனை வீழ்த்தவும் முடியாது அவன் பெயரை கேட்டால் வீரம் எழுந்து நிற்கும் அவன் கவிதை படித்தால் தீப்பிடிக்கும் நம் மரபணும் முழுவதும் தமிழ் ஒலி அவன் வார்த்தைகளால் தமிழ் புகழ் மணக்கும் எட்டயபுரத்தில் விளைந்த ஒரு மகா கவி தமிழ் தாய் பெற்றெடுத்த ஒரு மகா அவதாரம் சமூகத்திற்கு சாட்டை எடி கொடுக்கும் தன் கவிகளால் இந்த மாநிலத்தில் மாணவர்களுக்கு காவிய தலைவனாக விளங்கும் ஒரு கதாநாயகன் சுப்பிரமணிய பாரதியார். கடல் அளவிற்கு தகுதியான ஒருவனை பற்றி சில நிமிடங்கள் மட்டும் பேச கொடுத்தால் என்ன சொல்வது? என் ரத்தத்தில் ஊறியிருக்கும் தமிழ் மகனின் கவிதைகளை அவன் வார்த்தைகளின் வித்தைகளை தூவி சென்ற விதைகளை இவைகள் எல்லாம் பற்றி என் உயிரோட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் பேசினால் ஒரு நாள் முழுவதும் போதாது. தந்தையை இழத்தல், உறுதியான ஒரு முன்னேற்ற பாதை காண முடியாமல் அலைதல், தானாகவே வரவழைத்துக் கொண்ட அரசாங்கத்தின் விரோதம், வாழ்க்கை முழுவதுமே வறுமை, இவற்றின் சோதனைகளுக்கிடையே எந்த போராளியும் எதிர்நீச்சலிடும் மனோதிடம் உடைய ஒரு மாபெரும் வீரனை தவிர வேறு எவனும் சோர்ந்து போயிருப்பான். அளவற்ற துயரிலையும் வாடவோ அழியவோ செய்யாத படைப்பாற்றலும் கவித்திறனும் இருந்தால் அவன் நாட்டு மக்கள் முழுவதும் எழும்பி கவிதை எழுதி அழியா புகழ் பெற முடியும் என்பதற்கு உதாரணம் பாரதி. உயிர் கொடுக்கும் கவிதை எழுதி உயிரற்றதற்கு சமமாக இருந்த ஒரு சமுதாயத்தை எழுப்பி லட்சிய உணர்வோடு வழிகாட்டிய கவிஞன் என் தலைவன் தவ புதல்வன் பாரதி. ஜாதிகள் அக்கிரமம் தலை விரித்து ஆடிய காலத்திலும் ஜாதி உயர்வு தாழ்வு இல்லை, அன்பு நிறைய உடையவர்களே உயர்வானவர்கள் என்பதை ஜாதிகள் இல்லை அடிப்பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம். நீதி உயர்ந்த மதிக்கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று அன்பென்று கொட்டுமுரசே மக்கள் அத்துணை பேரும் நிகராம் என்று உயிரில் பதியும்படி உறக்கச் சொன்னவன் பாரதி. அவன் கவிதைகளை எல்லாம் மாட்டிக்கு சுருக்கி கூறினாலும் இன்றைய நாள் போதாது. பாரதியை பார்த்து வியக்காத மனிதனோ, அவன் பெயரை உச்சரிக்காத கவிஞனோ, அவன் கவிதைகளை பார்த்து வியக்காத மாணவனோ தமிழகத்தில் இல்லை. இந்த சமுதாயம் மதிக்கும்படியான ஒரு நல்ல நேர்மையான வாழ்க்கை வாழ பாரதி கவிதைகளும் அவர் தம் சிந்தனைகள் மட்டுமே போதும் என்று கூறி பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக புகழ் பெற்றது உதவும் நாட்டிற்காக அறிவு கொண்டது எதற்காக ஆய்ந்து பார்க்கணும் அதற்காக பிற உயிர் பேணுவோம் பரிவாக பெருமைகள் புரிவோம் பெரிதாக பாரதி பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன் சரியாக நன்றி கூறுகிறேன் முறையாக வணங்கி முடிப்பது தமிழின் நரம் வணங்குவது என் இரு கரம் விடை பெறுகிறேன் என் பேச்சை நிறுத்தி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி உலகம் உள்ள நாள் வரை நம் தமிழ் தலைவன் பாரதியின் புகழ் மணக்கும் நன்றி வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு இருக்கோம் ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: அடுத்ததாக நம் பாரம்பரிய வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை வழங்க எம் பள்ளி மாணவிகள் வருகின்றனர். அனைவரும் கேட்டு ரசிப்போம்.

0: வந்தவங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லியாச்சு.
1: ஆமா வணக்கம் சொல்லியாச்சு.
0: இப்போ
2: இருங்க இருங்க, எதுக்காக இங்க வந்திருக்கோன்னு சொல்லவே இல்லையே.
0: அது சரி, இன்னைக்கு நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம்ல, அதுக்கு புனிதாமலானை பள்ளியில நம்மள பாடவும், சுதந்திர தினத்தை பத்தி சொல்லவும், அவங்களோட ஒன்னா சேர்ந்து கொண்டாடவும் இங்க வந்திருக்கோம்.
2: எனக்கு ஒரு சந்தேகம்.
0: என்ன சந்தேகம்?
2: இந்த சுதந்திர தினத்தை எதுக்காக கொண்டாடுறோம்?
0: நல்ல கேள்வி கேட்டப்போ, நம்ம 1947 வரைக்கும் ஆங்கிலேயர்கள் அடிமையா வச்சிருந்தாங்க. நம்ம தேச தலைவர்கள் நமக்காக அரும்பாடுபட்டு நம்மள அடிமையில இருந்து விடுவிச்சு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இந்த விழாவை சிறப்பா கொண்டாடிடலாமா?

0: நடந்த பார்த்தோம். இப்ப அதுக்காக அரும்பாடுபட்ட நாட்டு தலைவர்கள்,
1: ஆமா,
0: தியாகிகள்,
1: ஆமா,
0: சுதந்திர போராட்ட வீரர்கள்,
1: ஆமா,
0: அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா?
1: தெரிஞ்சுக்கலாமே.
0: காந்தியடிகள் கொள்கைக்கு வணக்கம்.

0: நேதாஜிக்கு வணக்கம் சொல்லு.
1: தேசப்படை தொடங்கிய நேதாஜிக்கு வணக்கம் சொல்லு.
0: இரும்பு மனிதர் பட்டேலுக்கு வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு.
1: இரும்பு மனிதர் பட்டேலுக்கு வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு.
0: நம்ம மகாத்மா காந்தி அவர்கள்,
1: ஆமா,
0: நேரு,
1: ஆமா,
0: சுபாஷ் சந்திர போஸ்,
1: ஆமா,
0: வாவு சிதம்பரம் பிள்ளை,
1: ஆமா,
0: இவங்களை எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு.
1: ஆமா ஆமா,
0: இவங்க நம்ம தேசத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. இவங்க இல்லைனா நாம இப்படி சுதந்திரமா இருந்திருக்க முடியுமா?
2: இருக்கவே முடியாது.
0: இவங்களுக்கு மனசார ஒரு வணக்கம் சொல்ல.

0: வணக்கம் சொல்லு வீர வணக்கம் வணக்கம் சொல்லு
1: வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வீர வணக்கம் வணக்கம் சொல்லு
0: நம்ம 1947 வரைக்கும்
1: ஆமா
0: ஆங்கிலேயர்கள் அடிமையா வச்சிருந்தது மட்டும் இல்லாம நம்மள கப்பம் கட்டவும் சொன்னாங்க.
2: என்னது கப்பமா? அப்படின்னா என்னக்கா
0: கப்பம்? நம்ம

0: அரசருக்கு நாமளே வரி செலுத்தணுமா?
1: என்னது, நம்ம நாட்டுல இருக்கிறதுக்கு நம்மளே வரி செலுத்தணுமா?
0: ஆமா.
1: இத யாருமே தடுத்து கேக்கலையாக்கா?
0: அதை எப்படி கேட்காம இருப்பாங்க? இத முதல்ல தடுத்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன், அவரை தொடர்ந்து ஊமைத்துறை மருது சகோதரர்கள், இவங்கெல்லாம் தான் கப்பங்கற்றதை தடுத்து நிறுத்தினாங்க.
2: ஓ அப்படியாக்கா?
0: ஆமா ஆமா. இவங்க மட்டும் இல்லாம
2: ஆமா
0: பல பாடல்கள் மூலமா பாரதியார் தேச உணர்வை கொண்டு வந்தாரு.
1: அக்கா

0: மூலமா பாரதியார் தேச உணர்வை கொண்டு வந்தாரு.
1: அக்கா, பாரதியார்னா பெரிய மீச வச்சுட்டு தலைமையில தொப்பி போட்டுட்டு கருப்பு கலர் போட்டிருப்பாருல, அவர் தானக்கா?
0: அவரேதான். அவரை யாராச்சும் மறக்க முடியுமா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை.

0: கேட்டிருக்கீங்களா?
1: ஆனா இத யார் எழுதினாங்கன்னு தான் தெரியாது.
0: இது எழுதினவர் தான் பாரதியார். பாரதியார் தேசத்துக்கு மட்டுமா பாடியிருக்காரு?
2: அப்புறம்
0: பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பெண்கள் உரிமைக்காகவும் பாடியிருக்காரு. இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோமே.
1: அப்படியா? என்னது?
0: பெண்கள் முன்னேற்றம் பத்தி தான்.
1: அடடா.
2: ஆமா ஆமா,
0: பெண்கள் எவ்வளவு பணிகள சாதிச்சுட்டு இருக்காங்க.
1: இருங்க, அத நான் சொல்றேன். கல்வித்துறையில,
3: ஆமா,
1: கணினி துறையில,
3: ஆமா,
1: தொழிற்கல்வியில,
3: ஆமா,
1: எவ்வளவு பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க.
3: ஆமா ஆமா,
1: நம்ம நாடு எவ்வளவு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கு.
3: ஆமா.
1: அது மட்டுமா, விளையாட்டு துறையில,
3: ஆமா,
1: மாநில அளவிலும்,
3: ஆமா,
1: தேசிய அளவிலும்,
3: ஆமா,
1: சர்வதேச அளவிலும்,
3: ஆமா,
1: எத்தனை பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க.
3: ஆமா ஆமா,
1: உலக நாடுகளே வியக்கும் அளவுக்கு நம்ம நாடு முன்னிலையில இருக்கு.
3: ஆமாக்கா.
0: ஆமா, சரியா சொன்ன. நம்ம நாடு எவ்வளவு அழகு பசுமை.

0: சரி, இப்போ சூரிய தினத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
1: தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: சரி, இப்போ எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு.
1: ஆமா,
0: நம்ம நிகழ்ச்சிய கேட்டு ரசிச்ச நேயர்கள் அனைவருக்கும் இந்த சுதந்திர தின தியாகிகளின் தியாகத்தை நாடறி செய்ய இந்த விழாவை அமைத்து கொடுத்த நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த இந்த நிகழ்வு உங்கள் யாவரையும் சென்றடைய FM Rainbow 103 கோயம்புத்தூருக்கும் நன்றி சொல்லலாமா?

0: அருமையான சுதந்திரத்தை பற்றிய வில்லுப்பாட்டை வழங்கிய மாணவிகளுக்கு நன்றிகள்.
1: இதுவரை திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லட்சுமணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

0: கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதன்முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில், ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் தேநீர் இடைவேளை வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 138 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோடு.
1: வணக்கம் கோயம்புத்தூர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமான இந்த சுதந்திர திருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சுதந்திரத்திற்காக எண்ணற்ற மகான்கள், தலைவர்கள், வீரர்கள் அப்படின்னு தங்களுடைய வாழ்க்கையை இப்படியெல்லாம் தியாகம் செஞ்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த விஷயங்களை நாம் இளைய தலைமுறைக்கு கொண்டு போகிறோமோ அதோடு நம்மளுடைய கடமை முடிஞ்சிடாதுங்க. ஸோ நம்மளோட கடமை அப்படின்றது 79 வருடங்கள் சுதந்திரம் பெற்றாகிவிட்டது. நம்முடைய நாட்டை வந்து உலக வல்லரசுகளில் மிக முதன்மையானதாக மாற்ற நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை கண்டிப்பாக நம்ம ஆற்ற வேண்டும். நம்ம நாடு நமக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்காம நாட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் அப்படின்றத யோசிச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பங்களிப்பை கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இது நம்மளோட பொறுப்பு மட்டும் இல்லை, கடமையும் கூட. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களுக்கும் நாட்டின் வளர்ச்சிக்காக போராடி கொண்டிருக்க கூடிய அனைவருக்கும் ஸ்பெஷலான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இதே சுதந்திர நாள்ல அப்படியே 26 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 அப்படின்ற குழந்தை பிறந்து இன்னைக்கு 27 வயசு ஆச்சுங்க. இது வெறும் 26 வருஷம் அப்படின்ற ஆண்டுகளோட எண்ணிக்கை மட்டும் கிடையாதுங்க, கோடிக்கணக்கான இனிய நினைவுகளோட பயணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பயணத்தோட வெற்றிக்கு பின்னால நிறைய பேருங்க அன்றைய இன்றைய நிகழ்ச்சி தலைவர்கள், அமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், நிலைய பொறியாளர்கள், அறிவிப்பாளர்கள், தொகுப்பாளர்கள், எடிட்டர்ஸ், விளம்பர பிரிவு, அலுவலக பணியாளர்கள் அப்படின்னு இந்த லிஸ்ட் நீண்டுட்டே போயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் கோவையோட பெருமை மட்டும் இல்லைங்க, ஒரு அடையாளமா திகழ்கிறது. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் தரை வழி ஒலிபரப்புல பல மாவட்டங்களுக்கு போயிட்டு இருக்கு. இணைய வாயிலாக உலகத்தில் இருக்க

0: எந்த மூலையிலும் நீங்க கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் அப்படின்ற செயலி மூலமா, வேவ்ஸ் ஓடிடி தளத்துல அண்ட் இணையதளத்துல நீங்க எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூர் லைவ்னு கொடுத்தாலும் கேட்கலாம். ஸோ முக்கியமா நம்மளுடைய அனைத்து விளம்பரதாரர்களுக்கும் இந்த நாளில் நம்மளோட உளவுபூர்வமான நன்றிகள். உங்களோட பிசினஸ்க்கு உறுதுணையா நாங்க இருக்கோம். நம்ம எஃப்எம் ரெயின்போல உங்களோட விளம்பரங்களை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டிருக்கோம். அதே மாதிரி காத்துக்கு கூட தடை போடலாம், எங்களோட நேயர்களோட பாசத்துக்கு தடையே போட முடியாது அப்படின்ற மாதிரி மாவட்டங்கள் தாண்டி மாநிலங்கள் தாண்டி உலகத்தோட சில நாடுகளில் இருந்தும் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பல லட்சக்கணக்கான நேர்கள் உங்களோட பாசத்தை, அன்பை, லவ்வை, கேரை எங்கள் கூட்ட வெளிப்படுத்திகிட்டே இருக்கீங்க. இந்த விஷயங்களை ஒரு நன்றி சொல்லி மட்டும் நாங்கள் கடந்து போக முடியாது, அனைத்தையும் தாண்டி இது ஒரு புனிதமானது. ஸோ எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூருக்கு 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு சுதந்திர திருநாள் அண்ட் இன்னொரு சைடில் நம்ம எஃப்எம் ரெயின்போவோட பர்த்டே டபுள் தமாக இங்கே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வாழ்த்துக்களோட நிகழ்ச்சி நேர்றது உங்கள் ஆர்ஜே உதயா. நேர்களை கிராமஃபோன் 103 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பாடல் தெரிவுகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நாங்கள் ப்ளே பண்ணுறோம். அண்ட் அடிக்கடி நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ளீஸ் ஒரு 4-5 நாள் கழித்து நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0422 அப்படின்ற முன்னிணைப்பினோட 2316312 இல்லைனா 2312103 இன்னொரு எண் கூட இருக்குது 2317046 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் தலையில இருந்து மனோகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகர், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: மனோகனே தன் கண்ட தெய்வம் படத்துல எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவது ஏனோ
0: அப்படிங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: ஓ நல்லா இருக்கும்.
1: ஆமாங்க, நீங்க தான் ரொம்ப பழைய பாட்டு கேட்க சொல்றீங்களா?
0: ரொம்ப பழைய பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தானே?
1: தெய்வம் எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவது ஏனோ.
0: சரிங்க, இப்ப துள்ளி விளையாட போதுங்க, பாட்டு கேளுங்க.

0: மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். குமரன் பிராண்ட் கருவாடு.
2: குமரன் பிராண்ட் கருவாடு பூரே மணக்கும் உன்னத சுவை.
3: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விடைக.
4: மூட்டு வலி, முதுகு வலி, பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
3: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க. கிராமோபோன் 103 நிகழ்ச்சி 3:11 ஆகுது. நீங்க நிகழ்ச்சிக்கு வரும்போதே உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்றத தீர்மானமா முடிவு பண்ணிட்டு வாங்க. ஸோ இங்க வந்து நிறைய பாடல்கள் நீங்க கேட்கும் போதே கம்ப்யூட்டர் ஜி வந்து கொஞ்சம் டீ கொடுக்காம சோம்பேறி ஹேட்டரு. ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க முதலே டிசைட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற ஒரு வேண்டுதலோட அடுத்த நேயர் இருக்காரு, அவர் கூட நம்ம பேசலாம். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: எங்கள் அன்பு அறிவிப்பாளர் உதய அவர்களுக்கு மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம். சொல்லுங்க.
1: செஞ்சேரி மலை பச்சாக்கம்பாளையம் டி எம் செல்வராஜுங்க.
0: செல்வராஜ் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: எனக்கு பாசமலர் பாட்டு இருந்து ஒரு நல்ல பாட்டா கொடுங்க.
0: நல்ல பாட்டா உங்களுக்காக நாங்க தரோம், கேளுங்க.
1: நன்றி நன்றி.
2: நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கணும். அது என்ன? நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுமே வாழ காலி.

0: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम। प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़ें। जय हिंद, जय भारत, வந்தே மாதரம்.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ₹1
3: சிம் கார்டு இலவசம்,
2: அளவற்ற இலவச அழைப்புகள்,
3: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
2: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
3: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
2: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
3: கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: நமது எஃப்எம் ரெயின்போ 103-இல் இன்று மாலை 5 மணிக்கு
5: பேசுறது அந்த லாங்குவேஜில் கனிவான பேச்சு வரணும், இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. தி பவர் ஆஃப் த மேன் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். பவர் ஆஃப் த வேர்ட்ஸ் கம் ஃப்ரம் அ மைண்ட். தி மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் வெரி பவர்ஃபுல்.
4: சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள், சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம்.
6: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 3:19 ஆகிட்டு இருக்கு. வணக்கங்க. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க நஞ்சப்பன். என்ன பாட்டு கேட்கலாம்?
7: அலிபாபா 40 திருடர்கள் இருந்து செல்லாம் பாபு செல்லாம் பாபு.
6: சரிங்க.

0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 3:23 ஆகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப்லையும் கேட்கலாம். 9585 1003 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. ஓகே, 9585800103 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் வந்து ஹாப்பி பர்த்டே எஃப்எம் ரெயின்போ 103 சொல்லியிருக்காங்க, அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அடுத்த நேர் இருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சார், நான் கேரளா திருச்சூர்ல இருந்து குருவாயூரப்பன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க குருவாயூரப்பன், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: அதுக்கு முன்னாடி நம்ம கோவை ரெயின்போ எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: பூமி இருக்கும் காலம் வரும்,
0: உங்களுக்கு
1: ஓங்கி வலிக்கட்டும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு சாக்லேட் தர முடியல, அதனால பாட்டு நாங்க கொடுக்குறோம், சரிங்களா?
1: ஓகே சார். அனைவருக்கும்
0: சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி. சரி, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: ஆலயமணி படத்திலிருந்து கண்ணான கண்ணனுக்கு அவசரமா.
0: ஓகேங்க, கேட்டுருவோம்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 இன்று மாலை 5 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம்.
1: தர்மமும் தார்மீகமும் பிறப்பினால வருவது.
2: ஆமா,
1: மற்றெல்லாம் யூ கேன் அக்வயர். யூ கேன் அக்வயர் அ டிகிரி, யூ கேன் அக்வயர் அ கார், யூ கேன் அக்வயர் அ ஹவுஸ், யூ கேன் அக்வயர் பதவி எல்லாம் வரலாம். ஆனா தர்மம் தார்மீகமும் தானமும் ஜெனெட்டிக்கல், ஜெனெட்டிக்கா கொடுக்கலாம்.
0: சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள்.
3: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர் குமரன் பிராண்ட் கருவாடு.
4: குமரன் பிராண்ட் கருவாடு பூரே மணக்கும் உன்னத சுவை.
5: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
6: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े.

0: ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
1: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கேட்டு இருக்கீங்க. கிராமஃபோனும் 103 உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 0422 அப்படின்றது நம்ம கோயம்புத்தூரோட எஸ்டிடி கோட். நீங்க அலைபேசியில இருந்து கூப்பிட்டாலும் இந்த நம்பரை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இனி சொல்லக்கூடிய 3 எண்கள்ல ஏதாவது ஒரு எண்ணை நீங்க சேர்த்துட்டு அழைங்க. ஓகே, 0422 கூட. முதல் எண் வந்து 23 12 103, இன்னொரு எண் 23 16 312, இன்னொரு எண் 23 17 046 அப்படின்றது. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என்ன தடகம் அருகில் உள்ள 22 நஞ்சண்டவரத்திலிருந்து பழனிசாமி.
1: சொல்லுங்க பழனிசாமி, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: 103 எஃப்எம்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி.
2: காவல்காரன் இருந்து
1: மறந்து போ,
2: போட்டு
1: மறந்து போச்சு.

0: காத கணக்கல்லவோ மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன். சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது, அவை குழந்தைக்குத்தான் முத்தம்.
1: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கேட்டுட்டு இருக்கோம். கிராமஃபோனும் 103 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்ற ஃபேஸ்புக் ஐடி மூலமா நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இப்ப அடுத்த நேர் இருக்காரு. வணக்கம்.
2: வணக்கங்க.
1: யார் பேசுறீங்க?
2: திருப்பூர்ல இருந்து.
1: சொல்லுங்க விஸ்வநாதன், என்ன பாட்டு கேட்கலாங்க? மிக்க நன்றி.
2: ராமு படத்துல இருந்து கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான் போடுங்க.
1: சரிங்க.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 3:40 கிராமபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அதியமங்கலம் தாசப்பக்கம் சாகுபதி புஷ்பராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: சந்திரோதய படத்திலிருந்து புத்தன் இயேசு காந்தி பிறந்த பூமி
0: கேட்டுலாங்க.

கிராமபோன் 103 நிகழ்ச்சியை கேட்டுருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103. அடுத்து வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஷஹிதா பானு திருப்பூர்லேருந்து. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம், இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் கூட. ஓகே, அவர் கேட்ட பாட்டு ஷாந்தி படத்துலேருந்து யார் அந்த நிலவு சாங் கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. கிராமபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல 3:49. வணக்கங்க
1: சார். வணக்கம்ங்க.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: சுந்தராபுரத்துல இருந்துங்க சிவசுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்
1: சார்? காதல் படுத்தும் பாடல இருந்துங்க. காவலும் இல்லாம வேலையும் இல்லாமலுங்க. நமது நிலைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துங்க.
0: நன்றிங்க, பாட்டு கேட்கலாம்.
1: தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க சார்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 இன்று மாலை 5 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம்.
1: தர்மமும் தார்மீகமும் பிறப்பினால வருவது.
2: ஆமா,
1: மற்றெல்லாம் யூ கேன் அக்வயர். யூ கேன் அக்வயர் அ டிகிரி, யூ கேன் அக்வயர் அ கார், யூ கேன் அக்வயர் அ ஹவுஸ், யூ கேன் அக்வயர் பதவி எல்லாம் வரலாம். ஆனா தர்மம் தார்மீகமும் தானமும் ஜெனெடிக்கல், ஜெனெடிக்கா கொடுக்கலாம்.
0: சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள்.
3: வணக்கங்க. கிராமபோனும் 103 கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போல யார் பேசுறீங்க?
4: வணக்கம் சார், அபிநாசிலிருந்து பிரபு சார்.
3: சொல்லுங்க பிரபு, என்ன பாட்டு கேட்கலாங்க?
4: முதல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்கலங்க சார்.
3: எஃப்எம் ரெயின்போக்கு இல்லையா, எனக்கு நினைச்சு போறேன்.
4: ரெண்டு பேருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும்
3: எனக்கு சொல்லிட்டீங்களா? ரைட்டு, சரி, என்ன பாட்டு கேட்கலாங்க? நன்றி, வாழ்த்துக்கள்.
4: நல்ல பாட்டை
3: ஓகேங்க, கேட்டுலாம்.

0: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். குமரன் பிராண்ட் கருவாடு.
1: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
2: கேட்டிருக்கோம் கிராமபோனும் 103 நிகழ்ச்சி நிறைவான தருணத்தில் இருக்கிறோம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: என்ன
2: பாட்டு கேக்கலாங்க?
3: நன்றிங்க.
2: என்ன பாட்டு கேக்கலாம்?
3: தலைவன் படத்துல இருந்து ஓடையிலே ஒரு தாமதம் போடுங்களா?
2: சரிங்க, போடலாங்க.

0: நீங்கள் இது வரைக்கும் கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 3 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில். நிகழ்ச்சி இன்று மாலை 4:40 திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜானனி பங்கு பெறும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகம் இடம்பெறுகிறது. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: நேரம் 4:00, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நாட்டின் 80th சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 12 பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தி 4 அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 அதிகரித்துள்ளதாகவும், மின்

பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதன்முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீரமுழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா ஈக்வேடரின் கன்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை இன்று திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கேட்டு ரசிக்கவிருக்கீங்க சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி மயக்கும் மாலை வஜ்ஜனனி. திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜனனி அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் நிகழ்ச்சியில் இணைவது நான் ஆர்ஜே நிஷா. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நலமா இருக்கோங்க மேம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவை சார்பா உங்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
2: மிக்க நன்றி. எஃப்எம் ரெயின்போ 103 கோவை ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூங்க மேம். ஸோ இப்போ ஜனனி மேம், மியூசிக்ல உங்களுக்கு இந்த அளவு ஆர்வம் எப்படி வந்துச்சு? சின்ன வயசுல இருந்தே மியூசிக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சைல்ட்ஹுட்ல மற்ற குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது நீங்க மியூசிக் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தீங்களா? எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, இதை பத்தி சொல்லுங்க.
2: ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ நானே என்னோட சின்ன வயசுல ஒரு போட்டோ வந்து இப்ப சமீபத்துல பார்த்தப்போ, 3 வயசு இருக்கும் போது வீட்டுல என்னோட அங்கிள் என்னோட தாய் மாமா வந்து கீபோர்ட் அண்ட் கிட்டார் அப்போ கத்துட்டு இருந்தாங்க. When I was a kid. சோ அப்ப வந்து வீட்டுல வந்து கீபோர்டு அதெல்லாம் இருந்தது இல்லையா. சோ பக்கத்துல வந்து ஹெலிகாப்டர் டாயும் இருந்தது. நான் வந்து அந்த ஹெலிகாப்டர் பக்கம் போகாம கீபோர்ட்லதான் என்னோட கை போன போட்டோ நான் பார்த்தேன். சோ அப்பல இருந்துதான் வந்து மியூசிக்ல இன் டேலண்டை வந்து கண்டுபிடிச்சாங்க என்னோட அங்கிள் தான். சோ கண்டுபிடிச்சு முறையா கர்நாடிக் மியூசிக் கத்துக்க வச்சு, சோ அப்படிதான் என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. சோ 5 இயர்ஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட் அங்க கடலூர்ல இருக்கும் போது, சோ அப்படிதான் வந்து இட் ஸ்டார்டட்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இவ்வளோ சின்ன வயசுல சக்சஸ் வந்தாச்சு, அப்பவே நான் மியூசிக் தான் கெரியரா பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? 5 வயசுல ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்தது? அந்த முதல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? பெரிய ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, ஸ்டேஜ் ஃபியர் எப்பவாவது இருந்திருக்கா?
2: ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்ல. சோ நான் பாடுனா டக்குன்னு பாடிடுவேன். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்து இருக்கிறதா என்னோட அங்கிள் கண்டுபிடிச்சாங்க. சோ அப்படிதான் ஆரம்பிச்சது என்னோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கடலூர்ல. அதுக்கப்புறமா வேரியஸ் பிளேசஸ் இன் தமிழ்நாடு அந்த மாதிரி ஆரம்பிச்சது. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் வந்து 7 வயசுல நாத ஒலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 சாங்ஸ் ஆல்மோஸ்ட். அது வந்து நான் இன்ஃபேக்ட் 1 ஹவர்ல ரெக்கார்டிங் முடிச்சதா வந்து சொன்னாங்க. சோ அந்த மாதிரி திறமைகளை தான் வந்து போக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன்.
1: சோ வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த கின்னஸ்

0: ரெக்கார்ட்காக பண்ணீங்களாங்க மேம்?
1: அந்த ஆல்பம் இல்ல, அதுக்கப்புறமா வந்து என்னோட செகண்ட் ஆல்பம் தமிழ் பாப் ஆல்பம், அது வந்து பூங்காற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆல்பம்ல பாத்தீங்கன்னா நான் லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது என்னோட அங்கிள் ஜேஎஸ்டி ஆடியோ அப்படின்ற ஆடியோ லேபிள் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம் நம்ம. அதுக்கு மியூசிக் வந்து மறைந்த லெஜெண்ட் எல் வைத்தியநாதன் அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தாங்க, அண்ட் மறைந்த மிகப்பெரிய மியூசிஷியன் டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் சார் கூட ஒர்க் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் லிரிக்ஸ் வந்து அப்போ கவி பேரரசு வைரமுத்து சார் எழுதிருந்தாங்க. ஸோ அந்த ஆல்பமோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷனா வந்து அமைஞ்சதுன்னே நான் கண்டிப்பா சொல்வேன். அண்ட் அந்த ஆல்பம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு தீம் பேஸ்ட் இருக்கும். லைக் என்வாயன்மெண்ட் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கறது, அடுத்த ஜென்ரேஷன்ல வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு தமிழ் பாப் ஆல்பம் பண்ணியிருந்தோம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாம கர்நாடிக் மியூசிக்லயுமே பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற மியூசிக் அகாடமியில ஒரு திருப்புகழ் பாடினதுக்காக ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு. ஸோ இந்த மாதிரியான தருணங்களாலதான் வந்து மியூசிக்க நான் வந்து மேன்மேலும் படிச்சு பெர்ஃபார்ம் பண்றதோட மட்டும் இல்லாம கம்போசிங்லயும் என்னோட ஸ்கில்ஸ வந்து வளர்த்துக்க முடிஞ்சது. அண்ட் அப்பவே இருந்து நான் வந்து கீபோர்டு வாசிச்சுட்டே வந்து பாடுவேன். கீபோர்ட்ல வந்து என்னோட அங்கிள் தான் எனக்கு மென்டர், என்னோட ஃபர்ஸ்ட் குரு. அவங்க வந்து மாத்தி மாத்தி என்னை வந்து ட்ரில் பிராக்டிஸ் மாதிரி அந்த 72 மேலக்கட்டாஸ்ல இத்தனாவது மேலக்கட்டா என்ன அதை கீபோர்ட்ல வாசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கில்ஸ வந்து எங்க எங்கெல்லாம் வந்து பாசிபிளா பண்ண முடியுமோ எல்லா பாசிபிலிட்டிஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண, அதாவது என்னோட ஸ்கூல் ஸ்டடிஸ் அவர்ஸ் போக எனக்கு மியூசிக் தான் வந்து ஒரு முழு மூச்சா இருந்தது அப்படின்னு நான் வந்து சொல்வேன்.
0: சூப்பர், கேட்கவே ரொம்ப நெகிழ்வா இருந்தது. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி மயக்கும் மாலை வித் ஜனனி.

0: நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி.
1: பிபி, சுகர், மூட்டுவலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 7340707734.
2: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர் குமரன் பிராண்ட் கருவாடு.
3: குமரன் பிராண்ட் கருவாடு பூரை மணக்கும் உன்னத சுவை.
4: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
5: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
4: துல்லியமான குரல் அழைப்புகள்,
5: அவசரகால SOS ஆதரவு,
4: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
5: நீடித்த நிலையான பேட்டரி,
4: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
5: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
6: 7 வயசுலயே நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. அந்த அவார்ட் கிடைச்சப்போ உங்களுக்கு அந்த வயசுல என்ன தோணுச்சு? அவார்டை விட அந்த நாள்ல வேற ஏதாவது மெமரபிள் மொமெண்ட் இருந்துச்சா?
7: ஆமா, அந்த வயசுல எனக்கு வந்து அவ்வளவா வந்து விஷயம் தெரியாட்டாலும் சரி, நமக்கு இந்த ஒரு ரெகக்னிஷன்ல நம்ம வந்து இன்னும் நிறைய ஸ்ட்ரைவ் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், அந்த ஒரு மோட்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம வளர்த்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. சோ தட் வாஸ் எ ஃபவுண்டேஷன் ஃபார் மீ.
6: அந்த நேஷனல் அவார்ட்,
7: நேஷனல் அவார்ட் ஃபார் எக்ஸெப்ஷனல் அச்சீவ்மெண்ட் இன் கிளாசிக்கல் மியூசிக், அது வந்து இப்ப வந்து பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார், ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லேட் ஸ்ரீ கிஷன் காந்த் அவங்க கிட்ட இருந்து நான் ரிசீவ் பண்ணேன். மிகப்பெரிய ஆனர் அது. சோ இன்னமும் ஐ செரிஷ் எவ்ரி மொமெண்ட் தட் ஹஸ் கிவன் மீ மச் இன்ஸ்பிரேஷன்.
6: இந்த மொமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசும்போது எங்களுடைய ஆல் இண்டியா ரேடியோ மொமெண்ட் பத்தி கண்டிப்பா கேட்கணும்னு தோணுது. சோ எங்களுடைய ப்ரோக்ராம் ஹெட் சௌமியா மேம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க ஒரு குட்டி கவுன் போட்டுட்டு நிறைய லெஜண்டரி சிங்கர்ஸ் கூட நீங்க அங்க வந்து பாடி இருக்கீங்க. சோ எல்லாரும் ஒரு கேள்வி கூட உங்ககிட்ட கேட்டாங்களா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் கடலூர் எஸ் ஜனனி அப்படின்னு கியூட்டா சொன்னதாகவும், அதுவும் போல்டா நீங்க எல்லாருக்கிட்டையும் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணதா சொன்னாங்க. அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க.
7: சொன்ன மாதிரி சௌமியா மேம் சொன்னது கண்டிப்பா ஞாபகம் வருது. அண்ட் ஆல் இண்டியா ரேடியோட எனக்கு கனெக்ஷன் வந்து டேட்ஸ் லாங் அகோ. 6-7 வயசுல இருக்கும் போதே பாண்டிச்சேரி ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணி ஒரு சாங் பாடினதுல இருந்து மை ஜேர்னி ஸ்டார்ட். அண்ட் இப்போ நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோட ஏ கிரேட் ஆர்டிஸ்ட். அண்ட் மை ஜேர்னி ஸ்டில் கோஸ் ஆன். நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தூர்தர்ஷன் ஆல்சோ. இப்ப லாஸ்ட் இயர் ஒரு ஸ்பெஷல் தமிழ் சித்திரை நாள் அன்னைக்கு ஒரு ஆனந்த ராகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூஷன் கான்சர்ட் பிரத்யேகமா பண்ணினோம். அண்ட் அது வந்து பயங்கரமா ரீச் ஆச்சு. அண்ட் லெஜண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணது வந்து SPB சார், ஹரிஹரன் சார், உன்னிகிருஷ்ணன் அவர்கள், இவங்க மூணு பேரோட மகாகவி பாரதியாரின் வந்தே மாத்திரம் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் வந்து 2012 நம்ம JSG ஆடியோ லேபிள்ல தயாரிச்சு பண்ணினோம். இந்த ஆல்பம் எப்படின்னா முழுக்க முழுக்க மகாகவி பாரதியார் பாடல்கள் தான். சோ இதை வந்து நான் கம்போஸ் பண்ணி மியூசிக் ப்ரொடக்ஷன் மியூசிக் எல்லாமே பண்ணி சொன்னேன் இல்லையா, SPB சார், ஹரிஹரன் சார், உன்னி சார், இவங்க மூணு பேரோட ஒரே ஆல்பம்ல ஒர்க் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் அமைஞ்சது. சோ இதுல பிரத்யேகமா ஒரு சாங் பாத்தீங்கன்னா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி அப்படின்னு, இந்த ஒரு சாங்ல இவங்க மூணு பேரும் பாடியிருக்காங்க. சோ இந்த சாங்ல நானும் பாடிட்டேன். சோ 4 பேரும் இந்த சாங்ல பாடியிருக்கோம். இந்த சாங் இஸ் சோ ஸ்பெஷல் ஃபார் மீ.
6: ஒரு 2 வரி பாடுங்களேன்.
7: எந்தையும்

0: பவர் ஆஃப் தி வேர்ட்ஸ் கம் ஃப்ரம் அ மைண்ட். தி மைண்ட்ல சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வெரி பவர்ஃபுல்.
1: சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள், சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம்.
2: இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜனனி நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா உங்ககிட்ட இந்த விஷயம் கண்டிப்பா கேட்டே ஆகணும் மேம். இப்போ பானுமதி அம்மா மியூசிக் டைரக்டரா சில படங்கள்ல அவங்களுடைய தடத்தை பதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா அருவி மூவில பிந்து மாலினி மேம் வந்து அவங்களுடைய மியூசிக் டைரக்ஷனை கொடுத்துருப்பாங்க. பெண்கள் இந்த மியூசிக் டைரக்ஷன்ல ரொம்ப இந்த மாதிரி விரல் விட்டு சொல்லக்கூடியவங்க தான். அதுக்கப்புறம் நீங்க தான் இப்போ ரயில் மூவில ஃபீச்சர் ஃபிலிம்ல மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ குறைவான பெண்களே இருக்கக்கூடிய இந்த இசை அமைப்பு அதில் உங்களுடைய பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் இந்த சக்சஸ்ஃபுல் ஜேர்னி பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க.
3: ஷியோர் ஷியோர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மகாகவி பாரதியாரோட அந்த ஆல்பம் வந்து ஒரு டைரக்டர் திரு நந்தன் அவர்கள் வந்து கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பிரபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி 13-14 கேட்டேன். கேட்டு அப்போ மியூசிக் பண்ணினோம் அந்த படத்துக்கு. திறமை வந்து எங்க யார் பண்ணாலுமே வந்து அது தட் வில் கண்டிப்பா வந்து அது ஷைன் ஆகதான் செய்யும். ஸோ நான் வந்து இந்த விமன் மென் அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் பயசை தாண்டிதான் நான் வந்து இந்த ஒரு ஆஸ்பெக்ட பாக்குறேன். எனி டேலண்ட் will have its own time and moment to shine அப்படிதான் நான் வந்து நினைக்கிறேன். அகைன் என்னோட குருஜி அவங்களை பத்தி கண்டிப்பா சொல்லணும், லெஜண்ட் பத்ம விபூஷன் செவாலியர் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா. அவங்க என்னோட கர்நாடிக் கிளாசிக்கல் குரு. அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணினோம் இந்த படத்துல. அவங்களோட ஒர்க் பண்றதுக்கான ஒரு அனுபவம் வந்து என்னால கண்டிப்பா மறக்க முடியாது. என்னோட குருஜியவே பாட வச்ச அனுபவம். அண்ட் அந்த சாங் வந்து பூவே பேசும் பூவே அப்படின்னு சொல்லிட்டு பிரபா படத்துல வந்து அகைன் விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மோகன், பாலகாஷ், ஸ்ரீராம் அவங்க எல்லாருமே வந்து பாடியிருக்காங்க. ரயில் படத்தோட 10 roles மல்டிபிள் ரோல்ஸ்க்காக சாங் ரைட்டர் சிங்கர் அப்படின்னு, சோ அந்த மாதிரி 10 roles அஸ் அ மியூசிக் டைரக்டர், அப்போ ப்ரொடியூசர், அர்கிஞ்சர், ஸ்கோர் ஆர்கெஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 roles எனக்கு அந்த ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அது டைட்டிலும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் என்னோட பேர் இடம் பெற்றிருக்கு.
2: சூப்பர். தசாவதாரம் மாதிரி நீங்க ஒரு
3: ஐயோ அப்படிலாங்க.
2: Okay, great, ma'am.
3: Okay. And in the movie, vandu, or women-centric movie, arindadunala kuda, na, as a woman, vandu, in the padathla work panirukkaradhu, it is an additional added point to it. So, and in the Prabha padam, vandu, Tamil Nadu state government oda award vaangirukku. Rendavathu movie, Rail, appadina. Rail vandu, romba or nativity ana or folklore subject. Theni, andha or vattaratha saarndha or kadai. Basket. அவர்களோட டைரக்ஷன்ல வந்தது. அண்ட் டிஸ்கவரி சினிமாஸ் திரு வேடியப்பன் அவர்கள் தான் ப்ரொடியூசர். அண்ட் இந்த மூவிக்கு மியூசிக் பண்றது வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஒரு ஃபோக்லோர் கலந்த ஒரு சப்ஜெக்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு சவுண்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்துல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். மியூசிக்கலி ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் பல்கேரியா போய் அங்க இருக்கிற யூரோப்ல இருக்கிற அங்க இருக்கிற மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணேன். பல்கேரியன் நேஷனல் ரேடியோ சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சவுண்ட் ட்ராக்ஸ் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணினோம். அண்ட் இந்த படத்தோட பாடல்கள் வந்து ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும். ஒன்னு வந்து பக்கா நேட்டிவ் ஃபோக், இந்தியன் ஃபோக் பேஸ்ட் ஒரு மெலடி, பூ பூக்குது அப்படின்னு அது நான் தான் பாடியிருக்கேன்.
2: நீங்க ஒரு ரெண்டு வரி உங்களுடைய இந்த மெமரிஸ் இவ்வளவு அழகா சொல்லுது அப்படியே பாடி காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: ஷார் ஷார் ஷார். அண்ட் இந்த சாங் வந்து பிரத்யேகமா சிம்பனி வெர்ஷனா வந்து நமக்கு கேக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ராவோட ஒர்க் பண்ணி ரெக்கார்ட் பண்ணோம். அதுல இந்த ஃபியூ லைன்ஸ் கடக்கால நட்டக்கம்பா கருவழிச்சு பாத்தருச்சு கொடக்கு

0: அப்படியே வரும்.
1: சூப்பர் மேம்.
0: இப்போ
1: ஓகே
0: பூ
1: தேங்க்யூ.
0: பூக்குதுல ஒரு சில ஃபியூ லைன்ஸ் பாரு.
1: ஓகே.
0: பூ பூக்குது ஹய்யய்யா, நல்ல பா

0: மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அதுவும் ஒரு பொண்ணான் நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் இதில் இருந்திருக்கும். நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம், உங்களுடைய தாய் மாமா தான் உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்து மியூசிக் பேண்ட்லாம் கிரியேட் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள்.
1: என்னோட அங்கிள் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் குரு ஃபர்ஸ்ட் மென்டர்லாம் இப்ப போய் இப்ப என்னோட அங்கிள் வந்து என்னோட மேனேஜர் செக்ரட்டரி. சோ அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இட் இஸ் லைக் டூ மெனி ஜானர்ஸ் டு ஃபோக்கஸ் அப்படிங்கறதுனால கண்டிப்பா இது வந்து ஒருத்தரோட பங்களிப்பு மட்டும் இல்லாம என்னோட அங்கிள் வந்து அவங்க லைஃபையே இதுக்காக டெடிகேட் பண்ணி தான் வந்து பண்றாங்க அப்படிதான் சொல்லணும். சோ என்னோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றியும் தான். சோ அது மட்டும் அதுல நோ டவுட் அட் ஆல். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து இப்ப பேண்ட் வந்து தி எட்டர்னல் சொல்லிட்டு என்னோட பேண்ட்ல நான் வந்து பல்வேறு ஜானர்ஸ்ல இசை நிகழ்ச்சிகள் கொடுக்குறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல மார்கழி சீசன் வரும் இல்லையா டிசம்பர்ல, சோ அந்த மயிலாப்பூர் அந்த மாதிரியான கோர் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் எப்படி நம்ம வந்து ஒரு ஃபியூஷன்ல வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் வந்து ஈடுபட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்கு.
0: ஸோ இப்போ உங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கும் போது தாய் மாமா தாண்டி உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா விமன் அண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ

0: பேரண்ட்ஸ் இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க?
1: அதாவது என்னோட ஹோல் என்டையர் ஃபேமிலியுமே, என்னோட அம்மா அப்பா, மெயினா வந்து என்னோட தாத்தா பாட்டியை சொல்லணும். ஏன்னா என்னோட சின்ன வயசுல மியூசிக் கிளாஸ்க்கு எல்லாம் பாட்டி தான் கூட்டிட்டு போவாங்க. தாத்தா வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காங்க. அவார்ட்ஸ்க்கு சப்மிட் பண்றதுக்கு ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் கேதர் பண்றதுல இருந்து, தாத்தா வந்து ஒரு கச்சேரி ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து தாத்தா பாட்டி எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க, இப்பவும் இருக்காங்க. அண்ட் அம்மா அப்பா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க என்னோட அப்பா இப்போ அபுதாபில இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க. சோ ஹீஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ். அபார்ட் ஃப்ரம் மை அங்கிள் அண்ட் ஃபுல் ஃபேமிலியுமே என்னோட மியூசிக் கேரியருக்குள்ள தான் வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்க.
0: நீங்க ஆனா மியூசிக் ஃபேமிலி இல்ல, இசை குடும்பம் இல்ல, ஆனா நீங்க தான் முதல்
1: பர்சன்
0: இல்லையா?
1: ஒருக்டராங்க புறக்கணிக்கிறாங்க. எல்லாமே வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா இப்போ வந்து AI is of use to many and in many aspects of life. But ஒரு கிரியேட்டரா இருக்கிறதுனால நான் அதுக்கு வந்து கண்டிப்பா தோண நிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹியூமன் பண்ற விஷயத்த இன்னொரு டெக்னாலஜி குடுக்குதுன்னா அது வந்து
0: ஒரு ரியலிஸ்டிக்கா இல்லாம, அண்ட் முதல்ல வரும்போது எல்லாரும் ஹைப்பா பாத்துட்டு இருந்தாங்க, அது போக போக ஒரு திகட்டக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு.
1: ஆமா, பட் நீங்க சொல்ற அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு இப்ப வந்து நிறையவே வந்து வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. சினி மியூசிக்கு ஈக்குவலா இப்ப என்னுடைய நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், இப்போ ஒரு என்னோட ஓம் நமோ வெங்கடேஷாய சாண்டிங் ஆகட்டும் சரி, இல்ல நாரி சக்தி அப்படின்னு ஹிந்தியில நான் வந்து பண்ணிருக்கிற விமன்ஸ் டே சாங் அப்படின்னு ஒரு சாங், த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் விமன், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லாம அவங்களுடைய பெருமைகளை வந்து பேசுற ஒரு பாடலா ஒரு ஆந்தமா வந்து அது அமைஞ்சது. அது வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால பயங்கர ஃபேமஸ் அந்த சாங். அண்ட் இப்போ கர்மவீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த ஆனிவர்சரிய கொண்டாடினோம், அதுல பாத்தீங்கன்னா என்னோட காமராஜர் சாங் வந்து பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி இப்ப இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து அண்ட் இன் யூடியூப் ஷார்ட்ஸ் ஆல்சோ, சோ அதுல வந்து என்னோட மியூசிக் வந்து ரொம்பவே பிரபலமா இருக்கு.
0: சோ ரொம்ப ஸ்போர்ட்டிவா நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன், இது FM ரெயின்போ 103.4 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மயக்கும் மாலை வித் ஜனனி.

0: சாங் ரைட்டர், சிங்கர், மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி பல முகங்கள் உங்களுக்கு இருக்கு. இவ்வளோ வருடங்களா மியூசிக் பயணம், மியூசிக்கு மொழியே இல்லை, எல்லையும் இல்லை இல்லையா? உங்க வாழ்க்கையில மியூசிக் உங்களுக்கு கத்து கொடுத்த மிகப்பெரிய லெசன் என்ன?
1: ஓ, மியூசிக்னாலே வந்துட்டோம்னா எவ்ரிடே இஸ் எ லேர்னிங் லெசன் தான். சோ எவ்ரிடே நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். இட் இஸ் நாட் லைக் ஒரு பல்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும் சரி, ஆர் பல்வேறு ஜானர்ல வந்து மியூசிக் பண்றதாகட்டும் சரி, இல்ல ஒரு கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன் அரேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரொம்ப ஓபன் மைண்டடா இருக்கிறதுனாலதான் என்னால இவ்வளோ ஜானர்ஸையுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியுதுன்னு சொல்றேன்.
0: இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, ஸோ ஸ்பெஷலா ஒரு கேள்வி என்னன்னா, இந்தியா அப்படின்னு சொன்னது உங்களுக்கு மைண்ட்ல என்ன ஞாபகத்துக்கு வருது?
1: இந்தியா அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே நம்மளோட நேஷனல் பிளாக் ஞாபகம் வரும், நேஷனல் சிம்பிள் ஞாபகம் வரும். எனக்கு வந்து டு ஆட் டு இட், நான் 2022ல நேஷனல் ஆந்தம் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணினேன், ஜனகணமன. அது வந்து இன் கொலாபரேஷன் வித் சோஃபியா செஷன் ஆர்கெஸ்ட்ரா பல்கேரியா. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட், செலிப்ரேட்டிங் இண்டிபெண்டன்ஸ் டே. அண்ட் அது மட்டும் இல்லாம பாரதியாரோட வந்தே மாத்திரம் ஆல்பம் அண்ட் ஆனந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பொதிகையில ஒரு ப்ரோக்ராம், என்னோட ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்றது 2009ல. அந்த பர்டிகுலர் கான்சர்ட் டிடி பொதிகையில போட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி, ஏ நான் இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராம் பார்த்தோம், நான் இந்த ப்ரோக்ராம் நாங்க வந்து வருஷந்தோறும் பாத்துருவோம், தவறவே மாட்டோம் அப்படின்லாம் வந்து பயங்கரமா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து பயங்கர ரீச் ஆச்சு amongst audience. So all those moments வந்து நான் கண்டிப்பா இண்டிபெண்டன்ஸ் டே போயும் எப்பயும் எவ்ரி இயர் நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன்.
0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேட்ரியாட்டிக் சாங் எது? அந்த பாடல்ல உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும்?
1: நிறைய சாங்ஸ் எனக்கு பிடிக்கும். பாரத சமுதாயம் வாழ்கவே, மகாகவி பாரதியாரோட அந்த ஒரு சாங் வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இந்த சாங் வந்து அந்த ஆல்பம் வந்து மாத்திரம் ஆல்பத்துல இருந்து இருக்கு. இது வந்து எஸ்பிபி சார் பாடியிருந்தாங்க. அண்ட் அதுல இந்த ஃபியூ லைன்ஸ், பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கமே நீ உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ, புலனில் வாழ்க்கை இனி உண்டோ, நம்மில் அந்த வாழ்க்கை இனி உண்டோ, இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் என்னரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு, இது கணக்கின்றி தருநாடு, நித்தம் கணக்கின்றி தருநாடு, இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம்,

0: சூப்பர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேருந்தும் சரி, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் சரி, நிறைய கலை மாமணி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அண்ட் பெஸ்ட் நேஷனல் அவார்ட் ஃபார் எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட்காக உங்களுடைய ஃபர்ஸ்ட் 2001 நீங்கள் வாங்கின அவார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பல அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிருப்பீங்க. பட் ஒரு இசை கலைஞருக்கு எது ஒரு சிறந்த அவார்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: சிறந்த அவார்டு அப்படின்னா ரசிகர்களுடைய ஃபீட்பேக். அதாவது ஒரு சாங் வந்து இப்போ யூடியூப்ல நிறைய கேட்டு நிறைய பேர் அவங்களுக்கு தோன்றத ஓப்பனா வந்து கமெண்டா வந்து குடுக்கறாங்க இல்லையா, அது வந்து இன்னும் மோர் வேல்யூபிள் அவார்டா நான் பாக்குறேன். ஏன்னா அந்த சாங் வந்து அந்த லிசனரை எப்படி டச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் எல்லாம் நிறைய வரும். சோ அதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு கிரேட் சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். அண்ட் அப்கோர்ஸ் இந்த மாதிரி அவார்ட்ஸும் ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸ் தான், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நாட் ஒன்லி தட், இப்போ என்னோட ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ்ல எனக்கு பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்ட் கொடுத்தாங்க, அதுவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆனர் தான். அண்ட் எஸ், அண்ட் நான் வந்து அவார்ட் வாங்கின ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, யூஎஸ்ல இருக்கிற கலிபோர்னியாலையும் அட்லாண்டாலையும் நான் இப்போ ஜட்ஜா இருக்கேன். ஸோ அதுவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூபிள் இன்ஸ்பிரேஷன்.
0: ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன், இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மயக்கும் மாலை வித் ஜனனி.

உங்களுக்கு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் காத்துட்டு இருக்கு. இதுல கேக்குற கேள்விகளுக்கு நீங்க டக்கு டக்கு டக்குன்னு யோசிக்காம பதில் சொல்லணும்.

0: ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக உங்களுக்கு ராபிட் ஃபயர் ரவுண்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ இதுல கேக்குற கேள்விகளுக்கு நீங்க டக்கு டக்கு டக்குன்னு யோசிக்காம பதில் சொல்லணும். ரெடியா இருக்கீங்களா?
1: யா ஷூர். ஓகே
0: ஓகே. ஒரு நாள் முழுக்க மியூசிக் இல்லாம இருக்க முடியுமா? மியூசிக் இல்லாத ஒரு நாள் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா?
1: கண்டிப்பா மியூசிக் இல்லனா அந்த டே ஃபுல்லி லைக் ஒரு மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து அத ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஐ டு சம் மெடிடேஷன் ஆர் அந்த மாதிரி பிரமா குமாரியோட ராஜயோகா மெடிடேஷன் பண்ணுவேன். தட்ஸ் ஹவ். பட் மியூசிக் இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது.
0: ஓகே கிரேட். பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது லக்கி ரொட்டீன் இல்லாட்டி ஹாபிட் இருக்கா? சீக்ரெட் வச்சிருக்கீங்களா?
1: அதாவது நான் வந்து ஒரு ஆத்மா அப்படின்னு உணர்ந்து நான் வந்து பரமாத்மாவுடைய அவரோட நினைவுல வருவேன். சோ அதுதான் வந்து தட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸே இல்லையா. நம்ம இயங்குறோம் அப்படின்னாலே அது வந்து கடவுளோட சக்தியில தான் வந்து இயங்கிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ்டு ஒரு ஐடியாலஜிய நான் வந்து அப்பப்போ நினைச்சுப்பேன். சோ அந்த அதுலதான் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன், எந்த ஒரு சேலஞ்சையும் ஹேண்டில் பண்ற ஒரு பவர், அதெல்லாம் வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த பிரமா குமாரிஸோட ராஜயோகா மெடிடேஷன் மட்டும் இல்ல அந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனே வந்து அதுதான் சொல்லி தராங்க இல்லையா. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஐ டிரா சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தட்.
0: சூப்பர். ஆன்மீகமும் இசையும் சேர்ந்தா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லையா?
1: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே. நீங்க பலவிதமான மியூசிக் ஸ்டைல்ஸ்ல வர்க் பண்ணிருக்கீங்க. உங்க பர்சனல் ஃபேவரட் ஜெனர் எது?
1: எனக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரல் ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலரா வேர்ல்ட் மியூசிக் அண்ட் ஆர்கெஸ்ட்ரல ஃபியூஷன் பண்றது ரொம்ப பிடிக்கும். இன்னும் மட்டும் இல்ல, பட் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஃபேவரைட்ஸ் லைக் வேர்ல்ட் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக், ஹிப்ஹாப், அப்புறம் நியூ ஏஜ், இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா இசையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே. ஸோ எல்லாமே சொல்லிட்டீங்க. ஒரு பாடலை கேட்ட உடனே இந்த சாங்க நான் பாடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
1: ஆக்சுவலி நிறைய பேர் என்னோட வாய்ஸ் கேட்டுட்டு சாதனா சர்கமோட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படி சொல்வாங்க. சோ நான் வந்து அவங்க பாடின சாங்ஸ் எல்லாம் நான் ரொம்ப சின்ன வயசுல வீட்டுல வந்து கராக்கே எல்லாம் அங்கிள் பிளே பண்ணுவாங்க. சோ அதுல பாடியிருக்கேன் லைக் நானும் ஸ்னேகிதனே சாங். சோ நான் எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கிற வாய்ஸஸ் கேட்டு நான் பாடியிருக்கேன். சோ அந்த மாதிரி நடந்திருக்கு.
0: சூப்பர். யாராவது உங்களோட வாய்ஸ் கேட்டு இந்த மாதிரி சாதனா சொர்க்கம் சொன்ன மாதிரி பாம்பே ஜெயஸ்ரீ அவங்க எல்லாம் சொல்லிருக்காங்களே? ஏன்னா நான் பேசும்போது உங்களோட வாய்ஸ் லைட்டா பாம்பே ஜெயஸ்ரீ மேம் வாய்ஸ்.
1: ஆமா கண்டிப்பா சொல்லிருக்காங்க. எனக்கு நான் ஐம் நாட் ஜோக்கிங் ஆர் நான் வந்து பொய் சொல்லல, நிஜமாவே சொல்லிருக்காங்க உங்களோட வாய்ஸ். நான் வந்து கர்நாடிக் பாடும்போது லைக் கர்நாடிக் பாடும்போது உங்க வாய்ஸ் பாம்பே ஜெயஸ்ரீ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் சொல்லணும்னா எந்த பாடல சொல்லுவீங்க? உங்க போன்ல மோஸ்ட் பிளேட் சாங் எது?
1: நிறைய சாங்ஸ் நான் வந்து எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கேக்குதோ அப்பப்பெல்லாம் கேட்போம். இப்ப கார்ல போகும்போது நிறைய சாங்ஸ் கேட்போம், ஏன்னா இப்ப நமக்கு கிடைக்கிற டைம்ல தானே கேட்க முடியும் இல்லையா. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் நான் நிறைய கேட்பேன். எர்த் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜா சார் சாங்ஸ், ரஹ்மான் சார் சாங்ஸ், எல்லா சாங்ஸுமே நான் வந்து கேட்பேன்.
0: ஓகே. சினிமால உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்னா எதை சொல்லுவீங்க? அடிக்கடி ஹம் பண்ற சாங் இல்ல க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சாங் இருக்கா?
1: ராஜா சாரோட இப்போ அன்னக்கிளி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஹ்மான் சாரோட காற்றே என் வாசல் வந்தாய் அது மாதிரி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நிறைய சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ யா,
0: ஒரு சாங் எங்களுக்காக ரெண்டு வரி பாடி காட்டுறீங்களா? ஃபேவரட்.
1: ஓகே.

எந்த சாங் ரொம்ப பிடிக்கும்? அப்புறம் காற்றில் எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே, ஜானகி அம்மாவோட வாய்ஸ் அண்ட் அதான் சொல்றேனே, சுஷீலா அம்மாவோட நிறைய சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காற்று

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
2: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
1: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
2: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்
1: இச்சலுகை.
3: மியூசிக் டைரக்டர் சிங்கர் எஸ் ஜே ஜனனி அவங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட பாடிட்டே இருப்பீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கில் இருக்கிறதுனால அது உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி கூடவே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு.
4: ஆமா, இப்போ கான்சர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது எஸ் வீடு வாய்ஸ் பிராக்டிஸ் வீடு ஒரு ஒரு ரிஹர்சல் மாதிரி நம்மளே பண்ணுவோம். அண்ட் நாட் ஒன்லி தட், இப்போ நான் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் ரெக்கார்டிங்லாம் பண்றதுனால என்னோட ஹோம் ஸ்டுடியோலையும் வந்து நான் நீங்க சொல்ற மாதிரி சதா நேரமும் வந்து இசைதான் ஒழிச்சிட்டு இருக்கோம். ஸோ பாவம், ரொம்ப பாவம் என்ன சுத்தி இருக்கிற மக்கள் தான், ஏன்னா போட்ட லைனே திருப்பி திருப்பி திருப்பி போட்டு போட்டு போட்டு ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். தே ஆர் சோ டாலரண்ட்.
3: இப்போ மறக்க முடியாத ரெக்கார்டிங் பத்தி சொல்லுங்களேன். ஏதோ ஒரு ரெக்கார்டிங் வந்து ஒரு ஃபன்னியான ரெக்கார்டிங்கா இருந்திருக்கலாம், இல்ல சீரியஸான மொமெண்டா கூட இருக்கலாம், பட் இந்த ரெக்கார்டிங் லைஃப் டைம்லயே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
4: மறக்க முடியாத ரெக்கார்டிங்ஸ் நிறைய இருக்கு. என்னோட குருஜியை வந்து ரெக்கார்ட் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்கா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து என் மியூசிக்ல பாடுவார் நானே கண்டிப்பா நினைக்கல. ஸோ அது மட்டும் இல்லாம எஸ்பிபி சார் ரெக்கார்டிங், எஸ்பிபி சார் கூட நான் நிறைய ஆல்பம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி பூங்காற்று ஆல்பம் மட்டும் இல்லாம இஎம்ஐ யூனிவர்சல் மியூசிக் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆல்பம் ஒன்று பண்ணோம், கந்த சஷ்டி கவசன் சுப்பிரமணிய புஜங்கம். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்தே மாத்திரம் ஆல்பம், அப்புறம் கேளுங்க கேளுங்க சோசியல் காஸ்க்காக நான் நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுல கேளுங்க கேளுங்க நான் இப்போ ரீசெண்டா கூட நான் சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் சரி, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும் சரி, அவங்க எல்லாருமே வந்து இப்போ அந்த நஷா முக்த் விக்சித் பாரத் அண்ட் நம்ம சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஆன்டி ட்ரக்ஸ், அதாவது அதற்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு பிளெட்ஜ் எல்லாம் கூட படிச்சாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அந்த சாங்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு ஒரு ப்ரமோட்டிவ் ஆஸ்பெக்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சாங் கேளுங்க கேளுங்க அப்படின்னு ஆன்டி டொபாக்கோ ட்ரக் அண்ட் லிக்கர் அவேர்னஸ் சாங் தட் இஸ் தேர் ரிலீஸ்ட் இன் தமிழ், கன்னடா அண்ட் ஹிந்தி.
3: ஓ வாவ், சூப்பர் மேம். ஓகே மேம், ஸோ ராபிட் ஃபயர் ரவுண்ட் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஃபைனலாக எங்களுக்காக கேட்டுட்டு இருக்கிற லிசனர்ஸ்க்காக இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு 2 வரி பாடுங்களேன்.

0: இந்த சாங் வந்து என்னோட வந்தே மாத்திரம் ஆல்பம்ல ஹரிஹரன் சாரோட நான் பாடி இருந்தேன்.
1: ரொம்ப அருமையா பண்ணீங்க. இந்த ஃபுல் 1 ஹவர் நீங்க கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே அவ்வளவு வேல்யூபிளா இருந்தது. இவ்வளோ நேரமும் உங்கள் வேல்யூபிள் டைமை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். உங்களுடைய இசை பயணம் மென்மேலும் சிறக்க எங்கள் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் மேம்.
0: அண்ட் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. யா, தேங்க்யூ ஸோ மச்.
1: இவ்வளோ நேரமும் திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜனனி இணைஞ்சிருந்து நம்ம கூட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே நிஷா. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே சமதூளுங்க.

0: நேரம் 5 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் இன்று கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதன்முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை

0: ஏற்றுக்கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி மாநிலத்தில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள தங்களது சொத்துக்கள் குறித்த விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்கும் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா ஈக்வேடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம். டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
3: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு சிறப்பு மிகச்சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. இத்தனை நாள் நீங்க டாக்டரை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு எத்தனை பேர் எங்கிட்ட கோச்சிக்கிட்டீங்க. டாக்டர் வந்திருக்காரு பாருங்க. இப்ப டாக்டர் ஒரு ஹலோ சொல்வர், நீங்களே யாருன்னு கண்டுபிடிச்சுப்பீங்க. டாக்டர் வெல்கம்.
4: ஹலோ, நமஸ்காரம், ஹாப்பி மார்னிங். நமஸ்காரம் தான் நான் சொல்றது, குட் மார்னிங் சொல்றது இல்ல, நமஸ்காரம், ஹாப்பி மார்னிங்.
3: இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் தி கிரேட் டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. டாக்டர்கிட்ட வந்து என்ன, டாக்டர் நீங்க இந்த மாதிரி ஒரு கெஸ்டா ஸ்பெஷல் விருந்தினராக வரணும் அப்படின்னு சொன்னேன், இன்னைக்கு வரணும் அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு வந்துட்டாரு டாக்டர். இப்போ டாக்டரை நம்ம August 15th ஸ்பெஷல் ப்ரோக்ராம்க்காக டாக்டரை இன்வைட் பண்ணியிருந்தேன். ஆனால் டாக்டர் அவ்வளோ சீக்கிரம் விட்டுறலாமா? வெறும் ஒரு ப்ரோக்ராமோட வைண்ட் பண்ணக்கூடாது இல்லையா? டாக்டர் வந்து எத்தனை கேள்வி கேட்கணும் நம்ம. உங்கள் சார்பாக நான் கேட்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. வெல்கம் டு தி ஷோ டாக்டர்.
4: Thank you very much for inviting me.
3: டாக்டர், இப்போ நாங்கள் வந்து ஒரு சாய்வு நாற்காலின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், அது வந்து சீனியர் சிட்டிசன். அது உங்களுக்கான நிகழ்ச்சி இல்லை. நீங்க பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் யங், நீங்க 24 சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அந்த 84 நாங்க வந்து கௌரவப்படுத்தணும் இல்லையா? அதுக்காக டாக்டர் இப்ப சொல்லுங்க, நீங்க எப்படி இது கூல் டாக்டரா இருக்கீங்க? எப்பவுமே ஈஸி டு பி வித் யங்ஸ்டர்ஸோட இருக்கீங்க, அங்க போய் மாரத்தான் ஓடுறீங்க, எங்க பார்த்தாலும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய்ங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் உங்களை பார்க்க முடியுது. சிரிச்ச முகத்தோட ஜாலியா எப்படி உங்களுக்கு முடியுது டாக்டர்?
4: How can you be a cool doctor? Because you are a celebrity. You should be surrounded by some security people. இப்போ பார்த்தா சிரிக்கிறீங்களே, எப்படி கூலாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் இருக்கிற மாதிரி எங்கள் ரசிகர்கள்லாம் நான் ஃபேன்னு சொல்கிறது. ஸோ 100 ஃபேன் கூல் ஆயிரும் இல்லை? நீங்கள்
3: என்னுடைய
4: நீங்கள் ஏர் கண்டிஷனர் மேடம்.
3: டாக்டர் உங்களுக்கு ஊர் ஃபுல்லாக வந்து ரசிகர்கள் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா?
4: ஆமாம்
3: ஆமாம். நீங்கள் இன்னொருத்தரை வந்து உதாரணத்துக்கு எடுக்க வேண்டாம், உங்களுக்கே அத்தனை ரசிகர்கள். அதுதான் கேட்குறேன், எப்படி சாத்தியம்? டாக்டர்ஸ் வந்து பொதுவாக கொஞ்சம் தான் பேசுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்தால் பேசுவாங்க. நீங்க எங்க பார்த்தாலும் கலகலகலான்னு பேசிட்டு எப்படி முடியுது டாக்டர் உங்களுக்கு?
4: அதாவதுங்க, டாக்டர் தொழில பேச தெரிஞ்சா தான் டாக்டர் இருக்க முடியும். டீச்சருக்கும் அதே மாதிரி தான். பேசுறது அந்த லாங்குவேஜில் கனிவான பேச்சு வரணும், இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. தி பவர் ஆஃப் த மேன் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். பவர் ஆஃப் த வேர்ட்ஸ் கம் ஃப்ரம் அ மைண்ட். தி மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் வெரி பவர்ஃபுல். கான்ஷியஸ் மைண்ட் இப்போ பேசிகிட்டு இருக்கோம், அந்த கான்ஷியஸ் மைண்டு. சப்கான்ஷியஸ் மைண்டில் உள் மனசில் என்ன இருக்குதோ அதுதான் வெளி மனசில் வரும். உள் மனசில் நான் என்ன பேசுனா இவனை சந்தோஷப்படுத்த முடியும், வாட் கேன் ஐ டூ டு மேக் திஸ் மேன் ஹாப்பி. ஒரு தடவை ஒரு பாதிரியார் வந்திருந்தார்
3: உங்களை பார்க்கறதுக்கு.
4: ஆமாம், அவருக்கு 70 தாமஸ் அக்வைனஸ் சொல்லும் பேரை சொல்ல அவர் தப்பில்லை. அவர் இந்த செயின்ட் மைக்கேல்ஸ் கேத்தட்ரல் வச்சுருக்காரு கோயம்புத்தூரில், பெரிய ஒரு 25 crore போட்டு கட்டியிருக்காரு. வந்தார் கூட ஒரு 80-90 பாதிரியார் கூப்பிட்டு வந்தார். சார், எங்கிட்ட ஹாஸ்டல் இருக்குது, அங்கெல்லாம் நாங்கள்லாம் அன்மேரிட் பீப்புள், வெள்ளை ட்ரெஸ் போட்டு வருவோம். இவர் 80-90 மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. அங்கே திடீர்னு ஏதாவது காலமாயிட்டார்னா அங்கே பெரிய கலைவரம் ஆகிடும். இங்கே வச்சுக்கோங்க, உங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டார். கொஞ்சம் இருங்க பாதிரியார்.

0: நானும் ப்ரேயர் பண்ணுறேன், நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க. நீங்கள் தான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறது தானே. ஏசப்பா ஏசப்பா நீங்கள் ப்ரே பண்ணுங்க. நான் ஹரே கிருஷ்ணா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா இந்த பாதிரி யாரை பிழைக்க வச்சிடுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, சனிக்கிழமை வந்து விட்டுட்டுப்பானா, திங்கக்கிழமை ஏதாவது காலமாகிட்டா பாடி எடுத்து
1: போயிடலாம்.
0: நத்திர மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது ரொம்ப மோசமாக இருக்குது. முருகா முருகா முருகான்னு நீங்கள் கொண்டு போய் இன்டென்சிவ் கேரில் போட்டால் அவர் திங்கக்கிழமை வரும்போது உட்காந்து இட்லி சாப்பிட்றாரு. என்னையாது அடுத்த வாரமும் அதே மாதிரி இன்னொருத்தர் மைக்கேல் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். முருகா முருகா முருகா முருகா நாராயணா காப்பாற்றப்பட, அவருக்கு 90 வயசு. ஆக்சுவலாக வீடு போக போங்கிறது காடு வாவாங்க அந்த வயசில். அது வியாதி வந்துச்சுன்னா 3 வயசு 3 வியாதி, ஹார்ட்டு கிட்னி எல்லாமே மிஸ்டேக்கு. அவர் தாமஸ் அக்வைனா சொன்னது கரெக்ட் தான். இதனால் அது 3 வாரம் ஏன்னா இருந்தாலும் ப்ரேயர் பண்ணியாக காப்பாற்றி போடுறான் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு என்னை கூப்பிட்டு, அந்த உங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறோம் சார். எனக்கு விருது வேண்டாங்க, நிறைய விருது வாங்கிட்டேன். பிசி ராய் அவார்டு வாங்கியாச்சு, அப்புறம் பத்மஸ்ரீ வாங்கியாச்சு, பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியாச்சு. இல்லை இல்லை, நாங்கள் ஒரு விருது கொடுக்குறோம்னாரு. எப்படிப்பட்ட விருது? நான் ஏசப்பாட்டை கேட்டிருக்கிறேன், இவருக்கு விருது கொடுக்கலாமா வேண்டாம்னு கேட்டு கொடுக்க சொல்லிட்டாரு. என்ன மாதிரி விருது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 5வது நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஃபாஸ்டிங்லேருந்து ப்ரேயரு ஏசப்பா ஏசப்பா இந்த ஜி பக்த வச்சலத்துக்கு யாரோ விருது கொடுக்கலாம்னு சொல்லி ப்ரே பண்ணுறாரு. அப்புறம் கூப்பிட்டுட்டு என்னை கூப்பிட்டு விருது கொடுக்க போகிறான்னு போனேன். 410 பேர் கூப்பிட்டு போனேன். அங்கே 500 பேர் தான். த கிரேட் டிவைன் ஹீலர் அப்படின்னு விருது கொடுக்காரு. தி கிரேட் டிவைன் ஹீலர் அப்படின்னு விருது கொடுத்துட்டாரு.
1: பொருத்தமான விருது தானே டாக்டர்?
0: இல்லை கொடுத்தாரு. வேற ஒன்று ஒரு பாதிரியார் இருந்துட்டு, இது எப்படி, இது ஏசப்பா பேராச்சே, ஏசப்பா பேரில் உங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், நீங்கள் ஒரு ஹிந்து ஆச்சே அப்படின்னாரு. நீங்கள் அவரே போய் கேளுங்க. அவர் சொன்னார், இது மாதிரி நான் ஏசப்பாட்டை கேட்டேன், அவர் சொன்னது தான் பண்ணேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் அந்த பாதிரியார் அவங்க பிரதர் கூப்பிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்து அவங்க பிரதருக்கு ரொம்ப மோசமாக போச்சு. 4 டிசீஸ், கிட்னி பிரெயின் ஹார்ட்டு பிளட்டு கம்மியாக போச்சு. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு டி ராமச்சந்திரன் சொன்னார், இது பிழைக்காது, வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்றாரு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கள் டாக்டர் எம்டி எம்ஆர்சிபி எஃப்ஆர்சிபி டாக்டர், நீங்கள் வாங்க, நீங்கள் தான் ப்ரேயர்லேயே நல்லா பண்ணுற ஆளாச்சு
1: அப்படின்னு உங்களை கூப்பிட்றாரு.
0: அவரே பாதிரியார். சரி வாங்கினேன், கையை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போய் அந்த பாதிரியார் IMCU 2 பெட் நம்பர் 9 படுத்திருக்காரு. நீங்கள் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு அவர் ப்ரேயர் பண்ணார். நான் சொன்னேன், முருகா முருகா முருகா முரு காப்பாற்று அப்படின்னு. 2 நாள் வீட்டுக்கு போயிட்டாரு. இது என்ன, இவங்ககிட்ட என்னமோ நம்ம சக்தி இல்லைங்க, நான் கடவுளை கூப்பிட்றேன். ஏசப்பா என்ன சொல்கிறாரு, அவர் கூப்பிட்றாரு ஏசப்பா, கடவுளை கூப்பிட்றாரு. கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரிய வைக்கிறார். 2500 இயர்ஸ்க்கு ஜீசஸ் கிரைஸ்ட் கிரியேட்டட் மிரக்கிள்ஸ். காது கேட்காத மொண்டியாக இருக்கிறனு நடக்க வைக்கிறார். அப்போ இப்போ இந்த நவீன காலத்தில் எங்கள் கண் டாக்டர் கண்ணு தெரிய வைக்கிறார். பேச முடியாதவனா எங்கள் ராமகிருஷ்ணன் பேச வைக்கிறார். நடக்க முடியாதுன்னா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறார். இது அவனுக்கு எல்லாத்துக்குமே சக்தி கொடுக்கறது கடவுள். கண்ணுக்கு தெரியாத கடவுள் அல்லாவோ ஜீசஸோ முருகனோ குருவாயூரப்பனோ கடவுளை கும்பிட்டோம்னா நீங்கள் சுத்தமான மனுஷனாக மாறிடுறீங்க. இல்லை கடவுளை கும்பிட்டு நீங்கள் தப்பு பண்ண முடியாது. இதையே ஒரு கோவில் அப்படின்னு ஒரு புக் எழுதினேன். நான் புக் எழுதினேன். எழுதிட்டு போய் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் கோபாலபுரத்தில் போய் எங்கள் பெரும் தலைவர் கலைஞர் ஐயாவை பார்த்து அந்த புக்கை கொடுத்தேன். நீ எல்லாம் புக்கு எழுத ஆரம்பிச்சியான்னு கேட்டார். ஆனால் நீங்களாம் கதை எழுதுறீங்க, என்ன எழுதியிருக்கிற அப்படின்னாரு. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சத்தியமாக சொல்கிறேன்.
1: டாக்டர் நீங்கள் ரொம்ப அழகாக மிமிக்ரி பண்ணுறீங்க, கரெக்டாக அவர் மாதிரியே பேசுகிறீங்க.
0: என்ன எழுதியிருக்கிறேன்னார். ஆனால் 100 வயசுக்குன்னா என்ன பண்ணது எழுதியிருக்கேன், என்னை என்ன பண்ண சொல்கிற அப்படின்னாரு. நான் சொன்னேன், எல்லாம் 100 100 இருக்கணுங்கண்ண. அப்படியே நான் என்னன்னு கேட்டார். 100% நான் ஸ்மோக்கர், சிகரெட் பிடிக்கூடாது. 100% கொலஸ்ட்ரால் உங்களுக்கு 100 மில்லிகிராம் இருக்கணும். பிளட் சுகர் 100 இருக்கணும். உங்கள் பிளட் ப்ரெஷர் 100 இருக்கணும். 100 கிலோமீட்டர் பெர் மந்த் நடக்கணும். உங்கள் மாதிரி 100% சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இப்படி காமிச்சேன். நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறேன்னாரு. ஏன்னா அரசியல் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். புக்கை கொடுத்துட்டு வந்தேன். அந்த புக்கை மட்டும் இது வரைக்கும் ஒரு 500,000 பிரதிகள் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். இந்த புக்கை வச்சுருக்கீங்களே, ஹெல்த்தி ஹார்ட் ஃபார் லைஃப், ஐ ஹவ் கிவன் 5 lakhs காப்பீஸ் ஃப்ரீ. அந்த புக்கினோட விலை 100 ரூபாயை வச்சுக்கோங்களேன். பாருங்கள் எழுதி எத்தனை புக் எழுதிருக்கேன், 19 புக் எழுதியிருக்கேன் மேடம். பாருங்கள் திரும்பி பாருங்கள். இது இங்கிலீஷ், இது ஹிந்து ராம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணார். தமிழ்
1: எழுதி
0: இதயம் ஒரு கோயில், மனசே மனசே, உயிரே உயிரே, நெஞ்சே நெஞ்சே, ஆனந்தம் பேரானந்தம், பல்லாண்டு பல்லாண்டு, காதல் காதல், அன்பே அன்பே.
1: இதெல்லாம்
0: தி பிஸி பர்சன் ஹஸ் காட் டைம் ஃபார் எவ்ரிதிங், தி லேசி பர்சன் ஹஸ் டைம் ஃபார் நத்திங். ஐ டோன்ட் கோ டு எ மூவி.
1: இப்படி எல்லாம் சொல்லி எங்களையும் வந்து நீங்க மோட்டிவேட் பண்றீங்க.
0: 20 வருஷத்துல சினிமாக்கு போனதில்லை.
1: ஏ

0: எங்கள் சினிமா தியேட்டர் போகிறதில்ல.
1: உங்கள் தியேட்டரே இருக்கே.
0: ஏன் அதை விட 10 தியேட்டர் நல்லா இருக்கு எங்கள் சினிமா தியேட்டருக்கு. அங்கே 5 தியேட்டர் இருக்குது எங்களுக்கு. எங்கள் ஹாஸ்பிட்டல் 10 தியேட்டர் இருக்கு.
1: ஒரு படம் கூட பார்த்தது இல்லையா?
0: 10 வருஷத்தில் சினிமாவுக்கு போய் போனதில்ல மேடம், சத்தியமாக சொல்கிறேன்.
1: எங்கள் சினிமா கரெக்டாக தான்
0: சத்தியமாக சொல்கிறேன். ஒரு மந்திரி கேட்டார், என்ன காதல் காதல்னு சொல்கிறாரு. ஒரு மந்திரி கேட்டார், யூனியன் மினிஸ்டர் தான்.
1: அந்த புக்கு பேர் அப்படி வச்சுருக்கீங்க.
0: நான் சொன்னேன், அடுத்த வாரம் பாருங்கன்னு. காதல்னா உன்னையே நீ காதலிக்க வேண்டும். நீங்கள் உன்னை காதலிக்க கற்றுக்கொள், நீ செய்யும் தொழிலை கற்றுக்கொள், உன் நாட்டை காதலிக்க கற்றுக்கொள், உங்கள் அப்பா அம்மாவை காதல். யாரை காதலிக்கன்னு சொன்னால் யாரும் இல்லைன்னு சொல்ல, அப்பா அம்மாவை காதல் பண்ணு. காதல்னு நல்ல வார்த்தை, காதலால் கசிந்துருகி கடவுளையே காதல் பண்ணு. அன்பே அன்பே, ஹரே கிருஷ்ணா, சந்தோஷம் சந்தோஷம், அதிசயம் அதிசயம், அற்புதம் அற்புதம், ஹிருதயம் ஒரு க்ஷேத்திரம், ஹெல்த்தி ஹார்ட் ஃபார் லைஃப், அமேசிங் லைஃப், லிவ் லவ் லீவ், லிவ் யூ மஸ்ட் லிவ் வித் லவ். Then you, when you leave behind the world, you must leave behind a legacy. Mahatma Gandhi yaarad marakka mudiyuma, Vivekananda marakka mudiyuma, Abdul Kalam marakka mudiyuma. Hare Krishna, words of wisdom. Idella naaludana book madam.
1: Idella neenga eludana puthagangal.
0: Satyama naaludana book.
1: நம்பி நீங்க அதை சொல்ல வேணுமா டாக்டர்? நீங்க எழுதியிருக்கீங்க, உங்க அனுபவம் இருக்கு, அந்த புத்தகமாவும் வந்திருக்கு இல்லையா? அதுல இப்போ நீங்க ஏன் உங்களுக்கு வந்து ஏன் படம் பார்க்க கூடாதுன்னு வச்சிருக்கீங்களா, இல்ல படம் பார்க்க நேரம் இல்லையா, இல்ல பிடிக்காதா, ஏதாவது ஒன்று சொல்லுங்க.
0: நான் சொல்றதுங்க, தண்ணீர் தண்ணீர்னு ஒரு ஒரு படம் வந்தது,
1: கோமல் சுவாமிநாதனோட கதை,
0: வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்தது. அந்த மாதிரி நல்ல நல்ல நல்ல ஒரு கருத்துக்களோட சினிமா வந்தா பரவாயில்லை.
1: பார்த்துருக்கீங்க அதெல்லாம்?
0: அதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தது தானே.
1: ஆனால் சரி, உங்களுக்குன்னு ஒரு
0: எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டுக்கு இது என்னுடைய ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன், இட்ஸ் நாட் ஆல் இண்டியா ரேடியோ ஒப்பீனியன், என்னுடைய ஒப்பீனியன். தமிழ்நாட்டையோ இந்திய நாட்டையோ கெடுக்கிறது 4 ஐட்டம். ஒன்று சிகரெட்டு, கண்டிப்பாக அது பேன் பண்ண வேண்டிய ஐட்டம். அதுக்கு சிகரெட் சாப்பிட்டா உங்களுக்கு வியாதி வர முன்னால அட்வர்டைஸ்மெண்ட் போய் பிரயோஜனம் இல்லை. அது சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்கு பல ஆயிரம்
1: டிஸ்க்ளைமரை போடுறோமே,
0: பல ஆயிரம் கோடி வரும் உங்களுக்கு. ரெண்டாவது இந்த மதுபானங்கள். மகாத்மா காந்தி மதுபானம் வேண்டாம்னு ராஜகோபால் ஆச்சாரியார் போய் சொன்னார், நீ மதுக்கடையை திறக்காதப்பா, தமிழ்நாடு நாசமாக போகும். 40% 50% ஆஃப் தமிழ்நாடு பீப்புள் ட்ரிங்க் ஆல்கஹால் இன்க்ளூடிங் விமன் அண்ட் சில்ட்ரன்.
1: எஸ்.
0: அடுத்தது இந்த செல்போன், இந்த ஸ்மார்ட் ஃபோனும். 16 வயசு வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் குழந்தை கையில் கொடுக்கப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விதமான அந்தரங்கமும் வருது, ஆண் பெண் உறவே காமிக்கலாம். அந்த குழந்தைங்க மனசு என்னாகும்? அதனால நீங்க அம்மா அப்பாவா இருந்தால் உங்க குழந்தைகள் பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், பெரிய அரசியல் தலைவர் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு முன்னால சண்டை பிடிக்கக்கூடாது. அதை பார்த்து காப்பி அடிச்சிடுவான். சீயிங் இஸ் பிலீவிங். கணவன் மனைவி சண்டை பிடிக்கவே கூடாது. ரெண்டாவது சினிமா பார்க்கக்கூடாது. மூணாவது செல்போன் பார்க்கக்கூடாது. நாலாவது முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டல் போகக்கூடாது. வீட்டில் அம்மா பண்ணுற சமையல் தான் பெஸ்ட்டு சமையல். சம்சாரம் பண்ணுற சமையல் அதை விட பெஸ்ட்டு. அவங்க அந்த சாப்பாட்டில் அன்புங்கிற ஒரு ஐட்டத்தை ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு என் கணவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கையை வாஷ் பண்ணிவிட்டு கடவுளுக்கு முட்டு தான் பண்ணுறான். எங்கள் குழந்தைய நல்லா இருக்கணும் அப்படி குழந்தை வந்தால் மகாத்மா காந்தி. வாழ்க்கையில் எப்படி வேணுமானாலும் வாழலாம், ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியதி இருக்கிறவன் ஜெயிச்சிருவான்.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைக.
1: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு, எல்லைகளை தாண்டி
2: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
1: துல்லியமான குரல் அழைப்புகள்,
2: அவசரகால SOS ஆதரவு,
1: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
2: நீடித்த நிலையான பேட்டரி,
1: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
2: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
3: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30-க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 7340707734.
4: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
5: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல்.
6: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர் குமரன் பிராண்ட் கருவாடு.
7: குமரன் பிராண்ட் கருவாடு, பூரை மணக்கும் உன்னத சுவை.
8: ஏனமுனே, இப்படி கிலோ கணக்குல சர்க்கரை வச்சிருக்கீங்க, எப்ப குறைக்கிறது?
9: நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, 6 மாசத்துல பாதிக்கு கீழே குறைச்சிடலாம். அப்புறம் நீ ஒத்துழைச்சா மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தாங்குள்ள 6 கிளைகள், 30-க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கரிகள், கோவை. செல் 7340707734.
10: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கேட்டுட்டே இருக்கீங்க. சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்முடைய விருந்தினர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள்.
11: சரி டாக்டர், இப்ப வந்து உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அதெல்லாம் முக்கியம் என்னன்னா, இந்த வயசுலயும் எங்காவும் எனர்ஜெட்டிக்காவும் எப்பவும் சியர்ஃபுல்லாவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்களேன்? சந்தோஷமாவே இருக்கீங்களே எப்பவுமே. சந்தோஷம் எங்க தேடணும் நீங்க சொல்லுங்க.
12: எங்கேயும் தேட வேண்டியது மேடம், உங்க வேலையை ஒழுக்கமா பண்ணணும் மேடம். காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தம் சொல்லுது.
11: இதுதான் உங்களோட ரொட்டீனா? அதான் சொல்ல போறீங்க.
12: 3:30 எந்திரிச்சுவேன் மேடம். 3:30 I get up in the morning. You won't believe, you can ask my doctor. I

0: start my rounds at 2:30 and 3 o'clock.
1: Oh,
0: I have a phone which is connected to all the 30 wards. I will ask about every single patient. Every patient comes to my hospital putting belief on KG and Dr. GB. இந்த ஹாஸ்பிட்டல் போனால் ஜிபி நல்ல டாக்டர் வச்சிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் வராங்க. இந்த வைத்தியம்ங்கிறது வைத்திய நாராயணா ஹரி கடவுள் பண்ணுற வேலையை நம்ம பண்ணுறோம். இது வியாபார பொருளாக மாற்றிட்டாங்க. அது தற்காலிகமாக எல்லாமே வியாபாரம்
1: ஆயிடுச்சு.
0: கல்யாணம் பண்ணுறது வியாபாரமாக இருக்குது. எனக்கு என்ன கிடைக்கும், எவ்வளோ ஏதாவது. இந்த வைத்தியம்ங்கிறது கடவுளால் பண்ணி தான் உயிரை காப்பாற்ற முடியும். அப்போ நாம் சுத்தமாக இருக்கணும். 3:30-4 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு முருகா முருகா முருகா என் மூலமாக 4 பேர் பிழைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு 10 வரைக்கும் இதேதான் வேலை. மத்தியானம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுப்பேன். சாப்பிட்றது வெஜிடேரியன் டயட், பாதி வயிறு, காலையில் 1 இட்லி கொஞ்சம் உப்புமா 1 பழம், நைட்டு தூங்கும்போது 1 சப்பாத்தி கொஞ்சம் தயிர் சாது, அவ்வளோதான்.
1: இவ்வளோதான்
0: மத்தியானம் பாதி சா வெஜிடேரியன் டயட் தான் சாப்பிட்றது.
1: ரொம்ப வருஷமாக அதே தான்,
0: 50 வருஷமா 40 அதாவது வயசில் எனக்கு 84 இருந்தாலும் இளமையாக இருக்கிறதுக்கு சீக்ரெட் கேட்டிங்க. அது எப்படின்னா நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது. மக்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும், எனக்காக நான் வாழக்கூடாது. அதே மாதிரி மற்றவர்களையும் நமது சொந்தக்காரங்க மாதிரி தான் கேட்கணும். நம்ம எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நர்சஸை கேளுங்க, 800 நர்சஸ் எனக்கு பேர் தெரியும். டாக்டர்ஸ் 160 டாக்டர்ஸ் பேரும் தெரியும். மருந்துகள் பேர் மறந்தால் கூட செக் பண்ணிக்கலாம். பாப்பா இங்கே வா, கண்ணு இங்கே வா, இப்படி தான் கூப்பிட்றேன். ஒழிய நர்ஸ் பேர் கூட சொல்ல மாட்டேன். சாந்தாமணி வா, சாந்தகுமாரி வா, துர்கா வா, இப்படி தான் பேசுவேன். ஏன்னா சொந்தக்காரங்க மாதிரி எனக்கு எல்லாருமே சொந்தக்கா. வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்குது, தட் இஸ் மை பயாலாஜிக்கல் ஃபேமிலி. மை ஐடியாலஜிக்கல் ஃபேமிலி 2000 பேர் இருக்காங்க மேடம். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, 2000 பேர் வீட்டில் அடுப்பெறியணும்னா டாக்டர் ஜிபி நல்லா இருக்கணுங்கிறாங்க.
1: உண்மைதான், கரெக்ட் தானே.
0: அது தெரிஞ்சிட்டா லைஃப் என்ன போகும், தப்பு பண்ண மாட்டோம்.
1: உங்க ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, ஊரே விரும்பும். நீங்க நல்லா இருந்தா தானே ஊரு நல்லா இருக்கும் இல்லையா டாக்டர்?
0: ஒரு முஸ்லீம் பெரியவர் சொன்னாரு, டாக்டர் நீங்க எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் என்னன்னு கேட்டேன். எங்க ஒய்ஃபை நீங்க காப்பாத்திட்டீங்க, எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்திட்டீங்க. உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா சந்திரக்கலை மாறணும் ஒத்துருக்குறாங்க, டெலிவரி பண்ணிடுறாங்க. சாதாரண செலவு தான் ஆகுது, 5000-10000 செலவு. மக்களுக்காக செய்யும் சேவை, மகேசனுக்கு செய்யும் சேவை. தெரிஞ்சவங்க படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாம் வரான். குசேலன் வர்றான், கையில காசு இல்லை, அவன் வர்றான், கிருஷ்ணான்ட்டு வர்றான், உடனே வைத்தியம் பண்ணுறோம். கொடுக்கறத கூடியவங்க நேத்துவத்தம் வந்தார், அவர் கொஞ்சம் கோபிக்கிறார். கோபிச்சுட்டு ஒரு நர்ஸை பிடிச்சி திட்டுறார். ஒன்றும் கையெடுத்து கும்பிட்டு சாரி சார்னு சொல்லி அனுப்பிடுறார். அங்கே வீட்டு எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போகிற ஆம்புலன்ஸ் ஃப்ரீ.
1: ஆனால் பெரிய விஷயம்
0: இன்னா செய்தார ஒருத்தர் அவர்னால நன்னயம் செய்து விடல்.
1: சார் அந்த வாத்சல்யம் உங்க பேர்ல தெரிஞ்சோ தெரியாமோ அப்பா அழகா
0: தெரிஞ்சுதான் வச்சிருப்பாரு.
1: தெரிஞ்சு இப்படி இருக்கணும்னு சொல்லி வச்சிருப்பாரு. பக்த வாத்சல்யம்,
0: பக்தர்களுக்கு வாத்சல்யமா இருக்கிறது.
1: பக்தர்கள் அதுதான் நான் சொன்னேன், உங்க பேஷன்ஸ்க்கு வர மக்களுக்கு எல்லார்கிட்டையும் வாத்சல்யம்ங்கிறது எல்லாருக்கும் வராது சார். அது அந்த கம்பேஷன், மெர்சி, எத்தனை காருண்யம், எத்தனை வார்த்தை போடலாம், அத்தனையும் சேர்த்து உங்க பேர்ல பக்த வத்சலன் வச்சிட்டார். கிருஷ்ண பரமாத்மா அவரை சொல்லுவோம் பக்த வத்சலன்,
0: அவர் பேரே பக்த வத்சலன்.
1: அதுதான் அதான் உங்களுக்கு வச்சிருக்காரு, அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது சிலருக்கு தான் பேர் பொருத்தமாக அமை, உங்களுக்கு அப்படி அமைஞ்சு போச்சு டாக்டர். டாக்டர் நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய பயாலஜிக்கல் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, குழந்தைகள், பேரன் பெட்டிகள் எல்லாரை பற்றியும் சொல்லுங்களேன் டாக்டர்.
0: தர்மவீரா கே கோவிந்தசாமி நாயுடு, அவர் பேர் தர்மவீரா கோவிந்தசாமி நாயுடு. 5வது தான் படித்தார். ருக்மிணி அம்மாள், எங்கள் அம்மா பேர் ருக்மிணி அம்மாள். ருக்மிணிங்கிறது யாரும் தெரியுமில்ல, கிருஷ்ணனுடைய வைஃப். சிருங்கேரி சங்கராச்சாரியார் பார்க்கறதுக்கு எங்கள் அப்பா போகிறார், மைசூர் போகிறார். அவங்க பெரிய சங்கராச்சாரியார். எங்கள் அப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்க போகிறார். பெரியவங்களை பார்க்கும்போது சட்டை கழட்டிட்டு தான் பார்க்கணும். ஸோ சட்டை கழட்டும் போது பாக்கெட்டில் இந்த பணம் எல்லாம் டப்புன்னு கீழே விழுந்துருது. அது எவ்வளோ பணம் எல்லாத்தையும் தூக்கி சாமியார் பக்கத்தில் தட்டத்தில் போடுறாரு. என்ன நாயுடு எல்லாம் தூக்கி போடுறீங்களே, பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குங்க, 100 கிலோமீட்டர் என் பெட்ரோல் கரெக்டாக கோயம்புத்தூர் போயிடும்னாரு. என்னையா இப்படி பண்ணுறேன், உங்கள் ஊரில் ஒரு கோயில் கட்டணும்னாரு, நீங்கள் நிலம் கொடுங்க சாமி கோயில் கட்டி கொடுக்குறேன்னு. நஞ்சுண்டையர் நிலம் கொடுத்தாரு 1 ஏக்கரா. எங்கள் அப்பா தினந்தோறும் 10,000 சம்பாதிச்சு வந்து எங்கள் மாப்பிள்ளை நாயக்கர் ராமகிருஷ்ண நாயக்கர் இருக்கார், அவர் பில்டு பண்ணுவார். எங்கள் அப்பா பணம் சம்பாதிச்சு 10,000 9 மாதத்தில் கோயில் கட்டுச்சு, சாரதாம்பாள் கோயில்.
1: அதுதான்
0: 9 மாதத்தில் அப்போ அவர் வந்திருந்தார், பெரியவர் வந்தார்.
1: அபிநவ வித்யாதீர்த்த சுவாமிகள்,
0: அபிநவ வித்யாதீர்த்த சுவாமிகள், பாரதி தீர்த்த சுவாமிகள் வந்து எங்கள் வீட்டிலே 10 நாள் தங்கியிருந்து கும்பாபிஷேகம் நடத்தி.
1: எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா,
0: எங்கள் வீட்டில்
1: எவ்வளோ பெரிய பாக்கியம்,
0: கடவுளே வந்து தங்குற மாதிரி.
1: ஆமாம்,
0: பெரியவங்க சங்கராச்சாரியர். அப்புறம்

0: இல்லை ரெண்டாவது தடவை வந்துட்டு மூணாவது தடவை வந்துட்டு இங்கே ஒரு பிரவச்சன மண்டபம் கட்டணுமே, ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு மண்டபம் இருந்தால் நல்லா பரவாயில்லையே அப்படின்னு பக்கத்திலே ஒரு இடத்த காமிச்சார். எங்கள் மாப்பிள்ளை நாயகர் அதை பார்த்தாரு. மாப்பிள்ளை நாயகர்னா எங்கள் சிஸ்டர் ஹஸ்பண்டு. பார்த்துட்டு நான் இன்றைக்கி பூஜை போட்டுறேன், பூமி பூஜை போட்டுறேன், 39 நாள் கழிச்சிட்டு தமிழ்நாடு டூர் முடிச்சுட்டு இங்கே வரேன், வரும்போது நான் கட்டடத்தை திறந்து வைக்கிறேன். 39 நாள்
1: இது எந்த வருஷம்? இது
0: 25 வருஷம் வச்சு முன்னாடி, 30 வருஷம்
1: முன்னாடி.
0: அப்புறம் 39 டேஸில் காங்கிரீட் கட்டடம் கட்டி அவர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாரு. என்ன நாயுடு என்ன பண்ணுறேன், நீங்கள் பிரம்மனாக இருப்பீங்களோ அப்படின்னு தெரியல. அல்லாமல் இல்லைங்க சாமி, அங்கே ஒரு பெரிய ஒரு கலெக்டர் இருந்தார். அந்த ரோடு இஸ் அ கவர்மெண்ட் ரோடு
1: இப்போ இருக்கிற அந்த கோயில்.
0: ஆமாம், அது நான் கலெக்டர்கிட்ட போய் கலெக்டர் பெரியவர் ஒருத்தர் சார், இந்த ரோடு நாங்கள் யூஸ் பண்ண கொடுங்கன்னாரு. நீங்கள் கேட்குறதுக்காக கொடுக்குறேன், முன்னால் இருக்க கேட்டு எங்கள் ஆஃபீஸ் முன்னால் ஒரு கேட் வைங்க அப்படின்னு சொல்லி, அது பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸ், அந்த கேட் வச்சுட்டு அந்த கேட் அந்த யூஸ் பண்ணுறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துப்பா அந்த அந்த கோயிலை எங்கள் அப்பா தான் கட்டினார். கட்ட வச்சது சங்கராச்சார சாமியார். வந்து லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. எங்க சொல்கிறேன்னா அவர் ரெண்டு கோயில் கட்டினார். ஒன்று இந்த நடை சாத்திர கோயில், காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி 10 மணிக்கு நடை சாத்திர சாரதாம்பாள் கோயில். இன்னொன்று நடை சாத்தாத கோயில், கே கோவிந்தசாமி நாயுடு மெடிக்கல் ட்ரஸ்ட், கேஜி ஹாஸ்பிட்டல்.
1: அழகா சொன்னீங்க
0: நடை சாத்தாத கோயில். ஒரு நாள் கூட மூடுந்தில்லை. 74 ஜனவரி 16 19 ஓப்பன் பண்ணது, இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணல. பாம்பு வெடிச்சப்பவும் க்ளோஸ் பண்ணல, ஒரு நாள் கூட க்ளோஸ் பண்ணலைன்னா சாரதாம்பாள் கோயிலுக்கு சாரதாம்பாள் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பான். ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு 120 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, கையை தொடுவா பேசுவா பிடிப்பா ஒவ்வொருத்தரும் எல்லாருமே எங்கள்
1: அழகாக சொல்கிறீங்க டாக்டர்,
0: சத்தியமாக சொல்கிறேன்.
1: சிலிர்ப்பாக இருக்குது நீங்கள் சொல்கிறது இல்லையா.
0: ஏன் மேடம், நம்பி வர்றாங்க, அவங்க குழந்தை சாகிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அவங்க ஹஸ்பண்டை 3 வெசல் டிசீஸுங்கிறான், மல்டி ஆர்கன் ஃபெயிலியருங்கிறான், ஹார்ட் ஒர்க் பண்ணல, எப்படியோ காப்பாற்றுங்காங்கிறான். அவங்க கோயிலுக்கு போகிறதில்ல, நேரம் எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் வர்றாங்க. நான் கோயிலாக தான் வச்சுருக்கேன், கிங்டம் ஆஃப் காட். அங்கே இருக்க நான் என்ன சொல்கிறேன், இது யாருப்பா முக்கியமான ஆசாமி இந்த கோயிலில், கேஜி ஹாஸ்பிட்டல் யார் முக்கியமான ஆசாமின்னா பேஷண்ட்டு. அந்த பேஷண்ட்டுக்காகத்தான் நாங்கள் 2000 பேர் வேலை பண்ணுறோம். பேஷண்ட்டு பேசுவார், போகும்போது பணம் உண்டியலில் போட்டு போவார், இவ்வளோ பணம் கட்டுங்கன்னு சொல்கிறதில்ல. அந்த கிடைக்கிற பணத்தை எடுத்து பங்கு போட்டு கொடுத்துருவேன். இப்போ எப்படி திருப்பதி கோயிலில் உண்டியலில் பணம் போடுறோம் அப்படி தான் சத்தியமாக நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் 6 மணி கேளுங்க. டெய்லி கலெக்ஷன் நான் பார்க்க மாட்டேன், குவார்டர்லி பேலன்ஸ் ஷீட் பார்க்க மாட்டேன். நான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார், நீ பண்ணுற வேலையை நீ பண்ண, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேங்கிறார். அதே கிருஷ்ணன் மகாமந்திரம் தான் சுற்றிட்டுருக்கு மேலே. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 9 வரைக்கும் மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா, மகாமந்திரம் போகிற ஒரே ஹாஸ்பிட்டல்.
1: உங்களுக்கு கடவுளோட ஆசை பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்குது, அதுதான் அந்த மந்திரமாக நீங்கள் அதை போடுறீங்களே இல்லையா.
0: கலிகாலத்தில் பெரிய மந்திரம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இந்த சிம்பிள் மகாமந்திரத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு.
1: அப்புறம் ஆச்சாரியர்கள், சிங்கேரி ஆச்சாரியர்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு
0: உண்டு மேடம்
1: இல்லையா. அது ஒன்று. நீங்க வந்து இன்னும் சொல்லல,
0: எனக்கு அப்பா அம்மா, எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு 7 குழந்தைகள், 7 குழந்தைகளை பெரியவர் பிசினஸ் பண்றாரு, ட்ரிகர் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. 2வது பிரதர் ஒரு டெரி டெவல் பண்ணுறாரு, 3வது பிரதர் ஒரு பெரிய சினிமா தியேட்டர் வச்சு. பிரதர் இல்லை, எல்லாருமே வியாபாரத்தில் இருக்கேன், நான் ஒருத்தன் தான் இந்த மருத்துவ துறையில்
1: இருக்கேன்.
0: 7 பேர்,
1: 7 பேர் நீங்கள்
0: எங்கள் ஃபேமிலியில், 60 பேர் இருக்காங்க இப்போ.
1: ஓஹோ,
0: மக்களுக்கு மனைவி பேரன்கள் மாப்பிள்ளைய மாப்பிள்ளை குழந்தைங்க 60 பேர், நான் ஒருத்தன் தான் டாக்டர்.
1: ஆஹா சூப்பர்,
0: என்ன தானே சூஸ் பண்ணிக்காரு.
1: ஆமாம், உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்காரு.
0: யூ கேனாட் சூஸ் யுவர் ப்ரொஃபஷன், இட்ஸ் காட்ஸ் காலிங். கடவுளாக பார்த்து தான் உங்களை டாக்டராக பண்ணி.
1: கண்டிப்பாக, நிச்சயமாக டாக்டர். இப்போ நீங்கள் வந்து முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லணும்.
0: எங்கள் சம்சாரம்.
1: ஆமாம்,
0: எங்கள் சம்சாரம் பேர் தனலக்ஷ்மி. எங்கள் மாமாவோட பொண்ணு, 17 வயசு, நான் எனக்கு 21 வயசு. அப்பா ஃபோன் பண்ணுறார், டாக்டர் உனக்கு கல்யாணம் பண்ணார். அப்போ தான் ஹவுஸ் சர்ஜன்சி என்டர் பண்ணுறேன்.
1: ஓஹோ,
0: MBBS முடித்து முதல் 3 மாதம் ஹவுஸ் சர்ஜன்சி என்டர். டே உனக்கு கல்யாணம் பண்ணார். அப்போல்லாம் ரோட்டரி ஃபோன், ட்ரங்கால் புக் பண்ணி டாக்டர் உனக்கு கல்யாணம் பண்ண, சரிங்கன்ட்டு. அவ்வளோதான். ஒன்று
1: சென்னையில் அங்கே இருக்கீங்க, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க,
0: மெட்ராஸ் மெடிக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எனக்கு ஃபோன் வருது, 500லேருந்து ஃபோன் வருது, உனக்கு கல்யாணம் பண்ணான்னு, சரிங்கன்ட்டு. யார் பொண்ணுங்களோட கேட்கல. அப்புறம் இன்னொரு மணி டே யார் பொண்ணுன்னு நீ கேட்கலையானாரு, நீ யார் பொண்ணு செலக்ட் பண்ணுறீங்களோ நான் ஒத்துக்கிறேன்ட்டு. உங்கள் மாமா பொண்ணு, சரி. அப்புறம் அடுத்த ஃபோன், டே 16ஆம் தேதி உனக்கு கல்யாணம் பண்ணார்.
1: எவ்வளோ நாள் இருந்தது?
0: 22 நாள் இருந்தது. அப்புறம் சொல்லி அடுத்தது ஃபோன், டே 16 நாள் முடியாது, 8 நாள் கல்யாணம் பண்ணார். 8 நாள் கல்யாணம். அந்த அம்மாவுக்கு வயசு 17, எனக்கு வயசு 21. அந்த அம்மா பியூசி தான் படிக்கிறான், நான் படித்தது MBBS.

0: அவளுக்கு நான் கிடைச்சது பெரிய சந்தோஷம், எனக்கு அவ கிடைச்சது பெரிய புண்ணியம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க.
0: நல்ல மனைவி அமைவதெல்லாம்
1: இறைவன் கொடுத்த வரம்.
0: கரெக்டா சொல்றீல.
1: ஆமா சரி. அவங்க தனலட்சுமி அம்மா.
0: எனக்கு ரெண்டு குழந்தைங்க, ஒன்று பேர் வசந்தி. வசந்தி படித்தது பிபிஎம் படித்தா, பிஹெச்டி காலேஜில் பிபிஎம், அப்புறம் பாரதிய யூனிவர்சிட்டியில் ஒரு வருஷம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்சஸ். எங்கள் பையன் படித்தது, பையனுக்கு நல்ல மார்க் கிடைச்சது, 500-490 மார்க் கிடைச்சது. அப்போல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு வயசு இப்போ 58, எங்கள் பொண்ணுக்கு வயசு இப்போ 60. அவனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்சது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைச்சது, பிஹெச்டி காலேஜில் இடம் கிடைச்சது. சரி போகலான்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி போய் பார்த்தேன், ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னா. அப்புறம் எங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கூட்டு, ரொம்ப டர்ட்டியாக இருக்கு அப்படின்னா. எம்பிபிஎஸ் கிடைக்கிறதுன்னு சான்ஸ் கிடைச்சது, அண்ணா யூனிவர்சிட்டியில்
1: இன்ஜினியரிங் படிக்கும்,
0: நம்ம ஊருக்கே போயிடலாம்னா வந்து பிஹெச்டி காலேஜில் சேர்ந்தான்.
1: வேண்டான்னு ஊருக்கு வந்துட்டாரு.
0: வேண்டாம்னு சொல்லி வேணும் தான் இங்கே வந்தார். அம்மா இருக்குது, அம்மா சாப்பாடு சாப்பிடலாம்.
1: அப்படி பிஹெச்டி காலேஜ் வேணும்னு வந்துட்டார்.
0: பிஹெச்டி காலேஜில் போய் ஒரு நாள் அட்டன் பண்ணார், அடுத்த நாள் லீவ் போட்டார். எதுக்கு லீவ் போட்டேன்? ரோட்டரி கிளப்பில் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அமெரிக்காவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ணா. நான் போய் வைஸ் சான்சலர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், ஒரு வருஷம் லீவ் கொடுங்க. என்ன ஒரு வருஷம் எப்படி லீவ் கொடுக்குறதுன்னு, ஒரு வருஷம் லீவ் கொடுங்க அண்ணா. நான் இப்போ சிண்டிகேட் மெம்பராக இருந்தேன். சரின்னு கொடுத்துட்டார். போய் பிஹெச்டி காலேஜில் ராதாகிருஷ்ணன் பிரின்ஸிபாலிட்டு சொல்லிட்டு போகிறோம். அமெரிக்காவுக்கு போனார். அங்கே போய் 4 ஃபேமிலி கூட இருந்தார், ஒரு டாக்டர் ஃபேமிலி, ஒரு பில்டர் ஃபேமிலி, ஒரு இது மாதிரி ஃபேமிலி இருந்துட்டு அதில் பாதி நேரம் டென்னிஸ் விளையாடுவார். உலகமெல்லாம் சுற்றி பார்த்து திரும்பி வந்தார். திரும்பி வந்த உடனே ஐ புட்டியம் இந்த செகண்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங். ஆனால் இந்த செகண்ட் இயரில் ஹி ஹஸ் டு கம்ப்ளீட் தி ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட், செகண்ட் இயர் சப்ஜெக்ட், எக்ஸாமினேஷன் 16 எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும். அதாவது 4 வருஷம் படித்தது, 3 வருஷத்தில் முடித்தார். அப்புறம் எம்டெக்கு அமெரிக்கா போனார். முடிச்சு போட்டு வந்து இங்கே மில்லில் கொஞ்சம் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணார். அப்புறம் அவருடைய ஓன் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணார். டாக்டர் ஆகலை, என் பொண்ணும் டாக்டர் ஆகல,
1: வாய்ப்பு ஒன்றும் ஆகலை, வேண்டான்னு.
0: டாக்டர் பையன் டாக்டர் ஆகணும், வக்கீல் பையன் வக்கீல் ஆகணும், ஜட்ஜ் பையன் ஜட்ஜ் ஆகணும், அதுதான் நடக்கிறது, தப்பில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்கிறது அதிர்ஷ்டம், நல்ல சம்சாரம் கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம், நல்ல குழந்தைகளுக்கு கிடைக்கிறது அஷ்டம், நல்ல பேர குழந்தைகளுக்கு. என் பேத்தி பேர் அவந்திகா, அவன் அமெரிக்காவில் போய் படித்தா, ஸ்டேர்ன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் படிச்சுட்டு வந்து, அவளுக்கு வயசு 33 ஆச்சு, எனக்கு வயசு 84, எங்கள் பொண்ணுக்கு வயசு 60, எங்கள் பேத்திக்கு வயசு 33, எங்கள் பேரனுக்கு வயசு 28, மெல்போர்னில் படிச்சுட்டு வந்தேன். நல்ல படிப்பு இருக்கணுங்கிறதா சொல்கிறேன்.
1: அதுதான்
0: நல்ல படிப்பு இருந்தால் நல்ல மூளை. அதாவதுங்க, தர்மமும் தார்மீகமும் பிறப்பினால் வருவது.
1: ஆமாம்,
0: மற்றதெல்லாம் யூ கேன் அக்வயர். யூ கேன் அக்வயர் அ டிகிரி, யூ கேன் அக்வயர் அ கார், யூ கேன் அக்வயர் அ ஹவுஸ், யூ கேன் அக்வயர் பதவி எல்லாம் வரலாம். ஆனால் தர்மம் தார்மீகமும் தானமும் ஜெனட்டிக்காக கொடுக்குறது, அப்பா அப்பா அம்மா கொடுக்குற ஒரு சொத்து.
1: அதையும் உங்களுக்கு கொடுத்துட்டார்
0: நல்ல
1: அப்பா அம்மா.
0: தர்ம வீரான்னு எனக்கு கவர்னர் ரோசையே அதே பட்டம் கொடுத்தார், தர்ம வீரான்.
1: பார்த்தீங்களா?
0: இல்லை, ஒரு ஆயிரக்கணக்கான டாக்டர் சேர்ந்து அந்த பட்டத்தை வாங்கி கொடுத்தாங்க. லைஃப்பில் எது முக்கியம்னு கேட்பேன் யூஸ்வலாக, லைஃப்பில் ஒய்ஃப் முக்கியம்.
1: சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா?
0: எங்க சம்சாரம் ஆச்சுல்ல?
1: ஆமா,
0: சொல்லி சாப்பாடு கிடைக்கணும்ல.
1: ஆமா கண்டிப்பா.
0: அந்த மாதிரி எழுதி போடுறா, அந்த மாதிரி ஹேர் கட் பண்ண சொல்றா, அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் கொடுக்குறா, அந்த மாதிரி சொன்னால் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியங்க, வீட்டிலேயே இருங்க. 84
1: சொல்லுவாங்களா? அடிக்கடி சொல்லுவாங்க.
0: சொன்னாங்க. நான் சொல்ல சரியம்பேன், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி ஆடிட்டோரியம் போய் போஸ்ட் கிராஜுவேட் கிளாஸ் எடுப்பேன். என்னது
1: இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு.
0: அடுத்த தலைமுறை டாக்டர்கள் நல்ல டாக்டராக மாற்ற வேண்டும் என்பது எனது உள்ள கிடக்கை.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர்.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல்.
1: பிஎஸ்என்எல்ஓட புது செல்கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
2: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிடு.
1: இந்த புது ஆப்ல சிம், எஃப்டிடிஹெச் கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம பிஎஸ்என்எல் குடுக்கறாங்களே.
2: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃப என்ஜாய் பண்ணுங்க. நாட்டின் 80th சுதந்திர தினத்தை புதிய பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 Mbps ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
2: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONTயுடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
2: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
2: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.
5: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம். இன்றைய நம் விருந்தினர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள்.
6: இப்போ நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கும். உங்களுக்கு எதாவது ஒன்று உங்கள் மனசை தொட்ட சம்பவம், அது எதாவது ஒன்றே ஒன்று ஷேர் பண்ணிக்கோங்களேன் டாக்டர்.

0: தி பினாக்கிள் ஆஃப் க்ளோரி வாஸ் அ டே ஐ ரிசீவ்டு தி, அதாவது அப்துல் கலாம்கிட்ட ஒரு டெக்னோக்ராட்டிக் பிரசிடென்ட்கிட்ட இந்த பெரிய விருது, பத்மஸ்ரீ விருதுங்கிற பெரிய விருது, அது வாங்கும் போது எனக்கு பினாக்கிள் ஆஃப் க்ளோரி, அதை பார்க்கறதுக்கு எங்கள் ஒய்ஃபு, எங்க பையன், எங்க பொண்ணு, எங்க
1: எல்லாரும்
0: மருமகன் வந்திருந்தாங்க, நாலு பேர், யூஸ்வலி ரெண்டு பேர் தான் அலவுடு.
1: எவ்வளவு ஒரு பெரிய பெருமைத்தக்க மொமெண்ட் இல்ல அது,
0: கை தட்டினாங்க.
1: அப்பா இப்படி
0: என்ன உலகத்துக்கு கொண்டு வந்தவர் கே கோவிந்தசாமி நாயுடு, உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காமிச்சது அப்துல் கலாம்.
1: ரொம்ப பெருமை, நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு சிலிப்பா இருக்கு, அந்த மொமெண்ட்டை நினைச்சு பார்க்க.
0: நீங்க இந்த இன்டர்வியூல நிறைய இளைஞர்கள் கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு லெஜெண்ட் ஆகணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும், தூங்கி காண்பதல்ல கனவு, தூக்கத்தை கெடுப்பது கனவு. அப்துல் கலாம் பிறப்பது ஒரு சம்பவம், இறப்பது ஒரு சரித்திரம், பிறப்பது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அப்துல் கலாம். கண்டிப்பா நீங்க அவர் ரோல் மாடலா தான் எடுக்கணும்,
1: எல்லாருக்குமான ரோல் மாடல் அவர்தான்,
0: அவர்தான் எனக்கே பெரிய ரோல் மாடல். அதனால ஒரு நல்லவர்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன்.
1: இப்ப நான் உங்களோட வழிகாட்டி ரெண்டு பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒன்னு அப்பா,
0: ஏத்துட்டார். ஒரு நல்ல குரு கிடைக்கிறது கஷ்டம் அம்மா, அந்த குருவுக்கு நல்ல சிஷ்யர் கிடைக்கிறது கஷ்டம், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு விவேகானந்தர் கிடைக்கிறது கஷ்டம்னே, விவேகானந்தர் தான் உலகம் பூரா
1: சொன்னாரு,
0: அரைஸ் அவேக்
1: சொன்னார்,
0: ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னார், அவர் பெரிய குரு தானே, லவ் யுவர் செல்ஃப், லவ் யுவர் நெய்பர் லைக் ஹவ் யூ லவ் யுவர் செல்ஃப், மற்றவர்களை நீ எப்படி உன்னை நேசிக்கிறாயோ அது மற்றவர்களை நேசி. ஆனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது, குரு பூர்ணிமா, கோயில் போயிட்டு வந்தேன், காலையில் 8 மணிக்கு சாரதாம்பாள் கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்தேன்.
1: எஸ் டாக்டர், நாம் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லை, ரெஸ்ட்டே நீங்கள் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, மத்தியானம் ஒரு அரை மணி நேரம் தான் எடுப்பீங்க
0: ரெஸ்ட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்க.
1: ஆமாம், நீங்கள் தான் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேங்கிறீங்க.
0: ரெஸ்ட் இஸ் டு ரெஸ்ட்,
1: பாருங்களேன் அதுதான், அதுலேயே ஏதோ ஒரு பஞ்ச் வச்சு.
0: When you want to punch கிடையாது, When you want to climb Everest, you never rest.
1: ஆமா, இது துருபிடிச்சு போயிடக்கூடாதுங்கிறீங்க.
0: எவரெஸ்ட் மேல போகணும்னா நெவர் ரெஸ்ட்,
1: நெவர் ரெஸ்ட், யூ வில் ரஸ்ட்ன்றீங்க, ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க, துருபிடிச்சு போயிடுவோம் சும்மா இருந்தாங்கிறத சொல்லிட்டீங்க.
0: சின்ன கனவு காண்பது ஒரு குற்றம்ங்கிறார், திங்க் பிக், இந்த கனவுங்கிறது பெரிய கனவாக காண வேண்டும்ங்கிறார். சின்ன கனவு என்ன, நான் கவர்மெண்ட்ல ஜாப் கிடைக்கும், நான் யூடிசியா ஜாயின், அது சின்ன கனவு, நானும் 10 பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லு அப்படிங்கிறாரு அப்துல் கலாம். லெட் மீ பிகம் அன் ஆண்டர்பிரினர். இப்போ ஒன்றும் இல்லை, மாதா அமிர்தானந்த மாயி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண மீனவ குடும்பத்தில்
1: பிறந்தவங்க,
0: அந்த அந்தம்மா ஒரு ரோல் மாடல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மீனவ குடும்பம், மலையாளந்தம் பேசுகிறா, இது வரைக்கும் ஒரு 5 கோடி மக்களுக்கு ஆலிங்கனம் பண்ணி சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க, 1000 ஸ்கூல்ஸ் நடத்துகிறான், கோயம்புத்தூர் வந்தால் ஜிபி பக்த வச்சல் எவ்வளே அப்படின்னு
1: கேட்பான். எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க இல்லையா
0: மேடம். மற்றவர்களை நல்லவர்கள் ஆக்குவது தான் நம்ம தொழில், நம்ம தொழில் ஆசிரியர் தொழிலுங்கிறதும் வைத்திய தொழிலுங்கிறதும் மற்றவர்களை நல்லவர் ஆக்குறது. மக்கள் மனசில் துன்பமாக இருக்கும் அந்த மனசை இன்பமாக மாறி, இமோஜி இருக்கல இருக்கிறது போய்
1: சிரிக்கும்.
0: நேற்று ஒரு ஸ்கூலுக்கு போனேன், அந்த ஸ்கூல் எனக்கு யாருன்னே தெரியுது, அவங்களுக்கு நானே சொல்லிட்டு தான் போனேன், ஜியா தாமோதரன் ஸ்கூலில் குழந்தைகள் என்னை பார்த்து மும்முன்ட்டுருந்தாங்க, 3 நிமிஷத்தில் சிரிக்க
1: வச்சேன்,
0: நான் உங்கள் ஸ்கூலில் சேரதுக்கு வந்திருக்கேன், என்ன சிரிக்கிறேன், ஆஹான்னு சிரிச்சேன். சரி நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள், பாபா பிளாக் ஷீப், பாபா பிளாக் ஷீப், 1 2 பக்கல் மை ஷூ, 3 4 ஷட் த டோர், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் படித்து ஒரு பாட்டு பாடுங்க, அவங்க பாட்டு பாடுறதுக்கு ரெடி இல்லை, டீச்சர்ஸ் பாட்டு பாட்டு பாடுங்க, அவங்களும் கூச்சப்படுறேன். நான் சொன்னேன், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஒரு டீச்சர் என் கூட டான்ஸ் ஆடிட்டாங்க. மற்றவளை மகிழ்விக்கிறதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்துருக்கார்.
1: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க டாக்டர் இல்லையா, அதை நீங்கள் நாள்தோறும் பண்ணிட்டு இருக்கீங்க,
0: அது எனக்கு தினந்தோறும் பழக்கமாகி போச்சு.
1: ஆக்சுவலாக டாக்டர், ஜீரியாட்ரிக், அதான் ரிட்டையர்ட் பர்சன், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது உங்களுக்கு தான்,
0: 60 வயசான ரிட்டையர்மெண்ட்டு.
1: ஆமாம்,
0: சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 70 வயசான ரிட்டையர்மெண்ட்டு.
1: சரி,
0: ஜீரன்டாலஜி 80 வயசானாலும் என்ன வேணால் புதுசாக பண்ணலாம்,
1: உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது தானே, கரெக்ட் தானே,
0: ரீட்டையர்மெண்ட், புது டயர் மாட்டி.
1: பாருங்க அதை பாருங்க, அங்கேயே ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, அதனால சொல்கிறேன், இப்போ மூத்தோருக்கான நிகழ்ச்சின்லாம் அதில் உங்களை ஃபிட் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் இளையவராகவே இருக்கீங்க இன்னும், யூ ஆர் ஸ்டில் அன் யங் மேன், அதனால என்ன சொல்றேன், யூ ஆர் யங் அட் 84 சொல்லலாம், ஏன்னா யூ ஆர் ஆல்வேஸ் அன் யங் மேன்,
0: ஐ அம் an old man with a young heart,
1: அப்படியே வச்சுக்கலாம், அப்படிதான் வச்சுக்கணும், ஏன்னா நீங்க இத்தனை சொல்லியிருக்கீங்களே. சரி, இப்போ இதுல இருந்து நிறைய ரிட்டையரிஸ் வராங்க, நிறைய ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வராங்க, வரும்போதே அவங்க வந்து எனர்ஜெட்டிக்காக தான் வராங்க, மைக்கு முன்னாடி உட்காந்து பேசும்போது அவங்களோட ஒரு ரவுண்ட், அவங்களுடைய வாழ்க்கையில போய் ஒரு டைம் டிராவல் எடுத்துட்டு வராங்க, வரும்போது சொல்றாங்க உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடையாது.

0: கிடைக்குது இந்த மாதிரி வந்து பேசும்போது. இப்ப நீங்க ஆகாஷவாணிலேருந்து இப்ப எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க.
1: ஏஜ் இஸ் அ நம்பர், 70 வயசு 80 வயசுக்கு நம்பர் தான். உங்க மனசு தான் ஏஜ். ஹவு யங் ஆர் யூ இன் யுவர் மைண்ட்? எனக்கு இந்த நானா நானின்ட்டு வயசானவங்க நிறைய பேர் இருக்கு, ஒரு 6000-7000 பேர்த்துக்கு நான் போயிருக்கேன். வயசே ஆகக்கூடாது, உடம்புக்கு வேணா ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலாமா ஒழிய. நீங்க ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் எல்என்டி சேர்மன், எங்கேருந்தோ பெரிய பெருசாக இல்லை கோயம்புத்தூர் வந்து ரிட்டையர்மெண்ட் இங்கே தான் வர்றாங்க. உங்களால் மற்றவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேப்பரை படிக்கிறது 2 மணி நேரம் படிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். அது சாயங்காலம் படிங்க, காலங்காலத்தில் அந்த பேப்பரை படிக்க வேண்டாம். ஏதோ ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஸ்கூலில் போய் சொல்லிக் கொடுங்க, அவங்களும் பிழைச்சி போட்டுமே. ஏழைகள் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டேபிள் கூட கிடையாது. உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து ஒரு டேபிள் வாங்கி கொடுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணிங்கன்னா உங்கள் வயசு குறைஞ்சிட்டே வரும். என்னுடைய நான் உதாரணம் பண்ணிங்களேன், மக்களுக்கு நல்லது பண்ணிங்கன்னா குழந்தைகளோட குழந்தைகளோட விளையாடணும். வயசானவங்க என்ன யூகேஜி கிளாஸுக்கு கிளாஸ் எடுக்க கூப்பிட்டாங்க மேடம், யூகேஜி 1, 2, 3

0: உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து ஒரு டேபிள் வாங்கி கொடுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணிங்கன்னா உங்கள் வயசு குறைஞ்சிட்டே வரும். என்னுடைய நான் உதாரணம் வைங்களேன், மக்களுக்கு நல்லது பண்ணிங்கன்னா குழந்தைகளோட குழந்தைகளோட விளையாடணும். வயசானவங்க என்ன யூகேஜி கிளாஸுக்கு கிளாஸ் எடுக்க கூப்பிட்டாங்க மேடம், யூகேஜி 1, 2, 3.
1: இது எப்போ நடந்தது?
0: அது இந்த பக்கத்தில் பெருநாக்கி மாநிலத்தில் தாமோ சாமி நாயுடு அவங்க பொண்ணு என்னை கூப்பிட்டான். அப்புறம் எல்கேஜியிலேருந்து அடுத்து நெக்ஸ்ட்டு சர்வஜன ஹை ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் கூப்பிட்டாங்க. என்ன காலேஜில் கூப்பிட்டாங்க, பச்சை பாஸ் காலேஜில் கூப்பிட்டாங்க, அப்புறம் யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க. பேசுறது எதுக்குன்னு சொன்னால், நாட் டு இம்ப்ரெஸ் பீப்புள், இட் இஸ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் வாட் யூ கேன் டூ டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப். மற்றவளை மாற்ற முடியாது, நீங்களாக மாறினா தான் மாற முடியுமோ ஒழிய மற்றவங்களை மாற்றவே முடியாது. ஆனால் கொஞ்சம் பேரை பார்த்து மாறியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்துல் கலாம் பார்த்து மாறியவர்கள் லட்சக்கணக்கான பேர் மாறி, விவேகானந்தர் சொல்றதை கேட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் சாதாரண ஆர்டினரியாக இருந்து எக்ஸ்ட்ராடினரி ஆகணும்னா யூ ஹேவ் டு புட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எஃபர்ட். இப்போ நீ ஆர்டினரியாக இருந்து ஒரு ஒரு ஐகானை மாறணும்னா, ஒரு லெஜெண்டாக மாறணும்னா எவ்வளோ எஃபர்ட் பண்ணணும்.
1: கண்டிப்பாக
0: லெஜெண்ட் ஆகிறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடாது. யூ ஷுட் கோ இன் த ரைட் பாத் அண்ட் தென் தே வில் கன்சிடர் யூஸ் லெஜெண்ட். படிக்கணும், பத்மஸ்ரீ வாங்கணும்க்காக போய் டெல்லியில் போய் 10 MPs சொல்லக்கூடாது, அவனா பார்த்து கொடுக்கணும்.
1: டாக்டர், நான் இப்போ ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ உங்களுக்கு அடுத்த விருது உங்களுக்கு ரெடியாக இருக்கு, விரைவில் வரப்போகுது. எல்லாருக்கும் எங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக அந்த உயரிய விருதான உங்களுக்கு பத்மபூஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. திருப்பியும் நாங்கள் கூப்பிடுவோம், நீங்கள் வரணும்.
0: கண்டிப்பாக வரேன் மேடம். எனக்கு ஒரு பெரிய விருது கிடைச்சிருக்கு மேடம். அந்த விருதுக்கு மேலே விருதே கிடையாது. சாகுற மாதிரி வருவான். வரும்போது அவங்க பொண்ணு ஒரு பெரிய அனஸ்தெடிஸ்ட், ஹார்ட் அட்டாக்கு பிரெயின் அட்டாக் ஒரே டைம்ல போய் இன்டென்சிவ் கேர்ல படுக்க வச்சு எண்டோட்ரைக்கல் வென்டிலேட்டர் போட்டு 12 நாள் உயிர் வரல. முருகா முருகா முருகா முருகா நான் கும்பிட்டேன். பேஷண்ட்டே பார்க்கல, மகள் அழுகிற டாக்டர். இன்னொரு பொண்ணு அங்கே உடுமல்பேட்டில் மேயர் புரஷ்டாரு. என்னன்னு கேளுங்க, ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக ஜனவரி மாதம் முதல் ஃபோன் எனக்கு தான் அவர் தான் பேசுவார். எதுக்கு சொல்கிறேன்னா, கடவுளேன்னு சொல்கிற பட்டத்துக்கு மேலே வேறு எந்த பட்டம்
1: எதுவுமே வேணும், எதுவும் வேண்டாம் தான், எல்லாம் மற்ற வேலை உங்களுக்கு இருக்குது.
0: மனுஷனால் கொடுக்கப்படிய பட்டத்துக்கு வேல்யூ இருக்கு, ஆனால் மனுஷர்களால் கொடுக்கப்பட்ட பட்டம் கடவுளேங்கிற பட்டம். இது இது கேட்கக்கூடிய இளைஞர்கள், கடவுளேன்னு உங்களை யார் கூப்பிட்றாங்களோ அப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சாச்சுன்னு அர்த்தம். இட்ஸ் அ ஃபுல்ஃபில்லிங் லைஃப். ஃபுல்ஃபில்லிங் லைஃப்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங் இல்லை, உங்களை உருவாக்குனார் பாருங்க, கிருஷ்ணரோ அல்லாஹ் ஓஜீஸ், அவர் உருவாக்க அவருடைய மனசு ஃபுல்ஃபில்லிங் ஆகணும். அந்த இறைவனுக்கு
1: இவனை
0: உண்மையை சத்தியமாக சொல்கிறேன், எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணால் தான் கடவுள் நம்மளை விடமாட்டார். எந்த கஷ்டத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அந்த கடவுள். ஏன்னா அவர் வேலை நான் பண்ணுறேன் பாரு, உயிரை காப்பாற்றுற வேலை நான் பண்ணுறேன், நான் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது.
1: இல்லை, அது அவர் வந்து உங்கள் மூலமாக நிறைவேற்றி வைக்கிறார். வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் டாக்டர், அதெல்லாம் சரி டாக்டர். நீங்கள் வந்து இவ்வளோ நேரம், அதாவது நாங்கள் வந்து அங்கே ரெக்கார்டிங் டைம் பார்க்குறோம், மோர் தென் 2 hours நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு மோமெண்ட், ஒரு டல் மோமெண்ட் கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட எல்லாமே ஞாபகத்துலேருந்து அப்படியே கரெக்டாக சொல்கிறீங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரிம்பாங்க, அதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை இருக்கான்னு நான் தேடிட்டுருக்கேன். எல்லாம் அப்படியே பிச்சர் பர்ஃபெக்டாக எல்லாம் சொல்கிறீங்க. எந்த விஷயத்தை கேட்டாலும் அதுக்கு ரெடியாக ஆன்சர் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த சீக்ரெட்டை எனக்கு மட்டும் ரகசியமாக சொல்லிடுங்க, நான் ஆட்டி சொல்ல விரும்பல.
0: ஒன்று, உண்மையாக இருங்க. ரெண்டாவது, எப்போவுமே பி லைக் எ சைல்டு, நாட் சைல்டு, சைல்டு லைக். அந்த என்தூசியாசம் இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும். ஒரு நாள் கூட கடவுளுக்கு கும்பிடாமல் இருக்காதிங்க. இறைவனால் ஆகாதது இல்லை, ஆனால் தெய்வத்தால் ஆகாது என்னும்
1: முயற்சி தன் மெய்வரத்தை கூலி தரும் இல்லையா.
0: ஒவ்வொரு அணுவும் அவர் கொடுத்தது தான், இன்ஷா அல்லான்னு சொல்கிறோமில்ல, எல்லாம் அவர் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஏன்னால் இது 3 இருந்தால் போதும். எப்போ டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு கேட்டால் தெரியாதுமே. ஆனால் வரும்போதே ரிட்டர்ன் டிக்கெட்டில் அவர் டேட்டை போட்டு கொடுத்துறாரு.
1: நமக்கு தான் தெரியல, ரிட்டர்ன்
0: தெரியணும் அவசியம் இல்லை. நேற்றைக்கு கடந்து விட்டது, அதை பற்றி யோசனை பண்ணக்கூடாது. எஸ்டர்டே, டுமாரோ, டுடே, 3 இருக்கு. எஸ்டர்டே இஸ் பாஸ்ட், டுமாரோ இஸ் ஃபியூச்சர், டுடே இஸ் ப்ரெசன்ட். எஸ்டர்டே இஸ் ஹிஸ்டரி, டுமாரோ இஸ் மிஸ்டரி. இன்னைக்கு இஸ் எ ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட் கிவன் டு யூ.
1: கரெக்ட்.
0: இன்னைக்கு அந்த 12 மணி நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இந்த 12 மணி நேரத்தில் எவ்வளோ பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ பண்ணுங்க. யார்கிட்ட சாரி சொல்லணுமோ சொல்லுங்க, யார்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, அம்மாகிட்ட சொல்லுங்க, அப்பாகிட்ட சொல்லுங்க. என்ன குறைஞ்சி போகும் உங்களுக்கு? கைய அம்மா ரொம்ப சந்தோஷம்மா, உங்கள் ஆசிரியர் தினத்துக்கு ஆசிரியருக்கு சந்தோஷத்தை கொடுங்க, சுதந்திர தினத்துக்கு எல்லாம் மிலிட்ரிக்காரங்க சல்யூட் அடிங்க, மிலிட்ரிக்கார் எல்லாம் நன்றி மறவேல்.
1: ஒரே வார்த்தை
0: நன்றி உள்ளவன் நல்லவன். லைஃப் அவ்வளோதான் மேடம்.
1: சும்மா நச்சுன்னு முடிச்சிட்டீங்க டாக்டர், அப்படிதான் நான் சொல்லணும். ரொம்ப டச்சிங்காக இருந்தது நீங்கள் பேசுங்க.
0: இல்லை நச்சுன்னு சொல்ல விட லட்சியம் உள்ள வாழ்க்கையை
1: பாருங்க.

0: அங்கே நீங்கள் பஞ்ச் கொடுத்துட்டே இருக்கீங்க.
1: இல்லை எப்படி வேணுமானா வாழலாம் அப்படின்னா இப்படித்தான் வாழ வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை நச்சுன்னு இருக்கும். இப்போ நான் போகிறதுக்கு ரெடி, வீட்டுக்கு இல்லை, மேலே தேவலோகத்துக்கு போகிற நான் இப்போ ரெடி, நீங்கள் ரெடி இல்லை, நான் போகிறது ரெடி. எனக்கு வயசு 84 ஆச்சு. நீங்கள் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு
0: போங்கன்ட்டு. டாக்டர் எப்பவும் சிரஞ்சீவியாக இருந்து மக்களுக்கு இன்னும் பல பல சேவைகளை அந்த வாத்சல்யத்தோடு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களே, அது எப்போவுமே எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ரோல் மாடல். அது எப்பவுமே கண்டினியூ ஆனவன் தான் நான் அந்த பரமாத்மாவை நான் வேண்டிக்கிறேன்.
1: உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி.
0: வாழ்த்த முடியுமா உங்களை?
1: பிரார்த்தனை தேவை இல்லையா? பெரியவர்கள் ஆசீர்வாதம், கடவுளோட ஆசீர்வாதம் தான். இன்னும் பேசலாம், இன்னொரு மணி நேரம் பேசலாம், டயர்டாக ஆகாது எனக்கு.
0: அதை தான் சொல்கிறேனே டாக்டர், எங்களுக்கு வேணால் ஆகும். உங்களுக்கு டயர்டாக இருக்கிற அந்த சிம்டம் கூட இல்லை.
1: டயர்டுக்கு எங்கிட்ட டிக்ஷனரியே இல்லை. அந்த வார்த்தை டயர்ட்னஸ்
0: இல்லை,
1: டயர்ட்னஸ்ங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரி இல்லை, சாரிங்கிற வார்த்தைக்கும் டிக்ஷனரி இல்லை. என் டிக்ஷனரியில் ஒரே ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை, ஆஸ்க், ASKE. உனக்கு என்ன வேணுமோ கடவுள்கிட்ட கேளு.
0: கேளுங்கள் தரப்படும், அந்த பாட்டு இருக்கே,
1: கரெக்ட்.
0: தட்டுங்கள் திறக்கப்படும்.
1: வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கடவுளை உங்கள் பார்ட்னராக வச்சுக்கணும். எங்கள் ஹாஸ்பிட்டலில் எனக்கு கோ பைலட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் கிருஷ்ணர், இன்னொருத்தர் பேர் ராமர். வண்டி அவங்க ஓட்டுறாங்க, நான் வண்டியில்
0: உட்காந்துருக்கேன்.
1: உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். சத்தியங்கள் வார்த்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஏன்னா பதவி பிரமாணம் எடுக்கும்போது சத்தியம் சொல்கிறாங்க இல்லையா. நான் இந்த மாதிரி சொல்கிறேன், என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. இந்த இன்டர்வியூ மூலமாக 10 பேருக்கு நல்லது நடந்தால் நான் சந்தோஷப்படுறேன்.
0: தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. நாங்கள் தான் உங்களுக்கு மனசார நன்றி சொல்லணும். எத்தனையோ பேர் வராங்க இங்கே வந்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. முற்றுப்புள்ளி வைக்க நான் விரும்பலை இந்த இன்டர்வியூவுக்கு. ஏன்னா எப்படி உங்கள் சேவைக்கு முற்றுப்புள்ளி இல்லையோ, இந்த நேர்முகத்துக்கும் முற்றுப்புள்ளி இல்லை. இது ஒரு கமா போடுறேன். ஏன்னா திரும்பி நீங்கள் வரப்போறீங்க.
1: கண்டிப்பாக வருவேன், கண்டிப்பாக வருவேன். மேடம், ஆகாஷ்வாணிங்கிறது ஆல் இண்டியா ரேடியோ. மக்களுக்கு நல்ல விஷயத்தில் கொண்டு போய் கொடுக்கறது தான் ஆகாஷ்வாணி. ஆகாசத்தில் வந்து அந்த ஒலி முறையில் வந்து அது ஊட்டியோ, உத்தரகமண்டோ, குன்னூரோ, வால்பாறையோ எல்லாரும் கேட்கலாம். அது எப்போ ஆன் பண்ணலாம். அதனால இங்கே என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி.
0: எல்லாரும் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு மெசேஜ், ஒரு செய்தி சொல்லுங்களேன்.
1: நன்றி மறக்கக்கூடாது, அப்பா அம்மா மறக்கக்கூடாது, ஆசிரியர் மறக்கக்கூடாது, இந்த தமிழ்நாட்டையும் இந்திய திருநாட்டையும் மறக்கவே கூடாது. நாம் இங்கே பிறந்தது இந்த தமிழ்நாடு, தமிழன், இந்தியன், பாரத தேசம் நம்மளுக்காக வந்த தேசம். இந்த நாட்டை விட மற்ற இடத்துல சுதந்திரம் குறைவு. 15th of August எப்படின்னா நமக்கு என்னன்னா சுதந்திரம் இருக்கு மேடம், ஆனால் அறியாமையிலிருந்து சுதந்திரம் கிடையாது. அறியாமைங்கிறது ஒரு 30% ஆஃப் தி பீப்புள் ஆர் இல்லிட்ரேட். அறியாமையிலிருந்து சுதந்திரம் வரணும்னா எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகணும், லிட்ரஸி. ரெண்டாவது வறுமையிலிருந்து சுதந்திரம் வரணும். இந்த நாட்டு மேல பற்று இருக்கணும். யூ மஸ்ட் பி பேட்ரியாட்டிக் இந்தியன். வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
0: நன்றி டாக்டர், தேங்க்யூ சோ.
1: வணக்கம்.
2: நேர்களே, இதுவரை சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான பிஎஸ்என்எல்லின் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
1: சிம் கார்டு இலவசம்,
0: அளவற்ற இலவச அழைப்புகள்,
1: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
0: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
1: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
0: இன்றே பிஎஸ்என்எல்லுடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
1: கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி FM Rainbow 103 கோயம்புத்தூர் நிலையத்தில் நேரம் 6:50 செகண்ட் ஆயிட்டு இருக்குங்க. பூச்செண்டு

Cuba, la Unión y el Perú.

வாழ கம் எங்கள் பொருள்களுக்கு உங்கள் காண.

ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் பூச்சாண்டி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இனி தொடர்ந்து நமது அலைவரிசையில் இன்றைக்கும் நாளைக்கும் நாம் கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்லி நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்தி கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள் நேர்களை இன்றிரவு 7:32 ஏறும். 15 வகையான கீரை சாகுபடி முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் சேர்ந்த விருட்சம் இயற்கை விவசாயி ஜனா சிவதானு அவர்கள். 8:05 வெஸ்டர்ன் மியூசிக். இனி நாளை நிகழ்ச்சிகள் நேர்களை நாளை காலை 6 காலை தென்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவருடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வி வி தண்டாயுதம் அவர்கள். தொடர்ந்து பக்தி பாடல்களை கேட்கலாம். நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நாளைக்கு காலையில 7 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. காலையில 8 ரெயின்போ வைப்ஸ். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9 இது எங்கள் சாய்ஸ், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க கேளுங்க. காலையில 10 சுட்டீஸ் சாய்ஸ், குழந்தைகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி. நாளை நண்பகல் 12 வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. இன்றோ கேட்டது இன்று மணிக்குது. இன்று ஒலிபரப்பான நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு நீங்க கேட்கலாம். இல்லை நாளை பிற்பகல் 1 லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்குங்க. நாளை பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே முதுகு தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ண ரகுராஜ் ராமசாமி அவர்கள். நேர்களே நாளை மாலை 6:40 டீ கடை. நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும்

சின்ன வெங்காயம் சாகுபடி நுட்பங்கள் குறித்து பொங்கலூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி தங்கமணி அவர்கள் தரக்கூடிய தகவல்கள் இடம்பெறும். நாளை 9:30 சட்டத்துறை நீதித்துறை அமைச்சகத்தின் நிகழ்ச்சி. நேர்களை இதுவரைக்கும் நம்ம ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:07:20 ஆயிட்டு இருக்கு. பூச்செண்டே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம்.

கேட்ட இந்த பாட்டு பணம் பின் பாசம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடியது. சங்கர் கணேசோட இசையில 6:12 நிமிஷம் ஆயிட்டு இருக்குங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல பூச்சேண்டை நிகழ்ச்சி.

கேட்டுருக்கோம். சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூர்ல அதிகபட்ச வெப்பநிலை 51°C, குறைந்தபட்சமா 24°C. ஈரோட்ல அதிகபட்ச வெப்பநிலை 54, குறைந்தபட்சமா 25. திருப்பூர்ல அதிகபட்ச வெப்பநிலை 32, குறைந்தபட்சமா 24. நீலகிரியில அதிகபட்ச வெப்பநிலை 22°C, குறைந்தபட்சமா 17°C. சேலத்துல அதிகபட்ச வெப்பநிலை 34°C, குறைந்தபட்சமா 25°C. பாலக்காட்டில் அதிகபட்சமா 31°C, குறைந்தபட்சமா 25°C வெப்பநிலை பதிவாயிருக்கிறது. அதே மாதிரி நீலகிரி மற்றும் பாலக்காட்டில் நாளை மழைக்கான வாய்ப்பு உண்டு. மற்ற மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் போன்ற மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும். நீங்கள் இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.

அலாவுதீனும் அற்புத விளக்கம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். ஜி தேவராசன் இசையில் அந்த பாட்டு உங்களுக்காக வந்துச்சு. ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க. 6:17 பூச்செண்டி நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கீங்க. இனி போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு. காந்திபுரம் குறிப்பாக 100 feet கிராஸ்கட் ரோடு, மேட்டுப்பாளையம் சாலை, சாய்பாபா கோயில், கவுண்டம்பாளையம், பன்னிமடை சிக்னல், வெள்ளக்கிணறு பிரிவு, அதே மாதிரி அவினாசி ரோடு பார்த்தீங்கன்னா லட்சுமி ஹில்ஸ்லேருந்து நீலாம்பூர் வரையிலான சில பகுதிகள், அதே மாதிரி உக்கடமாக சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், ரயில்வே ஸ்டேஷன், டவுன் ஹாலில், ராஜா ஸ்ட்ரீட், ஆத்துப்பாலம், குடியமத்தூர், சுந்தராபுரம், சத்தி ரோடு விளாங்குறிச்சி சந்திப்பிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மால் வரையிலான பகுதிகள், சரணம்பட்டி, கணபதி, ஸோ இங்கெல்லாம் வந்து லேசான போக்குவரத்து நெரிசல் இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை ஹாலிடே வேற, ஸோ கொஞ்சம் நெரிசலாக இருக்கும். பார்த்து பத்திரமா டிராவல் பண்ணுங்க. பூச்செண்டி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.

ஆர் ராமானுஜன் இசையில் நம்ம அந்த பாட்டு கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது அன்னப்பறவை திரைப்படத்திற்காக. 6:22 கேட்டுட்டு இருக்கோம் பூச்செண்டி நிகழ்ச்சி.

கேட்ட இந்த பாட்டு பேரும் புகழும் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். பூச்செண்டு நிகழ்ச்சி நிறைவு பாட்டு

0: கேட்டு இந்த பாட்டு நிஜங்கள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா பாடியது எம் பி ஸ்ரீனிவாச செயல். இந்த பாட்டோட பூச்செண்டு நிகழ்ச்சி நிறைவுற்றது. மீண்டும் பூச்செண்டு நாளை மாலை 6:05.
1: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
2: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
1: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
2: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
1: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
2: இச்சலுகை 2026 August 1 to 90 நாட்களுக்கு மட்டுமே.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
2: கண்டிஷன் அப்ளை.
3: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர் குமரன் பிராண்ட் கருவாடு.
4: குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: இனி தொடர்வது மாநில செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சல்.
5: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 140 கோடி மக்களின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சுதந்திர திருநாளில் உறுதி ஏற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமான உறவை பராமரித்து தமிழக மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 140 கோடி நாட்டு மக்களின் கடின உழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை 2047 எட்டி விடுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லி செங்கோட்டையில் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியை இந்நாளில் ஏற்போம் என்று கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் மக்களின் அதிகாரத்தை உறுதி செய்து பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறிய அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்தார். உலக அரங்கில் நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் அவசியமானது என்றும் பிரதமர் கூறினார். பல்வேறு துறைகளில் நாடு பெற்றுள்ள வளர்ச்சியை பட்டியலிட்ட பிரதமர், மின்னணு தொழில்துறை உற்பத்தி 7 மடங்கும் ரயில்பெட்டி உற்பத்தி 21 மடங்கும் செல்போன் உற்பத்தி 33 மடங்கும்

0: அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மக்களின் தேவைக்கு வெளிநாட்டு இறக்குமதியை நம்பியிராமல் உள்நாட்டு உற்பத்திக்கு உத்வேகம் அளித்து பல துறைகளில் சுயசார்பு நிலையை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் சுயசார்பை எட்டும் முயற்சிக்கு உந்துசக்தியாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் 100 கிகாவாட் திறன் கொண்ட 5 புதிய அணு உலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அணுசக்தி தொழில்நுட்பத்திலும் சுயசார்பை எட்டுவதற்கான பெரிய அளவிலான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மாற்று எரிசக்தி திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளும் கடந்த 12 ஆண்டுகளில் திறம்பட மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் மூலம் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் வீடுகளுக்கான சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அரசின் மானிய உதவியுடன் தங்களுக்கான மின் உற்பத்தியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் மின்சார செலவு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் கூடுதல் மின்சாரத்தை விற்பனை செய்வதன் மூலம் கணிசமான வருவாயை மக்கள் ஈட்டி வருவதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த மாநில அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்குமான சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடன் சுமூகமான உறவை கடைபிடித்து மக்களுக்கான திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஊழலுக்கு இடமளிப்பதில்லை என்ற கொள்கையில் மாநில அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் திரு விஜய் கூறினார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டு வந்தே மாதரம் தேசிய பாடலும் தேசிய கீதமும் பாடப்பட்டன. மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். செங்கல்பட்டில் மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்களும் பறக்கவிடப்பட்டன. திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் கவிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து 477,000 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தேசிய கொடியை ஏற்றி வைத்து 93 பயனாளிகளுக்கு 1,56,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சுதந்திர தினத்தையொட்டி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டம் மாரப்பநாயக்கன்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் கலந்து கொண்டார். கிராமப்புற மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கிராமங்கள் முக்கிய பங்களிப்பை ஆற்றி வருவதாக கூறிய அவர், மக்களின் ஒத்துழைப்போடு கிராமங்களை மேம்படுத்த அரசு நிர்வாகம் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஊரகப் பகுதிகளை தூய்மையாக பராமரிக்க மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் 310 கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 கிராம ஊராட்சிகளில் சுதந்திர தின சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள மணக்கதி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி மிருணாளினி மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். மக்களின் தேவைகளை கேட்டறிந்த ஆட்சியர் அவர்கள் அளித்த மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இம்மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புற மக்களுக்கு தேவையான வசதிகளையும் வாழ்வாதாரத்தையும் செய்து தர வேண்டும் என்பதில் அரசு நிர்வாகம்

0: நிர்வாகம் முனைப்புடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் ஆட்சியர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தினத்தையொட்டி பெரம்பூர் ரயில்வே மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டை ஒருங்கிணைப்பதில் ரயில்வேயின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் கோட்ட மேலாளர் திரு சைலேந்திர சிங் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் உரையாற்றிய அவர், பயணிகளின் பாதுகாப்புக்கும் குறித்த நேரத்தில் ரயில்களை இயக்குவதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் நாள்தோறும் 12 லட்சம் பயணிகள் ரயிலில் பயணித்து வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை ரயில் நிலையங்களில் காணாமல் போன 163 சிறுவர்கள் ரயில்வே பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக திரு சைலேந்திர சிங் தெரிவித்தார். தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2026-27ஆம் ஆண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் வரும் ஆகஸ்ட் 17, 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் வட கடலோர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேர்ல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 140 கோடி மக்களின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சுதந்திர திருநாளில் உறுதியேற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமான உறவை பராமரித்து தமிழக மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 6:40
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் சைபால்
3: ஒரு மனுஷனுக்கு மூணு விதத்துல கர்வம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பணம், பதவி, புகழ். பணம் அதிகமாக வந்தால் கர்வம் வரலாம், பதவி பெருசாக வந்துட்டுதுன்னா கர்வம் வரலாம், புகழ் அதிகமாக போனாலும் கர்வம் வரலாம். இந்த மூணு வகையான கர்வத்துக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் சிறந்த மனிதர்கள். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கர்வம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டுதுன்னா அது எல்லாருக்கும் இடைஞ்சல். ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய தலைநகரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு இடத்துல ஒரு அழகான நிலத்தை பார்த்தார். ஆஹா, இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு மாளிகையை கட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார். ராஜா நினச்சா அது முடியாத காரியமா, சரி இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு விசாரிங்க அப்படின்னார் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட. அவங்கெல்லாம் ஓடி போய் விசாரித்தாங்க. அந்த இடம் வந்து ஒரு வயசான கிழவிக்கு சொந்தம்,

0: வயசான அம்மாவுக்கு சொந்தமாக, அந்த அம்மா தான் அதில் ஒரு குடிசை போட்டு குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த நிலத்துக்கு வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை அந்த வயசான அம்மாகிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா. ஆனால் அந்த அம்மா, இது எங்கள் பூர்வீக இடம், இதை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டுது. சரி, ரெண்டு பங்கு விலை கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாங்க அரண்மனை ஆட்கள். அதுக்கும் சம்மதிக்கலை அந்த அம்மா. இதை கேள்விப்பட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய ஆளுங்களை கூப்பிட்டார். போய் அந்த குடிசையை பிரிச்சேறிங்க, காசெல்லாம் ஒன்றும் கொடுக்காதீங்க அப்படின்னு கத்தினார். அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் அரண்மனை ஆசாமிகள் போனாங்க, குடிசையை பிரித்து எரிஞ்சாங்க. அந்த வயசான அம்மா இருக்கு, அதுவும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அரச மாளிகையை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த வயசான அம்மா பாவம், ராஜாவே இப்படி பண்ணால் யாருக்கிட்ட போய் முறையிட முடியும்? ஒரு ஞானி இருந்தார், அவர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் இவங்க சொன்னதை கேட்டு மனசில் வச்சுக்கிட்டார். ஒரு நாள் அந்த ராஜாவே இந்த ஞானியை கூப்பிட்டார். புதுசாக ஒரு மாளிகை கட்டியிருக்கிறேன், வந்து பாருங்கன்னு. சரின்னு சொல்லி இந்த பெரியவர் ஒரு நாள் அந்த மாளிகைக்கு போனார். சும்மா போகல, ஒரு கழுதையையும் ஓட்டிகிட்டு போனார். கொஞ்சம் சாக்குகள், வெத்து சாக்கு, அதையும் எடுத்து கழுத முதுகில் போட்டு கழுதையை ஓட்டிகிட்டு போகிறார். ராஜா பார்த்தார், அவருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, மாளிகைக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டா கழுதை சாக்கு இதெல்லாம் கொண்டு வராரு, ஒன்றும் புரியலையேன்னு நினச்சார். எதுக்காக இதெல்லாம்னு கேட்டார். அரசருடைய தோட்டத்திலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னார் இவர். இது என்ன வேடிக்கையான கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு நினச்சார் ராஜா. இருந்தாலும் மண் தானே கேட்குறாரு, எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சார். சரின்னு அனுமதி கொடுத்தார். அந்த பெரியவர் தோட்டத்துக்கு போனார், மண்ணை வெட்டினார், சாக்கில் போட்டு நிரப்புனார். ராஜாவை கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டார். இந்த மண் மூட்டையை தூக்கி கழுதையோட முதுகில் வைக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னார். ஓ பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே போனார். மூட்டையை தூக்கி பார்க்குறாரு, முடியல, திணறி போயிட்டார். இப்போ அந்த ஞானி பேசினாராம், அரசே, இந்த ஒரு சாக்கு மண்ணையே உங்களால் தூக்க முடியல. அந்த கிழவிகிட்டே இருந்து அந்த அக்கிரமமாக அபகரித்த இந்த தோட்டம் பூராவையும் சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ராஜா யோசனை பண்ண ஆரம்பித்தார். தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டாராம். அந்த வயசான அம்மாவை உடனடியாக வரவழைச்சார். தாயே, தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க, இன்னையிலேருந்து இந்த மாளிகையும் தோட்டமும் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். போகிறப்ப இந்த உலகத்திலேருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம், அதனால் ரொம்பவும் அலட்டிக்க வேண்டியதில்லை, கர்வப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். ஒரு பெரிய மனுஷன் சாக கிடந்தார், ரொம்பவும் அழுதார். ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்டாங்க சுற்றி இருந்தவங்க. நான் சாகிறதுக்காக கவலைப்படலை, நான் வந்து நம்ம ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், நான் செஞ்சுக்கிட்டு வந்த சேவையை இனிமேல் யார் செய்ய போகிறாங்க, அது யாரால முடியும், அதை நினச்சி தான் அழகிறேன் அப்படின்னாராம். ஒருத்தர் முன்னாடி வந்தார், அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சேவையை தொடர்ந்து செய்கிறதுக்கு என்ன மாதிரி இளைஞர் பட்டாளம் தயாராக இருக்குது, இருந்தாலும் எங்கள் கவலை என்னென்னா அப்படின்னு இழுத்தார். என்ன சொல்லுங்கன்னு கேட்டார் அவர். நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேவை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, அதுதான் எங்களுக்கு இன்னமும் புரியாத புதிராக இருக்குது அப்படின்னாராம் அவர்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமான மாலை வணக்கங்கள். வணக்கம் ரமேஷ்.
1: வணக்கம் உதய். இன்னைக்கு
0: டபுள் தமாக்கா.
1: என்ன தமாக்கா?
0: என்ன தமாக்கா அப்படின்னா, நம்மளோட பர்த்டே, அதாவது நம்ம எஃப்எம் ரெயின்போட பர்த்டே. ஓகேங்களா? சோ பிறந்து கிட்டத்தட்ட 26 வருஷம் முடிஞ்சு 27வது வருஷத்துல அடிவிடுத்து
1: 6 முடிஞ்சு 27.
0: ஆமாங்க,
1: ஆடி போய் ஆவணிக்கு மேல அப்படின்னு சொல்ற மாதிரி.
0: ஆமாங்க,
1: இப்போ நம்ம எஃப்எம் ரெயின்போ 27 வருஷம் ஆரம்பிக்கும்.

0: இல்லையா? இப்ப வந்து நம்ம ரெயின்போ உடைய பலம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க சொல்றீங்க?
1: நம்ம ரெயின்போவோட பலம் அப்படின்னாலே நம்ம நேயர்கள் தான்.
0: கண்டிப்பாக
1: அவங்க இல்லாமல்
0: நேயர்கள் இல்லாமல் நாம் இல்லை.
1: ஆமாம், நிறைய நேரங்களில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா.
0: சரி,
1: ஸோ அத்தனை விஷயங்களையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில பேர் மட்டும் செல்லமாக கோவப்பட மாட்டாங்க, கோவப்படுவாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அண்ட் அடுத்த கட்டம் பார்த்தா நம்மளோட

0: நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமா அதே மாதிரி வேவ்ஸ் ஓடிடி தளத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 seconds டிலே தான். நீங்க அப்படியே கிட்டத்தட்ட ஒரு லைவ் அப்படியே கேட்கலாம்.
1: கண்டிப்பா
0: அதே மாதிரி நீங்க இந்த ரெண்டுமே எனக்கு இல்லங்க இல்ல டவுன்லோட் பண்றது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கூட ப்ரௌசர்ல போய் ஜஸ்ட் எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூர் 103 லைவ் கொடுத்தாலே போதும். நிறைய மற்ற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து அப்படியே லைவ் பண்றாங்க.
1: ரேடியோ பெட்டி பக்கத்தில் இருந்தாதான் எஃப்எம் கேட்க முடியும் அப்படிங்கிற காலம் மாதிரி.
0: ஆமா,
1: இன்னைக்கு உலகத்துல எங்க இருந்தாலும் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோட நிகழ்ச்சிகளை கேட்கலாம்
0: கேட்கலாம் கண்டிப்பா. சோ நேற்று வந்து இதுக்காக பிரத்யேகமா 2 மணி நேரம் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்ம எஃப்எம் ரெயின்போ ஹாப்பி பர்த்டே விஷ சொல்றதுக்கான நிகழ்ச்சி போச்சு. நம்ம நிகழ்ச்சி தலைவர் சாமி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. சோ நேத்து நிறைய பேருக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு மெசேஜஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல.
1: அவங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ணு,
0: ஆமா கண்டிப்பா இன்னைக்கு வந்து நீங்க பங்கேற்கலாம், உங்களோட விஷஸ் மட்டும் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே விஷஸ். அதே மாதிரி ஒரு சில நேயர்கள் வந்து ரிப்பீட்டடா கால் பண்ணிட்டு இருக்காங்க.
1: சரி,
0: சோ பாத்தீங்க அப்படின்னா தேன்மொழி அப்படின்ற நேயர், இன்னும் நிறைய நேயர்கள் வந்து ரிப்பீட்டடா சொல்றாங்க. சோ அவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் புதுசா வரக்கூடிய நேயர்கள் வந்து
1: அவங்களும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும் இல்ல?
0: ஆமா கண்டிப்பா எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்
1: சொல்லணும் கொண்டாடணும்.
0: ஆமா நடுவில் நம்ம கொல்லணும்னு சொன்னீங்களே,
1: கொல்லல சொல்லணும்.
0: ஓகே ரைட். சோ நேயர்கள் வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ்
1: இல்ல, அவங்க நினைப்பாங்க நம்ம தான் கொல்றோம்னு. இல்ல இல்ல அவங்க இப்ப சொல்ல போறாங்க பர்த்டே விஷஸ்.
0: ஆமா, இசையால் கொள்வதும் ஒரு நல்ல விஷயம்.
1: இசையால கொள்ளலாம்.
0: ஆமா, கொள்வது அப்படின்றது நம்ம அப்படியே அதுல மயங்கி போறோம் பாத்தீங்களா. இதுக்கு தான் உங்களை பக்கத்துல வச்சிருக்கிறது. ஓகே, 0422 அப்படிங்கற முன்னிணைப்பு என்னோட 2312103 இல்லனா 2316312 இல்லனா 2317046 அப்படினா.
1: இதெல்லாம் ஒரு நம்ம ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் சொல்றோம். ஆனா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் மனப்பாடமான ஒரு விஷயம்.
0: ஆமா, ஆனா அந்த மனப்பாடமான நேயர்கள் தான் வந்துட்டு அடிக்கடி கால் பண்ண வேண்டாம் சொல்றது. புதுசா வரக்கூடிய நேயர்கள் வந்து கால் பண்ணிட்டு அவங்களுக்காக நாங்க நம்பர் சொல்றோம். ஆனா ஒரு சில பேர் நினைப்பாங்க என்னடா நம்மள மட்டும் இவங்க வந்து தள்ளி வச்சுட்டே இருக்காங்க. அப்படி எல்லாம் இல்லவே இல்ல. நேயர்களே நீங்க இல்லாம நாங்க இல்ல, இத சொல்லிட்டே இருப்போம். ஆனா நீங்க மட்டுமே அப்படின்றது எப்படி?
1: அன்னைக்கு ஒரு நேயர் வந்தாங்க, ரொம்ப நாளா சார் ரொம்ப வருஷமா கால் கிடைக்கல.
0: ஆமா அது
1: கிடைச்சிருக்கு அப்படின்னு.
0: ஆமா, அதுல ஒரு சில பேர் எல்லாம் கேக்குறாங்க என்ன உங்களுக்கு எல்லாம் அக்ரிமெண்டா அப்படின்லாம் கேக்குறாங்க.
1: ஓ, அப்படி ஒண்ணு இருக்கு, புரிந்துணர்வு ஒப்பந்தம்.
0: ஆமா, சோ அது எங்க சைன் பண்ணணும்னு தெரியல. ஓகே நேயர்களே, நீங்க நேத்து முந்தா நேத்து இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சிகள்ல வராம இருந்தீங்கன்னா வாங்க. சப்போஸ் நீங்க வந்திருந்தீங்கன்னா எங்க கம்ப்யூட்டர் ஜி ஆட்டோமேட்டிக்கா உங்க காலை கட் பண்ணிடும்.
1: அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்ல?
0: இருக்கு, அத நாங்க இப்ப எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காலர் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்,
1: கட் பண்ணலனா உனக்கு தான் பிரச்சனை.
0: ஹலோ, வணக்கம். ஏன் ஹலோ வணக்கங்க, லைன் கொண்டீங்க.
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வலசை இளங்கோ.
0: சொல்லுங்க இளங்கோ.
2: பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்ன ஒரு விசேஷம்னா,
0: ஆ
2: நீங்க நாங்க பக்கத்திலேயே இருக்கிற 100 கிலோமீட்டருக்குள்ள நாங்க ஆன்லைன் தான் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது.
0: சரி,
2: அடுத்த உதவியிலாவது நாங்க வந்து ரேடியோ வச்சு கேட்டு பேசுற அளவுக்கு வரணும். நேற்றுக்கு 2 மணி நேரம் அப்படியே கைய விரல வெளியெடுத்துருச்சு வாழ்த்தானே. இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் கடந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்றுக்கே டிக்கெட் கிடைக்கிறதுனால முடியல. நேற்று டிக்கெட்டே இல்ல. இப்ப ராஜில இருந்து வெயிட் பண்ண டிக்கெட் இல்ல, முன்னாடியே பெஞ்சில உட்காந்துட்டேன்.
0: இன்னைக்கு அதனாலதான் நாங்க பாதி ஷட்டர் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கடை இருக்கும் போல வேற எங்க இல்ல போல
2: அப்படின்னு
0: ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்கீங்க, நாங்க ஃபாலோ பண்றோம். நன்றிங்க. வணக்கம், ஹலோ வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: வணக்கம், நான் கோவை மாவட்டம் கூடூர் வட்டம் வேலப்பநாயகம் கிராமத்துக்கு ரத்தனம் பேசுறேன்.
0: ரத்தனம், நேத்து வந்தீங்களா?
3: நல்லா இருக்கிறேன், நீங்களா சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.
3: பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நம்முடைய ஆகாசவாணிக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். என்றும் 16 வயது 16 அருகில் பாபா விளையாடுன ஒரு பாட்டுக்கு என்றும் 16. அதே மாதிரி
1: எல்லா பாட்டுமே
0: சூப்பர். ஏதாவது ஒரு இளங்கோ, இளங்கோ ரைட்,
1: இளங்கோ
0: இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா சொல்லுங்க பாக்கலாம். ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. சோ நிறைய நேர்கள் காத்திருக்காங்க, அவர் கூட எல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்தாங்க.

0: நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். குமரன் பிராண்ட் கருவாடு.
2: குமரன் பிராண்ட் கருவாடு பூரே மணக்கும் உன்னத சுவை.
3: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
4: ₹2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 கூடுதல் வேலிடிட்டி.
3: 365 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
4: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்
3: இச்சலுகை.
5: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
6: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
5: துல்லியமான குரல் அழைப்புகள்,
6: அவசரகால SOS ஆதரவு,
5: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
6: நீடித்த நிலையான பேட்டரி,
5: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 மட்டுமே.
6: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
0: நேரம் 6:56 எஃப்எம் ரெயின்போ 103 டீ கடை நிகழ்ச்சியில பாதி ஷட்டர் ஓபன் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்.
7: ஆமா, ஹாப்பி பர்த்டே, அதாவது 27 வாலிபன்
0: ஹாப்பி பர்த்டே எங்க அண்ணனுக்கு, ஹாப்பி பர்த்டே எங்க தலைவனுக்கு. நல்ல பாட்டு, சூப்பரா
7: நல்லா இருந்துச்சுல. 27 அப்படிங்கற போது ஒரு வாலிப வயசு. ஓகே, சோ அதுல நாங்க இருக்கோம். எப்பவுமே எங்களுக்கு 27 கிடையாது, என்றுமே 16
0: தான் அவர் பாடிட்டாரு. என்றும் 16, வயது 16.
7: ஆமா, நேரிலே உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லலாம். நீங்க கால் பண்ணுங்க 0422 அப்படின்ற முன்னிணைப்பெண்ணோட 23-12-103 இல்லனா 23-16-312. இன்னொரு எண் கூட இருக்கு, 23-17-046 நம்பர் கூப்பிடுங்க. வாட்ஸ்அப்ல உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லணும்னா 9585800103 அப்படின்ற நம்பருக்கு. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்ற முகநூல் ஐடி வாயிலாகவும் ஒரு போஸ்ட் இருக்கும், டீ கடை ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கீழே கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நேத்து ஒரு 3 முன்னாடி வரைக்கும் வந்த நேர்கள் தயவு செஞ்சு வர வேண்டாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்க அடிக்கடி வரும்பொழுது ஒரு சிலர் எல்லாம் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க, அதனால கண்டிப்பா அந்த வாய்ப்பை நேர்கள் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த காலர் இருக்காரு. வணக்கம்.
0: வாய்ப்பை யாருக்கு தர மாட்டாங்க.
7: வணக்கம், பேசுங்க.
8: தருமபுரி மாவட்டம் ஏழை குணசேகரன் பேசுறீங்க.
7: பேருங்க குணசேகரனுங்களா?
8: நம்ம 27 பிறந்த நாள் உதய நாள் வாழ்த்துக்கலங்கய்யா.
7: ஓகே, நன்றி. உங்க பேருங்க ஒன் செகண்ட் சொல்லிடுங்க.

0: நான் நேரில் தான் கேட்டு வரேன். தருமபுரி மாவட்டமா இருந்தாலும் நேரில் தான் இந்த மாதிரி கேட்டு எந்த எக்ஸ்ட்ரா என்ன போடாம கேட்டு வரேன்.
1: ஓகே,
0: ஒளிபரப்பு சோதனை ஒளிபரப்பு இன்னைக்கு வரைக்கும்
1: ஓகே
0: மிக தெல்ல தெளிவா இருக்கு, நிகழ்ச்சி அருமையா இருக்கு.
1: சோதனையே இல்லாம கேட்டு இருக்கீங்க.
0: மற்றும் ஒளிபரப்பு அலுவலர் மற்றும் நம்ம ஐயே
2: நீங்க
1: நிறைய சொல்வீங்கன்னு பார்த்தா வாழ்த்துக்கள் மட்டும் சொல்றீங்களே. உங்க தோழி எப்படி எல்லாம் தோழி? ஒவ்வொரு தோழியும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. எஃப்எம் ரெயின்போன்ற தோழி எப்படிங்க?
2: எனக்கு
3: விண்ணப்பம்
1: சொல்லுங்க, நீங்க எழுதி போடுங்க, வந்துடும்.
2: 9 மணிக்கோ 4 மணிக்கோ காலையிலயோ சாயங்காலமோ ஒரு பழைய பாட்டா குடுங்கல.
1: பழைய பாட்டு உங்களுக்கு எவ்வளவு பாட்டு நாங்க குடுக்கறோம்? ஏன் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க? அதெல்லாம் கேளுங்க சரிங்களா. 3 மணிக்கு கூட நாங்க பழைய பாட்டு
2: குடுக்கறோம்.
1: 3 மணிக்கு குடுக்கறோமே, 3 மணிக்கு குடுக்கறோம், 9:30 மணிக்கு குடுக்கறோம். மயில் இருக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு
2: பிடிச்சது. 8 மணிக்கு
1: அப்படிங்களா? ஓகேங்க, நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம். ஓகே, அந்த நேயர் வந்து இணைப்புல இருந்து விடுபட்டு இருக்கிறார். சோ நம்ம இப்பதான் சொன்னோம் இல்லையா, வந்த நேயர்களே திரும்ப வராதிங்கன்னு சொல்லிட்டு சரஸ்வதி மேடம் எல்லாம் ரொம்ப ரொம்ப வந்துட்டே இருக்காங்க. சோ நம்ம கம்ப்யூட்டர் ஜி வந்து நமக்கு பதில் சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க
4: சார்? வணக்கம், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை செல்லப்பகுந்தோட
1: சண்முக சுந்தரம் சொல்லுங்க.
4: ஆமாங்க சார், நான் 45 வருட வானொலி நேயருங்க. நம்ம கோயம்புத்தூர் பழைய நேயருங்க.
1: ஓகேங்க.
4: நம்ம கூட கணேஷ் ஐயா, பாக்கிய மணாலன், அவங்க தோப்பநாச்சியமலை விஜயலட்சுமி, அவங்க எல்லாம் நாடகத்துல நடிச்சாங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்குங்க.
1: ஓகேங்க,
4: இன்னும் தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கு. இப்ப 103 வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு எங்களுக்கு.
1: ஓகேங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
3: அவரும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல,
1: வாழ்த்து சொல்றதுதான் வந்தாரு. ஓகே, அடுத்த காலர்.
3: ஹலோ.
5: ஹலோ, வணக்கம் சார்.
3: வணக்கம் சார், யாருங்க எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் பஞ்சம்பட்டியில இருந்து சண்முகானந்தன் பேசுறேங்க சார்.
3: ஓகே சார், பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்க.
5: பொங்கு தமிழ் பேசி பொங்கும் இன்பம் தரும் கோயம்புத்தூர் அகில இந்திய பண்பலை 27வது உதய விழா காணும் இந்நேரத்தில் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வாழ்த்துக்களுக்கு. வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேருங்க?
6: ஆசவணி பண்பலைக்கு நீங்க திருநாள் வாழ்த்துக்கள்
1: கூறுவது யாரோ?
6: திருப்பூர் பாலா.
1: பாலா, ஓகே பாலா, நன்றி. வணக்கம். வணக்கம்,
7: மாலை வணக்கம். 2 நண்பர்களுக்கு மாலை வணக்கம்.
1: சரிங்க, வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
7: கணேஷ் சிறுமுகையில இருந்து பேசுறேங்க.
1: சொல்லுங்க கணேஷ்.
3: கணேஷ்
1: அடிக்கடி வர்றீங்க கணேஷ்,
7: எப்படிங்க
1: வாழ்த்துக்கள் சொல்றீங்களா?
7: ஆமாங்க, வாழ்த்துக்கள் சொல்றேன். முதல் நேயர் நண்பர் சொன்ன மாதிரி நேற்று கால் பண்ணி வரல, மறந்து போன மாதிரி ஆயி போச்சுங்க.
1: ஓ அப்படிங்களா, சரி.
7: லைனே கிடைக்கல, லைனே கிடைக்கல.
1: ஓ சரி சரி சரி.
7: இன்னைக்கு வாழ்த்துக்கள் கோர்றதுக்கு இந்த நிகழ்ச்சி அமைத்து கொடுத்த உங்களுக்கும் மேடமுக்கும் நன்றிகள்.
1: ஓகே, தேங்க் யூ சோ மச். ஓகேங்களா,
7: ஒரு சின்னதா ஒரு கவிதை வாழ்த்துக்கள்.
1: ஆ சொல்லுங்க சொல்லுங்க.
7: 26 ஆண்டு வசந்த காலங்களை கடந்து 27ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கோவையின் குரலே வாழ்க. இசையால் இதயம் தொட்டு செய்தியால் மக்களை இணைத்த ரெயின்போவின் அலைகள் இன்னும் 100 ஆண்டுகள் ஒளிக்கட்டும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
7: என் குடும்பம் சார்பாக, அனைத்து நேயர் சார்பாகவும் நான் கோரிக்கொள்கிறேன்.
1: தேங்க்யூ சோ மச். வணக்கங்க.
8: வணக்கங்க.
1: யார் பேசுறீங்க?
8: சசிகலா, திருப்பூர் கணக்கம்பாளையத்தில் இருந்து.
1: சொல்லுங்க சசிகலா.
3: சசிகலா சொல்லுங்க, திருப்பூர் சசிகலா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
8: வானொலிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். 27ஆம் ஆண்டு
1: இன்னும் பெருசா எதிர்பார்க்கிறோம், இன்னும் பெருசா எதிர்பார்க்கிறோம். வேற ஏதாவது சொல்லுவீங்கன்ட்டு இல்ல, உங்களுக்கு இவ்வளவு காலமா பயணிச்சுட்டு இருக்கீங்க, 26 வருஷமா. சோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நீங்க பகிர்ந்துக்கலாம், நேயர்கள் அதையும் பகிர்ந்துக்கலாம், வெறுமனே வந்து வாழ்த்துக்கள் சொல்லாம.
8: இப்ப நிகழ்ச்சிகள் பத்தி சொல்றேங்க.
1: ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பத்தி சொல்லுங்க.
8: இப்ப சனிக்கிழமை 12 மணிக்கு போற அர்த்தம் உள்ள அத்தை அர்த்தமா இருக்கு. பாடல்கள் வந்து நான் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்ல. நான் பிறக்காததுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல இருந்து பாட்டுக்கள் போடும் போது அதை நான் புதுசா ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு.
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
8: ஆமா, இன்னைக்கு

0: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: நீங்க
3: தொடர்ந்து பேசலாம். BSNL ஓட புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
4: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
3: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
4: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
5: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைகிறது.

0: தினமும் காலை மணி 6:50 to 8:50 சைபாலின் இன்றொரு தகவல்
1: கேட்டுருக்கீங்க. ஆகாஷ்மணி எஃப்எம் ரெயின்போ 103 டீ கடை. இன்னைக்கு ரமேஷ் டீ கடை இல்ல, நம்ம
0: டீ கடையில டீ மட்டும் போடல, டீ மட்டும் போடல, டீ பர்த்டே கேக்கும் வெட்டிட்டு இருக்கோம்.
1: ஆமா கரெக்ட் இல்ல. ஓகே, இன்னைக்கு வந்து உங்களோட வாழ்த்துக்களை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 27th பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கு. இந்த தருணத்துல நீங்க உங்களோட வாழ்த்துக்கள் வந்து மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே மாதிரி எங்களோட வேண்டுகோளையும் நீங்க ஏற்றுட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணாம இருக்கீங்க. கண்டிப்பா இந்த ஒரு 2-3 days ஒரு 4 days குள்ள வந்தவங்க மீண்டும் வராம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். இப்ப அடுத்த கோளர் இருக்காரு. வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், யாருக்கு எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க? அன்னபூர்ணி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எஃப்எம் ரெயின்போவோட உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசம் பந்தம் இதெல்லாம் சொல்லுங்க. சரிங்க, சூப்பர் சூப்பர்,
1: தேங்க்யூ அன்னபூர்ணி. வணக்கம்
3: சார். வணக்கம்ங்க.
1: வணக்கம்ங்க, ரமேஷ் இருக்காருங்க.
3: நான் செம்மேடு ராஜகோபாலுங்க.
1: சொல்லுங்க ராஜகோபால்.
3: என்றது ஊர பேரை கேட்டாலே அறிவிப்பாளர்கள் எல்லாம் விரட்டி ஓடுற அளவுக்கு நான் சரியான வெறியனுங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ ஆதித்ய ரேடியோங்க. 57 ஆக போகுது. எங்க அம்மா மடியில எப்படி நான் இருந்து சந்தோஷப்பட்டேன் அதே மாதிரிதான் இன்னும் எனக்கு தாய்
1: மடிதானுங்க சார். ஓகேங்க, நன்றிங்க, தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. வணக்கங்க. ஹலோ, லைன் கிடைச்சிச்சு, பேசுங்க. வணக்கம்.
4: அரியலூர் மாவட்டம், தேவனூர் ஜோதிலட்சுமி.
1: அரியலூர்ல இருந்து பேசுறீங்களா?
4: ஆமா, நான் ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கேன்.
1: வா, சூப்பர்மா, சூப்பர். சொல்லுங்க.
4: இனிய கோவை ரெயின்போ பந்தலுக்கு என்னுடைய இனிய உதய நாள் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.
1: நீங்க வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது, எங்களுக்கு வந்து நீங்க கேக் ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
4: ஹலோ,
0: யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ ஹலோ, சுகமா சொல்லுங்க. மருதாச்சலம் அப்படிங்கிறவர் சொல்லுங்க பாக்கலாம்.
5: 50
1: கேட்டு இருக்கீங்க.
0: 50 இன்னைக்குதான் கிடைச்சிருக்க வாய்ப்பு,
1: இன்னைக்குதான் கிடைச்சிருக்கா உங்களுக்கு வாய்ப்பு? அடே அப்பா, சொல்லுங்க.
5: ரமேஷ்
1: அவர்கள் உங்களுக்கு நல்லா வழங்குவார். கேட்டிருக்கீங்களா? திரை விமர்சனம் எல்லாம் வரும்.
5: ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் பிறந்த நாள் வாழ்த்து.
0: கட் பண்ணிட்டு.
1: வணக்கம். ஹலோ
6: ஹலோ, நமஸ்காரம் சார்.
1: நமஸ்காரம் அண்டி.
6: நான் திருப்பூர்ல இருந்து சுஜாதா சார்.
1: பரையும்.
6: പിന്നെ സാർ, പ്രോഗ്രാം എല്ലാം നന്നായിട്ടുണ്ട്. ഞാൻ 15
1: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. സൂപ്പർ സൂപ്പർ.
6: എല്ലാ പ്രോഗ്രാമും ഇഷ്ടമാണ്. കാലത്ത് വന്ദേ മാതരം തുടങ്ങി രാത്രി 9 വരെ ഞാൻ തീർച്ചയായും കേൾക്കും.
1: ഇല്ല, വന്ദേ മാതരം തുടങ്ങിനീങ്ങനാ മറുപടിയും വന്ദേ മാതരം വരും. ഏനാ 24 മണി നേരം നമ്മളുടെ ഒളിപരപ്പ് ഇപ്പൊ വന്നിടുച്ച് ഇല്ലയാ? നിറയെ നേരങ്ങൾ കേട്ടിട്ട് ഇരിക്കാങ്ക. വണക്കം
7: സാർ. വണക്കം സാർ. കോത്തിയിലിരുന്ന് ശിവഗണേഷ് സാർ, നല്ലാ ഇരിക്കീങ്ക സാർ?
1: நல்லா இருக்கேன் சிவகணேசன். ரமேஷ் அவர்கள் நீ மௌன விரதன்?
0: இல்ல இல்ல, சிவகணேசன் சொல்லுவாரு பிறந்த நாள் வாழ்த்து. அதை கேக்குறதுக்காக நான் தயாரா இருக்கேன்.
1: ஓ ஓ, சமாளிப்பு.
7: 26th, 27th
1: சார். ஓகே, தேங்க்யூ. வணக்கம்.
8: வணக்கம் சார். கோவிந்தாலயம்
0: சிவகுமார். சொல்லுங்க சிவகுமார், உங்களுக்கும் எஃப்எம் ரெயின்போக்கு எப்படி?
8: ஒரே ஒரு விஷயங்க, புது நிகழ்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து கொள்ளதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு நல்லா இருக்கு.
0: சூப்பர்.
8: ஒரே ஒரு எனக்கு ஒரு புரிய என்னன்னா, 6

0: மணிலிருந்து 6 வரைக்கும் அந்த பத்து பாடல்கள் இருந்துச்சுங்க.
1: காலையே மாலையங்களா?
0: எல்லா பாடல்களும் இருந்துச்சு, எல்லா மத பாடல்களும் இருந்துச்சு. அது நல்லதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம போயிருச்சு, அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணுங்க.
1: ஓகேங்க, ஓகே ஓகே பண்ணிடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஆ வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார், சத்தியமங்கலம் கோணமலை ஆனந்தன் சார்.
1: சொல்லுங்க ஆனந்தன்
2: சார்,
1: சொல்லுங்க உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
2: 103 ரெயின்போ எஃப்எம்க்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார்.
1: ஓகேங்க, தேங்க்யூ.
3: அடுத்தது லைன்ல இருக்கிறது யாரு?
4: வணக்கம்.
3: வணக்கம், யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
4: மனோகரன் பேசுறேன்.
3: மனோகரன் சொல்லுங்க. மனோகரன்,
4: இன்னைக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம நிலையத்துக்கு வந்து 27 இடத்துல அடி எடுத்து வைக்குது நம்ம கோயம்புத்தூர் வானொலி. அவங்களுக்கு அங்க பணி புரியுற அத்தனை பேருக்கும், அப்புறம் தலைவி அம்மா அவங்க இயக்குனர் அவங்களுக்கு, மேடத்துக்கு, உங்களுக்கு
3: எல்லாருக்கும்
4: நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்றேன்.
3: நிகழ்ச்சி
4: எல்லாம் ரொம்ப அருமையா வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி இனிமேலும் வரும்னு ஆவலோட நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம்.
3: உங்க எதிர்பார்ப்பு பொய்யாகாது, கண்டிப்பா வரும். அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ சார், வாங்க சார், கோயம்புத்தூர் ராகநிலையம்.
3: கோயம்புத்தூர் வானொலியிலையும் தான்
1: சொல்லுவாங்க. யார் பேசுறீங்க?
5: நாங்க வேலூர்லேருந்து துரைசாமி பேசுறேங்க.
1: சொல்லுங்க துரை, டக்குன்னு சொல்லுங்க.
5: ஆமா சார், நான்
1: 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி நன்றி. பேசலாம் பிளான் பண்ணிருந்தோம், பட் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. மீண்டும் உங்களை இன்னொரு தருணத்துல சந்திக்கிறோம்.
3: விடைபெறுவது
1: ரமேஷ் மற்றும் உதயா.
6: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்
7: ₹3,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
6: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
7: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்
6: இச்சலுகை.
1: இனி தொடர்வது ஏழைகள் மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சல்.
8: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பல்லாண்டுகளாக சேவையாற்றிய தலைவர்களை நினைவு கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் நிலையான அரசும் உயிரோட்டம் மிக்க ஜனநாயகமும் நாட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், அரசியலமைப்புச் சட்டமும் உறுதியான நீதி கட்டமைப்பும் நாட்டு மக்களை செம்மையான பாதையில் வழிநடத்திச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு மேலோங்கி இருப்பதாக தெரிவித்த பிரதமர், உலகின் முக்கிய நாடுகளுடன் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தாராள வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க இது பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். உள்நாட்டு தொழில் நிறுவனங்கள் சர்வதேச அளவிலான வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், உலகச் சந்தையை எதிர்கொள்ளும் வகையில் குறைந்த உற்பத்தி செலவில் தரமான பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்நாட்டு தேவைக்கான இறக்குமதியை குறைத்து மக்களுக்கு தரமான பொருட்களை அளித்திட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற ஆர்வமும் திறனும் நாட்டு மக்கள் மனதில் வேரூன்றி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டின் பணி கலாச்சாரம், சிந்தனை மற்றும் செயல்திறனில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதையும் அவர் கூறினார். கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை மக்களிடம், குறிப்பாக இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோரிடம் இருப்பது

0: இருப்பதால் நமது பெரிய கனவுகளை சாத்தியமாக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட கதிசக்தி திட்டத்தின் மூலம் போக்குவரத்து கட்டமைப்பு பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான், மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது, பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே, ஸ்லோவாக் அதிபர் பீட்டர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் அதில் கூறியுள்ளார். இஸ்ரேல் அதிபர் ஹெர்சாக் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியா இஸ்ரேல் இடையேயான நட்புறவு வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் வெளியிட்டுள்ள செய்தியில் இரு நாடுகளுக்கு இடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். மாலத்தீவு தேசிய கட்சித் தலைவர் திரு முகமது நாசிம் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் வளர்ச்சி மூலம் மாலத்தீவும் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தூதர் ரெவான், அர்ஜென்டினா தூதர் மரியானோ, இலங்கை தூதர் மகிசினி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தூதர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. சிங்கப்பூரில் தூதரக அலுவலர் ஷில்பாக் அம்புலே தேசிய கொடியை ஏற்றி வைத்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் உரையாடினார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் தூதர் விக்ரம் துரைசாமி இந்திய தூதரகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். ஹாங்காங்கில் துணை தூதர் ராஜேஷ் நாயக் தலைமையில் சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலின் வீரமுழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று மாநிலங்களிலும் கொண்டாடப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஐதராபாத் மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு சிவபிரதாப் சுக்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தேசிய கொடியை முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஏற்றி வைத்தார். பின்னர் கொல்கத்தா ஆகாஷ்வாணி மூலம் சுதந்திர தின உரையாற்றிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி, குதிராம் போஸ் உள்ளிட்டோரின் தியாகங்களை நினைவு கூர்ந்தார். பஞ்சாப் எல்லை மாவட்டமான ஃபெரோஸ்பூரில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஒடிசாவில் சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஞ்சி, அம்மாநிலத்தில் கல்வி, முதலீடு, கட்டமைப்பு, வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். ஒடிசாவில் அரசு கல்வி நிறுவனங்களில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை வரை இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களை நினைவு கூறுவதாக அவர் தெரிவித்தார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் இது அமலுக்கு வரும்.

0: என அந்த வாரியம் கூறியுள்ளது. வரும் டிசம்பர் 31 தேதிக்குள் இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வருமான வரித்துறையின் இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் ஃப்ளோரஸ் கடலோரப் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 ஆக பதிவாகியுள்ளது. இதனையடுத்து இந்தோனேஷியாவை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் 1 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழுந்தன. ஃப்ளோரஸ் பகுதியில் ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 131 ரன்னுடன் களத்தில் உள்ளார். கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நிலையத்தில் நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸிலிருந்து 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரியிலிருந்து 24 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 72-78% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-65% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 4-8 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டேருக்கு கார்பன்டன் சீப் 500 கிராம் அல்லது மேங்கோ சீப் 1000 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். வரும் நாட்களில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுறதால பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்க வேண்டும். நிலமும் வானிலை காரணமாக தக்காளி

குற்றங்களில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிற மருந்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து ஒரு சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்யவும். பருத்தி விதைப்பினை August 15-20 முடிக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடி பூசணி காய்கறிகளின் விதைப்பை தொடர வேண்டும். வாழையில் சிக்கடோக்கோ இலைப்புள்ளி நோயின் தாக்கம் தென்பட்டால் கார்பன்டர் சிம் என்ற மருந்தினை போதிய அளவு தெளிக்கவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்பிருக்கு. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் கார்பன்டர் சிம் அல்லது 1000 கிராம் மேங்கோசெப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைட் மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாகும் காரணிகளை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனால பால் கறப்பதற்கு முன்னும் கறந்த பின்னும் 1% பொட்டாசியம் பரமாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவவும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்பிருக்கு. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் முதன்மை அலுவலர் அறிவிக்கின்றார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடரும் நிகழ்ச்சி.

0: இன்றைய நிகழ்ச்சியில் 15 வகையான கீரை சாகுபடி முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் சென்னையை சேர்ந்த விருட்சம் இயற்கை விவசாயி ஜனா சிவதானு அவர்கள்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையை சேர்ந்த திரு ஜனா சிவதானு அவர்கள் ஐடி துறையில் இருந்த பணியை துறந்து 2017 முதல் இயற்கை விவசாயத்தில் முழுமையாக ஈடுபட்டு வருகிறார். ஆரோக்கியமான வாழ்வியலை தேடி விவசாய பயணத்தை தொடங்கிய இவர் இன்று 5 ஏக்கரில் இயற்கை முறையில் கீரைகள், காய்கறிகள், நெல் சாகுபடியுடன் நாட்டுக்கோழி மற்றும் மீன் வளர்ப்பையும் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் மேற்கொண்டு வருகிறார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் செய்து முன்னோடி இயற்கை விவசாயிகளிடமிருந்து அனுபவம் பெற்ற இவர் இன்று சென்னையில் 100 நுகர்வோருக்கு நேரடியாக இயற்கை விளைபொருட்களை வழங்கி வருகிறார். மேலும் 500 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இயற்கை விவசாய பயிற்சி அளித்து அவர்களின் விளைபொருட்களுக்கு சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கி வருகிறார். கீரை விற்பனையை மையமாக கொண்ட தனது பண்ணை முறை மூலம் ஆண்டுக்கு சுமார் 18 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டி தினசரி, வாராந்திர மற்றும் மாதாந்திர வருமானம் தரும் லாபகரமான பண்ணை மாதிரியை உருவாக்கியுள்ளார்.

வணக்கம். நான் வந்து சென்னையில தாம்பரம் பக்கத்துல படப்பை என்ற ஒரு ஊர்ல கீரை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் காய்கறி விவசாயமும் பண்றேன். சோ நான் இதுக்குள்ள எப்படி வந்தேன்ற ஒரு கதையை இப்ப நான் ஆரம்பிக்க போறேன். சோ இங்க வந்திருக்கவங்க எல்லாம் ஏன்னா விவசாயம் அழிஞ்சிட்டே வருது, நம்ம நல்ல பொருட்கள் இப்ப கிடைக்க மாட்டேங்குது, நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்கணும்ன்றது என்ன கொடுக்குறோம் அப்படின்றத தெரியாமலே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். சோ நான் வந்து ஒரு 2009 வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு வருஷம் தான். அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு சொந்தமா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று, உணவு விடுதி ஒன்று ஆரம்பிக்கிறேன். ஒரு 3 ஆண்டுகளில் என்னோட உடல் எடை கூடுகிறது, அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது, பெப்டிக் அல்சர். நான் கொஞ்சம் ஒரு ஹெல்த் கான்சியஸான பர்சன், பட் அந்த ஒரு 3 வருஷம் என்னோட வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு எனக்கே தெரியல. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமே என்னடா இது அப்படின்னு ஒரு ஆரம்ப கேள்வியில் ஆரம்பித்த ஒரு பயணம் தான் இது. அண்ட் அப்போ வந்து நிறைய ஃபார்மர்ஸை மீட் பண்ணுறது, நம்ம ஏன் நல்ல பொருளை நம்மளோட உணவு விடுதியில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தேடல் ஆரம்பித்து நிறைய விவசாயிகளை போய் சந்தித்தேன், நிறைய மாநிலங்களுக்கு போய் நிறைய ஃபார்மர் மெத்தட்ஸ் மாடல்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்படி ஒரு ஆரம்பித்த ஒரு பயணம் தான். பட் என்னோட ரெஸ்டாரண்ட்க்கு வந்து என்னால் இந்த பொருட்கள்லாம் வாங்கி என்னால் அதை வந்து ஒரு மலிவு விலையில் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறதுக்கு ஏகுவாக வந்து இந்த பொருட்கள்லாம் எனக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா லாஜிஸ்டிக்லி இதெல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த உணவை சமைச்சு கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 2016 ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து, நான் படித்த காலேஜில் கொஞ்சம் இடம் இருந்தது, அங்கே வந்து ஏதோ ஒரு விவசாயம் நம்மளே ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் காலேஜ்கிட்ட போய் கேட்டு நாங்கள் வந்து நெல் விவசாயம் ஆரம்பித்தோம். ஸோ பூங்கார், ஜீரக சம்பா இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாமல், ஏன்னா தாத்தா விவசாயி தான், பட் அப்பா வந்து வேலைக்கோசரம் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டார். ஸோ அவர் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தார், விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நாங்கள் 4 பேர் விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் நெல் விவசாயம் ஆரம்பித்தோம். அக்கம் பக்கம் இருக்கிற விவசாயிகளில் எப்படி நாற்று எப்படி விடணும், என்ன பண்ணணும்னு எல்லாம் கேட்டு அப்படியே ஆரம்பித்தோம். அது ஏதோ ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு போன மாதிரி நாங்களும் ஏதோ ஒரு முயற்சி எடுப்போம்னு சொல்லி அதை வந்து ஆரம்பித்த ஒரு பயணம் தான். 2018 இந்த நெல் விற்கிறதுக்குள்ள நாங்கள் படாத பாடுபட்டோம். எங்கே கேட்டாலும் பூங்காரா அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஜீரக சம்பாக்கு எங்கே போய் விற்கணும்னு தெரியல. ஸோ உற்பத்தி பண்ணிட்டோம், எப்படா விற்கிறது அப்படின்றது, விற்பனை எவ்வளோ கஷ்டன்றது அப்போ எங்களுக்கு புரிஞ்சுது. அது இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கோவிட் கிட்ட வந்துருச்சு, எல்லாருக்கிட்டையுமே நெல் இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே அரிசி இருக்குது, எல்லாருமே விற்க ட்ரை பண்ணுறாங்க. நான் ஒருத்தரை போய் கேட்குறேன், இதை கொஞ்சம் விற்று கொடுங்க, எப்போ என்கிட்டே ஒரு 20 மூட்டை இருக்குது, நானும் அதை விற்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் நிறைய பேர். அப்போ இங்க வந்து விவசாய உற்பத்தியோட அதை விற்கிறதுக்கு இன்னும் நிறைய மனக்கடணும்ன்றது ஒரு புரிதலாவே இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நாங்க என்ன பண்ணோம், ஒரு 2019 டைம்ல வந்து கொஞ்சமா மார்க்கெட் சர்வே பண்ண ஆரம்பித்தோம். நம்மளை சுற்றி என்ன பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்குது, என்ன பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கல, அண்ட் இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடலில் எங்களை சுற்றி இருக்கிற ஆர்கானிக் ஸ்டோர்ஸ், அப்புறம் நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு என்ன பொருள் ஈஸியாக கிடைக்குது, என்ன கிடைக்கலன்றத பார்க்கும்போது கீரைகளுக்கும் நாட்டுக்கோழி முட்டைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது சென்னையில் அப்படின்றத ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம். நானே என் குடும்பத்துக்கோசரம் நான் வந்து கீரை வாங்கணும் அப்படின்னு நினச்சா வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் என்னால் வாங்க முடியும். சராசரியாக நான் வளரும் போது அம்மா வந்து வாரத்துக்கு 2 வாட்டியாவது கீரை செஞ்சிருவாங்க, என் குழந்தைங்களுக்கு அது இல்லையே அப்படின்னு ஒரு தேடல் தான் இது. அண்ட் ஒரு ஜெனரலா ஒரு கீரை விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 20 நாள்ல இருந்து 30 நாள் பயிர், அப்போ அதுலேயே ஒரு 4 வாட்டி 5 வாட்டி மருந்து அடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம வாங்குற எல்லா கீரைகளும் அப்போ விஷமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அப்போ ஆர்கானிக் ஷாப்ஸ்ல இது கிடைக்கல, இது ஒரு பெரிய கேப்பா நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம். இது வந்து இன்னைக்கு இங்க வந்தவங்களுக்கு ஒரு முதல் பாயிண்ட். நீங்க எந்த ஊர்ல இருந்து, ஏன்னா நான் இப்ப வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய காணொலியில பேசியிருக்கிறேன், அப்படி கேட்கும் போது எனக்கு கால் வரும் நிறைய, வந்து நானும் கீரை விவசாயம் பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் சொல்ற ஒரே பதில், நீங்களும் கீரை விவசாயம் பண்ணலாமான்ற கேள்வி நீங்க உங்களுக்கே கேட்கற வேண்டிய கேள்வி, என்கிட்ட கேட்காதீங்க. உங்க ஊர்ல கீரை என்ன விலைக்கு விற்குது, என்ன விலைக்கு விற்க முடியும், எவ்வளவு தேவை இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிக்காம ஒரு விவசாயத்துக்குள்ள போறது தப்பு, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் உங்களால எந்த பொருளை சந்தைப்படுத்த முடியும், உங்க ஊர்ல என்ன பொருள் ரொம்ப வந்து அரிதா கிடைக்குது கிடைக்க மாட்டேங்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டு எதை நீங்க விவசாயமா பண்ணா லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உணரணும். சோ இப்போ இன்னைக்கு ஏன்னா எல்லாமே ஒரு ட்ரெண்ட் பேஸ்டு பிசினஸ் தான், ஓ இவரு கீரை

0: வந்து 18 லட்சம் வருஷம் சம்பாதிக்கிறாரு, நானும் நாளையில இருந்து கீரை விவசாயி ஆயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்றனால இது முதல்ல சொல்லிடுறேன் நான். சரிங்களா, நாங்க எப்படி இதுக்குள்ள வந்தோம் அப்படின்ற கதையை தொடர்றேன். ஒரு 2019ல் நாங்க வந்து ஒரு ஏக்கர் இடத்துல ஒரு 60 சென்ட் முதல்ல வந்து கீரை, வெறும் அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, சிவப்பு முளைக்கீரை, இந்த 4 வகை கீரை மட்டும் கீரை விவசாயம் ஆரம்பிக்கிறோம். கூடயே வந்து ஒரு 40 சென்ட்ல கோழி வளர்றோம். கருங்கோழியும் கயிறலி, இந்த 2 ரகம் கோழி முட்டைக்கோசரம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அண்ட் அதுக்கு வந்து அக்கம் பக்கம் நிறைய பேர்கிட்ட போய் எப்படி கீரை விவசாயம் பண்றது, எப்படி கோழி வளர்க்குறதுன்னு எல்லாம் போய் கேட்குறோம். பட் நிறைய இடங்களுக்கு போகிறோம், எங்ககிட்ட பதில் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடையாது, யார் ஃபார்மர்ஸ் என்ன ஏதுன்றது தேடி போய் கத்துக்கிறது கிடையாது. எங்களுக்கு தகவலே வந்து ரொம்ப அரிதா இருந்தது. இப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்றது, அதுவும் விவசாய பேக்ரவுண்ட் இல்லாம விவசாயம் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா ஒரு அட்வான்டேஜ் இருந்தது, என்னன்னா எங்களுக்கு எந்த ஒரு மருந்தோ எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ இந்த மாதிரியான பேரெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க பார்த்தது ஃபுல்லாவே ஜீவாமிரதம், மீன் அமிலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டனால, அதை பத்தி தெரியாதனாலேயே நாங்க வந்து அப்படியே டைரக்டா இயற்கை விவசாயத்துக்கு. ஏன்னா அது தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்போம், தலைவலினா போய் அனாசின் வாங்கிக்கோ, ஈஸி தானே அது, அந்த பேரே தெரியலனா வாங்க மாட்டோம் இல்லைங்களா. அதனால நாங்க எங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்கு உள்ள வர்றதுக்கு செயற்கை விவசாயம் தெரியாம இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சரி, விவசாயத்துக்குள்ள வந்துட்டோம், இது கண்டினியூ பண்ணணும், நிறைய செலவாகுது, எப்படி பண்ணணும்னு தெரியல, இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ். பட் அதெல்லாம் ஒன்றுன்னா ஒரு வருஷம் ஆச்சு. கீரையில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் ஐடென்டிஃபை பண்ணி, விதை எங்கே வாங்குறது, முதல்லலாம் விதை வந்து கிலோ 600 ரூபாய்க்குலாம் கொடுத்து வாங்கியிருக்கோம், இப்போ வந்து சராசரியாக ஒரு 200-250 ரூபாய்க்குலாம் நாங்கள் விதை வாங்குறோம். எந்த ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்கணும், எங்கே நெட்ஒர்க் இருக்குன்றதெல்லாம் இப்போ தெரிஞ்சு இப்போ நல்லா காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறோம். இதில் பண்ணும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா எல்லாத்துக்குமே ஒரு டிபெண்டன்சி இருந்தது. ஜீவாமிரதம் பண்ணணும், பஞ்சகவியம் பண்ணணும், மீனம்பளம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு டிபெண்டன்சி இருந்தது. ஒரு வருஷ காலம் இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுறதுக்குள்ளே ஒரு 10 லட்சம் ரூபா செலவாயிடுச்சு. இது இல்லாமல் இதை எங்கே கொண்டு போய் விற்கிறதுன்றதுலையும் ப்ராப்ளம் இருந்து. பட் சென்னைன்ற ஒரு மார்க்கெட்டில் அப்பார்ட்மெண்ட்டுன்றது ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எல்லாருக்குமே, போய் அப்பார்ட்மெண்ட்டாக ஸ்டால் போட்டுடலாம், கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முறையில் தான் முதல்ல ஆரம்பித்தோம். அடுத்தது கொஞ்சம் B2B கஸ்டமர்ஸ் எல்லாம் தேடி அவங்களெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதுக்கெல்லாம் கோவிட் வந்தது, தலையில் எல்லாரும் துண்டு போட்டு உட்காந்தாங்க, நாங்களும் துண்டு போட்டு உட்காந்துட்டோம். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் இந்த ஒரு பயிற்சி காலமாக தான் அதை பார்த்தோம் நாங்கள். அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா என்னோட ரெஸ்டரெண்ட்டும் நான் மூடிட்டேன் அந்த டைமில், இது மேலே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 1 இயர் இதை நல்லா கற்றுக்கலாம், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தோம். ஒரு காலத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும். ஒரு காலத்தில் சார் உறிஞ்சு பூச்சி வரும், ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இலைப்பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலத்துக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வருஷம் இதை கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, அதே மாதிரி இந்த 4 வகை கீரைன்றது ஒரு 10-12 வகை கீரை கொடுத்தா தான் நம்மளால் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியுன்றது புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா சராசரியாக ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு 20 கட்டு 25 கட்டு கீரை தான் ஒரு வெரைட்டியிலேருந்து வரும். 10 வெரைட்டி கட்டு வச்சா தான் எங்களால் நிறைய பண்ண முடியுன்ற ஒரு புரிதலும் வந்தது. ஒரு 10-12 வகை கீரைகளை எப்படி வளர்க்கணுன்றத அந்த ஒரு வருஷ காலம் நாங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணோம். ஸோ இப்படி நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும், நோய்கள் இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் விவசாயத்துக்குள்ளே வந்தேன். பட் இதுக்குள்ளே வர வர வர என்ன ஆகிப்போச்சுன்னா, நம்ம தினசரி இயற்கையோட ஒரு உரையாடல் மாதிரி நடக்க ஆரம்பிச்சது. ஒரு பிரச்சனையும் பார்க்கும்போது இந்த மண்ணோ இந்த இயற்கையோ நம்ம கிட்ட ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கு அப்படின்னு, இந்த உரையாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ஈர்ப்பாகவே இருந்தது. அண்ட் என்னோட பழக்க வழக்கம் மாறிச்சு, நானே ஒரு மாற்றத்துக்கு ஆன ஒரு சந்தோஷத்தை உணர ஆரம்பித்தேன். அது மேலும் மேலும் அது உள்ளே இழுத்துட்டே போயிடுச்சு. அண்ட் இந்த ஒரு கல்வி இப்போ எனக்கு வந்ததுக்கு ஒரு வாய்ப்பா, அண்ட் இது உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அதை பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்குறேன் நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க, பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்பா அம்மா, இது எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பேரன் லேண்ட், இதில் நான் கொஞ்சம் விதை தூவுற ஒரு வாய்ப்பு. என்னோட சிந்தனையை உங்க எல்லார் மனசுலயும் இன்னைக்கு ஒரு விதையா தூவுறதுக்கான ஒரு வாய்ப்பா நான் இதை பார்க்கறேன். ஏன்னா இதை எல்லாரும் நீங்க தண்ணி ஊற்றி அந்த செடியை வளர்த்து அறுவடை பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு தருவாயில் நீங்க அதெல்லாம் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில இந்த விதையை நான் தூவி விடுறேன். அண்ட் இந்த ஒரு சந்தோஷம் இருக்குது, அது வந்து நான் நிறைய பேரோட பேசும்போது அவங்க எனக்கு ஷேர் பண்ண ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த ஊருக்கு போறோம், ஒரு வயசானவங்க, அப்பா நாங்க இந்த காய்கறி எல்லாம் சாப்பிட்டோம், இந்த கீரைகள்லாம் இப்படி இருக்கும், நாங்க மருந்தே இல்லாம இதோட சுவைகள்லாம் இவ்வளவு அரிதா நாங்க பார்த்து இதை பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து இன்னைக்கு நானே என் தோட்டத்துல அந்த கீரைகளை எடுத்து மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது உணர்றேன்.
1: நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும்
2: Farm to City.
3: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்
2: Farm to City. இளம் விவசாயிகள்
3: இயற்கை இயற்கை விவசாயிகள்,
2: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
3: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
2: விவசாய இடுபொருள்கள்,
3: பயிற்சிகள்,
2: திட்டங்கள்
3: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
2: வித்தியாசமான

0: விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி.
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் 15 வகையான கீரை சாகுபடி முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் சென்னையை சேர்ந்த விருட்சம் இயற்கை விவசாயி ஜனா சிவதானு அவர்கள்.
1: இப்போ கீரை விவசாயத்துக்குள்ள வருவோம், சரிங்களா? இங்க வந்துட்டோம், கீரை விவசாயத்துக்குள்ள வருவோம். ஃபஸ்ட்டு இதுக்கான இடம் தேர்வு, அது எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல பொலபொலப்பான மண்ணாக இருக்கணும். ஸோ அதுதான் முதல் தேர்வு. அண்ட் இதுக்கு முன்னாடி அங்கே விவசாயம் பண்ணியிருந்தாங்க, செயற்கை விவசாயம்னா மண் தயாரிக்கணும் நம்ம. ஸோ பலதானியம் விதைச்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு 5-8 டிராக்டர் எரு கொட்டணும். கொட்டிட்டு முடிஞ்சால் ஒரு 100 கிலோ கடலை புண்ணாக்கு இதையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாத்தி அமைக்கணும். இப்போ வந்து எப்படின்னா கீரைக்கு தண்ணி ஆகாது, ரைட்? கீரைக்கு தண்ணி சுத்தமாக ஆகாது. ஸோ அதை வந்து மனதில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த கீரைக்கு தண்ணி பாசனம் வந்து எப்பவுமே ரொம்ப கம்மி. கீரையோட வேருன்றது ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் தான் அதிகபட்சம் மண்ணுக்குள்ளே போவோம். இந்த அளவுக்கு மண் நனைஞ்சா போதும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீரைகள் விதைக்கலாம். இப்போ இதுக்கு வந்து விதை நேர்த்தி பண்ணணும். ஸோ அது பஞ்சகவியத்தில் கொஞ்சமாக ஒரு 1% சொல்யூஷனில் விதைச்சிட்டு நீங்கள் தூவி விட்டுட்டு தண்ணி கொடுத்தீங்கன்னா இது பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம், ஜீவாமிரதம், பஞ்சகவியம் இந்த மூணு வந்து மண்ணுக்கு செடிக்கு இடுபொருளாக நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு வாட்டி கீரை விதைக்கும் போது கொஞ்சமாக எரு தூவிக்கிட்டிங்கன்னா அது அடுத்த வாட்டி கீரைக்கு தேவையான ஒரு இடுபொருளாக இருக்கும். பூச்சி வெரைட்டியாக பார்த்தீங்கன்னா 3G கரைசல், கற்பூர கரிசல், அக்னி அஸ்திரம் இந்த மூணும் இருந்தால் போதும். நீங்கள் வந்து நல்லாவே கீரை விவசாயம் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 20-25 நாளில் நீங்கள் வந்து அறுவடை ஆரம்பிச்சிடலாம். ஒரு 40 நாளைக்குள்ளே எல்லா இதுவும் வரும். இப்போ அறுக்கிற கீரைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாலக்கு, புளிச்சக்கீரை, அதுக்கெல்லாம் தனி SOP. பட் அதுக்குமே இடுபொருள் இதே தான். ஸோ இதே சார்ந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக் ஆஃப் கீரை விவசாயம். இப்போ இது பண்ணிட்டோம், பட் இது விற்கிறதுல தான் நாங்கள் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணோம். நாங்கள் அந்த கஷ்டத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அபார்ட்மெண்ட் கஸ்டமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம், B2B பண்ணோம். அபார்ட்மெண்ட்ல போய் ஸ்டால் போட்டு அதை அந்த வியாபாரம் பண்றது ரொம்பவே சிரமமா இருந்தது. ஒரு அபார்ட்மெண்ட் போனால் ஒரு 50 கட்டு 100 கட்டு கீரை தான் விற்க முடிஞ்சது. பல நாட்கள் விற்பனையிலேயே நிறைய டைம் செலவிடுற மாதிரி இருந்தது. உற்பத்தி சைடு எங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அந்த காலகட்டத்தில். அப்புறமா என்ன பண்ணோம், B2B கஸ்டமர்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தோம். அப்போ எங்களுக்கு கீரை பெருசா விலை கிடைக்கல. அப்போ வந்து 12 ரூபாயிலிருந்து 14 ரூபா கிடைச்சிட்டு இருந்தது. எங்களால் அந்த விலையில கொடுத்து எங்களால் வருமானம் எடுக்க முடியல. ஏன்னா அந்த டைம்ல நாங்கள் கத்துக்கிற டைம்ல வந்து உற்பத்தி கம்மியா இருந்தது. ஒரு 8 இல்ல 9 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் எங்களால ஒரு கட்டை எடுக்க முடிஞ்சது. அந்த மாதிரி காலகட்டத்தில எல்லாம் பயங்கர சேலஞ்சா இருந்து இன்னொன்னு என்ன ஆயிடுச்சு, பேமெண்ட் B2B வர்றதும் ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த சிக்கலுக்கு இடையில நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, இல்லை நம்ம கீரைகளை நம்மளே விற்றாதான் நம்மளுக்கு அதிகமான லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி ஆட்டோஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம். இன்வெஸ்ட் பண்ணி ஸ்ட்ரீட் சேல் பண்ண ஆரம்பிச்சோம். நாங்களே வந்து தெரு தெருவா வித்துடலாம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து இந்த கீரைன்றது அதுக்கான மதிப்பு தெரியுது, நம்மளே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி 25 ரூபா ஒரு கட்டுக்கு சொல்லி விற்க ஆரம்பிச்சோம். அந்த டைம்ல வந்து ஒரு சராசரியா ஒரு நாளைக்கு 300 கட்டு கீரை விற்போம். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு 5 நாள் கீரை வண்டிப்போம். ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே கீரை விற்கிறது பெரிய சேலஞ்ச். அன்னைக்கு எல்லாருமே கறி சாப்பிட்ற நாள். ஒரு 5 நாள் விற்போம். ஒரு 1200-1500 கட்டு விற்க ஆரம்பிச்சோம். அதெல்லாம் ரொம்ப லாபகரமான ஒரு டைம், அது நல்லா இருந்தது. பட் என்னன்னா அந்த ஸ்ட்ரீட் சேல் பண்றதுக்கு வண்டிகளை எடுத்துட்டு போய் நிப்பாட்டி அந்த வியாபாரம் பண்றதுக்கு நம்மளே ஒரு வண்டி பண்ணும் போது அது யூஸ்ஃபுல்லா இருந்து ஒரு 2 வண்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆட்களை தேடும் போது அந்த ஆட்கள் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, அவங்க வந்து தெரு தெருவா போய் வண்டியை ஓட்டி இது விற்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பாயிண்ட் சேல் பண்ண ஆரம்பிச்சோம். அங்கங்க வண்டியை நிறுத்திடலாம், இது ஒரு இங்க கீரை, இந்த இயற்கை கீரை கிடைக்கிற இடம்னு சொல்லி அடையாளப்படுத்திடலாம், மக்கள் அங்க வர வைக்கலாம்னு சொல்லி பாயிண்ட் சேல் பண்ண ஆரம்பிச்சோம். பட் அதுலயும் நிறைய சிக்கல். ஒரு வாரம் செஞ்சுட்டே இருப்போம், அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரோட தோண்டி போட்டுருவாங்க, இங்க நிக்க கூடாது பக்கத்துல போங்க அப்படின்வாங்க. அடுத்தது போலீஸ்காரங்க பிரச்சனை. அடுத்த பிரச்சனையா கூட அங்க அந்த தெருவுல வியாபாரம் பண்றவங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சிக்கல். சோ இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றது. பட் என்ன ஆயிப்போச்சு, ஒரு தொடர்ச்சியா ஒரு 1.5 வருஷம் ஏதோ ஒரு முயற்சி மாத்தி மாத்தி பண்றதுல எங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் உருவாயிடுச்சு. எங்க நம்பர், நாங்க ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்கலாம், எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இன்னைக்கு கீரை எடுத்துட்டு வரல எங்க நிக்கிறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ இப்படி ஒரு சராசரியா ஒரு 200-300 கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல பண்ணையிலும்

பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, இந்த கீரை விவசாயன்றது ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு 10 மாதம் எங்களால் சிறப்பாக பண்ண முடியும். மழை காலத்தில் ஒரு 2 மாதம் எங்களால் பண்ணவே முடியாது. ஸோ அந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இந்த பந்தல் காய்கறிகள் நிறைய போட ஆரம்பித்தோம். கொஞ்சம் தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய்ன்றதையும் போட ஆரம்பித்தோம். ஸோ இந்த ரிஸ்க் மிட்டிகேஷனில் போடும்போது எங்களுக்கு காய்கறியும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சு. இதே நேரத்தில் என்னென்னா, எங்களோட காணொலிகள் எங்களோட மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய ஃபார்மர்ஸும் நெட்ஒர்க்கில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன முடிவு பண்ணோம்னா, சரி நம்ம வந்து எல்லாரோட பொருட்களையும் ஒருங்கிணைக்கலாம். ஒருங்கிணைச்சு வீடுங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்ண ஆரம்பிச்சு.

0: ஒரு பாயிண்ட்ல என்ன முடிவு பண்ணோம்னா, சரி நம்ம வந்து எல்லாரோட பொருட்களையும் ஒருங்கிணைக்கலாம், ஒருங்கிணைச்சு வீடுங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிச்சு 2023 எங்களோட ஓன் ஸ்டோர் பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் ரோட் சென்னையில் விருஷம் ஆர்கானிக் ஸ்டோர்ன்னு சொல்லி எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆரம்பிச்சோம். அதுல வந்து இப்போ ஒரு சராசரியா 1000 வீடுகளுக்கு காய்கறிகள் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ற எல்லா நண்பர்களோட பொருட்களும் அங்க வருது, அதை வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேட்டரி ஆட்டோஸ் இன்னும் இருக்கு, நாங்களே டைரக்டா வீடுகளுக்கு டெலிவரி பண்றோம். சென்ட்ரல் அண்ட் சவுத் சென்னை ஃபுல்லாவே கவர் பண்ணி இந்த பொருட்களை வந்து கண்டினியூஸா கொடுத்துட்டு வரோம். அண்ட் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு B2B அண்ட் B2C ரெண்டு வியாபாரமே பண்றோம். நாங்க வெறும் ஒரு ஏக்கர்ல ஆரம்பிச்ச பயணம் இப்ப 5 ஏக்கர் நாங்க கீரை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். 5 ஏக்கர் விவசாயம் பண்ணி சராசரியா ஒரு வாரத்துக்கு 2000-2500 கட்டு வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டோர் இப்ப ரீசெண்டா சைன் அப் பண்ணி அவங்க ஸ்டோர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம கீரை தான் போயிட்டு இருக்கு. OFM அது மாதிரி நிறைய சென்னையில் இருக்க நிறைய பிராண்ட்ஸ், நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸ்க்கு நம்ம கீரை ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு படிப்படியாக இந்த விவசாயத்தையும் கற்றுக்கிட்டு இந்த பொருட்களை உற்பத்தி பண்ணி இதை எப்படி விநியோகம் பண்ணுறதுன்றது ஒரு என்டையர் பிஸ்னஸாகவே நான் கற்றுக்கிட்டேன். அதுதான் என்னோட என்டையர் பாடம். இன்னைக்கு விவசாயிங்க வெறும் விவசாயிங்களா இருந்தால் நம்ம முன்னேறவே முடியாது. அது வந்து ஒரு பெரிய இன்னலாக ஒரு சிக்கலாக தான் போய் மாட்டிக்கிறோம். உற்பத்தி பண்ணிடுறோம், பொருளை விற்கிறதுக்கு படாத பாடுபட்டுறோம். உற்பத்தியில் கிடைச்ச சந்தோஷத்தை வந்து விற்பனையில் வந்து கோட்டை விட்டுறோம். அது ஒரு பெரிய ஒரு கவலையாவே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா விவசாயிகளும், இந்த முன்வர விவசாயிகள் எல்லாரும் அவங்களோட பிசினஸ் ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கணும்ன்றது இன்னைக்கு ஒரு தேவையா இருக்கு. உங்களை சார்ந்து உங்களை சுத்தி என்ன பொருட்கள் இல்லைன்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொருட்கள்ல உங்க நேரத்தை செலவிடுறதுன்றது ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். அதை சார்ந்து உங்களோட பார்வைகளை மாத்திட்டு அதை சார்ந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் இதுல வந்து 100% வந்து வெற்றியை வந்து ஈட்ட முடியும். இன்னைக்கு இதுல வந்து நாங்க வேல்யூ அடிஷனும் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தொக்கு பவுடர்ஸ் அப்படின்றதையும் உற்பத்தி பண்றதுக்கு. ஏன்னா இப்ப என்ன ஆயிப்போச்சு, இந்த மாதிரி ஒரு அமைப்புகளோட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது நிறைய விவசாயிகள் ட்ரைனிங்க்கு எங்க ஃபார்முக்கு வராங்க. இது வரைக்கும் ஒரு 500 மேற்பட்ட ஃபார்மர்ஸை நாங்க ட்ரெயின் பண்ணிருக்கோம். அதுல ஒரு 10-12 ஃபார்மர்ஸ் தொடர்ச்சியா இதை ஒரு தொழிலாவே எடுத்து வராங்க. அவங்க கிட்டே உற்பத்தி நிறைய இருக்கு, அவங்களால விற்க முடியலன்ற பிரச்சனைகள்லாம் பாக்குறோம். ஸோ இதெல்லாம் வேல்யூ அடிஷனா பண்ணி தொக்கு பவுடர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில இப்ப ஈடுபட்டு இருக்கோம். இப்படி ஒரு வாய்ப்பையும் இந்த ஒரு வாழ்க்கையும் எனக்கு அமைத்து கொடுத்த அந்த இறைவனுக்கும் அண்ட் ஈஷாக்கும் இங்க நன்றியை சொல்லிக்க விருப்பப்படுறேன். அண்ட் மேலும் மேலும் உங்க எல்லாவோட ஆசைகளும் நிறைவேற்றி எல்லாரும் இயற்கை விவசாயத்துல இந்த தலைமுறையை மாற்றக்கூடிய ஒரு சக்தியை ஈஷா அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நிகழ்ச்சியில் 15 வகையான கீரை சாகுபடி முறை குறித்த விளக்கம் அளித்தார் சென்னையை சேர்ந்த விருட்சம் இயற்கை விவசாயி ஜனா சிவதானு அவர்கள்.

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். 140 கோடி நாட்டு மக்களின் கடின உழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை 2047 ஆம் ஆண்டில் எட்டி விடுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லி செங்கோட்டையில் இன்று நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியை இந்நாளில் ஏற்போம் என்று தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் மக்களின் அதிகாரத்தை உறுதி செய்து பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்தார். உலக அரங்கில் நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் அவசியமானது என்றும் பிரதமர் கூறினார். பல்வேறு துறைகளில் நாடு பெற்றுள்ள வளர்ச்சியை பட்டியலிட்ட பிரதமர், மின்னணு தொழில்துறை உற்பத்தி 7 மடங்கும், ரயில்பெட்டி உற்பத்தி 21 மடங்கும், செல்போன் உற்பத்தி 33 மடங்கும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மக்களின் தேவைக்கு வெளிநாட்டு இறக்குமதியை நம்பியிராமல் உள்நாட்டு உற்பத்திக்கு உத்வேகம் அளித்து பல துறைகளில் சுயசார்பு நிலையை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் சுயசார்பை எட்டும் முயற்சிக்கு உந்துசக்தியாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். 2047 ஆம் ஆண்டுக்குள் 100 GW திறன் கொண்ட 5 புதிய அணு உலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அணுசக்தி தொழில்நுட்பத்திலும் சுயசார்பை எட்டுவதற்கான பெரிய அளவிலான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மாற்று எரிசக்தி திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளும் கடந்த 12 ஆண்டுகளில் திறம்பட மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் மூலம் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் வீடுகளுக்கான சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அரசின் மானிய உதவியுடன் தங்களுக்கான மின் உற்பத்தியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் மின்சார செலவு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும், கூடுதல் மின்சாரத்தை விற்பனை செய்வதன் மூலம் கணிசமான வருவாயை மக்கள் ஈட்டி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2036 ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன்

0: டாலர் அளவுக்கு உயர்த்த மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்குமான சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடன் சுமூகமான உறவை கடைபிடித்து மக்களுக்கான திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஊழலுக்கு இடமளிப்பதில்லை என்ற கொள்கையில் மாநில அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் திரு விஜய் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுங்கத்துறை வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்படுவதாக சென்னை சுங்கத்துறை தலைமை ஆணையர் திரு எஸ் கே விமலநாதன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் தேசிய கொடியை ஏற்றிய பின் உரையாற்றிய அவர், நவீன ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரக்குகள் தாமதமின்றி சோதனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். சென்ற நிதியாண்டில் சென்னை சுங்கத்துறையின் மூலம் 1,43,456 கோடி ரூபாய் சுங்கவரி வசூலிக்கப்பட்டதாக திரு விமல்நாதன் தெரிவித்தார். அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2026-27 கலந்தாய்வுக்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள தங்களது சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் இது அமலுக்கு வரும் என்று அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி சதம் அடித்து 131 ரன்னுடன் களத்தில் உள்ளார். காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேர்ல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Catch the best of blues, jazz, rock, soul, pop and everything in between on your favorite western music show, Music by the Bay.
2: Thing let me light the count called Mama, I'm so hot to hell and I, yes I am.
1: Tune in every night from 8:05 to 9 p.m. only on FM Rainbow.

0: Empowerment of Youth and Women for a Vikasit Bharat unveils Saptadhara framework with the aim of harnessing youth power to propel India to new heights. Prime Minister Modi announces target of 100 gigawatts nuclear power capacity by 2047. World leaders extend Independence Day greetings to India, praising its democratic journey, civilizational heritage, and expanding role in regional and global cooperation. In Indonesia, death toll in powerful earthquake rises to 47. Heavy rain alert issued in Arunachal Pradesh, Gangetic, West Bengal, Odisha, Uttar Pradesh and Uttarakhand till tomorrow. In hockey, India defeat Wales 3-1 in Group D match of FIH World Cup in the Netherlands, and in cricket, India post 288 for 2 at stumps on day 1 of first test against host Sri Lanka. That is all in the news at 9. Good night.
1: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
3: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
2: 60 எம்பிபிஎஸ் வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
3: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
2: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
3: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
2: இந்த இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
3: கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நேர்கள் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருப்பது திரையிசைக்காக.

கேட்ட பாடல் நாம் இருவர் திரைப்படத்துக்காக டி கே பட்டம்மாள் பாடியது இசை ஆர் சுதர்சனம். நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: ஃபார்ம் டு சிட்டி.
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்
0: ஃபார்ம் டு சிட்டி. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி.
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

திரை இசை நிறைவாக கேட்ட பாடல் வேதாள உலகம் திரைப்படத்துக்காக டி ஆர் மகாலிங்கம் பாடியது இசை ஆர் சுதர்சனம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி எண்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம்

எனதருமை நாட்டு மக்களே, இன்று நாம் அனைவரும் 80வது சுதந்திர திருநாளை கொண்டாடுகிறோம். இன்று அனைத்து இதயங்களின் துடிப்பு வந்தே மாதரம் முழக்கத்தில் எதிரொலிக்கின்றது. இன்று அனைத்து இல்லங்களிலும் மூவண்ணக்குடி, அனைத்து மனங்களிலும் மூவண்ணக்குடி, மேலும் தேசம் உற்சாகம் மற்றும் ஊக்கத்தோடு புதிய உறுதிப்பாடுகளை தாங்கி இன்று முன்னேறி கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாளின் பல பல நல்வாழ்த்துக்கள். தேசம் என்று மகத்தான மைந்தர்களை நினைவில் கொள்கின்றது. அவர்கள்தான் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தியாகம், உயிர் தியாகம் புரிந்திருக்கின்றார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். தங்களுடைய தவம், தியாகம் மற்றும் உயிர் தியாகம் வாயிலாக சுதந்திரத்தின் ஒரே இலக்கை மனதிலே தாங்கி தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய அண்ணல் அவர்கள், அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் உயிர் தியாகத்தின் மகத்தான பாரம்பரியத்தை உயிர்த்தெழச் செய்யும் மகத்தான புரட்சியாளர்களுக்கு இன்று நான் ஸ்ரத்தையுடனான அஞ்சலியை செலுத்துகின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இது ஒரு வரலாற்று பூர்வமான கணமாகும். சுதந்திரத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று செங்கோட்டையிலிருந்து முதன்முறையாக வந்தே மாதரம் எதிரொலிக்கின்றது. இன்று தேசத்தின் குடிமக்கள் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டினை கொண்டாடும் வேளையில் இதைவிட சிறப்பான சந்தர்ப்பம் வேறு என்னவாக இருக்க முடியும்? எனதருமை நாட்டு மக்களே, கடந்த நாட்களிலே தேசத்தின் சில பாகங்களிலே வெள்ளத்தின் சீற்றம் காணப்பட்டது. நிலநடுக்கத்தின் பயங்கரத்தை காண முடிந்தது. பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின. அவர்களின் துக்கம் துயரத்தை நாம் நன்றாகவே அனுபவித்தோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் அளிக்கின்றேன். அதாவது நாங்கள் மற்றும் தேசம் முழுவதும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றது.

எனதருமை நாட்டு மக்களே, எந்த ஒரு தேசமும் எப்போது மகோன்னதமாக ஆகிறது என்றால் தனது உறுதிப்பாடுகளை நிறைவேற்றும் போதுதான். அப்போது தனது கனவுகள், தனது உறுதிப்பாடுகள், மேலும் தனது வல்லமையின் துணையாலே முன்னேறுகின்றது. எனது நாட்டு மக்களே, நாம் சிறிய கனவுகளால் நிறைவடையப் போகின்றவர்கள் அல்ல, நாம் பெரிய கனவுகள். ஏனென்றால் பெரிய கனவுகள் நமது எண்ணப்பாட்டையும் விரிவடையச் செய்கின்றது, நமது எண்ணங்களின் வீச்சை ஆழமாகவும் ஆக்கச் செய்கின்றது. நமது உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்கும் போது இடர்பாடுகளிலிருந்து, சங்கடங்களுக்கு இடையிலிருந்து தேசத்தை மீட்டெடுக்க வல்லமை தாமே வெளிப்பட்டு ஒளிர்கின்றது. எனக்கு உவப்பான நாட்டு மக்களே, நமது உறுதிப்பாடுகளும் கூட பெரியவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கனவுகள் உயர்வானவையாக இருக்கும் போது, உறுதிப்பாடுகள் உயர்ந்திருக்கும் போது, அப்போது நமது வல்லமையின் வீச்சும் பலப்படுகின்றது, நமது முயற்சிகளின் உயரங்களும் ஓங்குகின்றது. அப்போதுதான் நம்மால் கனவுகளை மெய்ப்பிக்க செய்ய முடியும். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, இந்த பாரதமும் கூட ஒரு மிகப்பெரிய கனவினை கண்டிருக்கின்றது. திடமான உறுதிப்பாட்டுடன் இதை கண்டது. புதிய உயரங்களை முத்தமிட பார்த்திருக்கிறது. அந்த கனவு என்ன தெரியுமா? சுதத்தின் நூறாண்டுகளாகும் வேளையிலே, 2047 ஆண்டினிலே நாம் வளர்ந்த பாரதம் படைத்தே தீருவோம். 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமையின் துணையாலே இந்த லட்சியத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். மேலும் உலகத்தின் மிகப்பெரிய மக்கட்தொகை கொண்ட தேசம் வளர்ந்த நாடாகும் உறுதிப்பாட்டை மேற்கொள்ளும் போது, அப்போது உலகின் பார்வையிலுமே கூட நமது சாகசத்தை அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. உலகம் நம்மை காணும் கண்ணோட்டத்திலே மாறுதல் ஏற்படும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. கடந்த 12 ஆண்டுகளிலே தேசத்தின் கோடானு கோடி மக்கள், தலித்துகளோ, பாதிக்கப்பட்டவர்களோ, பிற்படுத்தப்பட்டவர்களோ, பழங்குடியினத்தவரோ, கிராமத்தில் வசிப்பவரோ, நகரில் வசிப்பவரோ, ஏழைகளோ, மத்திய தட்டவரோ, இளைஞரோ, முதியவரோ, பெண்களோ, ஆடவர்களோ, வடக்கோ, தெற்கோ, கிழக்கோ, மேற்கோ, எந்த திசையாக இருந்தாலும் அனைவரும் கடந்த 12 ஆண்டுகளிலே ஒரு உறுதிப்பாட்டுடனே, அர்ப்பணிப்பு உணர்வோடு தேசத்தை புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்வதிலே அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் முயற்சிகளை மிகுந்த மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதன் விளைவாகவே இத்தனை குறைவான நேரத்திலே 25 கோடி நாட்டு மக்கள் ஏழ்மையை தோற்கடித்து ஏழ்மையிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களின் முயற்சியின் விளைவாகவே நாம் ஒரு காலத்தில் கடைநிலை 5 நாடுகளில் இருந்து மாறி 12 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே நாம் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக, விரைவாக முன்னேறும் பொருளாதாரமாக ஆகியிருக்கிறோம். நண்பர்களே, தேசம் விடுதலை அடைந்தது, பல கனவுகளை தாங்கி விடுதலை அடைந்தது. ஆனால் நம்மால் வேகத்தை எட்ட முடியவில்லை, விரைவை அடைய முடியவில்லை. ஆகட்டும், நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம், பார்க்கலாம், இதிலே ஊறிப்போனோம். 2014 ஆண்டு வந்தபோது உலகம் முழுவதும் நம்மை

கடைநிலை ஐந்து நாடுகளிலே பிடித்து தள்ளிவிட்டன. அந்த வேளையிலே கடந்த 12 ஆண்டுகளிலே பாரதம் ஒரு புதிய விரைவை தனதாக்கிக் கொண்டது. விரைவு கதியினிலே நாம் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கிறோம். மேலும் தேசத்தின் மக்களின் உறுதிப்பாடு இனி 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமை பராக்கிரமத்தை தடுப்பதென்பது இயலாத காரியம். அன்பான நாட்டு மக்களே, கடந்த 12 ஆண்டுகளிலே பாதுகாப்பு பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. காதி மற்றும் கிராமப் பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆகியிருக்கிறது. மின்னணு பொருட்களின் தயாரிப்பிலே கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகரிப்பு. நவீன ரயில் கோச்சுகளின் அமைப்பு 21 மடங்கு அதிகரிப்பு. மொபைல் பேசிகளின் உற்பத்தி 33 மடங்கு அதிகரிப்பு. இது மட்டுமல்ல, நவீன காலத்தை கணக்கில் கொண்டு டிஜிட்டல் மற்றும் புதுமைகள் படைக்கும் வகையிலே நாம் நமது அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இணைய பயன்பாட்டாளர்கள், இணைய கன்சியூமர்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு. காப்புரிமை வழங்கல் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரிப்பு. சாதாரண மனிதர்களின் வசதிகள் என்பதிலும் கூட நாங்கள் அதே முனைப்போடு பணியாற்றினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 15 மடங்கு அதிக வேகத்தோடு நாங்கள் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை ஏற்படுத்தினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 6 மடங்கு அதிக விரைவாக மக்களுக்கு எரிவாயு இணைப்புகளை அளித்தோம். ஒவ்வொரு ஆண்டும் 4 மடங்கு அதிக வேகத்திலே ஏழைகளுக்கு கழிப்பறை அமைக்கும் பணியை புரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 3 மடங்கு அதிக வேகமாக ஏழைகளுக்கு வீடு வழங்கும் பணியை ஆற்றியிருக்கிறோம். தேசத்திலே ஆளுகையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே நாங்கள் ஒப்புதல்களுக்கு முடிவு கட்டினோம். 100,000 எண்ணிக்கையிலே பழைய சட்டங்களுக்கு முடிவு கட்டினோம். கடந்த நூற்றாண்டின் சட்டங்களை கொண்டு 21 நூற்றாண்டில் முன்னேற்றம் காண முடியாது. நாங்கள் நவீன கட்டமைப்புக்காக மெட்ரோவின் விரிவாக்கத்தை செய்தோம். நாங்கள் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு பலம் அளித்தோம். எந்த வேகத்திலே வேலை, எந்த அளவுக்கு வேலை என்றால் இவை அனைத்தும், இந்த வேகம், இந்த விரிவு, இந்த சாதனை சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக கடந்த 10 ஆண்டுகளிலே காண முடிந்தது. மேலும் இத்தனை சாதனைகள் நம் முன் இருக்கையிலே, இத்தனை வேகத்தை காணுகையிலே நாட்டு மக்களின் வல்லமை ஒவ்வொரு கணமும் வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே 2047 ஆண்டிலே வளர்ந்த நாடாக ஆகும் உறுதிப்பாடு நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் என்ன சான்று பகர்கிறது என்றால், அதாவது நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இதற்காக தன்னம்பிக்கை அவசியமாகிறது, சுய மரியாதை அவசியமாகிறது. இதோடு கூடவே கூட தற்சார்பு பாரதம் ஆவதும் அவசியமாகின்றது. அந்த வகையிலே கடந்த ஆண்டுகளிலே நமது நம்பிக்கை என்னவாக இருந்ததென்றால், அதாவது பாரதத்தை நாம் மற்ற நாடுகளை சார்ந்து வாழச் செய்ய முடியாது, நாம் தற்சார்புடையவர்களாக ஆக வேண்டும். உலகத்திலே பல விஷயங்கள் கிடைக்கின்றன, மலிவாக கிடைக்கின்றன, விரைவாக கிடைக்கின்றன. ஆனால் இவற்றால் நமது வல்லமையோ பராக்கிரமத்தையோ வளர்த்தெடுக்க முடியாது. இது நமது வல்லமையின் உரைகல்லாகவும் ஆக முடியாது. அந்த வகையிலே நாமும் நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமது நலன்களின் பாதுகாப்பை நாமேதான் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தற்சார்பு பாரதம் என்ற மன உறுதிப்பாட்டை மிகவும் உறுதிப்பாட்டோடு நாம் தாங்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தயாரிப்போம், சுதேசி, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, இந்த அனைத்து துறைகளிலும் கூட இன்று அனைத்து இந்தியர்களின் மனமும் இணைந்து கொண்டிருக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். குறைகடத்திகள். தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு உலகிலே குறைகடத்திகள் பற்றி பேசப்பட்டது. நமது நாட்டிலும் கூட பேசப்பட்டது. ஆனால் குறைகடத்திகள் விஷயத்தில் பெரிய திட்டம்
முன்னெடு

எடுத்துச் செல்ல முடியவில்லை. மேலும் இன்று நிலைமை என்ன? இன்றைய டிஜிட்டல் உலகினிலே, இன்றைய தொழில்நுட்பத்தினிலே சிப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த ஒரு மின்னணு பொருளாகட்டும், நமது மருத்துவ கருவியாகட்டும், நமது போக்குவரத்து பாதையாகட்டும், அனைத்திலுமே சிப் மிக அவசியமானது. மேலும் இந்த சிப் இல்லாமல் உலகம் தடைப்பட்டு போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாரதமானது தற்சார்பை எட்டும் திசையினிலே தனது குறை கடத்தி ஆலை, பெரிய ஆலை, மூன்று குறை கடத்தி ஆலைகளை தொடங்கி இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே தயாராகும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படவும் தொடங்கிவிட்டன. நான் நாட்டு மக்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், வரவிருக்கின்ற 7-8 ஆண்டுகளிலே மேலும் 5, 7 அல்லது 8 குறை கடத்தி ஆலைகள் மிகவும் விரைவாக தொடங்கப்பட இருக்கின்றன. இந்த தற்சார்பு பாரதம் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திலே நமக்கு பாதையை அளிக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இதே போன்ற விவாதம் முக்கியமான கனிமங்கள் தொடர்பாகவும் இருக்கிறது. மொத்த தொழில்நுட்பமும் முக்கியமான கனிமங்களையே சார்ந்திருக்கின்றது. பாரதம் இதிலும் கூட தன்னைத்தானே பாதுகாப்பதிலே ஈடுபட்டிருக்கின்றது. இந்த முக்கியமான கனிமங்கள் என்ற லட்சியம் மெய்ப்பட தேசிய முக்கிய கனிமங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அண்மையிலே முக்கியமான கனிமங்களின் இடைவெளியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பல தேசங்களோடு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. உலகின் பல நாடுகள் இப்போது இந்த முக்கியமான கனிமங்கள் திசையிலே பாரதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். எனதருமை நாட்டு மக்களே, அது குறை கடத்திகளாகட்டும், முக்கியமான கனிமங்களாகட்டும், இதை போலவே எந்த தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ, உலகம் பயணிக்கிறதோ, அதில் எரிசக்தியின் மகத்துவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. நாம் எரிசக்தி இல்லாமலே இந்த உலகத்தை இயங்க செய்ய முடியாது. அந்த வகையிலே நாம் சிப்பாகட்டும், ஏஐ ஆகட்டும், தரவு மையங்களாகட்டும், நாம் மிகப்பெரிய அளவிலே எரிசக்தியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பு, இது நமது காலத்தின் தேவையாகிறது. அந்த வகையிலே நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த திசையினிலே ஒன்றன் பின் ஒன்றாக பலமான அடிகளை முன்வைத்திருக்கின்றோம். எரிசக்தி பாதுகாப்பின் மிகப்பெரியதொரு ஊடகம் அது அணுசக்தி ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி. நாங்கள் நாடாளுமன்றத்தில் அமைதி சட்டத்தை இயற்றி ஒரு புதிய இலக்கை நோக்கி செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 2047 ஆண்டுக்குள்ளாக நாம் 100 GW அணுசக்தி ஆற்றல் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இந்த தசாப்தத்திலே நாம் 5 புதிய அணுசக்தி ஆலைகளை தொடங்கும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம். இந்த ஆண்டிலே பாரதம் ஃபாஸ்ட் பிரீடர் அணுசக்தி தொழில்நுட்பத்திலே வல்லமையை அடைந்து ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக அணுசக்தி ஆற்றலிலே தற்சார்பை நோக்கிய திசையினிலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் படியை முன்வைத்திருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, பலமுறை ஆதாரங்களின் குறைபாடு காரணமாக தேசம் தடைப்படுவதில்லை. ஆனால் தடைப்படுவதற்கான காரணம் குறுகிய கண்ணோட்டம்தான். எண்ணங்கள் தடைப்படும் போது எல்லைகளுக்கு உள்ளே அவை அழுகத் தொடங்குகின்றன. அப்போது நம்மால் நமது வல்லமையை கூட அடையாளம் காண முடிவதில்லை. தேசம் இந்த கச்சா எண்ணெயை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. நமது தவறான எண்ணப்பாடு காரணமாகத்தான் இது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியம் அளிக்கலாம். நாங்கள் கடற்கரையோரத்திலே 99% நமது கரையோர பகுதிகளிலே குறுகிய கண்ணோட்டம் காரணமாக போக தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறோம். நாம் தான் கடலுக்குள்ளே சென்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தோம். இது

மனப்பாட்டின் ஏழ்மை. நாங்கள் இது தொடர முடியாது என்று முடிவெடுத்தோம். நாங்கள் அந்த 99% ஒரு காலத்திலே தடுக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது, அதை நாங்கள் போக தடையில்லாத பகுதியாக தெரிந்து விட்டோம். மேலும் இப்போது கடலுக்கு உள்ளே கூட ஆய்வு மேற்கொள்ள புதிய புதிய களஞ்சியங்களை தேடும் திசையினிலே நாம் சுறுசுறுப்பாயிருக்கிறோம். முயற்சிகள்

ஆய்வு மேற்கொள்ள புதிய புதிய களஞ்சியங்களை தேடும் திசையினிலே நாம் சுறுசுறுப்பாயிருக்கிறோம், முயற்சிகள் செய்து வருகிறோம். நாங்கள் கடந்த ஆண்டினிலே இந்த திசையிலே மகத்துவமான அடியெடுத்து கடலை கடைதலுக்கான அறிவிப்பை வெளியிட்டோம். கடந்த நாட்களிலே நாங்கள் 85 கோடி ரூபாய் இந்த பணிக்காக அளித்து பணிகளுக்கு வேகத்தை கூட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, எரிசக்தி பாதுகாப்பு என்றுதான் கூறும்போது நாம் மாற்று எரிசக்தி ஆதாரங்கள் குறித்தும் கூட முழு சக்தியை செலுத்துவது அவசியமாகிறது. அந்த வகையிலே எரிசக்தியின் சரியான பயன்பாட்டை அதிகரிப்பது என்ற இந்த திசையினிலே பாரதம் விரைவாக பணியாற்றுகிறது. 2014 ஆண்டுக்கு முன்னால், அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன்னால், நமது தேசத்திலே வெறும் 70 நகரங்களில் மட்டுமே குழாய் வழி எரிவாயு அமைப்பு இருந்தது, குழாய் எரிவாயு அளிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளிலே இந்த 70 நகரங்களை நாங்கள் 700 நகரங்களாக ஆக்கிவிட்டோம். இதன் பெயர்தான் வேகம், இதுதான் விரிவாக்கம். 2014க்கு முன்னால் அதிகபட்சம் 20-22 லட்சம் வீடுகளிலே குழாய் வழி எரிவாயு அளிக்கப்பட்டது. இன்று 1.25 கோடி வீடுகளுக்கு குழாய் வழி எரிவாயு கொண்டு செல்லும் பணி நடந்தேறி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேசத்திலே சூரிய சக்தியின் திறன் வெறும் 2 GW இருந்தது, 2 GW மட்டுமே. இன்றோ 107 GW நாம் எட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, மேலும் ஒரு தகவலை அளிக்கின்றேன். நாங்கள் இதன் ஆதாயங்கள் தேசத்தின் சாமானியர்களுக்கும் மத்திய தட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டி இந்த திசையிலும் கவனத்தை செலுத்தியிருக்கிறோம். நாங்கள் PM சூரிய சக்தி இல்லம் இலவச மின்சாரம் திட்டத்தை தொடங்கினோம். இன்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக குறைவான நேரத்திலே 50 லட்சம் வீடுகளிலே சூரிய சக்தி பணிகள் என்ற புள்ளி விபரத்தை கடந்து விட்டோம். விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக 1000 கணக்கான இல்லங்களின் மின் கட்டணம் பூஜ்யமாகிவிட்டது. 1000 கணக்கான இல்லங்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்கு மிஞ்சி போன மின்சாரத்தை இன்று விற்பனை செய்து பணம் ஈட்டி வருகின்றார்கள். அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த பணிக்காக 80,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவியாக அளிக்கப்பட்டு வருகின்றது. இவற்றின் விளைவாகவே நம்மால் இந்த பணியை நிறைவேற்ற முடிந்தது. எனதருமை நாட்டு மக்களே, உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நமது ரயில்வே இருக்கிறதே, இதன் மின்மயமாக்கல் பணிகள் நமது தேசத்திலே 1925 தொடங்கியது. 1925 மின்மயமாக்கல் பணிகள் தொடங்கினாலும் 90 ஆண்டுகளிலே 1925 தொடங்கி 90 ஆண்டுகளிலே வெறும் 30% மட்டுமே ரயில்களின் மின்மயமாக்கல் நடந்தது. அதாவது 90 ஆண்டுகளிலே 30%. நமது வேகத்தை பாருங்கள், இலக்கை அடைய நமது ஓட்டத்தை காணுங்கள். நாங்கள் இந்த 1 10 ஆண்டுக்குள்ளாகவே 100% பணியை நிறைவேற்றிவிட்டோம். 90 ஆண்டுகளிலே 30%, 10 ஆண்டுகளிலே 70%. இதுதான் பணியாற்றல். இதன் காரணமாக டீசலை நாம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது, இது சேமிக்கப்பட்டது. மின்சாரத்தால் நமது ரயில்கள் இயங்கியதால் சுற்றுச்சூழலுக்கு சாதகமானது. எனதருமை நாட்டு மக்களே, இதோடு நாம் நிற்கவில்லை. நாம் உலகத்திலே பின்னடைந்திருக்க விரும்பவில்லை. கடந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கலாம், பாரதமானது எரிசக்தியின் ஒரு புதிய துறையையும் எட்டியிருக்கிறது. தேசத்தின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கும் ரயில் தொடங்கப்பட்டது. எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், இது மிகவும் நீளமான ரயிலாகும், அதோடு மிகவும் சக்தி வாய்ந்த ரயிலுமாகும். மேலும் உலகத்திலே ஹைட்ரஜன் ரயில் துறையிலும் பாரதம் தன்னுடைய கொடியினை

நாட்டியிருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, கடந்த 10-12 ஆண்டுகளில் நாம் தொடர்ச்சியாக 1947 என்ற இலக்கை அடைய வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் யோசித்துக் கூட பார்க்கவில்லை. அதாவது நாம் இதிலும் கூட சில இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று. கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாம் பல சங்கடங்களை சந்தித்து வருகிறோம். கொரோனா போன்ற உலகளாவிய பெருந்தொற்று உலகம் முழுவதையும் கவலையிலே ஆழ்த்திவிட்டது. அனைத்து அமைப்புகளும் நிலைகுலைந்து போயின. கொரோனாவிலிருந்து வெளிவந்தோம். போர் என்ற பயங்கரமான பூதம் பற்றிய செய்திகள் வரத் தொடங்கின. ஒரு பக்கம் உக்ரைன், மறுபக்கம் மேற்காசியா, அனைத்து இடங்களிலும் நெருக்கடியான சூழ்நிலை. அது மட்டுமா, தொலைநோக்கு பார்வையில் பலவற்றை கணித்திருக்கின்றார்கள். தேசத்தை பயமுறுத்துவது, தேசத்தை அச்சத்தில் ஆழ்த்துவது, தேசத்தை கவலைக்குள்ளாக்குவது, இதிலே சிலருக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. தடுப்பூசிகள் கிடைக்காது, யாரும் பிழைக்க முடியாது, ஒன்றுமே ஆகப்போவதில்லை. மேற்காசியாவின் நெருக்கடி வந்தது. பெட்ரோல் பம்பிலே பெட்ரோல் கிடைக்காது, எரிவாயு கிடைக்காது, டீசல் கிடைக்காது, உரங்கள் கிடைக்காது. வகை வகையான வதந்திகளை பரப்பினார்கள். பாரத நாட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்த, கலவரம் ஏற்படுத்த, கவலைக்குள்ளாக மூழ்கடிப்பதில் சிலருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் தேசமானது கவனித்து விட்டது. அதாவது கடந்த 10-12 ஆண்டுகளின் செம்மையான திட்டங்கள் எப்படி பலனளிக்கிறது என்பதை. மேலும் நாங்கள் இத்தனை பெரிய சங்கடங்களை தாண்டியும் கூட குடிமக்களே கடவுளர்கள் என்ற மந்திரத்தை உள்வாங்கி பாரதம் மேற்கொண்ட தயாரிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக பல படிகளை மேற்கொண்டோம். இப்படிப்பட்ட சங்கடம் ஏற்படும் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த சங்கட காலத்திலும் கூட இவை அனைத்தும் உதவிகரமாக இருந்தன. மேலும் இன்று தேசத்திலே எரிவாயு இருக்கிறது, பெட்ரோல் உண்டு, யூரியா உண்டு. நாம் நமது பலத்தின் துணையால் நிற்கிறோம், முன்னேறுகின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, உலகின் இந்த சங்கடங்களின் தாக்கம் அனைவரின் மீதும் இருந்தது. நாம் விதிவிலக்கல்ல. யூரியாவின் விலை உலகிலே ஒரு மூடை 3000 ரூபாய் வரை சென்றது. இன்றும் கூட நமது நாட்டின் விவசாயிகளின் மீது நாம் அந்த சுமையை சுமத்தவில்லை. அரசாங்கம் தன்னுடைய தோள்களிலே அதை சுமந்திருக்கிறது. உலக சந்தைகளிலே மூடை 3000 ரூபாய் என்ற விலைக்கு வாங்குவதை நாம் விவசாயிகளுக்கு வெறும் 300 ரூபாய் விலைக்கு கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, டிஏபி இன்று உலக சந்தையிலே 5000 ரூபாய் ஆகிவிட்டது. ஆனால் என் நாட்டு விவசாயிக்கு சங்கடம் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக 1350 ரூபாய்க்கு டிஏபியை அளிக்கும் பணியை நாங்கள் செய்து வருகிறோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு காலத்திலே நான் தற்சார்பு பாரதம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சில நபர்களோ ஏசி அறைகளிலே அமர்ந்து ஆலோசனை கூறும் இவர்கள் அப்போது உலகமயமாக்கத்துக்கு என்னவாகும் என்று வினவினார்கள். ஆனால் உலகமே கவனிக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளிலே உலகமயமாக்கல் என்று கூறுவதையே உலகம் விட்டுவிட்டதாக தோன்றுகிறது. எங்கிருந்து உலகமயமாக்கல் பற்றி பேசுவார்களோ அவர்களே அமைதியாக இருக்கின்றார்கள். உலகின் அனைத்து நாடுகளும் தங்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்ற வகையிலே நடக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சங்கடமான காலகட்டத்திலே சில நபர்களோ தங்களுடைய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையிலே, ஆதாரங்களை ஆயுதங்களாக்கும் வகையிலே விளையாடி பார்க்கிறார்கள். உலகம் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை ஆயுதமாக ஆக்க முனைந்திருக்கிறது. ஆதாரங்களின் ஆயுதமாக்கல், ஆயுதங்களாக பயன்படுத்தல், பெட்ரோல், டீசல், செயற்கை உரங்கள், மருந்துகள், தொழில்நுட்ப சிப்புகள், இது மட்டுமல்ல, நிலத்தை கூட ஆயுதமாக்குகின்றார்கள். இத்தகைய காலகட்டத்திலே நாம் தற்சார்பு என்ற மந்திரத்தை தாங்கி 10 ஆண்டுகள் சரியான திசையிலே செல்லாமல் இருந்திருந்தால் நம்மால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது எப்படி இத்தகைய சங்கடங்களை எதிர்கொண்டிருப்போம் என்று. மேலும் நமது தயாரிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கின்றது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, இன்னொரு புறத்திலே இன்று பாரதத்தின் கருத்து முழுமையாக வளர்ந்து வருகின்றது. இன்று பாரதம் உலகின் பார்வையிலே ஒரு பலமான மற்றும் மதிப்புமிக்க தேசம் என்ற வகையிலே ஆகி வருகின்றது.

பாரதத்திடம் திடமான அரசியல் ரீதியான அங்கீகாரம் இருக்கிறது, திடமான அரசாங்கம் இருக்கிறது, பாரதத்திடம் உயிர்ப்பான ஜனநாயகம் உள்ளது, பாரதத்திடம் பலமான நீதி அமைப்பு இருக்கிறது. மேலும் நம் அனைவருக்கும் திசை காட்டும் பாரதத்தின் அரசியல் சட்டம் இருக்கின்றது. மேலும் இப்போது உலகம் நமது இந்த வல்லமைகளை அடையாளம் கண்டு வருகிறது. அந்த வகையிலே 2014 பிறகு உலகம் கிட்டத்தட்ட 40 நாடுகளுடன் நமது FTA ஒப்பந்தம் நடைபெற்று வருகின்றது. நீங்களே பாருங்கள் எத்தனை பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. அண்மையில் நடந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆகையினாலே சிறப்பாக நான் MSME தெரிவிக்க விரும்புகிறேன், அதாவது நாம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது. உலகத்தை நாம் சென்றடைய வேண்டும். பாரத உற்பத்தியின் அனைத்து பொருட்களும் உலக சந்தைகளில் சென்றடைய, மேலும் நமது ஜவுளித்துறையாகட்டும், நமது இயந்திரங்களாகட்டும், நமது மருந்துகளாகட்டும், இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது. ஆனால் உலகளாவிய அளவுகோல்கள் அவற்றை தாண்டி நாம் செயல்பட வேண்டும். உலகம் அளிப்பவற்றை விட சிறப்பான தரத்திலே நாம் அளிக்க வேண்டும். உலகம் அளிப்பதை காட்டிலும் விலை மலிவாக நாம் அளிக்க வேண்டும். பஞ்சாபின் லுதியானா தொடங்கி தமிழ்நாட்டின் திருப்பூர் வரை நமது ஜவுளித்துறை உலகை சென்றடைய முடியும். இது மட்டுமல்ல, கேரளம் தொடங்கி குஜராத் வரை, தமிழ்நாடு தொடங்கி வங்காளம், இந்த நமது கடற்கரை பகுதி, நமது மீனவ சகோதர சகோதரிகள் இன்று இந்த FTA காரணமாக நமது பிரான்கள், அதாவது இறால்கள், இதன் ஏற்றுமதிக்கான சாத்தியங்கள் அதிகரித்திருக்கின்றன. நமது கடல் உணவு வகைகள் உலக சந்தைகளில் பெருகும் சாத்தியங்கள் அதிகமாயிருக்கின்றன. மேலும் என்ன விரும்புகிறேன் என்றால், நாம் இந்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டு நாம் முன்னேறும் வகையிலே இந்த பணிகளை ஆற்ற நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். என் மனம் நிறைய நாட்டு மக்களே, நான் உங்கள் முன்னால் வைத்த பங்களிப்பை இதன் பின்னணியிலே 2047 என்ற இலக்கின் பலமான அஸ்திவாரத்தின் மீது அமைந்திருக்கிறது. 2047 வளர்ந்த பாரதம் என்ற இலக்கு கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய திறமை, அந்த திறமைகளின் ஒரு அங்கமாகும். அந்த வகையில் என்னுடைய சகோதர சகோதரிகளே, 104 கடந்து விட்டது. அடுத்த 104 நமக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. நாம் இதை தடைப்பட முடியாது, நமது வேகம் குறைந்திட முடியாது, நமது திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நாம் இதை அடைந்தே ஆக வேண்டும். அந்த வகையிலே நாம் நமது பணிப்பாங்கை மாற்றியாக வேண்டும். நமது பணி கலாச்சாரத்தை மாற்றும் வகையிலே நாம் நமது எண்ணப்பாட்டையும் மாற்ற வேண்டும். நாம் நமது பணியின் வேகத்தையும் மாற்றியாக வேண்டும். இந்த பணி கடந்த 6-7 தசாப்தங்களிலே நடக்கவில்லை. இந்த பணியை நாம் வரவிருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே செய்தாக வேண்டும். தேசத்தின் இளைஞர் சக்தியின் மீது என்னுடைய அசையாத நம்பிக்கை, என் நாட்டின் இளைஞர்களின் மீது, என் நாட்டின் பெண்கள் சகோதரிகளின் மீது, என் நாட்டின் விவசாயிகளின் மீது, என் தேசத்தின் தொழிலாளர்களின் மீது, அதாவது நாம் நம்மால் இந்த கனவை மெய்யாக்க முடியும் என்று. அந்த வகையிலே நாம் சீர்திருத்த வேகத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். நாம் சீர்திருத்தங்கள் பற்றி கூறும்போது, சீர்திருத்தங்கள் இவை நமக்கு கட்டாயங்கள், வெறும் சீர்திருத்தங்களா? இல்லை, இவை நமக்கு மந்திர சொற்கள். இந்த சீர்திருத்தங்கள் நமது நெஞ்சுறுதிகள். நாம் நெஞ்சுறுதியோடு நாம் சீர்திருத்த விரைவு வண்டியிலே பயணிக்கிறோம். வரவிருக்கின்ற நாட்களிலும் கூட அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை நோக்கி முன்னேற இருக்கின்றோம். அந்த வகையிலே அரசாங்கம், சமூகம், தொழில்துறை, உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் என அனைவருமே தங்களுடைய பாரம்பரிய வழிமுறைகளை சீர்திருத்த வேண்டும். எண்ணப்பாட்டிலே சீர்திருத்தம் வேண்டும். நமது இலக்குகளில் சீர்திருத்தம் வேண்டும். அந்த வகையிலே எனதருமை நாட்டு மக்களே, நாம் தீர்மானமான பாதையில் பயணித்தாக வேண்டும். நான் இன்று அந்த காலமும் நினைவுக்கு வருகிறது. அப்போது தேசம் பாரதத்தின் வல்லமையை சப்த சிந்து என்ற வகையிலே நாம் அறிந்தோம், தெரிந்தோம், புரிந்தோம். இப்போது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க நமக்கு புதிய போக்கு தேவை. இன்று செங்கோட்டையின் மீதிருந்து நான் தேசத்தின் முன்பாக சக்தியின் 7 போக்குகளை அறிவிப்பு செய்கின்றேன்.

இருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே கடந்த 5-6 தசாப்தங்களிலே நடக்காததை அந்த 7 போக்குகளால் வல்லமையால் நம் ஆற்றலால் நமது தேசத்திற்கு புதிய உயரம் புதிய வேகத்தை அளிப்போம், புதிய இலக்குகளை எட்டக்கூடிய வல்லமையை அளிப்போம். இதோடு கூடவே தேசத்தின் இளைஞர் சக்தியின் ஆற்றலும் தேச நிர்மாணத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படும், அவர்களின் சக்தி இணைக்கப்படும். வரவிருக்கின்ற நாட்களிலே நான் பேசுகின்ற 7 போக்குகள், இந்த 7 போக்குகளின் முதல் சக்தியானது தயாரிப்பு வல்லமை. எனதருமை நாட்டு மக்களே, நாம் தயாரிப்பு துறையை மிகவும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். மேலும் உற்பத்தியை பெருக்குவதோடு கூடவே நாம் சின்ன சின்ன கருவிகளையும் தயாரிக்க வேண்டும், பெரிய பெரிய பொருட்களையும் தயாரிக்க வேண்டும், மொத்த மதிப்பு சங்கிலியையும் நமதாக்க வேண்டும். இதை நாம் கை கொள்ள வேண்டும். நமக்கு உட்கூறுகளும் தேவை, மேலும் நமக்கு ஒட்டுமொத்த தயாரிப்பும் தேவை, பொருட்கள் மொத்தமாகவும் நமக்கு தேவை. வடிவமைப்பு தொடங்கி தயாரிப்பு வரை பாரதம் உலக விநியோக சங்கிலியின் நம்பகமான மையமாக வேண்டும். இதன் பொருட்டு நான் 3 விஷயங்களின் மீது சிறப்பு அழித்தமளிக்க விரும்புகிறேன். தயாரிப்பு துறையிலே இருக்கும் நமது சகோதர சகோதரிகள், இது அவர்களுக்கு சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீர்கள். இதன் பொருட்டு நாம் விலை, தரம் மற்றும் அளவு இவற்றின் மீது உலகளாவிய அளவீடுகளுக்கு இணங்க செயல்பட வேண்டும். நமது தொழிற்சாலைகள் போட்டித்தன்மை உடையதாக ஆக வேண்டும். நமது பொருட்கள் பயனாளிகளுக்கு நேசமாக வேண்டும். நமது பேக்கேஜிங் உலகின் மக்களை ஈர்க்கும் வகையிலே இருக்க வேண்டும், கவரும் வகையிலே இருக்க வேண்டும். நமது பூஜ்யம் குறைபாடு உடைய தயாரிப்பானது இதுவே நமது அடையாளமாக ஆக வேண்டும். மேலும் நமது தயாரிப்பாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் MSEக்கள், அதாவது MSME-க்களிடமும் நான் கூற விரும்புகிறேன், உலக சந்தைகளிலே நமது அடையாளம் நம்பகத்தன்மை மற்றும் தரத்தை சார்ந்தே இருக்க வேண்டும். தரம் விஷயத்திலே எந்த சமரசமும் இருத்தல் கூடாது. அந்த வகையிலே நமது மந்திரம் தரம் தரம் தரம் என்று மட்டுமே இருக்க வேண்டும். இதுவே நமது உலகளாவிய பிராண்ட் ஆகும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த 7 போக்குகளின் 2வது சக்தி விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி, உணவு பதப்படுத்தல். நாம் இந்த திசையில் முன்னேற வேண்டும். நமது விவசாயிகளுக்கு உலகின் சந்தைகள் திறக்கப்பட்டு விட்டன. FTA காரணமாக மிகப்பெரிய சந்தை கிடைத்து வருகிறது. நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். நாம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும். நாம் வயல்வெளி தொடங்கி ஏற்றுமதி சந்தை வரை பயணிக்க வேண்டும். நமது பாரம்பரிய உணவாகட்டும், சிறுதானியங்களாகட்டும், நமது மசாலாவாகட்டும், நமது பருப்புகளாகட்டும், என்னதான் நம்மிடத்தில் என்னதான் இல்லை கூறுங்கள், இவை உலகளாகிய பிராண்டுகளாக வேண்டும். நமது விவசாயிகள் வேதிப்பொருள் இல்லாத விவசாயத்திற்கு பலம் அளிப்போம். உலகிலே இதற்கான தேவை அதிகரிக்க இருக்கிறது. மேலும் உலக அளவீடுகளுக்கு உட்பட்டு அனைத்து வகையிலும் வெற்றியடையக்கூடிய நமது வேளாண் பொருட்கள் இருக்கும். இதை உலகிற்கு எளிதாக நம்மால் கொண்டு செல்ல முடியும். என்னுடைய 7 போக்குகளின் 3வது சக்தி என்னவென்றால் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தல். எனதருமை நாட்டு மக்களே, இன்று உலகம் செயற்கை நுண்ணறிவுடையது, குவாண்டம் உடையது, விண்வெளியுடையது, ரோபோட்டிக்ஸ் உடையது, தரவு மையங்கள் உடையது, முழுமையான ஒரு துறை சிறக்கப்பட்டு விட்டது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் இவையும் கூட கணந்தோறும் நமக்கு சவால்கள் விடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தேசத்தை உலகத்திற்கான சந்தையாக்கக்கூடாது. நாம் புதுமைகள் படத்தலின் மையமாக வேண்டும். நாம் UPI மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பிலே நம்மை நாம் நிரூபித்திருக்கிறோம். நம்முடைய சக்தியை அடையாளப்படுத்திவிட்டோம். இப்போது பாரதம் டிஜிட்டல் பொது தொழில்நுட்பங்களை உலகின் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். பாரதத்தை அடுத்த தலைமுறை தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்திற்கு தலைமை தாங்க செய்ய வேண்டும். இந்தியாவில் தயாரான 6G அனைத்து இடங்களையும் சென்றடைய செய்தல், இதுவே நமது இலக்காக வேண்டும். மேலும் இதிலே விரைவு கூட்டப்பட வேண்டும். இதன் பொருட்டு நமது முயற்சி குறைவு விடக்கூடாது. 7 போக்குகளின் 4வது சக்தி என்றால் கதி சக்தி. இந்த கதி சக்தி தேசத்திலே தடையில்லா இணைப்பு திறன் மீதான ஊக்கம். நகரங்களை நாம் அதிவிரைவு ரயில்களால் இணைக்க வேண்டும். நவீன நெடுஞ்சாலைகள் தேவை, உள்நாட்டு நீர்வழிகள் தேவை, விமான நிலையங்கள் தேவை, பல்லடுக்கு தளவாடவியல் அமைப்புகள் தேவை. நாம் துறைமுகங்களை

மூலம் பொருட்களை இறக்குதல் ஏற்றுதல் இடங்களாக மட்டுமல்ல, உலக கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சும் இடங்களாக மட்டுமல்ல, நாம் நமது துறைமுகங்களை துறைமுகம் சார் முன்னேற்றம் வளர்ச்சியை நோக்கிய திசையில் நாம் முன்னேற்ற வேண்டும். நமது ஏழு போக்குகளின் ஐந்தாவது சக்தி அதுதான் பாதுகாப்பு சக்தி. நமக்கு பாதுகாப்பு சக்தியின் மகத்துவம் அனைத்து வகைகளிலும் உண்டு. எனதருமை நாட்டு மக்களே, பாதுகாப்பு துறையிலே தற்சார்பு என்பது, இதை பாரதமும் அனுபவித்து விட்டது, உலகமும் பார்த்து விட்டது. இது மிக மிக முக்கியமானது. உலக நாடுகள் அவரவர் குறித்து சிந்திக்கும் போது அப்போது பாரதம் உலகத்தின் சந்தையாக தேங்கிவிட முடியாது. பாதுகாப்பு துறையிலே நாம் தற்சார்பு நிலையை அடைந்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி உலகத்துக்கே அளிக்கும் நாடாக ஆகும் திசையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நாம் ட்ரோன் மற்றும் ட்ரோனை எதிர்கொள்ளும் முறைகளையும் மேம்படுத்த வேண்டும். மேலும் ஹைப்பர்சானிக் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், இவை மீதும் நாம் தலைமை ஏற்க வேண்டும். நண்பர்களே, சைபர் பாதுகாப்பும் கூட அனைத்து இல்லங்களுக்கும் இன்று பிரச்சனையாகி வருகிறது. இதுவும் கூட ஒரு பாதுகாப்பு துறைதான். இதிலே நமது இளைஞர்களின் வல்லமை, இந்த வல்லமையின் பயன்பாட்டை நாம் தேசத்திற்கும் உலகிற்கும் உதவும் வகையிலே செய்ய முடியும். நமது ஏழு போக்குகளின் ஆறாவது சக்தி பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம். இவையே பசுமை வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. நாம் பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, எரிசக்தி சேமிப்பு, பசுமை பெயர்ச்சி, பசுமை தயாரிப்பு, பிரம்மாண்ட அளவுகளிலே நாம் கையகப்படுத்த வேண்டும். நாம் உலகினிலே புவி வெப்பமயமாதல் பற்றிய விவாதங்கள் நடக்கும் வேளையிலே நாம் பாதைகளை தேடிக் கொண்டிருக்கிறோம். நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அளித்து வருகிறோம். மேலும் பாரதம் இந்த பசுமை இயக்கத்தை பெரும் வலுவோடு முன்னெடுத்து செல்கிறது. பாரதத்திடம் நீல பொருளாதாரத்திற்கும் கூட மிகப்பெரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நம்மிடம் மிகப்பெரிய நீண்ட கரைப்பகுதி இருக்கிறது. நீல பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. மீன்வளத்துறை உண்டு, கரைப்பகுதி சுற்றுலாத்துறை, கடல் தொழில்நுட்பம் உண்டு. இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. இவற்றிலே நாம் முன்னேற முடியும். என் கனிவான நாட்டு மக்களே, பாரதம் ஏழு போக்குகள் குறித்து முன்னேறும் வேளையிலே நமது ஏழாவது போக்கென்றால் இது உலகினுக்கு ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு. அது என்னவென்றால் பாரதத்தின் மென்சக்தி. பாரதத்தின் மென்சக்திக்கு ஒரு பலம் உண்டு. இன்று யோகக்கலையானது மொத்த உலகையுமே பாரதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. யோகக்கலை உலகிற்கு சக்தியாக ஆகி வருகிறது. பாரதத்திற்கு நம்பிக்கையான காரணமாக ஆகி வருகிறது. எந்த பாரதத்திடம் வழிபாட்டு மையங்கள் உள்ளதோ, எந்த பாரதத்திடம் ஆயுர்வேதம் உள்ளதோ, எந்த வகையிலே பாரதத்திடம் முழுமையான உடல் நல அமைப்பு முறை உள்ளதோ, இந்தியாவில் குணப்படுத்தல் இயக்கம் இருக்கிறதோ, நாம் உலகத்தினிலே நமது திறமைகளை முன்னெடுத்து செல்ல முடியும். கைவினைப் பொருளாகட்டும், கலாச்சாரமாகட்டும், திரைப்படங்களாகட்டும், நமது படைப்பாற்றல் உலகாகட்டும், VFX ஆகட்டும், நமது அனிமேஷனோ கேமிங்கோ ஆகட்டும், டிஜிட்டல் உள்ளடக்கமாகட்டும், படைப்புத்திறன் உலகிலே பாரதம் தனது திறமையை வெளிப்படுத்த முடியும். நாம் இவற்றை உலக அளவிலான திறமை என்ற வகையிலே மேம்படுத்த வேண்டும். இன்று பாரதமானது வேவ்ஸ் மாநாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி அளித்திருக்கிறது. உலகம் மெல்ல மெல்ல பாரதத்தின் இந்த வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் இருக்கிறதே, இதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இதுவும் கூட பாரதத்தின் மின்சக்தியை, பாரதத்தின் படைப்புத்திறனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். என்னுள்ள நிறைந்த நாட்டு மக்களே, பாரதத்திடம் ஏராளமான வனவளங்கள் இருக்கின்றன. நம்மிடத்திலே 100க்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் இருக்கின்றன. சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் அயல் நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். நமது மின்சக்தி வாயிலாக நமக்கு ஒரு சந்தர்ப்பம் உலகின் சுற்றுலா பயணிகளை இந்தியாவை நோக்கி ஈர்ப்பதற்கு. நமது வல்லமையால் உலகை நாம் வெல்ல வேண்டும். நாம் இதை செய்தே ஆக வேண்டும், விரைவாக செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, உலகிலே விளையாட்டுகள் மீதான ஆர்வம் இது மிகப்பெரிய ஈர்ப்பாக வேண்டும். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சி இங்கே நடக்க வேண்டும். கச்சேரி பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது, இளைஞர்களை இது ஈர்க்கின்றது. உலகின் அனைத்து கலைஞர்களும் விரும்புகிறார்கள் பாரதத்தில் ஒருமுறையாவது கச்சேரி செய்ய வேண்டும் என்று. இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும். நாம் இதை ஒருங்கிணைக்க அமைப்புகளை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, ஏழு போக்குகளின் இந்த ஏழு சக்திகள் இவை வெறும் ஒரு துறையில் முன்னேற்றத்தை அடைவதற்கல்ல, முழுமையான ஒரு வழிமுறையோடு கூட நாம் தேசத்தை, நாம் தாங்கி இருக்கும் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி அதை சென்றடைவதில் முனைப்போடு பணியாற்ற வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, நான் சில விஷயங்களை கூறினேன், ஆனால் நான் இதை தாண்டியும் சிந்திக்கின்றேன். நான் தேசத்தில் ஒரு விழிப்பினை ஏற்படுத்த விரும்புகிறேன். நான் தேசத்தின் சக்தியை எழுப்பிவிட விரும்புகிறேன். தேசம் என்றால் அது அரசாங்கம்.

மட்டுமே அல்ல, தேசம் என்றால் அனைத்து குடிமக்களின் இணைவு. ஃபார்ச்சூன் 500 பற்றி நாம் இது குறித்து நிறைய கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். வரவிருக்கின்ற 10 ஆண்டுகளிலே இந்த ஃபார்ச்சூன் 500 50 பாரத கம்பெனிகள் இந்தியாவுடையதாக ஏன் இருக்கக்கூடாது? இதுவே நமது இலக்காக வேண்டும். இன்று வங்கித்துறை மலர்ந்து வளமாக இருக்கின்றது. உலகின் தலை சிறந்த வங்கிகளிலே பாரதத்தின் வங்கிகள் ஏன் கோலோச்ச முடியாது? பாரதத்தின் வங்கிகளும் கூட உலகின் தலை சிறந்த 5 வங்கிகளிலே ஒன்றாக இருக்க வேண்டும். பாரதத்தின் மருந்தியல் துறை ஃபார்மா, இந்த திசையிலே நாம் நிறைய பணியாற்றி இருக்கிறோம். ஆனால் காலத்தின் தேவை, உலகின் 5 தலை சிறந்த ஃபார்மா கம்பெனிகளிலே பாரதத்தின் 1-2 கம்பெனிகளின் பெயரும் ஒலிக்க வேண்டும். பாரதம் இதிலே தன்னிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சட்ட கம்பெனிகள், தரச்சான்று கம்பெனிகள் காலத்தின் தேவை இல்லையா? இவற்றின் உலகளாவிய தலைமை நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லையா? திறமை உண்டு, திறன்கள் உண்டு, நமக்கென நீண்ட வரலாறு உண்டு, மொழிகளின் மீது புலமை உண்டு. நாம் உலக அரங்கிலே மிளிர வேண்டும். நமக்கென ஒரு ஆலோசனை நிறுவனம், கணக்கியல் நிறுவனம் உலகின் தலை சிறந்தவற்றில் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? பாரதத்தின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகிலே தலை சிறந்து விளங்க வேண்டும். இதுவே நமது லட்சியமாக வேண்டும். நமக்கே உரித்தான பிராண்ட் இருக்க வேண்டும். இதனிடம் உலகம் ஈர்க்கப்பட வேண்டும். நமது பிராண்ட் நமது தேசத்தின் அடையாளமாக வேண்டும். இது உலகினுக்கு நிறைவான இடமாக வேண்டும். இந்த திசையிலே நாம் பணியாற்ற வேண்டும். இதன் பொருட்டு நான் மாநில அரசுகளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உள்ளாட்சி அலகுகளிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன். பாரத அரசின் பொறுப்பும் கூட இது. நாம் நமது சீர்திருத்த வேகத்தை கூட்ட வேண்டும். நாம் 2047 இலக்கிற்கு ஏற்ப நமது அமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். நாம் கடந்த கால விதிமுறைகளுக்கு ஏற்ப பயணிக்க முடியாது. நாம் வரவிருக்கின்ற காலத்தின் கனவுகளுக்கு ஏற்ப விதிகளை மாற்றியமைக்க வேண்டும். இதை நாம் செய்தோம் என்றால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். இதே பாதையில் எந்த சுணக்கமும் காட்டாமல் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டியே தீருவோம். நாம் அனைவரும் இணைந்து இதை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், தொழில்துறையாகட்டும், நாம் அனைவருமாக இணைந்து முன்னேறியாக வேண்டும். நாம் தொடர்ந்து சீர்திருத்த வேண்டும். சீர்திருத்தங்களை மேலும் முன்னெடுக்க வேண்டும். நான் முன்னமேயே கூறியிருந்தேன், நாம் சீர்திருத்தங்களை கட்டாயத்தினால் அல்ல, கடப்பாடுடன் செய்கிறோம். இலக்கை எட்ட இதை நாம் செய்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் வளர்ச்சியடைந்த பாரதம் பற்றி பேசுகையிலே, தேசத்தை விரைவுகதியில் முன்னேற்றுவதை பற்றி பேசுகையிலே, இதன் மிகப்பெரிய பயனாளிகள் யார்? இந்த முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் சாதிப்பவர் யார்? சாதிப்பவர்கள் என்றால் என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அவர்கள் தேசத்தின் இளைஞர் சக்தி தான். வளர்ச்சியடைந்த பாரதம் பயணத்திலே இளைஞர்களின் பங்களிப்பு பெரியது. இது மட்டுமல்ல, வளர்ந்த பாரதத்தின் மிகப்பெரிய பயனாளிகளும் கூட என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அந்த வகையிலே நாம் வளர்ந்த பாரதம் இலக்கினை இளைஞர்களோடு இணைந்து முன்னெடுக்க வேண்டும். இளைஞர்களே, நமது முதன்மையோடு நீங்கள் கைகோர்த்து பயணிக்க வேண்டும். நண்பர்களே, கடந்த 10-12 ஆண்டுகளிலே இந்த திசையிலே நிறைய நடந்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கப்படி இந்த தேசமெங்கிலும 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. தேசத்தின் இளைஞர்கள் தாங்கள் வேலை செய்வதோடு பலருக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கின்றார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய் நூதனங்கள் படைக்க பாரத அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டின் இளைஞர்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் கனவுகளை கொண்டு வாருங்கள். ஆதாரங்களுக்கு குறைவில்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். 1 லட்சம் கோடி ரூபாய் உங்கள் மனதிற்கும் சிந்தைக்கும் சிறகுகளை அளிக்கும் பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆய்வுகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். டிஜிட்டல் இந்தியாவின் புதிய மலிவான தரவுகள் இளைஞர்களுக்கு சக்தி அளித்தது. உலகிலே விலை மலிவான தரவு என்றால் அது இந்தியாவிலேதான். தேசத்தின் இளைஞர்கள் அவர்களுக்கு புதிய பலத்தை அளித்திருக்கிறது. திறன்மிகு இந்தியா தேசிய திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். விண்வெளி துறையை நாங்கள் திறந்து விட்டோம். தேசிய ட்ரோன் கொள்கையை உருவாக்கினோம். கேலோ இந்தியா கொள்கையை உருவாக்கினோம். 35 ஆண்டுகளாக இல்லாதிருந்த புதிய கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இதனால் ஆதாயம் நடுத்தட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, 2004 முதல் 2014 வரை புள்ளி விவரங்களை நான் அளித்தாக வேண்டும். 2004 முதல் 2014 வரை நமது தேசத்திலே 350க்கும் குறைவான பல்கலைக்கழகங்களே இருந்தன. ஆனால் இன்றோ 10-12 ஆண்டுகளுக்கு உள்ளேயோ கிட்டத்தட்ட 650 புதிய பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 1000 நாம் எட்டிக் கொண்டிருக்கிறோம்.
14 முன்பாக

மருத்துவத் துறையிலே 400 இருக்கைகளே இருந்தன. இன்றோ கிட்டத்தட்ட 850 இருக்கைகள் மருத்துவத் துறையிலே ஆகிவிட்டன. இது மட்டுமல்ல, அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களும் இந்தியாவிலே வரவிருக்கின்றன. பாரதத்திலே அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களின் டிகிரிகள் எனது இளைஞர்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. நமது தேசத்தின் இளைய மனங்கள் சிறுவயது தொடங்கி தொழில்நுட்பத்தின் பால் கவரப்பட இதை நோக்கி பணியாற்றுகிறோம். இந்த வகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட அடல் டிங்கரிங் லேபுகளை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அளித்திருக்கிறோம். இதனால் அவர்களுக்கு புதுமைகள் படைத்தல் மீது ஆர்வம் ஏற்பட வேண்டும். 12 சிறுவர்களுக்கு என நாங்கள் பல கதவுகளை திறந்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் விஷயத்தை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பாரதத்தின் தனியார் ஸ்டார்ட் அப் 28 சராசரி கொண்ட இளைஞர்கள் ஆர்வலர்கள் உலகின் முதல் முயற்சியாக சுயமாக செயற்கை கோள்கள் ராக்கெட்டுகளை ஏவினார்கள். மேலும் ராக்கெட்டை ஏவினார்கள். மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறார்கள். இன்று சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. நாங்கள் கடந்த நாட்களிலே AI இம்பாக்ட் மாநாட்டை நடத்தினோம். செயற்கை நுண்ணறிவின் விரிவாக்கம் வேகமாக வளர்ந்து வருகிறது. செங்கோட்டையிலிருந்து நான் நாட்டின் இளைஞர்களிடம் அறிவிக்க விரும்புகிறேன், நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் வரவிருக்கின்ற ஓராண்டிலே 1 கோடி இளைஞர்களுக்கு AI திறன் மேம்படுத்த பயிற்சி அளிப்பதில் ஈடுபட இருக்கின்றோம். இதனால் நமது தேசத்தின் இளைஞர்கள் AI உலகிலும் கூட தலைமை ஏற்கும் வல்லமையை பெறுவார்கள். நண்பர்களே, உயிரி பொருளாதாரம் பெரியதொரு துறை. ஒரு காலத்தில் 2014 முன்பாக வெறும் 60,000 கோடி ரூபாய் பெறுமானம் உள்ளதாக இருந்தது. ஆனால் நாட்டின் இளைஞர்கள் என்ன அற்புதத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் பாருங்கள். கொள்கைகள் நேரியதாக இருந்தால், இலக்கு தெளிவாக இருந்தால் தேசத்தின் இளைஞர்கள் சாதனைகளை கண்டிப்பாக படைப்பார்கள். தேசத்தின் இளைய சக்தி தனது வல்லமையை காட்டியது. 14 முன்பாக இருந்த 60,000 கோடி ரூபாய் இன்று இந்த உயிரி பொருளாதாரமானது, இந்த பொருளாதாரம் 20 லட்சம் கோடி ரூபாய் ஆகிவிட்டது. நண்பர்களே, 2009 காலகட்டம் அது. வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்கள் நமது தேசத்திலே விற்கப்பட்டன. 1.5 லட்சம், வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்களே விற்கப்பட்டன 2009-10. 1.5 லட்சம் மின் வாகனங்கள் இந்த 25-26, 25 லட்சம் மின் வாகனங்கள். எனதருமை நாட்டு மக்களே, விமானத்துறை கூட எனது இளைஞர்களுக்காக விரைவாக முன்னேறி வருகிறது. புதிய விமான நிலையங்கள், புதிய பாதைகள், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. பராமரிப்பு, பழுதுபார்த்தல், இதன் காரணமாகவும் கூட தேசத்திலே பெரிய அளவிலே திறன் உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களை உருவாக்கும் திசையிலே வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் தயாரான பாதுகாப்பு போக்குவரத்து விமானம் C-295 தனது வான் பயணத்தை தொடங்கிவிட்டது. வெற்றிகரமான பயணம் இது. இது நாட்டின் இளைஞர்களுக்கு பெரிய சாதனை. நண்பர்களே, ட்ரோன்களும் கூட பெரிய பணியாற்றி இருக்கின்றன. சுவாமித்வ திட்டம் கிராமங்களிலே ட்ரோன்களால் இந்த திட்டம் வெற்றி பெற்று வருகின்றது. சுமார் 3.5 கோடி குடும்பங்களுக்கு சுவாமித்வ திட்டத்தால் ஆதாயங்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் காரணமாக 140 லட்சம் கோடி அளவு சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வங்கிகளிடமிருந்து கடன் பெற முடிகிறது. மக்கள் தங்கள் வியாபாரத்தை செய்ய முடிகிறது. எனதருமை நண்பர்களே, நம்முடைய மத்திய தட்டு மக்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய சுமை என்றால் பயிற்சி வகுப்புகள் என்ற சவால். பயிற்சி வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையாகிறது. இந்த ஏழை மற்றும் நடுத்தட்டு மக்களின் மீது கரிசனம் கொள்ளும் வகையிலே அவர்களின் 1,000,000,000 கோடி ரூபாய் செலவை தடுக்க, பிள்ளைகளும் அருகே இருந்து பெற்றோர் அவர்களை கவனித்துக் கொள்ளும் வகையிலே குடும்பங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க, இதன் பொருட்டு நாங்கள் இளைஞர்களுக்காக பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச இணையவழி பயிற்சிக்கு டிஜிட்டல் பொது கட்டமைப்பு இருக்கிறது. நம்மிடம் சிறப்பான திறமைகள் உண்டு, ஆசிரியர்கள் உண்டு. இந்த ஆதாரங்களை இணைத்து நாங்கள் தேசத்தின் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க முழுமையானதொரு வலைப்பின்னலை ஏற்படுத்த இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் எப்போதும் கூறி வந்திருக்கிறேன், விளையாட்டே வளர்ச்சி தரும் என்று. நான் விளையாட்டு வளர்ச்சி பற்றி பேசும்போது, எனதருமை நாட்டு மக்களே, இன்று பாரதம் விளையாட்டு உலகிலே

தனது இடத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது வெற்றி மேடையிலே பாரதத்தின் தேசிய கீதம் ஒலிக்கின்றது, பாரதத்தின் ஜனகணமன ஒலிக்கிறது, பாரதத்தின் மூவண்ண கொடி பறப்பதை காண முடிகிறது. டாப்ஸ் திட்டமானது பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுகள், பல்கலைக்கழக விளையாட்டுகள், பனிக்கால விளையாட்டுகள், கடற்கரை விளையாட்டுகள், விளையாட்டு கட்டமைப்பு, விளையாட்டு பயிற்சி, விளையாட்டு மருத்துவம், விளையாட்டுக்கான ஊட்டச்சத்து, இந்த அனைத்து விஷயங்களிலும் பாரதம் இப்போது நிபுணத்துவத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான புதியதோர் துறை, விளையாட்டு வீரராகவில்லை என்றாலும் ஆதரவு அமைப்பு என்ற மிகப்பெரிய துறை திறக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலகிலே பாரதத்தின் வெளிப்பாடு சிறப்பாக ஆகி வருகிறது. மேலும் நாம் 2036 ஆண்டிலே ஒலிம்பிக்ஸுக்கான புரவலராக ஆக இருக்கிறோம். 2030 ஆண்டிலே காமன்வெல்த் விளையாட்டுகளை பாரதம் நடத்த இருக்கிறது. மேலும் எனது நண்பர்களே, உலகிலே எப்போது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கின்றனவோ வெறும் 40 வகையான விளையாட்டுகள் மட்டுமே இருக்கும். மேலும் சுமார் 325 போட்டிகள் மட்டுமே இருக்கும் ஒலிம்பிக்ஸ். உங்களுக்கு இது வருத்தத்தை அளிக்கலாம் என் நாட்டு மக்களே, என்னுடைய இளைஞர்களே, நான் உங்களுக்கு சவால் விடுக்கிறேன், அறிகுறி விடுக்கிறேன், நான் உங்கள் உதவியை கோருகிறேன். சுமார் 325 போட்டிகளிலே பாரதம் 1/3 பங்கிலே கலந்து கொள்வதே இல்லை. நாம் இடம் பெறுவதே இல்லை, நாம் தகுதி பெறுவதே இல்லை. நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், 2036 நடக்கும் ஒலிம்பிக்ஸிலே, அது பாரதத்திலே நடக்க விரும்புகிறோம். ஆனால் 2036 எந்த விளையாட்டுகளில் பாரதம் விளையாடுவதில்லையோ, எதிலே பாரதம் தகுதி பெறுவதில்லையோ, எந்த போட்டிகளை பாரதம் பங்கு பெறுவதில்லையோ, அந்த 1/3 நமக்காக காத்திருக்கிறது. பாரதம் இவற்றின் மீது பலமளிக்கும். இதன் பொருட்டு நாங்கள் திறன் தேடலுக்கான இயக்கம் ஒன்றை நடத்த விரும்புகிறோம். நமக்கு 2036 வீரர்கள் தேவை. 5, 10, 15 வயதுடைய இளைய நண்பர்கள், அவர்களின் பால் கவனத்தை, பெண்களின் பால் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த வகையிலே 5 முதல் 15 வரையிலான குழந்தைகளிடம் விளையாட்டு திறமைகளை கண்டறிய கிராமந்தோறும், நகரந்தோறும், பள்ளிகள் தோறும் திறமைகள் தேடும் வகையிலே இயக்கம் ஒன்று முடுக்கிவிடப்படும். குழந்தைகளின் திறமைகள் ஆராயப்படும். அதன் பிறகு அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தேசத்திற்காக விளையாடும் நல்ல வீரர்களாக ஆக்கப்படுவார்கள். எனதருமை இளைஞர்களே, தேசத்தின் முன்பாக, தேசத்தின் இளைஞர்களின் முன்பாக போதைப் பொருள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. போதைப் பொருள் இல்லா பாரதம், இது நம் அனைவரின் சமூக பொறுப்பாக வேண்டும். நமது பிரகாசமான எதிர்காலத்திற்காக நமது இளைய சமூகம் பலமாக வேண்டும். நமது இளைஞர்களின் வல்லமை நமது தேசத்திற்கு உதவ வேண்டும். ஆகையால் போதையில்லா பாரதம் கடந்த நாட்களிலே மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டின் என்ஜிஓக்கள், தேசத்தின் சமூக கலாச்சார அமைப்புகள், தேசத்தின் ஆன்மீக பெரியோர் இணைந்து போதையில்லா பாரதத்துக்கான 100 வார கால நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் நடைபெறும். நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்களும் கூட இந்த இயக்கத்தில் பங்கு பெறுங்கள். நீங்கள் இதோடு இணையுங்கள். மேலும் தேசத்தின் போதையில்லா பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற நீங்களும் முன்னே வாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டிலே பல 10 ஆண்டுகள் பழமையான சவால்கள், இவற்றுக்கு முடிவு கட்டுவது முக்கியமானது. நக்சல்வாதம், மாவோவாதம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டது. பல தாய்மார்களுடைய பிரகாசமான இளைஞர்களை குலைத்து போட்டுவிட்டது, நாசமாக்கிவிட்டது. தாய் தந்தையரின் கனவுகளை பொடிப்பொடியாக்கிவிட்டது. இந்த நக்சல் பயங்கரவாதம் 40 ஆண்டுகளாக இந்தியாவின் கணிசமான பகுதியிலே கணிசமான மக்களை மிதித்து வந்தது, துப்பாக்கி முறையில் அமுக்கி வைத்திருந்தது, அரசியல் சட்டத்தை கேலி பொருளாக்கி இருந்தது. மேலும் நாட்டின் சாமானியர்களின் பாதுகாப்பிலே 3500க்கும் மேற்பட்ட நமது காவல்துறையினர், பாதுகாப்பு படைகளின் வீரர்கள் உயிர் தியாகம் செய்ய நேர்ந்தது. போரிலே இறக்கும் வீரர்களை விட அதிகமாகவே நமது காவல்துறை வீரர்கள் உயிரை பணயம் வைக்க நேர்ந்தது. அப்போதுதான் நாட்டின் சாமானியர்கள் நிம்மதியாக இருக்க முடிந்தது. இந்த நக்சல் பயங்கரவாதம் பூமியிலே இரத்த வெள்ளத்தை பாய்ச்சியது.

2014 நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்த போது அன்றே நாங்கள் உறுதி பூண்டோம், நாங்கள் தேசத்தை நக்சல் பயங்கரவாதத்திலிருந்து விடுதலை அளிப்போம் என்று. இன்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இந்த நக்சலி மாவோவாத வன்முறை இறுதி மூச்சை விடக்கூட அதனிடத்திலே சக்தி இல்லை. முழுமையாக அதற்கு முடிவு கட்ட இருக்கிறோம். எங்கே ஒரு காலத்திலே நக்சல்வாதிகளின் தோட்டாக்கள் பறந்தனவோ, எங்கே ஒரு காலத்திலே நிலம் சிவப்பாக இருந்ததோ, இன்று அதே நக்சல் பகுதியிலே அதே பகுதிகளிலே நக்சல்வாதிகள் இல்லாத காரணத்தாலே வளர்ச்சி, நம்பிக்கை மற்றும் முயற்சியின் மூவண்ணம் பட்டொளி வீசி பறக்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இந்த சவாலை நாம் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த சவாலிடம் நாம் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல ஆண்டுகளாக தேசத்தின் அதிகாரத்திலே மாவோவாதி சிந்தனையாளர்கள் அமர்ந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அரசு குழுக்களில் ஆலோசகர்களாகவும் கூட இந்த மாவோவாதி சிந்தனையாளர்கள் கொள்கைகளை பாதித்தார்கள். எனதருமை நாட்டு மக்களே, காடுகளிலே வனங்களிலே நாம் ஆயுதமேந்திய நக்சலைட்டுகளை ஒழித்து கட்டுவதிலே, அந்த சங்கடத்திலிருந்து தேசத்தை விடுவிப்பதில் வெற்றி கிடைத்தது. ஆனால் ஆயுதமேந்திய நக்சல்கள் என்னவோ சென்றாலும் நக்சல் சிந்தனையாளர்கள், இந்த நக்சல் சிந்தனையாளர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள். வன்முறை அராஜகம் என்ற பாதையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தை தவறான பாதையிலே பிடித்து தள்ள வகை வகையான சூழ்ச்சிகளை புனைகின்றார்கள். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை தனிமைப்படுத்த வேண்டும். மேலும் தேசத்தை வளர்ந்த பாரதமாக ஆக்கும் திசையிலே நாட்டின் இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். என் கனிவு நிறை நாட்டு மக்களே, பாதுகாப்பான பாரதத்தை ஏற்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பாகும். சவால் எல்லைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது எல்லைக்கு அப்பாலே பாரதம் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்கின்றது. இன்று போரின் போக்கே மாறிவிட்டது. போர் எல்லை பகுதியில் நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இன்று போர் நாட்டுக்கு உள்ளே எண்ணெய் சுத்திகரிப்பு இலக்காக இருக்கலாம், வங்கித்துறை இலக்காகலாம், தரவு மையங்கள் இலக்காகலாம், ஒரு வகையிலே புது வகையான போர். இதில் கட்டமைப்பு தகர்க்கப்படும், ஆலைகள் தகர்க்கப்படும். நாங்கள் மிஷன் சுதர்ஷன் சக்கரம் குறித்து கடந்த ஆண்டு அறிவித்தோம். விரைவு கதியில் இது தொடர்பாக பணிகள் நடக்கின்றன. இன்று பாதுகாப்புத் துறையில் ஏற்றுமதி 50% அதிகரித்திருக்கிறது. சுமார் 100 நாடுகளில் நமது ஆயுதங்கள் சென்றடைகின்றன. உலகரங்கிலே பாரதத்தின் புகழ் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. மாறி வரும் காலத்திலே நாம் ஆயுதங்கள் மீதும் செயலாற்ற வேண்டும். பாதுகாப்பு படைகளின் வல்லமையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இதோடு கூடவே குடிமக்களையும் தயார்படுத்த வேண்டும். கடந்த 100 போர்களை ஒட்டி சிவில் பாதுகாப்பு முறைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. அவை காலாவதியாகிவிட்டன. ஆகையால் இன்று செங்கோட்டையிலிருந்து அறிவிக்கின்றேன், அதாவது நாங்கள் வரவிருக்கின்ற நாட்களிலே சிவில் பாதுகாப்பு தொடர்பான உயிர்ப்புடைய வலைப்பின்னலை அமைப்போம். நவீனமான அமைப்புகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்வோம். நவீன சங்கடங்கள் தொடர்பாக மக்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் தொடர்பான மிகப்பெரிய தன்னார்வலர் படை சிவில் பாதுகாப்பிற்கு நவீனமான சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலே படைக்க இருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, தேச நிர்மாணத்திலே இன்று நமது சகோதரிகள் பெண்களுடைய பங்கு நம் அனைவருக்கும் மிகப்பெரிய கருத்தூக்கமாக அமைந்திருக்கிறது. போர் விமானமாகட்டும், பயணிகள் விமானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணி வகிக்கிறார்கள். விளையாட்டு மைதானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணியில் மின்னுகிறார்கள். செம் கல்வியிலே இடம்பெறும் செயல்முறையாகட்டும், அதிக அளவில் நமது பெண்கள் இடம் பிடிக்கிறார்கள். இன்று படையிலும் கூட NDAவில் இருந்து வெளிப்படும் பெண்கள் மிகுந்த பெருமிதத்தோடு நாட்டின் படைக்கு தலைமையேற்கும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றார்கள். பெண்களின் வல்லமை என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் சாணத்திலே ஒரு குறைகடத்தி ஆலைக்கு சென்றேன். அங்கே நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த பழங்குடி பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள். பாஸ்போர்ட் என்றால் என்ன என்று கூட தெரியாத இடங்களில் இருந்து வந்திருந்தார்கள். அந்த பெண்கள் அயல் நாடுகளுக்கு சென்று பயின்று வந்தார்கள். இன்றோ சிப் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்தேன். உண்மையிலேயே

நான் கவரப்பட்டேன். இந்த 3 கோடி பெண்களுக்கு லட்சாதிபதி தீதியாகும் இலக்கை நிர்ணயித்தோம். அதை கடந்து விட்டார்கள். இப்போது நாம் 6 கோடி லட்சாதிபதி தீதி என்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருகின்றோம். 3 கோடி புதிய லட்சாதிபதி தீதிக்கள் என்றால் ஊரக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் தாய்மை சக்தியால் வரவிருக்கின்றது. என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இன்று பஞ்சாயத்தாகட்டும் நகராட்சியாகட்டும் மாநகராட்சியாகட்டும் அதிக அளவிலே நமது பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு வருகின்றார்கள். திறமையான தலைமையை வழங்கியிருக்கிறார்கள். இதை கவனத்திலே கொண்டு நாங்கள் நாடாளுமன்றத்திலே பெண் சக்திக்கு கௌரவம் அளிக்கும் மசோதாவை நிறைவேற்றினோம். ஆனால் ஏதோ காரணத்தினாலே அரசியல் போர்க்களத்திலே கடந்த 40 ஆண்டுகளாகவே இந்த கனவு எப்போதுமே அரசியல் போரில் களபலியாகி வந்தது. நான் நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இன்று செங்கோட்டையிலிருந்து தேசிய கொடியின் நிழலிலே நின்று கொண்டு உங்களிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகின்றேன், வாருங்கள், பெண்களின் வல்லமையை போற்றுவோராக ஆகுங்கள், பெண்களின் கௌரவத்தை காப்போராக வாருங்கள். மிகவும் விரைவாக நமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு 33% சட்டப்பேரவைகள் மக்களவையிலே பிரதிநிதித்துவம் கிடைக்கவும் பாரதத்தின் கொள்கை வடிவமைப்பில் பங்களிப்பை அளிக்கவும் காலத்தின் தேவையாகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன், வாருங்கள், பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்கள் கௌரவத்திலே நீங்களும் இணையுங்கள், உங்களுக்கும் பெருமை உண்டு. ஆனால் எனது தாய்மார்கள் பெண்களுக்கு அவர்களின் உரிமையை தாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சி அடைந்த பாரத கனவு எப்போது நிறைவாகும் என்றால் வளர்ச்சி கடைசி மனிதன் வரை செல்லும் போதுதான். 2014 முன்பாக வெறும் 25 கோடி நபர்களிடம் மட்டுமே சமூக பாதுகாப்புக்கான கவசம் இருந்தது. வெறும் 25 கோடி மட்டுமே. நண்பர்களே, கடந்த 5-7 தசாப்தங்களிலே வெறும் 25 கோடி. நாங்கள் ஒரே 10 ஆண்டுக்குள்ளாக 100 கோடி நாட்டு மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கவசத்தை அளித்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரதம் திட்டப்படி 70 வயது முதியவருக்கு இன்று 5 லட்சம் வரையிலான இலவச மருந்துக்கான அமைப்பு இருக்கிறது. கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இதனால் பலன் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த ஆயுஷ்மான் அட்டை காரணத்தால் 2 லட்சம் கோடி ரூபாய் மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு இடையே ஆகும் செலவினம் என் குடும்பங்களுக்கு சேமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏழைகள், மத்திய தட்டு குடும்பங்கள், அவர்களுக்கு பெரிய ஆசுவாசம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று ஒரு விஷயத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை. நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு உதவியை கோருகிறேன். அனைத்து இளைஞர்களிடமும் நான் வேண்டுகிறேன், நீங்கள் இதற்கு தலைமையேற்க வேண்டும். உங்களுடைய 1 அல்லது 2 மணி நேரம் தேசத்திற்கு பெரிய சக்தியை அளிக்க இருக்கின்றது. 1-2 மணி நேரத்தில் நான் தேசத்திற்கு என்ன செய்துவிட முடியும் என்று தோன்றலாம். நான் கூறுகிறேன், நீங்கள் பெரிய சக்தியாக இருக்கிறீர்கள். ஆகையால் ஒவ்வொரு வீட்டிலும் சூழல் அமைய வேண்டும். இப்போது தேசத்திலே மக்கட்தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கின்றது, சென்சஸ் நடக்கிறது, எண்ணிக்கை நடந்து வருகிறது. மேலும் எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரங்களால் ஆவதில்லை. இதை நுணுகி ஆய்ந்து கொள்கைகள் வடிவமைக்கப்படும், திட்டங்கள் உருவாகும், தேசம் முன்னேற வரையறைகளை ஏற்படுத்துகிறது. அந்த வகையிலே துல்லியமான தகவல் தெரிதல் முக்கியமானது. சில வேளைகளிலே அரசு தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் வருவார்கள், அவசரத்திலே இருப்பார்கள், பெயர்கள் எழுதுவதிலே தவறுகள் அவர்கள் செய்யலாம். இதன் காரணமாக முடிவிலே விளைவுகள் சரியாக கிடைப்பதில் சங்கடம் உண்டாகிறது. இப்போது தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்த முறை தீர்மானம் செய்திருக்கிறோம், நீங்களே கூட கணக்கெடுப்பிலே உங்கள் தகவல்களை மொபைல் பேசியிலே நிரப்பி அளிக்கலாம். பிறகு அரசு அலுவலர் வருவார், பிரதிநிதிக்கு வருவார், கலந்து பேசுவார். ஆனால் நீங்கள் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்து டிஜிட்டல் முறையிலே உங்கள் தகவல்களை நிரப்பினீர்கள் என்று சொன்னால், நுணுக்கமான வகையிலே பெயர்களே தவறுகள் செய்யாமல், தகவல்களிலே தவறேதும் செய்யாமல் எத்தனை செம்மையாக தகவல்களை அளிக்கிறீர்களோ தேசத்தை முன்னேற்றிச் செல்ல பேருதவியாக இது இருக்கும். அந்த வகையிலே நான் நாட்டின் இளைஞர்களிடம் கேட்டுக் கொள்கிறேன், நீங்கள்

0: உங்களுடைய குடும்பத்தவர்களை அமரச் செய்து படிவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் காகிதத்திலே படிவத்தை நிரப்புங்கள், தவறு இருந்தால் திருத்துங்கள். அதன் பிறகு தொழில்நுட்ப ரீதியாக டிஜிட்டல் ரீதியாக தரவேற்றுங்கள். தேசத்தின் மிகப்பெரிய பணி நிறைவேறும். தேசத்தின் நேரமும் சக்தியும் சரியான பணிக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகையால் நாட்டின் இளைஞர்களிடம் இந்த கணக்கெடுப்பு பணியிலே ஆக்கப்பூர்வமாக இணைந்து கொள்ள நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். எனதருமை நாட்டு மக்களே, நான் செங்கோட்டையிலிருந்து 5 உறுதிப்பாடுகள் குறித்து பேசியிருந்தேன். இந்த 5 உறுதிப்பாடுகள் தேசத்தை தன்னுடைய சுய கௌரவத்தை நோக்கி முன்னேற்றி செல்ல, லட்சியங்களை எட்டும் வல்லமையோடு முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய ஆசுவாசத்தை அளித்திருக்கிறது. அடிமைத்தன மனோபாவத்தை நாம் தொடர்ந்து அழித்து வர வேண்டும். எந்த பாரதத்தின் கனவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்டாரோ, பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்டாரோ, பண்டித நேரு கண்டாரோ, சர்தார் பட்டேல், பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு பார்த்தார்களோ, டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி கண்டாரோ, பகவான் பிர்சா முண்டா கண்டாரோ, ஜோதிபா புலே கண்டாரோ, அவர்கள் அனைவரிடமும் உத்வேகம் பெற்று நாம் முன்னேறி செல்வோம். வாருங்கள், இந்த உறுதிப்பாட்டை மீளுரைப்போம். தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. மேலும் கடமை மட்டுமே நமது அடையாளமாகட்டும். நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது. நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது, சந்தர்ப்பம் நம்முடையது, உறுதிப்பாடு நம்முடையது. வாருங்கள், கனவுகளை உறுதிப்பாடுகளாக்குவோம், உறுதிப்பாடுகளை வல்லமைகளாக்குவோம், மேலும் வல்லமைகளை வெற்றிகளாக மாற்றி காட்டுவோம். வாருங்கள், ஒவ்வொரு படியையும் வளர்ச்சி படியாக்குவோம். ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம். மனம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம். லட்சிய பாதையில் சேருவோம். ஒரு தீபத்தால் 1000 தீபங்களை நாம் ஏற்றுவோம். வாருங்கள், இணைந்து நாம் வளர்ந்த பாரதம் படைப்போம். இந்த ஒரு விருப்பத்தோடு இந்த மங்களமான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். என்னுடன் இணைந்து கூறுங்கள்,
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பகவத் பகவத் தன்யவாத்.

0: 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: நேரம் 10:44. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைப்பட பாடல்கள்.
2: சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும்

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நேர்கள். இதுவரை கேட்டது திரைப்பட பாடல்கள். ஆத்தாவன் கோயிலிலே கிழக்கு கரை, புது மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.

நாளை ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நாளை காலை 6:02 காலை தென்றல். அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் வி பி தண்டாயுதம் அவர்கள். நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, காலை 7:15 தமிழில் செய்திகள், நாளை காலை 7:40 நம்மை சுற்றி, காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ், நாளை காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 இது எங்கள் சாய்ஸ், காலை 10:02 சுட்டிஸ் சாய்ஸ் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி, 11:02 படித்ததில் பிடித்தது, பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம், அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்று மினிக்கிது, பகல் 1 மணிக்கு லஞ்ச் டைம் கேம் ஷோ, நாளை பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ண ரகுராஜ் ராமசாமி அவர்கள். 3:02 கிராமபோனும் 103, மாலை 4:02 மயக்கும் மலை, 5:02 சித்திரை செவனம், மாலை 6 மணிக்கு பூச்செண்டு, 6:40 டீ கடை, நாளை இரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி சின்ன வெங்காயம் சாகுபடி நுட்பங்கள் குறித்து பொங்கலூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவசி தங்கமணி அவர்கள் தரும் தகவல்கள். நாளை இரவு 9:15 சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் நிகழ்ச்சி, 9:30 மயிலிறகு நட்சத்திர மயிலிறகாக, நாளை இரவு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ நேயர் விருப்பம், நாளை இரவு 11 மணி முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நேர்களை, நமது கோயம்புத்தூர் மாநகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை மெட்சென்டரில் இருந்த தகவலின்படி 31 டிகிரி செல்சியஸாக உள்ளது. 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 34 டிகிரி அதிகபட்சமாக பதிவாகியுள்ளது, குறைந்தபட்சமாக 25 டிகிரி. திருப்பூரில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக 24 டிகிரி. ஊட்டி உதகமண்டலத்தில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகியுள்ளது, குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நேர்களை, இனி இரவு 11 மணி முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் 11 ஆயிட்டிருக்கு. நான் முடிஞ்சுக்கிறது வந்து பாரதி 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எஸ், உங்க மனசுக்கு பிடிச்ச உங்க நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில முதலாவதாக வரும் பாடல்

0: ரொம்ப அருமையான அழகான ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். இந்தியன் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா அவங்களோட குரல்ல பாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானோட இசையில தான் பாடல் கேட்டு ரசித்தோம். ரொம்ப அழகான ஒரு பாடல். இன்னைக்கு கண்டிப்பாக இந்த பாட்டை கேட்டே ஆக வேண்டிய ஒரு அழகான ஒரு சூழ்நிலை தருணம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சில சமயம் மனசில் இருக்கிறது சொல்ல முடியாத ஒரு விஷயங்களை நீங்கள் லெட்டரில் எழுதி யாருக்காவது கொடுத்துருக்குறீங்களா? அப்போ என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துவீங்க? எஸ், அடுத்ததாக பாடல் கேட்கலாம் நேர்களே. நாம் இணைஞ்சிருக்கிறது வித் பாரத் 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.4 எஃப்எம்ல பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். இணைந்திருங்கள் நேர்களே, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான
0: புனிதமான புனிதமான

லாலா லாலா ஏதாவது பாட்டு பாடிட்டு இருப்பீங்க இல்லையா, இஸ் அந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சில இருந்து கொஞ்சம் வரையில வாங்க. குணா படத்துல இருந்து கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி அம்மாவோட குரல்ல வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டுக்கிறோம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த தித்திக்கும் இனிய இரவுல நம்ம ரொம்பவே சுதந்திர தின அழகான அலைவரிசையில் நம்ம ரொம்ப சந்தோஷத்தை கொண்டாட்டிருக்க இந்த நேரத்துலையும் இந்த வாழ்க்கையும் அப்படியே கொண்டாட்டமா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? எஸ், இந்த கவிதைத்துவமான மனிதர்கள் கூட நீங்க இன்னைக்காவது பயணம் பண்ணியிருக்கிறீங்களா? ரசனை மிகுந்த அந்த மாதிரி மனிதர்கள் கூட அவங்க கூட நீங்க பயணம் பண்ணி பாருங்களேன். அப்படியே ஒரு சின்ன சின்ன அசைவுகள், அந்த நடன அசைவுகள், அந்த எண்ணங்களை கூட அப்படியே கவிதைகளாக மாத்திடுவாங்க. எஸ், அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? பாடல் கேட்டுட்டு வாங்க, இணைந்திருங்கள் நேர்களை. இது பாரத 102.3 மனங்கள் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆயிரம் பூக்கள் பூத்தா எப்படி ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு பாடல். இந்த பாடல் கேட்கும் பொழுது அப்படி நீங்க உங்களுடைய பழைய கால நினைவுகளோட பயணம் செஞ்சுட்டு தான் வருவீங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல். தலைவாசல் படத்துல வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா மகுரல்ல வாலியன் வரிகளில் பாலபாரதியோட இசை தான் பாடல் கேட்டு வச்சுருந்தோம். அடுத்ததாக வரும் பாடல் திருப்பியும் அதே காதல் தாங்க. காதல் அப்படின்னு பேசும் பொழுது கலீல் ஜிப்ரான் அவங்களுடைய கவிதைகளை நம்ம தொடர்பு படுத்தாமல் இருக்கவே முடியாது இல்லையா? அதில் ரொம்ப அழகான ஒரு வரி இருக்கும். காதலில் இணையும் பொழுது ரெண்டு ஆத்மாக்கள் இணையும் பொழுது உன்னோட

அலைவரிசை என்னோட அலைவரிசை, தனித்தனியார் ஒரு அலைவரிசையில் பயணம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். எஸ், ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைகளாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல்? காதலின் தீபம் ஒன்று. யார் ஏற்றினாங்கன்னு பார்க்கலாம். எஸ், இணைந்திருங்கள் நேர்களே, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தான் மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. தித்திக்கும் இந்த இணைய இரவில்

தம்பிக்கு இந்த ஒரு படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட குரலில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா சாரோட இசையில் தான் பாடல் கேட்டு வச்சுருக்குறோம். நேரம் 11:25 ஆயிட்டுருக்கு. அடுத்ததாக ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம். ஒரு சில நிமிஷங்கள் அப்படியே உறிஞ்சு போகாத அப்படின்னு நாம் ரொம்பவே யோசிச்சுட்ருப்போம் இல்லையா? நமக்கு பிடிச்சவங்கள பார்க்கும்போது இல்லை நாம் ரொம்ப அழகாக உணரும் பொழுது அந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் யோசிச்சுருக்குறீங்களா? இந்த நிமிஷம் அப்படியே இந்த யூனிவர்ஸ் அப்படியே உறைஞ்சி போயிட்டாதா அப்படிங்கிறது மாதிரி. எஸ், இந்த பாடல் கேட்டு ரசிச்சுட்டு வாங்க.

0: அழகான ஒரு பாடல். வள்ளிப்பாடத்தில் இருந்து சுவர்ணலதா அவங்களோட குரலில், வாளையின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:30 ஆயிட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சவங்களை எப்படிலாம் வர்ணிப்பீங்க? ஏதாவது செல்லமாக பேர் சொல்லி கூப்பிடுவீங்க, இல்லை உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள என்னென்னலாம் சொல்லி கூப்பிடுவீங்க, எப்படிலாம் வர்ணிப்பீங்க? நினச்சிட்டே யோசிச்சுட்டே இந்த பாடலோடு இணைந்திருங்கள். இணைந்திருங்கள் நேர்களே, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கிட்டிருக்கீங்க.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்

கிழக்கு வாசல் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரலில் ஆர் வி உதயகுமாரின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு வச்சுட்டுருக்கோம். நேரம் 11:35 ஆயிட்டுருக்கு. நாம் அணிஞ்சிருக்கிறது பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.4 பண்பலைகளில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்ருக்குறீங்க. அடுத்ததாக வரும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய அந்த தாய்மொழியில் அழகான உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு அலைவரிசையின் பயணமாக தான் இந்த பாடல் இருக்கும். இஸ் உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறதோட என்னென்னலாம் நீங்கள் எண்ணம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட எந்த கால தாமதமும் இல்லாமல் உடனே சொல்லிடலாம். நேர்களை இணைந்திருங்கள்.

புன்னகை மன்னன் படத்திலிருந்து சித்ராமாவோட குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். கே பாலச்சந்தர் சாரோட டைரக்ஷன் அப்படின்னாவே ஒரு எல்லாருக்குமே ஒரு தனியான ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த ஒரு படம் வரிசையில் இது ரொம்ப அழகான ஒரு படம். ஓகே, அடுத்ததாக பாடல் கேட்டு விடலாம்.

அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ராமா குரல்ல வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:46 ஆயிட்டிருக்கு. இந்த தேதிக்கும் இனிய இரவுல உங்க மனசுக்கு பிடிச்ச மென்மையான பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. அழகான அந்த ஒரு பாடல் வரிகளை நம்ம கேட்கும் பொழுதே நம்மளுக்கு ரொம்ப அழகான நினைவுகளும் ஞாபகம் வருது இல்லையா? எஸ், இதழில் கதை எழுதும் நேரம் எது அப்படின்னு யோசிச்சுட்டே பாடல் கேட்கலாம். இணைந்திருங்க நேர்களே, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு.

ஒரு அழகான காதல் கவிதை, ரொம்ப அழகான ஒரு பாடல். உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அம்மாவோட குரலில், இளையராஜா சாரோட இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 11:52 ஆயிட்டுருக்கு. மனுஷபுத்திரனோட இந்த காதல் வரிகள் ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்காக, காதல் என்றால் சும்மா இல்லை, போ மண்டியிடு, எப்படியாவது திரும்ப வந்துவிடு என கண்ணீர் மல்க கெஞ்சி கேள். காதல் என்றால் சும்மா இல்லை, உன்னை நேசிப்பவர்களையெல்லாம் உதறு, அந்த ஒருவர்தான் உலகம் என்று கண்மூடித்தனமாக நம்பு. என்றோ நிகழ்ந்த ஒரு இனிய தருணத்திற்காக 1000 கசப்புகளை விழுங்கி காத்திரு. காதல் என்றால் சும்மா இல்லை. ரொம்ப அழகாக இருந்தது இந்த கவிதை, உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த நேர்களே. அடுத்ததாக என்ன பாடல் அழகாக கேட்டு ரசிக்கலாம்?

அழகான ஒரு பாடல் ஒன்று நினைச்சேன், பாட்டு படித்தேன். படத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா அவங்களோட குரலில் பெரியசூடனுடைய வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு வச்சுருக்கோம். நேரம் 11:58 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் நேர்களே. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, எப்போதும் நலமுடன் இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி சித்ரா. அடுத்து ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியில் தொடர்வோம் நேர்களே.

0: datang.
1: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ஜம் தூக்க தாரு கிட்ட ஜம் தாரு கிட்ட ஜம் தூக்க தாரு கிட்ட தோம் தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தகதி மீதக்கு ஜுருதா.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நேரம் 4:00. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த நாளை இனிமையாக புத்துணர்வோடு தன்னம்பிக்கையோடு தொடங்கலாம் நேர்களே. விவசாயம் செழிக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லம்தோறும் வளமை இனிமை செல்வம் நிரம்பட்டும், வாழ்க்கை ஜொலிக்கட்டும், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது திரை இசையில் பக்தி பாடல்கள். தாய் மூகாம்பிகை படத்திலிருந்து இசையரசு என தொடங்கும் பாடல் பி சுஷீலா, எஸ் ஜானகி மற்றும் ராஜேஸ்வரி இவர்களின் குரல்களில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

நாம் இணைந்திருப்பது வித் பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் 103, நாகர்கோயில் மதுரை 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 எஃப்எம்மில் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். திரு இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மூக்குத்தி அம்மன் படத்திலிருந்து ஜெயராம் பாலசுப்ரமணியன் குரலில், பா விஜயன் வரிகளில், கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இசையமைப்பில்

சரணடைதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம தாய் கணிகரான அந்த அம்பாள் கிட்ட சரணடையும் பொழுது அத்தனை கஷ்டங்களையும் கருணையின் அப்படி பண்பின் அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாக்கி தருவாள். நம்பிக்கையோடு அவள் பாதம் பணிவோம், தாயை கண்டிப்பாக எல்லாட்டையும் மாற்றி கொடுத்துரு அப்படின்ற ஒரு வார்த்தையோடு. அடுத்ததாக பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வருவது தாம்பரம் ஜி சண்முகம் அவர்களின் நாதஸ்வரம், எம் குமரன் அவர்களின் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 5 மணி. இது விவித் பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 பண்பலைகளில் இணைந்திருக்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கின்ற அழகான திருக்குறளோடு இந்த நாளை இனிய நாளாக தொடங்கலாம்.
2: புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.
1: தெய்வீக மனம் கமழும் அருள்மணி மாலையில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் சூலமங்கலம் சகோதரர்களின் குரலில்

அரண்மனை மாலையில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில்.